இருப்பார்கள், வீம்புக்காரராய் இருப்பார்கள், சுகபோக பிரியராய் இருப்பார்கள். தங்களுக்கு உரியதையே சுயநலமாய் அவர்கள் வைத்து கொள்ள விரும்புவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி காலங்களில், கொடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். கடைசி காலம் என்று சொல்லும்போது, பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது, கடைசி நாட்களில் ஆவியானவர் அப்படி ஊற்றப்படுவார் என்று சொன்ன காலம். ஆனால் இப்பொழுது நாம் இருக்கிற காலமோ கடைசி காலத்திலும் கடைசி நிமிஷத்துக்கு நாம் வந்துவிட்டோம். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பு நோவாவின் காலத்தில் மனுஷர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், லோத்துவின் காலத்தில் மனுஷர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் கடைசி காலத்திலே வாழ்வார்கள். ஆனால் கடைசி காலத்திலேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஏனோக்கு எப்படி தேவனோடு நடந்தான், நோவா எப்படி ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான், அதே போல ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரோடு கூட நாம் நடப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் எப்படி ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினானோ, நாமும் மேன்மையான பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். பலி செலுத்துவதற்கு நமக்கு ஆடோ மாடோ காளைகளோ அல்ல, நம்முடைய சரீரத்தை நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு பிரியமான அவயவங்களாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அதை அர்ப்பணித்து நாம் கொடுத்தால் அது ஒரு மேன்மையான பலியாக இருக்கும். காயின் ஆபேல் பலியை கொண்டு வந்தபோது ரெண்டு பேரும் நல்ல பலிகளைத்தான் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்தது ஒவ்வொருவரும் தங்கள் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலையிலிருந்து நல்ல காரியங்களைத்தான் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் வித்தியாசம் என்ன, ஒருவனுக்குள் தன்னை அர்ப்பணித்திருந்தான், அவனுக்குள் நல்ல சுபாவம் இருந்தது. ஆனால் அடுத்த சகோதரனுடைய வாழ்க்கையிலோ பொறாமை இருந்தது, வேற்று முகம் இருந்தது, தன் சகோதரனை பற்றி கவலை இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கை இருந்தது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்து கொண்டு நீங்கள் பலியிட்டால் அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது இல்லை, வானத்திலிருந்து அக்கினி இறங்குவது இல்லை. உங்கள் வாழ்க்கையை ஜீவ பலியாக இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்கணும். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், பயங்கரமான ஒரு உலகம் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் ஆண்டவரோடு நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஆண்டவருக்காக உண்மையான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைக்கிறார். நோவாவை பற்றி படிக்கும்போது, நோவாவின் காலத்தில் அரக்க சந்ததி பெருகிற்று, நோவா மாத்திரம் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருந்தது. நோவா நீதியை பிரசங்கித்தான். 120 வருஷம் விடாமல் நீதியை பிரசங்கித்து கொண்டே இருந்தான். தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் சொன்ன பேழையை கட்டினான் விசுவாசத்தோடு. அவன் மழையை காணாமல் இருந்தாலும் நியாயத்தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி விசுவாசித்து அவன் அந்த பேழையை கட்டினான். அந்த பேழையை கட்டுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு பணம் கொடுத்தார் என்று தெரியாது. ஆண்டவர் சொன்னதை அவன் தன் வாழ்க்கையில் கடினப்பட்ட அந்த காரியத்தையெல்லாம் செய்த போது ஆண்டவர் அவனையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்தது போல, இந்த நாட்களில் உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், உங்கள் சொந்த குடும்பங்கள் மாற வேண்டும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும், ஆண்டவர் பலியை நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் வருவதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தால்தான் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை வாழ்க்கையில் காண முடியும். ஆண்டவர் இந்த எழுப்புதலை நம்முடைய காலங்களில் நிச்சயம் அனுப்புவார் என்பதில் சந்தேகமில்லை. சகோதர சிநேகம், அன்பு. இன்றைக்கு அநேகர் சொந்த சகோதரர்கள், சொந்த
ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியர்கள், பக்கத்தில் ஒரே தெருவில் இருக்கிற ஊழியர்கள், ஊரில் இருக்கிற ஊழியர்கள், சபை விசுவாசிகள் அன்பில்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆளை கண்டா ஒரு அன்போடு விசாரிப்பதை நாம் நினைப்பதில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்பை காண்பிப்பதில்லை. சில நேரம் அன்பு வார்த்தையில் இருக்கும், செயலில் இல்லாமல் போய்விடும். உண்மையான கரிசனை நமக்கு மற்ற மக்களோடு கூட இருக்க வேண்டும். மற்ற மக்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சொந்த குடும்பங்களில் அன்பாக இருக்கிறார்களா? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், நாத்தனார்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு உண்டு. நம்மை அறியாமலே திடீரென்று எதிரிகள் நமக்கு தோன்றி விடுவார்கள். ஒரு முறை ஒருவர் என்னை பார்த்து சொன்னார், உன்னை சுட்டு கொல்லணும்னு இருக்கிறேன். ஏயா, என்னை பற்றி அப்படி உமக்கு நினைப்பு வந்தது? ஏன் அப்படி சொன்னீர்கள்? ஏன் அப்படி செய்ய நினைத்தீர்கள்? சொன்னார், என் கையில் துப்பாக்கி இல்லை, ஆகினால்தான் உன்னை சுட எனக்கு வழி இல்லை. உன்னை மாத்திரம் நான் சுடணும்னு நினைக்கல, உன்னையும் உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சுடணும். கேட்டேன், எதற்காக இப்படி என் மேலே அவ்வளவு கோபம்? நான் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் தப்பு செய்யலையே. சொன்னார், நீ பண்ணின பிரசங்கம் எனக்கு தான் பண்ணினேன், உன் கை எனக்கு நேராக தான் நீட்டப்பட்டுச்சு. ஐயா, நான் உங்களை பார்க்கலையே, நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியாது இவ்வளோ பேர் மத்தியில். சொன்னாலும் இல்லை இல்லை, நீ என்னை பற்றி தான் பேசின, ஆகினால எனக்கு மூணு நாளாக தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், நம்முடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க, வைக்கிறவங்களை நேசிக்கணும். அப்போ தான் எழுப்புதலை நாம் காண முடியும். இதெல்லாம் மனுஷ சக்தியினால் முடியாது. நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுபாவமும் இல்லை. இந்த சுபாவங்கள் வருவதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே அந்த கிருபை, அந்த பரிசுத்தாவியான பலன், ஆண்டவருடைய வசனம் நம்மோடு பேசும்போது, ஆவியானவரே என் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை காத்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருந்தால் ஆவியானவருடைய உதவியை கொண்டு அதை செய்ய முடியும். நம்முடைய மனசு சமாதானமாக இருக்கும், நம்ம நிம்மதியோடு தூங்க முடியும். இல்லாவிட்டால் மனக்கவலை, பாரங்கள், அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு அம்மாவை சந்தித்தேன். சொல்கிற, ஐயா தூக்கமே இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என்னதான் செய்தாலும் ஒரு நிம்மதி வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை, பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறைந்திருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல அந்நிய பாஷையை பேசுங்கள், அதுதான் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுதான் ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரங்களில் மக்களுக்காக சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது திடீரென்று நான் கேட்டேன், எத்தனை பேர் காதுகளில் சத்துரு பேசி கொண்டிருக்கிறான் சாகணும்ன்ட்டு. உன் காதுகளில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதே. நிறைய பேர், 20 பேர் போல் அந்த கூட்டத்தில் எழும்பி தங்கள் வாழ்க்கையில் தவறான சத்தங்கள் கேட்கிறது. இந்த நாட்களில் உன் இருதயத்துக்குள்ள தவறான சத்தங்கள் உன் காதுகளில் கேட்குமானால் இது சத்துரு வேலை செய்கிறான். மக்கள் சுகமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், இதெல்லாம் போய் உலக கவலையினாலே மனிதர்கள் பிடிக்கப்பட்டவர்களாக சகோதர சிநேகம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, அன்பு இருந்தால் மற்றவர்களை உபசரிப்போம், மற்றவர்களுக்கு அன்பாக நாம் அவர்களை வீட்டுக்கு அழைப்போம், அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போம், அவர்களை கவனிப்போம், விசேஷமாக தெரிந்தவர்களை நாம் வீட்டுக்கு அழைப்போம், நமக்கு விருப்பமானவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி
நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம இருப்போம். ஆனால் நமக்கு தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அவர்களிடத்தில் நாம் உண்மையான உபசரிப்பு தேவை. இப்படி உபசரிப்பதனால் தேவதூதர்களை கூட உபசரிப்போம். ஒரு நாள் ஆபிரகாம் தன் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்த போது மூன்று புருஷர்கள் வருவதை கண்டான். அவன் ஓடி போய் அவர்களை வரவேற்று தன் வீட்டில் உட்கார வைத்து மாட்டு மந்தைக்கு ஓடிப்போய் ஒரு கன்றுக்குட்டியை பிடித்து அதை எடுத்து கொண்டு வந்து சமைத்து அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு நின்று கொண்டே அவர்களை உபசரித்தான். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வீட்டிலே குறை இருந்தது. அந்த குறையை மாற்றினான். தேவ தூதர்களை அவன் விசாரித்தான். ஆண்டவரை அவன் விசாரிக்கத்தான். ஆகையினாலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம மற்றவங்களை விசாரிப்பதும் உபசரிப்பதும் அவர்களை தாங்குவதும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த நாட்களில் நமக்கு தேவை. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. மூன்றாவது எபிரேயர் 13:3 வாசிக்கும் போது, கட்டப்பட்டவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறோம் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைகளையே, நம்முடைய பிரச்சனைகளையே, நம்முடைய வேதனைகளையே நினைத்து கொண்டிராதபடி தீங்கு அனுபவிக்கிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், பயங்கரமான போராட்டத்துக்குள் இருக்கிற மக்களை நினைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் எல்லாம் நம்மை குறித்தும் நம்முடைய பிரச்சனைகளை குறித்தும் இருக்கிறது. ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய தேவை என்ன, தீங்கு அனுபவிக்கிறவருடைய தேவை என்ன? ஏராளமான பேர் இந்த நாட்களில் ஜெயிலில் இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் கிடக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக, வீட்டில் ஜபம் நடத்த நிமித்தமாக ஏராளமான பேர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நம்ம நாட்டில், வட இந்தியாவில் அநேக இடத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்கள நினைத்து விசாரிக்கணும். இன்றைக்கு ஒரு மகள் சாட்சி சொன்னாள், நான் இந்த இடத்துல நடக்கிற ஜெபத்துக்கு வந்தேன், என் தேவையை நினச்சி தான் வந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்போ தான் மற்றவங்க தேவைக்காக ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதிலிருந்து நான் என் தேவைக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு மற்றவங்க தேவைக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் என் தேவையை ஆச்சரியமாக இந்த நாட்களுக்குள் சந்தித்து விட்டார் என்று பார்க்குறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறுவதற்கு தன் நண்பர்களுக்காக அவன் வேண்டிக் கொண்டான். அது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. ஆகினால் நாம் ராஜாக்கள், அதிகாரிகள் மற்றும் அநேக மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி நாம் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிச்சயம் கலகமில்லாத ஒரு அமைதி உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். இது கர்த்தருடைய பார்வையில் நன்மையானது, பிரியமானது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாம் ஜெபம் பண்ணுவோம். 100 அதிபதி இருந்தான், அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாயிருந்தான். அந்த வேலைக்காரனுக்காக இயேசு ஒன்றை ஆளை அனுப்பி, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான், அவனுக்கு சுகம் வர வேண்டும். அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதி உள்ளவன் அல்ல, பாத்திரன் அல்ல. தாழ்த்தினான், பிறருடைய தேவைக்காக ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவனை கொண்டு ஆசீர்வதித்தார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் மற்றவர்களுக்காக கஷ்டம் அனுபவிக்கிறவன், தீங்கு அனுபவிக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ண நம்மை அர்ப்பணித்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4 எபிரேயர் 13:4 வாசிப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாதமாய் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, விவாகம் மஞ்சம் அசுசிப்படாததாக இருப்பதாக. வேசிக்கல்லரை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக இடங்களில் திருமணம் பண்ணுறதில்லை, திருமண வாழ்க்கையை மதிக்கிறதில்லை. திருமண வாழ்க்கை மிக முக்கியமானது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்து
அந்த உடன்படிக்கை காத்து கொள்வது மிக அவசியம். நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஒரு டிரைவர் கார் ஓட்டி கொண்டு வரும்போது அவனோடு பேசினேன். உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். திருமணம் ஆகவில்லை என்று சொன்னான். பின்பு அவனோடு ஆண்டவரை பற்றி பேசி, உனக்கு இந்த அமெரிக்காவிலெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருப்பீங்களே, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கான்னு கேட்டேன். அவன் சொன்னான், இருக்குது, இப்போ அவளோட தான் நான் இருக்கிறேன், என் வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொன்ன. அப்போ மேரேஜ் பண்ணலைன்னு சொன்னால், நாங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணலை, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், நீ செய்கிறது தப்பு, இது ஒரு விபச்சார பாவம். நான் சொன்னேன், சீக்கிரத்தில் ஒரு ஆலயத்துக்கு போ, உடன்படிக்கை பண்ணி ஒழுங்காக வாழணும், ஒழுங்கான வாழ்க்கை வாழுங்கன்னு சொன்னபோது சரி என்று சொன்னான். இப்படி தான் உலகம் இருக்குது. அது ஒரு மனைவியோட ஒரு புருஷன் ஒழுங்காக இருக்கிறதில்லை, தங்களுடைய படுக்கையை அசூசிப்படுத்தி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட வேசி கள்ளரை நியாயம் தீர்ப்பார். முதல்ல இதெல்லாம் தெரியாது, ஆனால் உன் குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், சந்ததி பாதிக்கப்படும். பயங்கரமான வேசித்தன ஆவிகள் இருக்குது. அசுத்த படங்களை பார்ப்பது, அசுத்தமான காரியத்தை பற்றி பேசி விளையாடுவது, டபுள் மீனிங்கில் பேசுவது, அசுத்தமான டிவி பார்ப்பது, பல இடங்களுக்கு போவது, பல இடங்களுக்கு நீங்கள் போகும்போது அந்த வட்டாரத்தில் இந்த பயங்கரமான ஆவிகள் கிரியேட் செய்து கொண்டிருக்கோம், அவைகளில் மாட்டிவிடக்கூடாது. நீ தனிமையாக இருக்கும்போது உனக்கு அநேக வேலைகளிலே பயங்கரமான சூழ்நிலைகளை நீ மாட்டும்போது, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்தபோது, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு விரோதமாக எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட போது தேவன் அவனை உயர்த்தினார். அவன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தாலும் தேவன் அவனை ஏற்ற காலத்தில் உயர்த்தி அதிகாரியாய் மாற்றினது போல, அவன் வாழ்க்கையில் அந்த தரிசனம் நிறைவேறினது போல, உன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கிறியா? உன் சிந்த பரிசுத்தமாக இருக்குதா? உன் பேச்சு பரிசுத்தமாக இருக்குதா? உன் ஃபோன் பரிசுத்தமாக இருக்குதா? உன் வீட்டில் இருக்கிற புஸ்தகங்களெல்லாம் நல்ல புஸ்தகமாக இருக்குதா? கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணாமல் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எழுப்புதல் வரணும்னா சபையில் உள்ள குடும்பங்களெல்லாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் இந்த நாட்களில் எழுப்புதலை காண முடியும். ஆண்டவர் சபைகளை சுத்திகரிப்பாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, யா, ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு ஒரு எழுப்புதலின் காலத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி உண்மையாக உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அவர்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை நீர் அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வசன 5 வசனத்தை நாம் படிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அடுத்த வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீ சொல்லலாமே. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மனுஷன் உனக்கு என்ன செய்வான், தேவன் உனக்கு சகாயர் என்று நீ சொல்லலாமே என்று எழுதப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தேவன் சொல்லுகிற ஒன்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால ஓம் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதுனால நீ தைரியம் கொண்டு ஆண்டவர் எனக்கு சகாயர்னு நீ சொல்லலாமே. எப்போ இதெல்லாம் சொல்ல முடியும்? பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொண்டு நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் எண்ணும்போது தான் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார். இன்னைக்கு உலகமெல்லாம் சபையின் விசுவாசிகளை கை வைத்த சொல்லுங்களேன், எத்தனை பேர் கடனில் இருக்கிறீங்கன்னு. 100 இருந்தால் 85 பேராவது கையை வைத்துறாங்க, கடனுக்குள்ளே இருக்கிறோம்.
அதுவும் வட்டிக்கடன்களை வாங்கி, அவசரத்தில் வட்டிக்கடன்களை வாங்கி பயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். நம்ம கடன் வாங்காட்டாலும் இப்போ இருக்கிற பேங்க்குகள் உங்களுக்கு லோன் தருகிறோம் என்று சொல்லி நம்ம லோன் வாங்க வைத்து விடுவார்கள். அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டணும், பின்னால் அது எவ்வளவு கஷ்டம் என்கிறத பற்றி நினைக்கிறது இல்லை, அதையும் சொல்லவும் மாட்டாங்க. இன்றைக்கி பண ஆசை எல்லாருக்குள்ளே இருக்குது. பண ஆசைன்னு சொன்னால் நம்ம பணத்தை எப்படி செலவழிக்கிறோம், பொருள் எப்படி நம்ம வாங்குகிறோம், பணம் வந்தால் நமக்கு ஆசை வருதா, சந்தோஷம் வருதா, இதெல்லாம் பார்த்து இதை டெய்லி டீல் பண்ணணும். இந்த பணம்ங்கிற இந்த காரியம் மோசமானதில்லை, தப்பானதல்ல. பணம் நமக்கு தேவை. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டம். இந்த பணத்தை சரியான விதத்தில் சம்பாதிக்கணும். கொஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறத பார்க்கணும். கொஞ்சம் வருமானத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கறத பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது போதும், திருப்தியாக இருக்கணும். சில நேரத்தில் சில ஆட்கள் நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஆனால் திடீரென்று அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்வோம் அப்படின்னு செய்து அந்த வியாபாரத்தில் மாட்டிக்கொள்கிறத பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இல்லை. இந்த உன் அழைப்பு என்ன? உன்னை வியாபாரியாக கத்தர் அழைச்சிருக்காரா? நல்ல வியாபாரம் செய், ஒழுங்கான லாபம் வைத்துக்க, நஷ்டத்துக்குள்ளே போக வேண்டாம். நஷ்டப்பட்டால் என்ன, ஏன் நஷ்டம் வருது, எது மூலமாக வருது, அதை யோசித்து பார்த்து அதை கரெக்டாக செய்கிறது தான் நல்லது. நம்ம வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் பண ஆசை இல்லாமல் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க நல்ல வசதியோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரா? அவர் எனக்கு சகாயராக இருக்கிறாரா? நீ தைரியமாக இருக்கிறியா? மனுஷர்கள் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம் இருக்கணும். காரணம், பணம் இருக்குதோ இல்லையோ, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நீ பிடித்துக்கொள். கர்த்தர் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கங்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் எழுப்புதலையும் சபைகளில் எழுப்புதலையும் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவனே, நீர் நல்லவர். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன்.

Thank you, Holy Spirit. வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், the fear of the Lord. Amen. Hallelujah. சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. It stands forever. Amen. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கை கொண்டு வைக்க, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தருவீராக.

மாறி போவீங்க. நம்பினவர்கள் நேசித்தவர்கள் அவங்க எல்லாமே எனக்கு செய்தாங்க, அவங்க நல்லவங்க நினைக்க போல தோணும். சரியான நேரம் வரும்பொழுது கழன்று போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க கழன்றுவாங்க, நம்மளை விட்டு விளங்கிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் அந்த ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இல்லை. முடிவு பரியந்தம் கூட இருப்பவர் அல்லாஹ்வே.

எங்களை சுமக்கிற கரம், எங்களுக்கு வழிகாட்டுகிற கரம், எங்களை பாதுகாக்கிற கரம், என் நீதி வலதுகிறது நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். இந்த நாட்களில் எங்களை உருவாக்கு. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில தேவ சித்தத்தின் வழியில ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உங்க வழியில வெளிச்சத்தின் பாதையில நாங்கள் நடக்கும், நாங்கள் தவறிவிடக் கூடாதாண்டவரே. பொல்லாங்கல் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறானே. ஹல்லேலூயா, the enemy is roaring, hallelujah, hallelujah, like a, hallelujah, like a lion, oh God. God help us, we need you. Without you we cannot make it, oh God.

இருந்த ஆண்டவரே, நம்பிக்கையே இல்லாம இருந்தோம், நம்பிக்கை தந்தீங்களே, பெதன் தந்தீங்களே, ஒரு வாழ்வு தந்திருக்கிறீங்களே, புது வாழ்வு தந்திருக்கிறீங்களே, ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, கையை உயர்த்தி. Yes, we want to thank you. It is you.

ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. We want to thank you for your presence. Thank you for your love. நீர் நடத்துவீராக. நீர் எங்களை சுமப்பீராக. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் மத்தேயு 2:17 நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறாக நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் கோர்வையாக மத்தேயிலிருந்து பார்த்து வருகிறோம். இதில் 17 மத்தேயு 2:17 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரலில் ராமாவிலே கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறியிற்று. இந்த மத்தேயு எழுதின ஆக்கியோன் இயேசு கிறிஸ்தனுடைய ஜனனத்தின் விவரத்தை எழுதிவிட்டு அவங்க அப்பாவாகிய யோசேப்பு அவரை கொண்டு போயிட்டு எகிப்துக்கு கொண்டு போக சொன்னார். அந்த எகிப்து அந்த சேப்பியா ஏரோது மன்னன் குழந்தைகளை கொல்வதற்கு வகை தேடுகிறான், எனவே எகிப்துக்கு கொண்டு போ என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நேற்று அதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த 18 நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே உரைக்கப்பட்டது நிறைவேறியது. அப்போ எரேமியா புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டது என்று பார்த்தால், எரேமியா 31:15 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எரேமியா புஸ்தகத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டது இன்றைய நாளிலே நிறைவேறுக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா, எரேமியா தீர்க்க தரிசனம் கிமு 616 அந்த இடைப்பட்ட 686-685 இடைப்பட்ட காலத்தில் எரேமியா புஸ்தகம் எழுதப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 685 எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறி இருக்குது? இங்கே நிறைவேறுது பாருங்க. அங்கே ராமாவிலே கூக்குரல் உண்டானது அப்படின்றது போல, இங்கே ஏறுவது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2:16 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, ஏன்னா அந்த சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாரா, இஸ்ரவேலின் ரட்சகர், இஸ்ரவேலின் ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரான்னு கேட்கும்போது, அப்படியா அவரை போய் நீனும் பார்த்தனா எனக்கு சொல்லு, நானும் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவன், அவங்களும் தேவதூதெல்லாம் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். 12 பார்த்தீங்களா, அவர்கள் ஏழு இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக தங்கள் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க, திரும்பி போனார். இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்து 2 ஆயிடுச்சு. இவன் என்னடா இது வரக்கானாமே வரக்கானாமேன்னு காத்திருந்து ஏறுவது, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான் அவங்க வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி எங்கேயோ வேற போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு கோபம் வருது. அப்போது ஏறுவது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு 16 கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு இதை கொஞ்சம் தியானித்தேன். இந்த ஏரோதனுடைய சிப்பாய்கள் போய் அந்த பெத்லகேமில் ஒவ்வொரு ஊடாக நுழைஞ்சி ஓ ஆண் பிள்ளைகளை கொடுங்கன்னு சொல்லி அவங்க எதிர்க்க கண் முன்னால் அவங்கள கொல்றதை பார்க்கும்போது எப்படி கூக்குரல் உண்டாயிருக்கும் பாருங்க. அப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த குழந்தைகள் மரித்த குழந்தைகள்லாம் இயேசுவுக்கென்று மரித்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாள். ஆமென். இயேசுனுடைய வருகையை முன்குறிப்பதற்காக அநேக இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள், அது சிறு பிள்ளைகள். இதை நினைக்கும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா, பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்ராமம் புஸ்தகம் 2:15-16 பாருங்க. அது அந்த யாத்ராமம் புஸ்தகத்தை 2 நீங்க வாசிச்சாலே தெரியும். அது என்னன்னாக்கா, யோசேப்பை 8 அப்படி வரிசையில வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பு வராங்க. யோசேப்பு மூலமாக இன்னைக்கு அந்த இஸ்ரேவேல் குடும்பத்தினர் அநேக பலுகி பெறுகிறார்கள். அவங்க பலத்து போய் பலத்த ஜாதியாக இருக்கிறாங்க. அப்போ யோசேப்பை அறியாத அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜன் என்ன செய்கிறான், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டாங்க பாப்புலேஷனில், இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், 15:16 அதுவும் அந்த எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அங்கேயும் பாருங்க, மோசையை பிறக்கிறதுக்கு முன்னாடி மோசையை பிறக்கும் போது அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொன்றார்கள் என்று பார்க்கும். மோசையை வந்து இஸ்ரேலினுடைய இரட்சகனாக ஒரு முன்மாதிரியாக பழைய ஏற்பாட்டிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நேற்று பார்த்தோம். அதே போல இன்னைக்கு ஏசாண்டர் பிறக்கிறதுக்குள்ளார மோசே பிறக்கும் பொழுதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். இங்கு ஏசாமி பிறக்கும் போது இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் பிறக்கும் போதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்மான்மலே, இன்னைக்கு முதல் வருகையில் ஏசாண்டருடைய முதல் வருகையில் அநேக குழந்தைகள் தான் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஆமானா இல்லையா? இன்னைக்கு நாமெல்லாம் ஏமாத்துறோம். இதை நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த பரலோகம் என்ற புத்தகத்தை நான் படித்த ஒரு ஞாபகம் வருகிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் குழந்தைகளுக்கென்று ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஒரு இடத்த வச்சிருக்கிறாராம் ஆண்டவர் பரலோகத்தில். அதில் அநேக குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களுக்கு விளையாட்டு பொருள் அநேகமாக இருக்குதான். ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் அந்த குழந்தைகளிட டெய்லி போய் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு அதனோடு விளையாடி கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறதா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ பாருங்கள், அந்த இடம் ஒரு மகிமையான ஒரு இடமாக அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். அப்போ ஏசாண்டவர் வருவதற்கு அந்த முதலாவது வருகைக்கு அடையாளமாக அநேக பிள்ளைகள் மரித்தது போல, ஏசாண்டவர் இரண்டாவது வருகையிலும் அநேக பிள்ளைகள் மரிக்குமா, இரண்டாவது அநேக பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு உண்மையிலே ஒரு நேற்று ஒரு ஆதாரமாக நேற்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன். அது ஒரு தரிசனம்னு ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று. அது என்னன்னாக்கா, மேலிருந்து பயங்கரமான இருள் மாதிரி நிறைய இறங்குதான். மேலிருந்து இறங்கி நிறைய சிறு குழந்தைகளை மரணத்துக்கு உட்பட்டு அவங்க ஆவியெல்லாம் கொண்டு போகிறான். அப்போ இந்த எங்கே பார்த்தாலும் அழுகையின் குரல் கேட்கப்படுகிறதா அந்த தரிசனம், அந்த ஊழியக்காருக்கு அந்த தரிசனம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஸோ இப்போ இது கடைசி காலம், இது ஆண்டவர்கிட்ட இவர் மன்றாடுறார், ஆண்டவரே இதை தடுத்து நிப்பாட்டுங்கன்னு. என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது, இது வந்து நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்றார். அன்பால் அப்போ என்ன காரணம், இதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகையில் சமீபமாக இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி நிறையா மரணங்கள், இன்றைக்கு மரண ஓலங்கள் இன்றைக்கி கேட்கப்படுகிறது. இன்றைக்கி அதில் இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று பார்க்குறோம். இன்றைக்கி அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக இயேசுவுக்கென்று வாழ்கிறோம்? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தீர்க்க தரிசனங்கள், அந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டது எல்லாம் இன்னைக்கு ஏசாண்டருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுது, நடந்தது. முன்னாடி என்ன நடந்தது, பெத்லகேமிலிருந்து அவர் என்ன செய்வார், பிறப்பார். யூதையா இஸ்ரேலில் சிறியவனாகிய யூதாவில் பிரபுக்களில், பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் வருவார் என்று 6 தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது 722 இன்னாண்ட பார்த்தோம், 5 மரண பரியந்த ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. ஓசியா 11:1 சொல்லப்பட்டது நிறைவேறிச்சு. அது எத்தனை வருஷம், 781-711. இங்கே மீகால சொல்லப்பட்டது ஓசியால சொல்லப்பட்டது, இங்க எரேமியால சொல்லப்பட்டது. மூணு விதமான காலத்துல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள். அது 722, இது 781, இது 680. இப்படி மூணு காலகட்டத்தில் கிமுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கிறிஸ்து பிறக்கும் பொழுது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது என்று இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தை எழுதின அந்த மத்திய என்ன செய்கிறாரு, அழகாக குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் ஒரு வரலாற்று புருஷர், வரலாற்று நாயகன். ஏற்கனவே அவரை குறித்து பிறப்பின் ரகசியங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொன்றும் இயேசாண்டவருடைய பிறப்பின் ரகசியம், அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்த ரகசியம், எல்லாமே அவருடைய வருகை, ரெண்டாவது வருகையின் ரகசியம், இந்த நாலு காரியமும் ஏற்கனவே தீர்க்க தரிசியில் என்ன செய்தாங்க, சொல்லப்பட்டுட்டாங்க. அப்போ அவருடைய முதல் வருகையினுடைய காரியம், அவர் பிறப்பின் ரகசியம் ஒவ்வொன்றா என்ன செய்து நிறைவேறிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் நாம் இன்னும் பல காரியங்களை நம்ம தியானிக்கும் போகும்போது அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்தனுடைய ரகசியம், அவருடைய ரெண்டாவது வருகையினுடைய ரகசியம்லாம் முன்கூட்டியே இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பைபிளில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இன்னைக்கு அதெல்லாம் அறியாமலே இருக்கிறோம். அன்பாவில் இதெல்லாம் ஏன் நம்மளை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலம் செல்லாது, ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம காலத்திலே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் ஆயத்தப்படணும். இன்னைக்கு நாம் பரிசுத்தமாய் ஆயத்தப்படணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்படணும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் டிவி முன்னாடியும் செல்போன் முன்னாடியும் நம்ம செலவழிக்காதபடிக்கு இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது, அப்போ இந்த காலகட்டத்திலையும் எது நிறைவேறும், அந்த வருகையின் காலத்தில், ரெண்டாவது வருகையின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ரகசிய வருகையில் என்னைக்காவது வரும், என்னைக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், இந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஆயத்தமாய் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்புகளை நீக்கி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நாம் விரோதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டவரை போல நாம் பரிசுத்தமாக ஜீவித்து ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவருக்கென்று அந்த ரெண்டாவது வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் ஆண்டுடைய வார்த்தை அதனால்தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்படியெல்லாம் பிறப்பிலே சொல்லப்பட்டது, அவரை பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு மூணு காலத்தில் மூணு வேறு ஆண்டுகளிலே சொல்லப்பட்டது, இன்னைக்கு இயேசு ஆண்டவருடைய பிறப்பில் நிறைவேறினதை பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிறைவேறுதல் இன்றைக்கு உன்னுடைய வருகையின் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் அந்த தீர்க்க தரிசனமும் எங்கள் காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நாங்கள் அதை கண்ணால் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை எங்களையும் நீர் பலப்படுத்துங்க, என்னை எங்களையும் காத்துக்கொள்ளுங்க, இந்த கொலை நோயிலிருந்து தப்புவீங்க. இன்னைக்கு நாங்களும் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஆண்டவருடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஒரு ஜனக்கூட்டம் இரத்த சாட்சியாய் மறிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அன்பாங்களே அந்த காரியம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா அது எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே நீ உன்னுடைய வருகைக்கு முன்னாடி நான் இரத்த சாட்சியாக மறித்தாலும் மறிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. அன்பாவில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா. ஏசாண்டவருக்குள்ளார நாம் ஒப்பு கொடுத்து அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவரே மூன்று விதமான ஆண்டுகளிலே மூன்று காலகட்டத்திலே நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பெத்லகேமிலே நீர் பிறப்பீர் என்பதையும் ஆண்டவரே எகிப்திலிருந்து உம்முடைய குமாரன் வரவழைக்கப்படுவார் என்று ஆண்டவரே நீர் சொன்னதையும் ஆண்டவரே என்னுடைய குமாரன் ஆண்டவரே குமாரனை வரவழைத்தன் எகிப்திலிருந்து வரவழைத்தன் என்று சொன்னதையும் ஆண்டவரே இந்த ராமாவிலே அழுகையும் புலம்பலும் ஆண்டவரே கேட்கும் என்று ஆண்டவரே அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களும் எரேமியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இன்னும் உன் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறினது, நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வேதத்துக்கு நடுங்கி, உம்முடைய சத்தியத்துக்கு நடுங்கி, அந்த சத்தியத்தில் வளர ஆண்டவரே, அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் நாங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, இந்த உலகத்துக்கும் உலக சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு, நாங்கள் இன்னும் வேதத்தை கருத்தாய் வாசித்து, கருத்தாய் தியானித்து, அதன்படி நடந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களையும் இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்கவும் சித்தமானால், உமக்கு சித்தமானால் நாங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you, my love.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. மத்தேயு சுவிசேஷம் 12:20 அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நமக்குள்ளே நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை. பலமுறை நம்முடைய வாழ்க்கை என்னும் தீபம் மங்கின போது, நம்முடைய வாழ்க்கை நெறிந்த நிலையில் காணப்பட்ட போது, நம்மை அணைய விடாமல் நமக்குள்ளே நம்பிக்கை என்னும் எண்ணெயை ஊற்றி நம்முடைய வாழ்க்கை தீபத்தை எரிய வைக்கிற ஒரு உன்னதமான வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற செயலை குறித்து அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பூமியிலே உன்னுடைய காரியத்துக்கு நியாயம் கிடைக்காமல் போய்விட்டதோ, நியாயம் செய்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் பல காரியங்கள் நிமித்தம், பல சூழ்நிலைகள் நிமித்தம், ஆமேன், உனக்கு விரோதமாய் செயல்படுகிறதை எண்ணி கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? பணத்தினால் வஞ்சிக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆமேன், பணத்தை பெற்றுக்கொண்டு ஆமேன் சட்டங்களை மாற்றுகிறவர்கள் உண்டு, ஆமேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆமேன் உன் நியாயம் எடுபட்டு போய்விட்டது என்று வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? உனக்கு ஒருவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் யார் தெரியுமா? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்ய யாரும் இல்லையே, எனக்காய் வழக்காட ஒருவரும் இல்லை என்று வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே? ஆனால் உங்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி இதுதான், உங்கள் வாழ்க்கை மங்கியிருப்பது உண்மைதான், அணையவில்லையே, அணைய விடவில்லையே கர்த்தர். வாழ்க்கை நெறிந்திருப்பது உண்மைதான், ஆனால் இன்னும் முறிய விடவில்லையே. பிரகாசமாய் இருந்த எத்தனையோ பேர் இந்த நாளை காணவில்லை, ஆனால் பல நாட்களாய் மங்கி இருந்த உங்களை கர்த்தர் இந்த நாளை காண வைத்திருப்பது. நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் நியாயத்திற்கு கர்த்தர் ஜெயம் தருவதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவன் ஏங்கி வேதனையோடு உன் ஓட்டத்தை முடிய கர்த்தர் விடமாட்டார். உன் கண்கள் அந்த ஜெயத்தை காணும். காரணம், ஜெயமோ கர்த்தரால் வரும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை சொல்லும் போதே என் ஆவியிலே நான் அதை உணர்கிறேன். ஆமேன். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இது அவ்வளவுதான். ஆண்டவரே, நியாயம் செய்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை பெற்றுக்கொண்டு அல்லது பல காரியங்களை முன்வைத்து ஆண்டவரே நியாயத்தை புரட்டுகிறதை குறித்து வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளமை பல நாட்களாய் கதறி கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். இன்று எந்தெந்த அதிகாரத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரை விட அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் ஜெயம் கிடைக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், மங்கி இருப்பதை குறித்தும் நெறிந்திருப்பதை குறித்தும் கலக்கமடைய வேண்டாம். அணைய விடவில்லை, அணைய விடமாட்டார். மாறாக நியாயத்திற்கு நிச்சயம் ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அவர் இதுவரை தோற்றதில்லை, இனியும் அவர் தோற்க போவதும் இல்லை. காரணம், அவருடைய பெயரே ஜெயபலமானவர். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களுக்காய் வழக்காடுகிறவரே, இந்த பூமியில எங்களுடைய நியாயம் எடுபட்டு போனாலும் அது உம்மிடத்தில் இருக்கிறது, நிச்சயம் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவீரப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்ய யாரும் இல்லையே என்று வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானா, அவர்களுக்காக உடைய திரு சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, அவர்கள் கண்கள் அந்த ஜெயத்தை காணட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யும். நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொல்லப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 கொரிந்தியரின் 2:9. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் சில நன்மைகளை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அநேக காரியங்களை எதிர்கால நன்மைக்காக வாழ்வுக்காக ஆயத்தப்படுத்தி இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலேயோ அவைகள் எல்லாம் செயல்படாமல் 4 சுவருக்குள் அடைப்பட்டும் அடைக்கப்பட்டும் செயல்படுத்த முடியாதபடிக்கு தடைப்பட்டும் இருக்கின்றதே என்று கவலையோடும் பல கேள்விகளோடும் பதில் கிடைக்காமல் குழப்பத்துடன் இருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் விசேஷித்தவைகளை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்கிறார். அவைகளை ஒருவராலும் தடை செய்யவோ மாற்றவோ முடியாது. ஆனால் அவைகளை இன்றைக்கு உங்கள் கண்களால் காணும்படியும் காதுகளால் கேட்கும்படியும் இருதயத்தில் அவைகளை குறித்து சிந்திக்கவும் செய்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். முதலாவதாக பார்ப்போம் அழிவுக்கு தப்புவித்த மீன். யோனாவின் 1:1 நாம் வாசிக்கையில் அங்கே யோனாவை குறித்து வாசிக்கின்றோம். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் கடற்பயணத்தில் பல போராட்டங்களை சந்தித்து இறுதியில் யோனா கடலில் தூக்கி எறியப்படுகிறான். 17 வாசிக்கையில் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்றும் வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இந்த வசனத்தில் பெரிய மீன் என்று சொல்லப்பட்டதின்படி அது நிச்சயமாகவே திமிங்கலமாகத்தான் இருக்க முடியும்.

இருக்கிறார். பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள உங்களுக்காய் பெரிய நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு எதிராய் வந்த விழுங்க பார்த்த தீமையான காரியங்களின் இயல்பையே மாற்றி அவற்றை நன்மையாக முடிய பண்ணுகிறார். இரண்டாவதாக பார்ப்போம் ஆகாரம் கொடுத்த காகம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கையில், அங்கே எலியாவை கேரி தாற்றண்டையிலே ஒழித்து கொண்டு இருக்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்க அதன்படி செய்கிறான். கேரி தாறு என்பது மிகவும் சிறியது, குறைந்த அளவே தண்ணீர் ஓடுகிற ஆறு. ஆனால் யோர்தானோ மிகவும் பெரியது, அதிகமாக தண்ணீர் ஓடுகிறது. ஒழித்து கொள்ள பெரிய இடத்தை காண்பிக்காமல் சிறிய ஆறாகிய கேரித்தை ஏன் கர்த்தர் காண்பிக்கின்றார் என்றால், கேரித்தில்தான் காகங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால். 4வது வசனத்தை வாசிக்கின்றோம், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். 6வது வசனத்தில் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தின் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, காகம் என்று சொன்னாலே அது பகிர்ந்து உண்ணும் பறவை என்பதை இந்த உலகமே அறியும். அப்படி இருக்கையில் இங்கு காகம் தன் அலகினால் காலை மாலை இருவேளை அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கிறது என்றால், கர்த்தரின் கட்டளைக்கு காகம் தன் பிறவி குணத்தையும் மறந்து செயல்படுகிறதை அறிய முடிகிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையில், என் தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், நான் அடைப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, யாருக்கு தெரியும் என் நிலைமை என்றெல்லாம் விடாய்த்து போய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அவைகளை அபகரிக்க நினைக்கும் கொரோனா போன்றவைகளின் குணத்தையும் என்னால் மாற்ற முடியும். அவைகளிலிருந்து புறப்படுகின்ற தீமைகளை நான் நன்மையாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். 3வதாக அரசுக்கு வரிப்பணம் செலுத்திய மீன். மத்தேயின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே வரிப்பணம் வாங்குகிறவர்கள் இயேசுவும் பேதுருவும் கூடி இருக்கையில் வரிப்பணம் செலுத்தும்படி கேட்கிறதையும், அதற்கு இயேசு 27வது வசனத்தில், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எனக்காகவும் உனக்காகவும் கொடு என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற பொருளாதார நெருக்கடியின் சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்காய் விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கடலில் வழக்கமாய் மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை போட்டுத்தான் மீன்களை பிடிப்பார்கள். ஆனால் இங்கோ இயேசு மீன்களை பிடித்தால் அதில் எந்த மீனில் வெள்ளிக்காசு இருக்கிறது என்று தேடி பார்க்க சிரமமாக இருக்கும் என்பதால் தூண்டிலை போட சொல்கிறார். தூண்டில் என்றாலே ஒரு மீன்தான் அதில் அகப்படும். அப்பொழுது எளிதில் வெள்ளிப்பணத்தை எடுத்து விடலாம் என இயேசு தாம் ஆயத்தம் பண்ணின மீனின் வாயில் வெள்ளிப்பணம் இருக்கிறதை அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார பற்றாக்குறைகளில் கடினமாய் தோன்றுகிற காரியத்தில் எளிதாக்குகிறார் இயேசு. உங்களை ஆசிர்வதிக்கையில் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படி செய்கிறார். எப்படியெனில், வரி வசூலிப்பவர்கள் இயேசுவிடம் மட்டும்தான் வரிப்பணத்தை கேட்டார்கள். ஆனால் இயேசுவோ அந்த வெள்ளிப்பணத்தை கொண்டு தனக்கும் தன்னோடு இருந்த சீஷரையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் எதிர்நோக்கி போராடி கொண்டிருக்கிற கொரோனாவினால் பலனற்று போயும் ஜீவனுக்கு தப்பித்து கொள்ளும்படியும் பொருளாதாரத்தின் பற்றாக்குறைவினால் சோர்ந்து போயும் காணப்படுகிறவர்களே, உங்களில் அன்பு கூறுகிற இயேசு உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியுள்ளதை நீங்கள் அறியாது இருந்தாலும், அவைகளை உங்கள் அண்டையில் வரும்படிக்கே அவைகளை எளிதாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் கர்த்தர் கட்டளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் கலங்காமல் விசுவாசத்துடன் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். இந்த வேளையிலும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் தேவனை ஆறுதல் படுத்துகிறவரை, தேவைகளை சந்திக்கிறவரை, இயற்கைக்கு கட்டளை கொடுத்து உங்களுக்காய் ஆயத்தம் படுத்தி உள்ளவற்றை பெற்றுக்கொள்ள செய்கிற தேவனை அறியாது இருப்பீர்களானால், இன்றைக்கே விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அறியாயோ என்கிற தலைப்பிலே உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடனான உடன்படிக்கையையும் நீங்கள் மறந்து போவதாலேயே அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க. யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. முதன்முறை வீட்டை விட்டு தனிமையாய் செல்லுகிறான். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கலக்கத்துடன் செல்லுகிறான். பிரயாண நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து விட்டது. படுக்கையோ தலையணையோ ஒன்றும் இல்லை. தன் தலையின் கீழ் கல்லொன்றை வைத்துக் கொண்டு நித்திர செய்ய ஆரம்பித்தான். எல்லோரையும் விட்டு செல்லுகிறேன், கர்த்தரும் என்னை விட்டு விலகிவிட்டாரோ என்று கண்ணீர் விட்டிருக்கவும் கூடும். ஆனால் கர்த்தர் யாக்கோப்பை மறக்கவில்லை. யாக்கோப்பு ஆண்டவரை எண்ணாத சூழ்நிலையிலும் கர்த்தர் யாக்கோப்புக்கு தரிசனமானார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்களித்தார். யாக்கோப்பு நித்திரையிலிருந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்றார். பல வேளைகளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தையோ பிரசன்னத்தையோ அறியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். எங்கே போனாலும் அவருடைய கரம் உங்களை பின்தொடரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிங்கக்கபிலே போடப்பட்டாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களோடு கூட இருப்பார் என்பதை நீங்கள் அறியுங்களா? அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் அதன் நடுவிலே அவர் உலாவ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறியீர்களோ? நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று எசாயா 43:2 இவ்வாறெல்லாம் வாக்களித்திருக்கிறார். ஜோனா பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் அவர் எங்கே போனாலும் கர்த்தருடைய கரம் தொடர்ந்து தன்னை பிடிக்கும் என்பதை அறியாமல் இருந்தார். ஆகவேதான் நினிவேக்கு செல்ல வேண்டிய அவர் தர்கீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினார். தேவ சமூகத்துக்கு விலகி எங்கே ஓட முடியும்? கப்பல் பிரயாணத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து கடலை கொந்தளிக்க செய்தார். கடலில் தூக்கி போடப்பட்ட போதும் பத்திரமாய் மீனால் விழுங்கப்படும்படி செய்தார். மீன் வயிற்றிலே கர்த்தர் ஜோனாவோடு இருந்து ஜீவனை பாதுகாத்தார். மீன் வெளியே கக்கிய போதும் கர்த்தர் ஜோனாவோடு இருந்து மீண்டும் மகிமையான ஊழியத்தை தந்தார். ஆம் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, அந்த கர்த்தர் உங்களோடு கூட எல்லா நேரங்களிலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியுங்களா? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரர் மிக அழகாக 109 சங்கீதத்திலே பாடியிருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்கவும் பலனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால்

கருணாகர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

என்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

மிகுந்த கருணையினால் இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

பாவத்துக்கான தெய்வீக பலி என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாசி கேட்ட 22 அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 6 அதிகாரத்திலிருந்து 8 அதிகாரம் வரைக்கும் எடுத்து முதலாவது மலையாகிய அரராத் மலையை குறித்து நாம் சிந்தித்தோம். வி செட் இட் டாக்ஸ் அபவுட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் சின். கடவுள் பாவத்தை கண்டு காணாதோர் போர் இருக்கிற கர்த்தர் அல்ல, அவர் பாவத்தை வெறுக்கிற கர்த்தர் என்பதை குறித்து நாம் அந்த மலையை குறித்து சிந்தித்தோம். இந்த வேளையில் When God takes sin seriously and he wants to do something about it, பாவமானது மிக கொடூரமானது என்று கண்டு கர்த்தர் அந்த பாவத்தை டீல் பண்ணுறதற்கென்று ஈ கம்ஸ் அப் த ஓன் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் ஆஃப் சின். மனுஷன் பாவத்தில் விழுந்த பொழுது மனுஷனாகவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று அறிந்த ஆண்டவர் மனுஷனை காப்பாற்றுவதற்கென்று ஒரு யுக்தியை, ஒரு சொல்யூஷனை கொண்டு வருகிறார். அதை தான் இந்த மலை ஆகிய மொரியா மலம் அல்லது மோரியா மலையிலே நாம் காண இருக்கிறோம். We talked about the seriousness of sin on Mount Ararat. Now we are going to talk about the sacrifice for sin. பாவமானது ரொம்ப சீரியஸான மேட்டர். எமில் ப்ரூனர் என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய தாசன் ஒரு சமயம் சொன்னாரு, Man can only prick his eyes, but he cannot restore sight to it. மனுஷனால கண்ணை குத்திக்க தான் தெரியும், அந்த குத்தப்பட்ட கண்களுக்கு எப்படி மீண்டுமாக சைட் ரெஸ்டோர் பண்ணுவதற்கான பலன் ஞானம் மனுஷனுக்கு கிடையாது. So man can only prick his eyes, but he cannot restore sight to it. It needs more than a man, it needs God. So இந்த பகுதியிலே நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி, பல செர்மன்ஸ் நம்ம கேட்டிருக்க முடியும். இந்த பகுதியை மையமாக வைத்து வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் ஆன் மவுண்ட் மோரியா. மோரியா என்று சொல்லக்கூடிய இந்த மலையிலே

என்பதை முற்றிலுமாக முரண்பாடான ஒரு கருத்தை ஆண்டவராக தேவன் இந்த பகுதியிலே ஆபிரகாமை செய்யும்படியாக சொல்லுகிறார். He wants a human sacrifice. பழைய ஏற்பாட்டிலே மனிதனை பலியிடும்படியான ஒரு காரியம் ஆண்டவராலே வெறுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் வெறுக்கிற அப்படிப்பட்டதான காரியத்தை விசுவாசி தகப்பனு சொல்லக்கூடிய ஆபிரகாமை சொல்லும்படியாக ஆண்டவர் தூண்டுகிறார். வெறுமா சொல்ல போனால் காட் டெஸ்டட் ஹிம், எண்ணத்திற்காண்டி தன்னுடைய குமாரனாக ஈசாக்கை பலியிடும்படியாக அவனை டெஸ்ட் பண்றான் போடுறான். So how can God, who does not encourage human sacrifice, இந்த இடத்துல தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி கடவுள் கேட்டார். இது வந்து இட் ஹஸ் பீன் a great challenging passage for thousands and thousands of years. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்புகிறவர்கள் இந்த பகுதியை ரொம்ப பிட் பேசேஜ் என்று சொல்லலாம். ஒரு கடவுள் எப்படி ஹியூமன் சாக்ரிஃபைஸை கேட்க முடியும்? மற்ற கடவுள் எல்லாம் ஹியூமன் சாக்ரிஃபைஸை கேட்டதெல்லாம் கண்டம் பண்ண கடவுள் இந்த பகுதியிலே எப்படி ஹியூமன் சாக்ரிஃபைஸை கேட்கிறான்னு சொல்றாங்க. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஐ நோ டைம் டு கோ ஃபுல் டீடைல்ஸ் ஆஃப் இட். இட்ஸ் a wonderful passage. பைபிள் ஸ்டடியில் நாங்கள் 3 மாதங்கள் எடுத்து சிந்தித்த இந்த பகுதியை இந்த வேளையில் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். First point I would like to say here is the plan of sacrifice. பலியிடுதல் அல்லது தியாகம் பண்ணுதல் என்ற ஒரு plan வந்து it originated from the mind of God, not from the human mind. மனுஷனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ரத்தம் சிந்தியாகப்பட வேண்டும், பலியிடப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முதலாவது கொண்டு வந்ததே மனுஷன் அல்ல, ஆண்டவருடைய எண்ணத்திலிருந்து வந்த கருத்து. இந்த பகுதி வாசித்தீங்கன்னா 22:1 இந்த காரியம் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் பலியீடு என்ற வார்த்தையை சொல்லுகிறார். 9:1 வாசித்தீங்கன்னா 9:4-5 வாசியுங்கள், மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம், உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்திலே பழி வாங்குவேன். வேறு விதமாக சொல்ல போனால் மனுஷனுடைய உயிரை இன்னொரு மனுஷன் எடுப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிற அதே ஆண்டவர் 22 ஒரு மனுஷனுடைய உயிரை கொடுக்கும்படியாக கேட்கிறார். இட் சவுண்ட்ஸ் தியோலாஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் சொல்றார். எதற்காக கடவுள் இப்படி கேட்கிறார்? தி கான்செப்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி மைண்ட் ஆஃப் காட். நான் சொல்றேன், முதலாவது மனுஷனுடைய தியாகத்தின் மூலமாகத்தான், ரத்தத்தின் மூலமாகத்தான் மனுஷன் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தாட்டை வந்து முதலாவது இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறார் ஆண்டவராகிய தேவன். ஆதியாகமத்திலே மனுஷன் பாவம் செய்த பிறகு 3:21 தேவனாக கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடை உண்டாக்கி அது உடுத்தினாராம். அப்படின்னா முதலாவது அன் அனிமல் வாஸ் கில்ட். எந்த இடத்திலே பாவம் உருவாகிறதோ அதே இடத்திலேயே தேர் இஸ் எ பிளான் ஃபார் சால்வேஷன் இஸ் ஆல்சோ இன் தி மேக்கிங். Sin and salvation in the same passage. Enna salvation? Oru ratham oru maado aado edavadu adikkapattu andha ratham sindappattu adanudaiye tholai kondu aandavarai moodugiraar endru vaasikkirom. So the sacrifice is already there in 3rd chapter nu solran. So Christavukkal priyamanavale namma naatte sende Vivekananda avar samayam sonnaru, human sacrifice is a Jewish idea. Manushanai adavadu கொலை செய்ய வேண்டும் அல்லது பலியிட வேண்டும் என்பது யூதனுடைய ஐடியா, கிறிஸ்துவ ஐடியா இல்லைன்னு சொல்றார். சோ when you Christians வந்து சாக்ரிஃபைஸ் ஆண்டவராக சிறுவீரே தன்னை கொடுத்தார்னு சொல்லும் பொழுது you are departing from the teachings of Jesus and it develops a spirit of persecution and bloodshed. நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் ஆண்டவராக இயேசு சிறுவீரே கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய இயேசாமின் டீச்சிங்ஸ் இருந்து புறம்பாக போகிறீர்கள் என்று சொல்கிறார். ஐ டோன்ட் நோ வாட் பாசேஜ் ஹி ரெட், ஐ டோன்ட் நோ விச் பார்ட் ஆஃப் ஸ்கிரிப்சர் ஹி ரெட். ஹி இஸ் கோட்டிங் இட் ராங்லி தி ஹோல் ஸ்கிரிப்சர். ஜூயிஷ் மதத்தை சேர்ந்த ஹான்ஸ் ஜோயாக்கிம் ஸ்கோப் என்று சொல்லக்கூடிய ஜூயிஷ் ஸ்காலர் சொல்லுகிறாரு, 22 காட் கெனாட் டாலரேட் ஏப்ரஹாம் சாக்ரிஃபைசிங் சன் ஆன் த ஆன் மொரேயா, ஹி ஸ்டாப்ட் இட். ஆபிரகாமின் குமாரனாகி ஈசாக்கையே வந்து பலியிடும் போது நிறுத்தி என்று சொன்ன ஆண்டவர், How could he stand the sight of his own son being massacred on Mount Calvary without destroying the world என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட

ஆண்டவர் தானுடைய மகன் இல்லாதபடிக்கு ஆபிரகாமுடைய மகனாக ஈசாக்கை கொலை செய்வதையே வேண்டாம் என்று சொல்லி தடுத்து நிறுத்தின ஆண்டவர் எப்படி தன் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொண்டு வந்து அடித்து கொல்லும் பொழுது வாளாக அல்லது ஒன்றும் கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்க முடியும்? இது நிச்சயமாக சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார். ஹி கால்ஸ் இட் எ டெஃபினிட் இம்பாசிபிள் ஆர்டிகல் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என்ன சொல்றேன்னா, சாக்ரிஃபைஸ் தே சே இட் இஸ் நாட் அக்செப்டபிள், பட் தி பைபிள் சேஸ் ஒன்லி த்ரூ தி சாக்ரிஃபைஸ் தி சீரியஸ்னஸ் ஆஃப் சின் கேன் பி டெல்ட் வித். உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் there has to be a sacrifice, not only animal sacrifice. 922 எபிரேயில் வாசிக்கிறோம், ரத்தம் சிந்தல் இல்லாதபடிக்கு பாவமளிப்பில்லை. சோ ரத்தம் சிந்தாகப்பட வேண்டும், ரைட்? க்வெஸ்சன் இஸ் யாருடைய ரத்தம்? இந்த பகுதியினுடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு சொன்னா, ஈசாக்கு ஆகிய ஹியூமன் பலியிடுதல் மூலமாக there is a day coming when I am going to give my own son on the cross of Calvary. There has to be a human sacrifice in the days to come. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் இருந்து ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்து அங்கே எருசலேமிலே அந்த கொல்கொத்தா மலையிலே நமக்காக பலியிடப்பட போகிறார். அதனுடைய முன்னோடி தான் இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ். So God is, in other words, introducing human sacrifice in order to prepare the hearts and the minds of the people. The day is coming nearly exactly 1500 years later. I am going to send my own son in the human form and he is to be sacrificed on the cross of Calvary. So human sacrifice ni ipod yetukulla palagikollugal ennu sonna there has to be human sacrifice coming 1500 years later than Abraham. So aginale first the plan of sacrifice is totally God's idea. Kadavulaga paathu Abrahamai nokki உன் மகனை எனக்கு பலியடு என்று சொல்லி கேட்கிற அந்த பகுதியின் மூலமாக என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், the plan of sacrifice is entirely God's idea. Number two, not only the plan of sacrifice, the place of sacrifice. எந்த இடத்துக்கு போய் பலியிட சொன்னாரு? I want to tell you, all this fits in so well into the sacrifice of Jesus, which is to happen exactly 1500 years later than Isaac's sacrifice. இந்த ஐசக்கோடைய சாக்ரிஃபைஸ் வந்து, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கோ ஒன் எக்ஸ்பிளேஷன் பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி செகண்ட் பாயிண்ட். ஹான்ஸ் ஜோயாக்கிம் தி ஹீப்ரூ ஸ்காலர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஆபிரகாமன் குமாரனாகிய ஈசாக்கினுடைய மரணத்தையே விரும்பாத கடவுள் நிறுத்தி பிள்ளையாண்டார் மேல கையை போடாதுன்னு சொன்னாரே, அப்படிப்பட்ட கடவுள் எப்படி தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தான் செய்யாத பாவத்திற்காக எல்லாரும் சேர்ந்து அடித்து கொலை செய்யும் பொழுது அவர் எப்படி காணாதவர் போல இருந்திருக்க முடியும்? நிச்சயமாக சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறாரே. We want to just give an explanation to that query that he raises. அவருடைய explanation என்னன்னா, God stopped Isaac's sacrifice. Oh, very much true. You know why? Because God knows through Isaac's sacrifice the world is not going to be atoned of the sin. ஐசக்கினுடைய பலியின் மூலமாக இந்த உலகத்திற்கு மீட்பு கிடையாது. ஏனென்று சொன்னால், Isaac is a failure. Isaac is a sinful man. Abraham had his problems and Isaac had his problem too. Abraham was a liar and as much as Isaac himself was a liar. Abraham வந்து பொய் சொன்னாரு, அதே மாதிரி ஐசக்கும் பொய் சொன்னார்னு பைபிள்ல போட்டிருக்கு. So a failure man, in other words a sinful man, can't atone the sin of this world. Isaac-உடைய மரணமானது ஒரு பாவியின் மரணம். Isaac is not a righteous man. அப்படிப்பட்ட மரணத்தின் மூலமாக எப்படி உலகத்திற்கு மீட்பு கொடுக்க முடியும்? ஆகையினால God said, stop this sacrifice. This is not going to accomplish what I want to accomplish. The human sacrifice in மூலமாக, Isaac-உடைய sacrifice in மூலமாக இந்த உலகத்திற்கு மீட்பு வர முடியாது. ஏனென்று சொன்னால், Isaac is a fallen man. Isaac வந்து வீழ்ச்சி உள்ள ஒரு மனுஷன். அவனுக்குள்ளே பாவம் இருக்கிறது. பாவம் இல்லாத ஒரு மனுஷகுமாரன் தான் இந்த உலகத்தின் மீட்புக்காக மறிக்க முடியுமோ ஒழிய, ஒரு பாவி இன்னொரு பாவிக்காக மறித்து அவனை மீட்க முடியாது. A blind man cannot lead another blind man. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. Isaac is a blind man. He is blind spiritually. His death cannot atone the death of the sins of this world. Therefore, this human death has to be stopped. ஆகையினால தான் கடவுள் வந்து அதை ஸ்டாப் பண்றார். ஏன்னா இது மூலமாக யாருக்குமே மீட்பு கிடையாது. ஆகையினால இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இஸ் வேஸ்ட். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, God is saying Isaac's death, in other words ஆபிரகாமுடைய குமாரனாக ஐசக்கினுடைய மரணமானது
எந்த விதத்திலும் உலகத்தினுடைய பாவத்தை மீட்க முடியாது. என்று சொன்னால் God is going to send his own son, not Abraham's son. The redemption to this world is not through the Abraham's son's Isaac, it is through the Son of God, Jesus Christ. ஆண்டவராகிய தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு மீட்பு. ஆகையினால ஸ்டாப் ஐசக், this sacrifice has to be stopped என்று அதை நிறுத்தினாராம். சோ ரெண்டாவது, the Moriah, the place of sacrifice. ஆண்டவர் குறித்த இடத்துலதான் சாக்ரிஃபைஸ் எதிர்பார்க்கிறார். இந்த பகுதி வாசிக்கிறான், ரெண்டாவது வசனத்தில் போட்டிருக்கு, மோரியா மலைக்கு போய் என்று போட்டிருக்கு. மோரியா மலை என்பது, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி பைபிள் இஸ் சோ பியூட்டிஃபுல்லி போர்ட்ரேட். ஓல்ட் டெஸ்டமென்ட் கண்டெயின்ட், நியூ டெஸ்டமென்ட் எக்ஸ்பிளைன்ட். மார்ட்டின் லூத்தர் சொன்னார், ஓல்ட் டெஸ்டமென்ட் கண்டெயின் தி ட்ரூத், நியூ டெஸ்டமென்ட் எக்ஸ்பிளைன் தி ட்ரூத். சோ எதெல்லாம் இதுல மூடி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் முழுமையாய் வெளிப்படுத்தப்படுகிறது நியூ டெஸ்டமென்ட்ல. தி பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் மோரியாவுக்கு போய், எத்தனையோ மலையில் தொடர்கள் அங்கே இருந்தாலும் மோரியா மலைக்கு தான் நீ போய் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றார். யூ ஆல் நோ வாட் இஸ் மோரியா. பெர்செபால இருந்து மோரியாவுக்கு இருக்கிற 50 miles டிஸ்டன்ஸ், அண்ட் அப்ரஹாம் ஹஸ் டு கோ. இந்த 50 miles மாடர்ன் டெர்மினாலஜி சொல்ல போனால் 2:4-3 1 வாசியுங்கள். 2 Chronicles 3:1 ஏற வாசிங்க. 2:4 மோரியா என்னும் மலையில், ரைட், யூ சீ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். எந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் ஆகிய அந்த ட்ரூத்தை கட்ட முதல இன்ட்ரோடியூஸ் பண்றாரோ, மோரியா மலையிலே. இந்த மோரியா மலையானது மாடர்ன் டெர்மினாலஜி சொல்ல போனால் திஸ் இஸ் ஜெருசலம். It's exactly 50 miles. அந்த இடத்துல டெம்பிள் ஆனது கட்டப்படுகிறது. எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல அங்கே ஐசக்கை வந்து ஆண்டவர் சாக்ரிஃபைஸ் பண்ணும்படி அழைக்கிறாரோ அதே மலையிலே தான் சாலமன் தன்னுடைய ஆண்டவருக்காக டெம்பிளை கட்டுகிறார். டெம்பிள் எசென்சியல் என்ன நடந்துச்சுங்க? வாட் ஹேப்பன் இன் தி டெம்பிள்? சாக்ரிஃபைஸ், பலிகள் எடுக்க ஆரம்பிச்சது இந்த டெம்பிள் தாங்க. என்ன அர்த்தம்? இந்த பலியானது வரப்போகிற பலிகளுக்கு ஒரு முன்னோடியாக அமைகிறது பார்க்கிறோம். எந்த மோரியாவிலே ஐசக்கானது சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாரோ அதே மலையில் தான் பல வருடங்கள் கழித்து சாலமோன் அங்கே டெம்பிள் கட்டினான் போட்டிருக்கு. இன்னைக்கு மாடர்ன் டெர்மினாலஜி சொல்ல போனால் இன்னைக்கு எருசலேம்லே டோம் ஆஃப் ராக் சொல்றாங்களே, முஸ்லீம்ஸ் கட்டிருக்காங்களே, அந்த இடம் தான் ஐசக்கானது பலியிடப்படப்படும் என்று நம்பப்படுகிறது. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, எக்ஸாக்ட்லி அந்த ஆண்டவராக இயேசு தேவன் வந்து எந்த மோரியா மலையிலே ஐசக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்படி அழைத்தாரோ அதே மலையில் தான் ஆண்டவருடைய டெம்பிள் ஆனது பின்னாலே சாலமன் கட்டுகிறார். அந்த டெம்பிள் தான் ஏராளமான காலையும் மாலையுமாக ஆடுகள் வந்து பலியிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஏற்கனவே இந்த பலியிடுதல் எல்லாம் இந்த பலியிடுதலுக்கு முன்னோடியாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். So this is exactly the place. So the place of sacrifice is exactly where God wants to be sacrificed. In Moriah Malai, and the Moriah Jerusalem community outskirts la da Golgotha Malai amaiyirudhu. The greatest sacrifice of Jesus Christ is to happen in the same vicinity where Moriah is. Moriah Malai node vicinity kulladaga than and Golgotha Malai amandirukkaram. Adhula enna artham na பெரிய பலியாகி ஆண்டவராக இயேசு பலியிடப்பட போகிறார். இன்னும் 1500 ஆண்டுகளுக்கு பின்பதாக, அதற்கு முன்பதாக இந்த மலையிலே நீ ஐசக்கை நீ பலியிடுதன் மூலமாக வரப்போகிற கிறிஸ்துவனுடைய பலிக்கு இது முன்னோடியாக அமைகிறது என்று சொல்லப்படுகிறது. சோ த பிளான் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் காட்ஸ் பிளான், த பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் காட்ஸ் பிளேஸ். ஏன்னா அந்த இடத்துல தான் டெம்பிள் வரப்போகிறது, அந்த இடத்துல தான் ஆண்டவராக இயேசு ஆகிய கிறிஸ்து நமக்காக கொல்கதா மாலையிலே மறைய போகிறார். கொல்கதாவும் இந்த மோரியாவும் ஏறக்குறைய ரிலேட்டட். ஏன்னா மோரியா என்று சொல்ல போனது ஜெருசலேம், ஜெருசலேமுக்கு அவுட்ஸ்கேட்ல தான் நம்ம கொல்கதா மலை அமைகிறது. சோ அந்த விசிலிட்டிக்குள்ளதாகத்தான் இந்த பலியானது ஏற்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஆண்டு அவ்வளவு அழகாக பிளான் பண்ணி ஒன்னு செய்கிறார். சோ ஃபர்ஸ்ட், தி பிளான் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் காட்ஸ் பிளான், தி பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் காட்ஸ் பிளேஸ். Thirdly, it is not only plan, it is not only place, you also see the person of sacrifice. யாரை பலியிட வேண்டும் என்று ஸ்பெசிஃபை பண்றார். ஒரு 2 வசனத்தை வாசிங்க, உங்கள் புத்திரனும் உங்கள் ஏதசுகுதனும் உங்கள் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு வா. லெட் மீ ஆஸ்க் யூ எ க்வெஸ்சன். பைபிளில் முதல் முறை லவ்ன்ற வேர்டு எங்க வருது தெரியுமா?
ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல முதல் முதல் வேர்ட் லவ் என்ற வேர்டு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல முதல் முதல் எங்க வருது தெரியுமா? பேசேஜ் எதில் வச்சுக்கிட்டு என்ன பாக்குறீங்க? 22 அதிகாரத்தில் 2 வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிங்க. Whom you what? Love. The first time, interestingly, the word love comes in here. இதுக்கு முன்னால அந்த வேர்ட் லவ்வே கிடையாது. 22nd chapter தான் ஃபர்ஸ்ட் டைம் லவ். யூ நியூ டெஸ்ட்மெண்ட்ல, லெட் மீ ஆஸ்க் another ரிலேட்டட் question. நியூ டெஸ்ட்மெண்ட்ல வேர் டஸ் த வேர்ட் லவ் கம் இன் ஃபர்ஸ்ட்? முதல் முறையா? வெரி குட். இவரை நேசுக்குமாரி வழிதான் 317 of Matthew. Interestingly, ரெண்டு ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஃபாதர் அண்ட் சன் லவ், இங்கேயும் ஃபாதர் அண்ட் சன் லவ். ரெண்டு பேருமே கோல்டி சாக்ரிஃபைஸ். இட் இஸ் ரிலேட்டட் டு த சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெறுமே என்ன பாயிண்ட் பிளாங்கா சொல்லியிருக்கலாம், ஐசக் கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லாத படிக்கு எப்படி அப்ஜெக்டிவ் ஆஃப்டர் அப்ஜெக்டிவ் யூசஸ் என்ன சொல்றாருன்னா, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் அப்புறம் ஈசாக்கு. ஆங்கில டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, ஆங்கில வாசிங்க, டேக் யுவர் சன், யுவர் ஒன்லி சன் ஹூம் யூ லவ். See, in other words, he's saying, யாரினை அதிகமாக நேசிக்கிறாயோ அவள் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற. கிறிஸ்துவுக்குள் பிரியமான லெந்த் காலங்களிலே திஸ் இஸ் வாட் யூ ஆர் கால் டு டூ. வாட் எவர் யூ லவ் சோ மச் இன் யுவர் லைஃப், இட் குட் பி எனி திங். Maybe your money, your work, or your wife, or your son, or your daughter. This is the time to sacrifice for the sake of God. உங்க வாழ்க்கையில எதை நீங்க அதிகமாக நேசிக்கிறீர்களோ அது எனக்காக நீ தியாகம் பண்றியா என்ற சேலஞ்சு ஆபிரகாம் கர்த்தர் கொடுக்கிறார். I ask you a question at this point. How old is Abraham when Isaac was born? Isaac பிறக்கிறச்சு ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100. அப்படின்னா சாரா மகு 90 வயசு. வெரி குட். 10 கேப். வெரி குட். நவ் ஹவ் ஓல்ட் யூ திங்க் ஐசக் வாஸ் வென் ஐசக் வாஸ் டு பி சாக்ரிஃபைஸ்ட் ஆன் மோரியா? அள்ளி போடுறீங்க வயசு. யாராவது வாசிங்க, 23:1 வாசிங்க. சாராள் 127 வருஷம். நல்லா கவனிங்க. 22 அதிகாரம் முடிஞ்ச உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, 127 வருஷம் உயிரிழந்தால் இவ்வளவே சாராளோட வயது. She dies. You know why she dies immediately after the sacrifice? They say, இந்த இடத்துல சாராகிட்ட ஒரு வார்த்தை கூட அபிரகாம் பேசின மாதிரியே இல்லைங்க. ஒரே குழந்தை, வயசான காலத்தில் பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை கொண்டு போய் பலியிட போறாரு அபிரகாம். ஒரு வார்த்தை கூட பொண்டாட்டிக்கு சொல்லலையா. அந்த அந்த ஷாக் தாங்காதையே இந்த நியூஸ் கிடைச்ச உடனே 23rd chapterல first verseலயே she dies. They say it was so shocking to her. That's what they say. Now, Sarah was 127 when she died. Appo Abraham ku na vayasu 137, 10 varsham extra. Appo ethra vayasile Isaac porundare? 90 years, right? But 90 la 127 minus panna 37. So Isaac must have been 37 years at the time of Sarah's death. Sarah avanudaiya saavula vande Isaac ku vayasu 37. Martin Luther makes a very interesting observation. ஏசாமி வந்து நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண போகலாம் என்பதற்கு முன்னோடி தான் ஐசக்னுடைய சாக்ரிஃபைஸ். அப்படி பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் டைட் அட் வாட் ஏஜ்? 33. அப்போ ஆபிரகாமுக்கு நிச்சயமாக ஐசக் 33 வயது இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். He must be anything between 33 to 35. மார்ட்டின் லூத்தருடைய வாதம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால், this sounds wonderfully well. He must be 33. Jesus died at the age of 33. So Isaac was also asked to be sacrificed at the age of 33. So obviously. Now interestingly, this is what makes it very interesting. Abraham paathu enna solraaru? Nee aluthukondu po. Adutha vasanam edunga. Abraham adhikaalaiyile irundhu than kaludhin mel seenam katti than veerekkar rendu perai kumaran Isaac kuttikondu thagana puliki kattagalai pulundukondu தேவன் குறிப்பிடு. சம்திங் வெரி ஸ்ட்ரேஞ்ச் அபவுட் திஸ் பேசேஜ். யூனோ வாட், ஆபிரகாமுக்கு நிறைய சர்வன்ஸ் உண்டு. பலியிடணும்னு சொன்னா யூஸ்வலா வந்து அதிகாலையில் எழுந்தான்னு போட்டிருக்கு. ஈப்ரு மொழியினோட அர்த்தம் என்னன்னா, நல்ல தூங்கி எழுந்தான்னு அர்த்தமா. இப்படிப்பட்ட நிலைமையில எந்த அப்பானா தூங்க முடியுமா சார்? தான் ஒரே மகன், இந்த மகனை கொண்டுதான் எதிர்காலமே அமைந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
இப்படிப்பட்ட மகனை ஆண்டவர் நாளைக்கு பலியிட வேண்டும், தான் கையாலே பலியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். எந்த அகப்பன் தகப்பனா தூங்க முடியுமா, யோசித்து பாரு. பட் ஆனால் இங்கே என்ன பேசேஜ் போட்டிருக்கு, யூ ஸ்லெப்ட் சோ வெல். யூ நோ வாட் ரீசன் இஸ், வென் காட் செட் இட் தட்ஸ் ஃபைன். கடவுள் கேட்டார், நான் கொடுத்தாக வேண்டும். நான் இவ்வளவுதான் நேசித்தாலும் சரி, அவனை எவ்வளவுதான் வாழ்க்கையில் இதன் மேல் அனுபவித்திருந்தாலும் சரி, வென் காட் சேஸ் ஹி வாண்ட்ஸ் இட் தட்ஸ் பீரியட் ends, that there ends my problems. சரி, கடவுள் கேட்டுவிட்டார், கொடுத்தாக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே அவனால் தூங்க முடிந்தது என்று சொல்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் எழுந்தான், சேன கழுதியின் மேலே சேனம் கட்டினான் போட்டிருக்கு. இட் இஸ் நாட் ஓனர்ஸ் ஜாப், இட் இஸ் சர்வன்ட்ஸ் ஜாப். சர்வன்ட் பண்ண வேண்டிய வேலையை தானாகவே செய்கிறாராம் ஆபிரகாம். அது மட்டும் செய்யலை, தகனமணிக்கு கட்டகளை பழந்தாராம். இட்ஸ் அகெய்ன் சர்வன்ட் ஜாப், நாட் ஆபிரகாம் ஜாப். எத்தனையோ சர்வன்ஸ் இருக்கு ஆபிரகாம், எதற்காக கட்டளை பிறந்தா நீங்க பாத்தீங்கன்னா, ஈபிரி மொழியில வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்சர்வேஷன் இஸ் மேட். தே சே பலியில் எரிச்ச கட்டைகள் வெட்டும் பொழுது இந்த கட்டைகளிலே வாம்ஸ் இருக்கூடாதாம், புழுக்கள் ஒருவேளை இருந்தால் அதை வந்து அந்த கட்டைகளை அரித்திருக்கும். அப்படிப்பட்ட டிஃபெக்டிவ் கட்டைகளை பலியிடுவதற்கு பயன்படுத்தக்கூடாதாம், அது வந்து பலியிடுவதற்கு புறம்பானது, கடவுள் அந்த பலி ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். ஆபிரகாம் என்ன செய்கிறார், வேலைக்காரன் கூட எதையாவது ஒன்று வெட்டி எடுத்து போட்டுருவான். அவளுக்கு என்ன ஆச்சு, கடவுள் எனக்கு சொல்லிவிட்டா என் மகனை நான் பலியிட போறேன், அதற்காக நானே தான் சென்று அவனாகவே கட்டை வெட்டுகிறான், அவனாகவே சாணம் போடுகிறான். இட் இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்சஸ். தட் மீன்ஸ் வென் காட் வாண்ட்ஸ் டு டூ சம்திங், வென் காட் வாண்ட்ஸ் டு கிவ் அப் சம்திங் தட் யூ செட் யுவர் ஹார்ட் ஆன், யூ காட் டு டேக் மைன்யூட் டீடைல்ஸ், சின்ன சின்ன டீடைல்ஸ் அங்க அதெல்லாம் பெரிய அவ்வளோ கஷ்டமா இருக்கு சூழ்நிலையில. இந்த சின்ன சின்ன டீட்டெயில் எதற்காக சொல்ல வேண்டும், ஐயா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப விரும்புறதை கேட்டார்னா, ஈவன் த மைன்யூட் டீட்டெயில்ஸ் காட் வாண்ட்ஸ் டு லுக் இன்டு. அந்த கட்டையை வெட்டி அந்த கட்டையில ஒருவேளை வாம்ஸ் இருந்துச்சுன்னா, அது ஒரு டிஃபெக்டிவான கட்டையை கட்ட காட்டிலிருந்து வெட்டிட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரே, என் மகளை வெட்டியும் பிரயோஜனம் இல்லாத போயிடுமே. ஆகையினால நானாகவே சென்று காட்டுக்கு சென்று நானாகவே டிஃபெக்டிவ் இல்லாத கட்டையை வெட்டி கொண்டு வந்து நானாகவே கழுவிக்கு சேனம் கட்டி நானாகவே எல்லாமே தானாகவே செய்கிறேன். ஒரு அருமையான ஆபிரகாம் இந்த பகுதியில் சித்தரித்து காட்டுகிறார். அருமையாக மோசஸ் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு கீழ்ப்பிடுதல் என்பது லேசான காரியம் அல்ல. லார்ஜ் பிக்சர்ல உள்ள கீழ்ப்படியலாம், இந்த மைன்யூட் டீடைல்ஸ் நாம் தவறிவிடுகிறோம் சில வேளைகளில். இந்த பகுதி என்ன வாசிக்கிறது, even the minute details you obey God. அப்பா பலியிடுதல் கூட சாமி, ஏனோ தானோ இப்ப இப்படிப்பட்ட மோசமான பலியை கேட்கிறீர் ஆண்டவரே, ஆடு கேட்டா 100 கணக்கில் கொடுத்திருப்பேன், மாடு கேட்டா 100 கணக்கில் கொடுத்திருப்பேன், எனக்காய் கொடுத்த ஒரே ஒரு குழந்தைய கூட கேட்டுட்டியப்பா அப்படின்னு அவரது அங்கலாய்க்காத படிக்கு மைன்யூட் டீடைல்ஸ் கூட he looked into. அப்புறம் பாத்தீங்கன்னா, மூன்றாம் நாளிலே தன் கேரெடுத்து பார்த்து தூரத்தில் இந்த இடத்தை கண்டு தன் வேலைக்காரை நோக்கி, நீ கழுதியை நிறுத்தி இங்கே என்ன செய்யுங்க, காத்திருங்கள். அக்கார்டிங் டு த லா ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட், எந்த கழுதியும் ஹோலி பிளேஸ் கிட்ட வரக்கூடாதா, 12 மைலுக்கு அந்தாண்ட கழுதிகள் நிற்கப்பட வேண்டும். எந்த கழுதிகளும், நோ டாங்கி கேன் எவர் கெட் இன் டு தி விசினிட்டி ஆஃப் த ஹோலி பிளேஸ், அட்லீஸ்ட் 12 மைல்ஸ் அப்பார்ட் ஈச் அனிமல் ஷுட் ஸ்டாண்ட் அவே. ஆகையினால 12 மைலுக்கு முன்னாலேயே கழுதி நிற்க வைத்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அவன் வேலைக்காரன் சேர்த்து நிக்க வச்சிட்டாங்க, ஏன்னா அவன் கொலை, அவங்க கத்தி எடுத்து தன் மகனை கொலை செய்யறச்சு வேலைக்காரங்களாம் வந்து ஒருவேளை என்ன செய்யறீங்க, ஐயோ எங்க சின்ன எஜமான கொலை பண்றீங்களேன்னு சொல்லி தடை செய்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி வேலைக்காரங்களும் தூரமா நிக்க வைத்து விட்டு, யாருமே இட்ஸ் மீ அண்ட் காட், காட் டோல்ட் மீ டு டு சம்திங், ஐ அம் கோயிங் டு டு இட், நோபடி ஷுட் கம் இன் பிட்வீன் மீ அண்ட் மை காட். தட் வாஸ் அ ரெசல்யூஷன் இப்ராஹாம் ஹேட். அதனால்தான் அவர் பேரு விசுவாசத்தின் தகப்பன்னு பேர் கொடுக்கப்படுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐ எம் டாக்கிங் அபவுட் த பர்சன் ஹூ இஸ் சாக்ரிஃபைஸ் ரைட். இந்த பகுதி என்ன வாசிக்கிறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ் 33 இயர்ஸ், அசியூமிங் தட் இஸ் 33 இயர்ஸ் ஓல்ட். யோசித்து பாருங்க, 10 வயசு பிள்ளைய கீழ்ப்படி வைக்கிறது ரொம்ப ஈஸி, பரம கையை வச்சு மிரட்டின கொண்டு போகலாம். 33 வயசு பையங்க, ஆபிரகாமுக்கு என்ன வயசு, 137 வயசு ரைட். இவன் அடிச்சானா அவர் எந்த கதி, வயசான தாத்தா, ஆல்மோஸ்ட் 137 இயர்ஸ் ஓல்ட். இஸ் 33 இயர்ஸ் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன். இவர் வந்து எப்படி கீழ்ப்பட முடியும் அப்படின்னா, தட் ஷோஸ் ஹவு மச் ஐசக் ஹஸ் டோட்டலி சப்மிட்டட் ஹிம்செல்ஃப் டு த ஃபாதர்.
அப்பா நீங்க என்ன செய்தாலும் சரி, நீங்க அப்பா ஆண்டவர் பிரியப்படுத்த விரும்புறீங்க இல்லையா, நானும் அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது போல, ஐ ஹவ் த ஃபாதர்ஸ் டு நாட் ஒபே காட், டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் டு ஒபே யூ. திஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எப்படி ஆபிரகாம், ஐசாக் 33 வயசான ஆபிரகாம், ஸ்ட்ராங் அண்ட் எனர்ஜெட்டிக், இப்படிப்பட்ட ஒரு உடன்பட்டு இந்த பகுதி ஒரு அருமையான வசன 6 வசனத்திலே, ஆபிரகாம் கட்டைகளை எடுத்துக்கொண்டு திரு குமாரன் ஈசாக்கு மேல் வைத்து கையிலே நெருப்பியும் கத்தியும் எடுத்துக்கொண்டான், இருவரும் கூடி போனார்கள். எக்ஸலண்டான பாசேஜ். இருவரும் கூடி போனால் வச்சு ஒரு அருமையான சர்வன் ப்ரீச் பண்ணலாம். ஃபாதர்ஸ் டே என்ன போட்டிருக்கு யோசிப்பா, இருவரும் கூடி போனார்கள்னா ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்கன்னு அர்த்தம் இல்ல. தமிழ்ல அப்படி போட்டிருக்கு. மூல கிரேக்க மொழியில யூஸ் பண்ணப்பட்ட கிரேக்க மொழியினுடைய பதம் என்னவென்று சொன்னால், there was a harmony between them ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரும் மனதுக்குள்ள இசைவோடு செல்லுகிறார்களாம். ரெண்டு பேரும் ஒன்னா போய் கூட உள்ளுக்குள்ள வந்து சண்டை போட்டு போகலாம், அது வேற விஷயம். அப்படி இல்லை, ரெண்டு பேரும் மனத்தில் இசைந்து போனார்கள். அப்படின்னா அர்த்தம், அப்பா நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யணும் விரும்புறீங்க, நானும் கர்த்தர் சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த இசைவோடு கூட போனார்களாம். கட்டை யார் மேல இருந்துச்சுன்னு போட்டது. இப்போ கட்டை வந்து ஈசாக்கு மேல இருந்துச்சு. அப்புறம் ஈசாக்கு கட்டை மேல இருக்க போறார். ரைட். ஏசாமி கூட சிலுவையை தான் சிலுவை தானே சுமந்து சென்றார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரைட். See the correlation. Jesus walked with a wooden cross on his shoulders. இங்க ஐசக் வந்து அந்த கட்டையை தன் மேலே வைத்து 33 வயசு மிக்க வாலிபன் நடந்து போகிறான். அவன் கேட்கறச்சு இருவரும் கூடி போனார்கள் போட்டிருக்கு. சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல. சோ தேர் இஸ் எ வில்லிங்னஸ் டு டு தி வில் ஆஃப் காட். ரெண்டு பேருமே கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு வில்லிங்னஸ் ஓட இயந்து தானாகவே, ஒருவேளை சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு மேல உட்கார வச்சு போட்டிருக்கு. தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, பலிப்படுத்தி உண்டாக்கி, 9 வசனத்திலே பலிப்படுத்தி உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமார ஈசாக்கை கட்டி அந்த பலிப்பிடித்தின் அடிக்க கட்டையில் மேலே அவனை கிடத்தினான் போட்டது. ஜஸ்ட் இமேஜின், 137 வயசு மிக்க தாத்தா 33 வயசு மிக்க வாலிபனை கட்டினான்னு போட்டிருக்கு. கட்டது மட்டும் இல்ல, அவனை எடுத்து கிடத்தினான் போட்டிருக்கு. வாட் இஸ் சேஸ், ஹவு இஸ் இட் பாசிபிள், ரைட்? அன்லெஸ் 137 வயசு மிக்க தாத்தாவால 33 வயசு மிக்க வாலிபனை கட்டி எப்படி ஒரு மேல தூக்கி வச்சிருப்பார் அப்படின்னு அர்த்தம். அவனாகவே டாடி டோன்ட் வரி, மேலதான படுக்கணும், நானே ஏஞ்சி படுத்துக்கிறேன். So that means he is totally willing to be offered as a sacrifice for God. ஏசாமி எப்படி தன்னை கொடுத்தார் தெரியுமா? அன்வில்லிங்கான ஒரு குமாரனாக தன்னை சித்தரிக்கவில்லை. யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்தின் 18 வசனத்தை வாசிங்க. John 10:18 please. John 10:18 வாசிங்க. எதை தன்னுடைய உயிரை சொல்றார் ஏசாமி? ஒருவர் இடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். யாரு கொடுக்கிறது? நானே அதை கொடுக்க, எங்க அப்பா என்கிட்ட இருந்து உயிரை புடுங்கலையா, நானாகவே அதை என் உயிரை ஆண்டவருக்காக கொடுக்கிறேன். அப்புறம் அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்றாருன்னா, இட் வாஸ் எ வாலண்டரி டெத் ஆஃப் ஜீசஸ். ஐசக் வந்து ஹி வாலண்டரிலி கேவ் ஹிம்செல்ஃப். டாடி டோன்ட் வரி, கட்டமேல தானே படுக்கணும், தானாகவே எழுந்து படுத்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். 33 வயசு மிக்க வாலிபனை கட்டி கட்டுவதற்கு ஏதாவது ஒத்துக்கொண்டிருக்க முடியும் யோசிப்பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தமா? He was totally willing to go with the father. அப்பா வந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிற, ஆகினால நானும் செய்ய வேண்டும். So as fathers நமக்கெல்லாம் என்ன பாடம்னா, if you do not obey God, don't expect your son to obey you. It is as simple as this. நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஒரு தகப்பனாக உன் இஷ்டப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சொல்லிட்டு உன் மகனை பார்த்து என் கீழ்ப்படின்னு சொன்னா, he will not obey you. இட் இஸ் ஐசக்கு எப்படி தெரியும், எப்படி அவன் அவ்வளவு கீழ்ப்படி உள்ள பண்ணிச்சுனா, 33 வயசுல இருந்தான் சொன்னா, தே சே பிகாஸ் ஹி சா ஃப்ரம் தி பிகினிங், அப்பா எப்படி தேவனுடைய வார்த்தைப்படி வாழ்கிறார், எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று கண்டு அவன் தன்னையும் முழுமையாக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்ந்தார். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, திஸ் இஸ் எ மெசேஜ் யூ அண்ட் ஐ ஹவ் டு டேக் ஹோம். சோ தி பர்சன் ஹூ தி சாக்ரிஃபைஸ் வாஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் பர்சன், கடவுளாகவே நியமித்து சொல்ற மனுஷனை ஆண்டவர் கொண்டு செல்கிறார். அவன் இணைந்து தானாகவே கொண்டு செல்வது போல ஆண்டவராக இயேசும் தானாகவே வாலண்டரியாக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஈசாக்கை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். தானாகவே வாலண்டரி
other children. He's not forced to go. He volunteers. Daddy, I will go with you. இருவரும் கூடி போனார்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா இசைந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே அக தகப்பனும் மகனும் இசைந்து சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். Third, fourthly, we also see the perfection of sacrifice. I said the first, the plan of sacrifice, the place of sacrifice, the person of sacrifice, and the perfection of sacrifice. Complete sacrifice. பலியிடுன்னு சொல்லலைங்க. ஈசாக கொண்டு போய் மேல வெட்டிட்டு வந்திருப்பா அப்படி சொல்ல என்ன போட்டிருக்க, என்ன போட்டிருக்க, ரெண்டாம் வசனத்துல தகன பலியீடுன்னு போட்டிருக்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல burnt offering. You know what is the difference between burnt offering? Leviticus 3 அதிகாரத்தை வாசினா அஞ்சு விதமான ஆஃபரிங்ஸ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கலாம்? அப்ப அவனை கொண்டு போய் மேல பலியிட்டு அப்படி சொல்லலைங்க, தகன பலியீடு என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகன பலியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, மற்ற பலிகள் எல்லாம் கொண்டு போற பலி கொண்டு போறவங்களுக்கு பாதி ஷேர், மீதி பாதி தான் அங்கே கொடுக்க ஆண்டவர் கொடுக்கப்படும். மீதி வந்து அவங்க மற்றவங்க ஷேர் பண்ணிக்கலாம். பிரீஸ்ட் கொஞ்சம் கொண்டு பலி இடுறவர் கொஞ்சம். ஆனால் தகன பலி மாத்திரமே முழுமையாக ஆண்டவருக்காக தகனிக்கப்பட வேண்டும். So the burnt offering demands every single bit of the offering that you offer on the altar should be burnt up for God. Not a single iota belongs to the person who brings offering. நீ கொண்டு போற ஆஃபரிங் கொண்டு போறியே உனக்கு அதுல பங்கே கிடையாது. முழுமையாக கடவுளுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஆஃபரிங் தான் பர்ன்ட் ஆஃபரிங். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆபிரகாம் ஆபிரகாம் ஐசக் நீ வந்து பாதி எனக்கு கொடு பாதி நீ எடுத்துக்கோன்னு சொல்லல. நோ நோ நோ நோ நோ, என்டையர் ஐசக் இஸ் மைன். என்டையர் ஐசக், எவ்ரி சிங்கிள் செல் இன் ஹிஸ் பாடி ஷுட் பி பர்ன்ட் ஃபார் மை சேக். ஆர் யூ வில்லிங் டு டு தட்? சில வேளை ஆண்டவர் கேட்கறத ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க மனசு இருக்கும், அல்ல கொஞ்சம் கொடுக்குறான் பாதி கொடுக்குறேன் சாமி, என் லைஃப்ல ஒன் தேர்ட் கொடுத்துறேன் சாமி, இது இல்ல என் வாழ்க்கையில சாமி எத்தனையோ கோணங்கள் உண்டு, எத்தனை ஏரியாஸ் உண்டு. திருச்சபைக்கு போற ஏரியாவில் நீ எடுத்துக்கோ, அது உனக்கு கொடுத்துறேன். ஆபீஸ் எல்லாம் என்கிட்ட விட்டுரு, நாங்கள வேற மாதிரிலாம் இருப்பேன் நான். அல்லது நான் மார்க்கெட்டுக்கு போற ஏரியா எந்து விட்டுரு சாமி, குடும்ப ஏரியா எந்து. நோ நோ நோ நோ நோ, காட் இஸ் சேயிங் எவ்ரி சிங்கிள் பிட் ஆஃப் யூ ஷுட் பி கிவன் டு மீ. தட் இஸ் வாட் சாக்ரிஃபைஸ் இஸ் ஆல் அபவுட். தட் இஸ் சாக்ரிஃபைஸ் ஜீசஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ். கடவுள் மட்டும் எப்படிப்பட்ட தகன எக்கனமுடைய பலி எதிர்பார்க்கறா தெரியுமா? நாட் அ பார்ட் ஆஃப் யூ, நாட் அ டூ தேர்ட் ஆஃப் யூ, பட் த என்டையர் யூ. த யூ இன் இஸ் என்டையரிட்டி. உன் முழுமையாக தகன பலியாய் கொடுக்க தயாரா இருக்கியா? தட் இஸ் அ சாக்ரிஃபைஸ் காட் வாண்ட்ஸ் டியூரிங் த லெண்ட். இந்த லெந்த் காலங்களிலே கடவுள் மட்டும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நாட் பார்ட் ஆஃப் யூர் டைம், நாட் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் இட், டூ தேர்ட் ஆஃப் இட், த என்டையர் யூ காட் வாண்ட்ஸ் யூ. உன் முழுமையாக தகன பலியாய் எனக்காக தருகிறாயா? அந்த டிமாண்ட் தான் இவங்களுக்கு கொடுக்கிறார். அண்ட் இஸ் சக்சீட் அ பர்ஃபெக்ஷன் ஆஃப் சாக்ரிஃபைஸ், நாட் பார்ட் ஆஃப் இட், த என்டையரிட்டி. முழுமையாக தகன பலியா எனக்கு நீ தர ஆயத்தமா இருக்கிறாயா? எனிதிங் தட் யூ லவ் மோஸ்ட், நீ அதிகமாக நேசிக்கிறது ஒருவேளை உன் மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், உன் ஒர்க்கா இருக்கலாம், மணியா இருக்கலாம், உன் வசதிகளா இருக்கலாம், இதை முழுமையாக எனக்காக நீ அர்ப்பணிக்க தயாரா இருக்கியா? தட் இஸ் அ டிமாண்ட் காட் பிளேசஸ். அண்ட் இஸ் சக்சீட் ஃபைன். ஆண்டவர் தகன பலியா கொடுக்க ஆயத்தமா இருந்தான் வாசிக்கும். That the perfection of sacrifice. And finally, I said first the plan of sacrifice, the place of sacrifice, the person of sacrifice, the perfection of sacrifice, and finally the purpose of sacrifice. What is the purpose? பன்னெண்டாம் வசனம் வாசிங்க. 22:12. அப்பொழுது அவன் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, இவன் புத்திரன் என்றும் ஏகசுரன் பாராதபடிக்கு எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது நடந்திருக்கிறேன். In other words, God is pleased. கடவுள் வந்து திருப்தி அடைந்தார். ஆண்டவராக இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக தேவன் திருப்தி அடைந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோமாபுரிக்கு எழுதும் போது பவுல் 5:9 9-10 வசனங்களை வாசிங்க. ரோமன்ஸ் 5:9-10 பிளீஸ். அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது, அப்புறம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் மரணத்தினால், ரைட். 9-10 வசனங்களில் என்ன சொல்றார் தெரியுமா ஆண்டவர்? பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாக்ரிஃபைஸ் மூலமாக டூ திங்ஸ் ஹேப்பன். நம்பர் ஒன், அவருக்கு நம்ம கோபம், அவருடைய தேவன் நம்ம கோபமா இருந்தாராம். அந்த கோபத்தை எப்படி மாற்ற முடியும், யாராலே மாற்ற முடியும்? அடுத்த வசனத்திலே நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் எனிமீஸ் ஆஃப் காட். சோ எதிரிகளாக நம்ம கோபமா இருந்த ஆண்டவருடைய கோபத்தை மாற்றி அவர் நம்ம மேல பிளீஸ் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்? There has to be a sacrifice.
ஆண்டவராக இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக எபேசியர் 5:2 வாசிங்கள். எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையாக காணிக்காகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. தேங்க்யூ. என்ன சொல்றாரு தெரியுமா? தேவனுடைய கோபாக்கினை மாறி தேவன் நம்ம பிளீஸ் ஆகணும்னா there has to be a sacrifice of Jesus. ஏசுனுடைய சாக்ரிஃபைஸ் கண்ட உடனே தேவன் தன் கோபத்தை மாற்றிக்கொண்டாராம். சத்துருக்களாக இருந்து நம்மை பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டாராம். இதற்கு காரணம் என்ன? Through the sacrifice of Jesus. அதே மாதிரி இங்கே ஐசக்கினுடைய சாக்ரிஃபைஸ் மூலமாக God was pleased with Abraham. I am pleased with you pa. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு பயப்படுறேன் தெரிஞ்சுக்கிட்டேன் போட்டிருக்கான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, that is the purpose of sacrifice. என்ன தெரியுமா? To please God in your life. ரெண்டு முறை நியூ டெஸ்ட்மெண்ட்ல மத்தேயு சுவிசேஷம் 3:17 சரி 17:5 இது என்னுடைய நேசகுமார் இவளை நான் பிரியமார். God is pleased with his son Jesus. You know what? Because he was coming to sacrifice himself on the cross. அவருடைய தியாகத்தின் மூலமாக ஆண்டவராக தேவன் சந்தோஷப்பட்டது போலவே இங்கே ஐசக்கினுடைய தியாகத்தின் மூலமாக தேவனானவர் சந்தோஷப்படுகிறார் என்று இந்த 12 வாசிக்கிறோம். So the purpose of sacrifice is to please God. Having said this, one last punchline I want to share with you. The basic truth in matha kaaliyila solla time illa Yehova Ire endru sonnal illadhu kathrude parvathile paathukollapadu. What is the idea? Sacrifice Abraham kannu eduthu paathar appozhudhu budhirile than kombugal chikkonda oru aattu kadavai kandan. Two truths, beautiful theological truths, are now woven together, blend together. என்ன தெரியுமா? ஒன்னு சாக்ரிஃபைஸ் ஃபார் சின், ரெண்டாவது சப்ஸ்டிடியூஷன் ஃபார் சின். இந்த ரெண்டு ஐடியாவையும் இணைத்து இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பின்னால் வரப்போகிறவர் இஸ் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் யுவர் சின், இஸ் எ சப்ஸ்டிடியூட் ஆல்சோ ஃபார் யுவர் சின். சேம் ட்ரூத், ரெண்டு ட்ரூத்துமே ஒன்றாக இணைத்து இந்த பகுதியை நமக்கு தருகிறார். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 12 ஐசக் வந்து ரெண்டு முறை செத்து பிழைச்சார். எப்படி சொல்லுங்க? முதலாவது செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஐசக் வெளியே வந்தார். அவருடைய தாய்க்கு என்ன வயசு? She was 90 and he was 100 years old, right? That means from a dead womb God brought him alive. So அது வந்து ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் ஆஃப் ஐசக். செகண்ட் ரிசரக்ஷன் இந்த இடத்துல, ரைட்? அவனை பலியினு சொல்லிவிட்டு ஆண்டை நிறுத்த சொல்லி அவனை மீண்டும் தன்னை உயிரோடு எடுத்துக்கொண்டார். தெரியும் மரணத்துக்கு பின்பதாக உயிரோடு எழுந்திருக்கிறோம். சோ இந்த பகுதியிலே அதேதான் சொல்லு. முன்னாலு 12 வாசினா ஆதியாகவும் 12:1 வசனங்களை வாசிங்கள். கர்த்தர் ஆபிரகாம நோக்கியும் தேசத்தையும் நான் சொல்லும் இந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. தயவுசெய்து பே அட்டென்ஷன் டு திஸ். தி லாஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் அண்டர்லைன். ஏற்கனவே ஆபிரகாம் சாக்ரிஃபைஸ் இஸ் பாஸ்ட். ஆண்டவர் கூப்பிட்டச்ச தன் இனத்தை விட்டு, தன் தேசத்தை விட்டு, தன் நாட்டை விட்டு, அக்கா அப்பா விட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ் இஸ் பாஸ்ட். நவ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 17:19 வாசிங்க. ஆதியாகவும் 17:19 சீக்கிரம் ஈசாக்கின் பிறவாக, right? என்ன அர்த்தம்னா, ஐயா he had already sacrificed his past, now the future, Isaac is his future. Isaac மூலமாக தான் இவன் சந்ததி விளங்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, right? Without Isaac Abraham has no future. He has sacrificed his past already, now the future is also about to be sacrificed also. ஆண்டவர் கேட்கிறாரு, பழசை விட்டு எனக்காக தியாகம் பண்ண ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய எதிர்காலத்தையும் எனக்காக நீ தியாகம் பண்றியா? If Isaac is not there, Abraham has no future whatsoever. God is saying, you sacrifice your past, that's fine. Are you willing to sacrifice your future? And he said, Abraham was breaking, must be breaking, shaking his shoes. Lord, what's happening? I have no past, I have no future, I have no present either. Then what am I going to be? God is saying, Abraham, this is what real faith is all about. For all of us, just pay your attention. Real faith is not just holding on to your past, not holding on to your future, not holding on to your present. Just hold on to God, who is the God of the present, past and the future. கடவுள் பெரிய சவாலுக்கு அவர் என்ன தெரியுமா, உன் எதிர்காலத்தை கடந்த காலத்தை எனக்காக தியாகம் பண்ண,
எதிர்காலம் வந்து முழுமையாக ஐசக்கு சார்ந்திருக்கு. அந்த எதிர்காலத்தை எனக்காக நீ தியாகம் பண்றியாப்பா. ரெண்டாவது, எதிர்காலத்தை தியாகம் பண்ணிட்டு கடந்த காலம் போயிடுச்சு, நிகழ்காலத்தை நீ உதவி போகுது, ஏன்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போற. தட் மீன்ஸ் மூன்று காலங்களையும் தாண்டின கடவுளாக என்னென்ன உனக்கு முக்கியமா, இல்லை உடைய எதிர்காலம் உனக்கு முக்கியமா? தட் இஸ் அ சேலஞ்ச். அதர் வேர்ட்ஸ், கமாண்ட் என்ன, இவன் கொண்டு போய் பலியிடு. ப்ராமிஸ் என்ன, இவன் மூலமாகத்தான் உன்னுடைய சன்னதி விளங்கும். The question is, which is more important, command of God or the promise of God? Now, the answer is very simple, right? What is more important in the Bible? The promises of God or the command of God? Command of God says, take into Moriah, sacrifice him. The promise of God says, only through Isaac, your old generation is going to flourish. உன்னுடைய எதிர்காலமே வம்சமே ஐசக்கு சார்ந்திருக்கிறது. நோ ஐசக், நோ ஃபியூச்சர் ஃபார் யூ. ஐயா, ஆர் யூ வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் யுவர் ஃபியூச்சர், யோ சாக்ரிஃபைஸ் யுவர் பாஸ்ட்? ட்ரூ. ஆர் யூ வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் யுவர் ஃபியூச்சர் ஃபார் காட்? தட்ஸ் அ சேலஞ்ச் காட் வாண்ட்ஸ் ஆஸ்க் ஆல் ஆஃப் அஸ். இந்த ரெண்டு காலங்களிலே அவன் என்ன சொன்னா தெரியும், ஆண்டவரே ப்ராமிசஸ் அவன் என்ன செய்ய முடியும், கீழ்படியாம ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணிருக்கிறீ, ஆண்டவரே இவன் செத்துட்டானா அப்புறம் என்ன, அவன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் வேஸ்ட் ஆயிடுமே. ப்ராமிஸை கீப் பண்றதுக்காக அவருடைய வார்த்தைக்கு டிஸ்ஒபே பண்ணி நான் மொரியால கொண்டு போய் அவனை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்க முடியும், ஆனா அவன் சொல்லலைங்க. ஃபார் ஹிம் தி ப்ராமிசஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், பட் தி ப்ராமிசர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தி ப்ராமிசர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி ப்ராமிசஸ். The promises cannot take you to heaven, but the promiser can take you to heaven. The challenge for Abraham was, Lord, what is more important to me, the promises of God or the promiser? And Abraham says, Lord, for me, promiser is more important than the promises. If promiser pidichana and the promiser eppadiyadhu keep pannuvar, but he did it. Yosu paranga promises pidichigire promiser vittillaya, promiser pidichigire promises vittutan. Paravala Sami, அவன் செத்தா ப்ராமிஸ் தானே போது, நீ எப்படியாவது அதை கீப் பண்ண எனக்கு தெரியும், பிகாஸ் யூ ஆர் நாட் அ லயர். நீ பொய் சொல்ல மாட்டான், நீ சொன்னதை கண்டிப்பா செய்வீர். ஆகையினால ப்ராமிஸை உறுதியா படுத்திக் கொண்டு ப்ராமிசஸ் விட்டுட்டான். தி ரிசல்ட் வாஸ் தி ப்ராமிசர் டிட் நாட் லெட் ஹிம் டவுன். ஐ வாண்ட் டு டெல் யூ, ஹோல்ட் ஆன் டு தி ப்ராமிசர், தி ப்ராமிசஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆபிரகாமை நீர் பலியிடும்படியாக அழைத்த பொழுது சாமி, ஆபிரகாம் மனதில் எழுந்த பெரிய கேள்வி, என் எதிர்காலம் என்ன ஆகும்? அநேக சமயங்களிலே நாங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். ஆண்டவரே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில, இக்கனாமிக் டிப்ரெஷன் அதிகமான சூழ்நிலையில, வாட் இஸ் கோயிங் டு பி மை ஃபியூச்சர், என் குடும்பத்தினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சொல்லி அங்கலாய்க்கிறோம். ஐயா, ஆபிரகாம் கொடுத்த பெரிய சவால், ப்ராமிஸா அல்லது ப்ராமிசர்? ஆண்டவரே, ஈ ஹெல்ட் ஆன் டு த ப்ராமிசர். ப்ராமிசரை நான் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நீ கொடுத்த ப்ராமிசஸை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர் சாமி. உம்மை பற்றி வாழும்படியான வாழ்க்கை எங்களுக்கு தாரம். நீ பரேஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: சித்ரா, உன்னுடைய கையை வாயிலிருந்து வெளியே எடு. இப்படி கை சுப்புவதை எப்ப நீ விட போற? கத்தினார் தாத்தா. உடனே சிறுமி, தாத்தா நீங்க தூங்கும் போது எல்லோரையும் எழுப்புற மாதிரி குரட்டை விடுவதை முதலில் நிறுத்துங்கள் என்றாள். பதிலுக்கு தாத்தா, அப்ப உங்க பாட்டி அம்மா எப்படி? கேட்ட தாத்தாவிற்கு உடனடியாகவே சித்ராவினுடைய பதில், ஒரு நாளைக்கு 8 டீ குடிக்கிறத பாட்டி நிறுத்தணும். அப்ப உங்க அப்பா? அவர் தினமும் 10 சிகரெட் குடிக்கிறத நிறுத்தணும். அப்ப உங்க அம்மா தான் வீட்டிலேயே நல்லவங்க என்ன என்று கேட்டார் தாத்தா. இல்ல இல்ல, எதற்கெடுத்தாலும் அம்மா என்ன சத்தம் போடுறாங்க, அம்மாவும் மாறிட்டாங்கன்னா நான் கை சுப்புவதை விட்டு விடுவேன் என்றாள் சிறுமி. சிறு பிள்ளைகள் வீட்டிலும் பள்ளியிலும் தங்களுக்கு மாதிரிகளை எதிர்பார்க்கிறார்கள். சிறு பிள்ளைகள் வாழ வேண்டிய நல்ல நடக்கையை பெரியவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கு பதிலாக எப்பொழுதும் அவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒருவரை குற்றப்படுத்தி ஒரு விரலை நாம் நீட்டும் பொழுது 3 விரல்கள் நம்மையே சுட்டிக்காட்டுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பெரியவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில காரியங்களை கூறுகிறேன், கவனியுங்கள். சிறுவர்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும், எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கற்பித்துக் கொடுக்க வேண்டும், எதையும் கருத்தூண்டி செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும், பாடங்களை கவனித்து படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், இரக்க குணம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, நட்புள்ளவர்களாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் களைய வேண்டிய காரியங்களை அன்போடும் ஞானத்தோடும் எடுத்துச் சொல்ல வேண்டும். சோம்பலின் ஆவி, எதற்கெடுத்தாலும் எரிச்சல் படுவது, மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிப்பது, அதிகம் சாப்பிடுவது, எதையும் பிந்தி பிந்தி செய்வது, எந்த வேலையையும் பின்னால் செய்வேன் என்று தள்ளி போடுவது, பொறாமைப்படுவது, ஒழுங்கற்று இருப்பது, நேரத்தை வீணாக்குவது, கீழ்ப்படியாமல் இருப்பது என்று எல்லா காரியங்களினால் உண்டாகும் ஆபத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் குறை சொல்வது போல் அவர்களை சொல்லாமல் அன்போடும் கரிசனையோடும் இவற்றை கற்றுக் கொடுப்பது அவர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது மற்றொருவர் கண்ணில் இருக்கும் துரும்பை நீ பார்க்கிறது என்ன என்று இயேசுவும் கூறியிருக்கிறார் அல்லவா?

ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி திலையிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் பயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கிய நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவர்களுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கொரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான்.

சித்திடும்படிக்கு தப்பு வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர், நீர் போய் அமலேக்கராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உண்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று இவ்விடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபடுறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாக அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் இஸ்திரிகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல இஸ்திரிகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளானாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாயை துணித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: தேவனுடைய வெளியேற்பட்ட பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் அன்பழகன். என்னுடைய தகப்பனார் பெயர் பவானி சங்கர். என்னுடைய தாயார் பெயர் சாந்தம்மா. எங்கள் அப்பாவுடைய அப்பா பெயர் பார்த்திங்கனாக்கா பிரம்மையான்னு சொல்லுவாங்க. அவர் தான் பிரம்மையா என்று சொன்னால் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்பேற்பட்டதான ஒரு இந்து குடும்பத்தில், ஒரு வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த அன்பழகன். என்னுடைய சகோதரர்கள் மொத்தம் 9 பேர். இந்த 9 பேரில் இந்த 4வது ஆளாக பிறந்தன்னா எங்கள் தகப்பனாருக்கு அவ்வளவு கீழ்ப்படுகிற பிள்ளையா, எங்கள் தகப்பனாருக்கு வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு பிள்ளையாக நான் இருந்தேன். ஆனால் அவர் எனக்கு காண்பித்த அந்த அன்பு எவ்வளவா இருந்தது என்னால் அளவிட சொல்லவே முடியாது. எதை வாங்கி கொடுக்குறாரோ யாருக்கு என்னமோ தெரியாது, எல்லாவற்றையும் எனக்கு முதன்மையாக எங்கள் தகப்பனார் எனக்கு தந்து கொடுப்பார். அப்படி கொடுத்து இருக்கும் பொழுது எனக்கு புத்தி தெரிகிற ஒரு 5 வயசு இருக்கும், 5-6 வயசு இருக்கும். என்னை ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் என்னை சேர்த்துட்டு அவர் அங்கிருந்து அவர் திரும்பி வரும்பொழுது அவர் ஒரு டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வராரு, என் பையனை பத்திரமாக நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த பத்திரமாக பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த டீச்சர் நேராக ஓடி வந்து என்னை தூக்கி, உங்கள் அப்பா என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாராடா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் சொன்னேன். உடனே அந்த டீச்சருங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஓ பரவாயில்லையே, இவன் நல்ல ஒரு தகப்பனாருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகனாக இருக்கிறானே என்று சொல்லி அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஸ்கூலுடைய வாழ்க்கையில் நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என் தகப்பனார் எல்லாரையும் விசாரிக்கிறாரோ இல்லையே என்னை அதிகமாக விசாரித்து அன்பு வந்துட்டானா வீட்டுக்கு அப்படின்னு கேட்பாரு. எந்த ஒரு பொருளை அவர்கிட்ட கேட்டாலும் உடனே கடைக்கு போயிட்டு அது பேனாவாக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து எனக்கு அவர் கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பாவுடைய பெரிய ஒரு கம்பெனிலேயோ ஒரு பெரிய ஒரு முதலாளியோ ஒரு வேலை செய்யலை, அவர் சாதாரண ஒரு பால் வியாபாரம் பண்ணுகிற ஒருவராக தான் இருந்தார். எங்களிடத்தில் ஒரு 50 மாடு இருந்தது. அந்த 50 மாடு பாலை கறந்து அதை விற்று அதில் வர வருமானத்தில் தான் எங்கள் 9 பேரையும் அவர் காப்பாற்றினார். இந்த 9 பேரும் நாங்கள் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வளர்வுக்கு நாங்கள் கடந்து வந்தோம். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்களை வளர்க்குறதுக்கு. எல்லாருக்குமே அந்த நாட்களில் பணம் ரொம்ப கஷ்டம், பாடு காசு சாப்பாடு இருக்காது, ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த அரிசி வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுவாங்க எங்கள் அப்பாவை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்பா எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு, ஆனால் இவ்வளவு கடன் இருக்குது, அந்த கடத்தின் மத்தியிலையும் நம்ம பிள்ளைங்களை அவருடைய பிள்ளைங்களை எல்லாரையும் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இடத்துல போய் நான் சாப்பாடு கேட்குறேன், சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைடா, அப்பா வாங்கிட்டு வந்து தரல, அதனால நான் சாப்பாடு எதுவும் செய்யலடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் நான் போயிட்டு பார்ப்பேன், எல்லாரும் எங்கள் நிலைமை விட ரொம்ப மோசமான நிலைமையில தான் அவங்களும் இருக்கிறாங்க, அங்கேயும் சாப்பாடு இருக்கிறாது. நான் நேராக வருவேன், என்ன வருவேன்னாக்கா மாட்டுக்கு வச்சிருக்கிற கம்பு, மாட்டுக்கு வச்சிருக்கிற அந்த தவிடு புண்ணாக்கு, இது எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி அந்த கள்ள புண்ணாக்கை நான் சாப்பிடுவேன். கம்பில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை வேக வச்சிருப்பாங்க, அந்த கம்பை நான் சாப்பிட்டுட்டு எனக்கு பசியை நான் ஆத்தியிருக்கிறேன். இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நாட்கள் வரும்பொழுது எங்கள் வீட்டில் அந்த 1 கிலோ அரிசியை வாங்கி நாங்கள் 9 பேர் நாங்கள் உட்காந்து சாப்பிடும்போது எங்களுக்கு சாப்பாடே பத்தாது. இரவு நேரத்தில் யாராவது யார் வீட்லேயாவது ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்களா என்று சொல்லி அங்கே அங்கங்கே போயிட்டு நாங்கள் நிற்கிற ஒரு சூழ்நிலையிலலாம் நான் அடிபட்டு இருக்கிறேன். ரொம்ப வேதனையாக இருக்கும், என்னடா இது, நமக்கு சாப்பாட்டுக்கே ஒரு வழி இல்லாத சூழ்நிலை, இவ்வளோ மாடு இருந்து இவ்வளோ பணம் இருந்ததுன்னு சொல்கிறார் அப்பா, இவ்வளோ சம்பாத்தியம் வருதுன்னு சொல்கிறாரு, ஆனால் திருப்தியான ஒரு சாப்பாடு இல்லையே நமக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். போட்டுக்கிறதுக்கு துணி கூட கிடையாதுங்க. துணி இல்லாதபடி கூட பக்கத்தில் இருக்கிற நண்பர் இடத்துல, பக்கத்தில் தெரிஞ்சவங்க இடத்துல அவங்களுடைய ஷர்ட்டு, அவங்களுடைய எது ஒன்றாலும் அவங்களுடைய துணிகளை நான் வாங்கி போட்டு என்னுடைய நாட்களில் நான் கழிச்சிருக்கிறேன். இப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்கூல் படித்து முடிக்கும் போது, பத்தாவது நான் பட்டாபுரம்ல இருக்கிற தண்டரை ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த இடத்துல நான் படிக்கிறதுக்கு நான் போகும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு படிப்பே எனக்கு சுத்தமாக என்னன்றதே எனக்கு வரலை. காரணம் என்னென்னா, உலகத்தினுடைய ஆசைகளில், உலகத்தினுடைய காரியங்களில் நான் அதிகமாக ஈடுபட்டதுனால அந்த சினிமா, இப்படி பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இப்படி விதமான காரியங்களை நாங்கள் அந்த எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஏரியா சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அவங்க எல்லாம் செய்தாங்க. இதை நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பாருன்னு சொன்னாங்க. அதை பீடி பிடிக்க ஆரம்பித்தேன், சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பத்தாவது வகுப்பு படிக்கும் போதே இப்பேற்பட்டதான காரியங்களை நான் கற்றுக்கினேன். படிப்பில் கோட்டை விட்டுட்டேன், படிப்பு எனக்கு சரியாக எனக்கு ஏறலை. அதுக்கப்புறமா எங்கள் தகப்பனார் நேராக அந்த டீச்சர்ஸை வந்து பார்த்துட்டு, என் பையன் என்ன பண்ணுறான், எப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கேட்டார். உங்கள் பையன் படிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆரம்பத்தில் காண்பித்த அந்த அன்பு, எங்கள் அப்பா இப்போ அந்த பத்தாவது படிக்கும் போது என்னை பெரம்பெடுத்து அந்த இடத்துலையும் அடித்து என்னை ரொம்ப என்னை வேதனைப்படுத்திட்டாரு. எல்லாருக்கும் மத்தியில் ரொம்ப அவமானப்பட்டேன். ஓ, நம்ம படிக்கலையே அப்பா, இந்த மாதிரி நம்மளை அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் எனக்கு, அந்த தண்டரை ஹைஸ்கூலில் என்னை கொம்பு எடுத்து என்னை அடித்து என்னை உதைச்சார். அந்த இடத்துலையே அவன் தப்பு பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் பசங்களிடத்தில், என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு இந்த சிகரெட்டை பிடி, இது நல்லாயிருக்கும், இதை டேஸ்ட் பண்ணு பாரு, இதை நீ விட மாட்டே அப்படின்னு சொல்லி, இது நல்லா இப்படி பல விதமான எனக்கு ஒரு பாவமான பழக்க வழக்கங்களை என்னுடைய உள்ளத்தில், என் இருதயத்தில் அவங்க திணிச்சாங்க. உடனே நான் அதை கற்றுக்கொண்டேன். அதை கற்றுக்கொண்டு சில நேரத்தில் என்னால் விட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பத்தாவது வரைக்கும் என்னுடைய படிப்பை நான் முடித்து இவன் இனி படிக்க மாட்டான்னு சொல்லி என்னை வேலைக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நாள் நான் அப்பொழுது தான் அந்த டென்த்து முடிக்கும் போது, இதே பகுதியில் இருக்கிற T72A பகுதியில் அப்போது அந்த இடத்துல அந்த கம்பெனியை கட்டிட்டுருக்கிறாங்க. அப்போது அந்த மண் வேலை செய்வதற்காக ஒரு நாளைக்கு 6 ரூபாய் என்று சொல்லி, அந்த மண் வேலைக்கு நான் 6 ரூபாய் சம்பளத்துக்காக நான் கடந்து போனேன். அந்த 6 ரூபாய் சம்பளம் 36 ரூபாய் வாரமானால் என்னை வாங்கிட்டு வந்து அதில் 6 ரூபாய் எடுத்துக்கணும், 30 ரூபாய் என்னுடைய அப்பா இடத்துல நான் கொடுப்பேன். அந்த 30 ரூபாயில் அந்த 30 ரூபாயில் மறுபடியும் என்கிட்ட மறுபடியும் ஒரு 6 ரூபாய் கொடுப்பாரு. அந்த 12 ரூபாயை வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டு, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அந்த பீடியும் சிகரெட்டும் பாக்கும் இப்படி, இப்போ தம்பாக்கும் இப்படி போடுறத நான் ஆரம்பித்தேன். இப்படி நான் ஆரம்பித்து சிறிய சிறிய அந்த பழக்கங்கள் பெரிய வந்து குடிப்பழக்கமாக அது மாறிச்சு. அதே அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது எனக்கு அந்த சம்பளத்தை வாங்கி எங்கள் தகப்பன இடத்துல ஒரு நாள் ஒரு வாரம் நான் கொடுக்கல. அது காரணம் என்னன்னாக்கா, எல்லா நண்பர்களும் சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த கொடுக்கும் போது தான் அந்த கிளாஸில் ஊற்றி கொடுக்கும் போது எனக்கு இதெல்லாம் வேணாம், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாக்கா ரொம்ப சண்டை போடுவார், எனக்கு வேணாம், என் வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க கூல்ட்ரிங்க்ஸில் அதை ஊற்றி, இதில் ஒன்றும் கிடையாது, நீ இதை குடிச்சியனாக்கா நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழக்கம் என்னை ஆரம்பித்தது என் நண்பர்கள் தான். அப்படி ஆரம்பித்தாங்க. என்னால் அந்த குடிப்பழக்கத்தை என்னால் உடனே விடவே முடியல. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த போதை. இது எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்தது, அது என்னால் சொல்லவே முடியல. அது ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்றைக்கி கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு நான் இயங்கிட்டு இருந்தேன். ஆனால் பணம் இல்லை, காசு இருந்தால் தானே வாங்க முடியும். அதனால் வாரமான சம்பளம் வாங்கி, சனிக்கிழமை வாங்கி, ஞாயிற்றுக்கிழமைனாக்கா அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட சேர்ந்து அவனுடைய தண்ணி அடிக்கிறதுக்காக நாங்கள் கடந்து போகும். இப்படியாய் என்னுடைய குடியின் பழக்க என் நண்பர்கள் மூலயமா என்னை ரொம்ப, என்னுடைய குடிப்பழக்கம் என்னை ரொம்ப அதிகமாக என்னை கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இந்த வேலைகள்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும்பொழுது, ஒரு எனக்கு அப்போது ஒரு 20 வயசு இருக்கும். அந்த 20 வயசாக இருக்கும்போது அப்போது எனக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ ஒரு டிரைவிங் வேலை கற்றுக்கிட்டேனாக்கா அதில் நீ போயிட்டு நீ வந்து 4 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டிரைவிங் வேலைக்காக நான் கடந்து போனேன். அந்த டிரைவிங் வேலையில் நான் கடந்து போகும்போது அதை கற்றுக்கொண்டு பெங்களூர் டு மெட்ராஸ், பெங்களூரில் ரொம்ப சீப்பாக இருக்கும் இந்த குடி, இந்த பாட்டிலெல்லாம் அந்த இதெல்லாம் அங்கே போயிட்டு நான் வாங்கிக்கிட்டு வந்து எங்களுடைய லாரியில் வச்சுட்டு நான் குடிச்சிட்டு தான் அந்த வேனே நாங்கள் ஓட்டுவோம். இப்படியெல்லாம் ஓட்டி நாங்கள் பெங்களூர்லேருந்து மெட்ராஸுக்கு எங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எங்களுக்கு போயிட்டு வர மாதிரி எங்களுக்கு இருக்கும். அப்படியா நாங்கள் ரெகுலராக பெங்களூர் டு மெட்ராஸ் அந்த ட்ரிப்பில் நாங்கள் போயிட்டு நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமே எங்களுக்கு அந்த குடி தான், எங்களுக்கு குடி தான். அந்த குடிகார அப்படின்ற போது எப்படி இருப்பாங்களோ அது போல தான் நாங்கள் இருப்போம். வீட்டுக்கு தேவையான பணம், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்காதுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு நிம்மதியே இருக்காது. ஏன்னா எனி டைம் நாங்கள் ஓடிட்டே இருப்போம், ஆனாலும் குடியினுடைய ஆவி எங்களை அவ்வளவா அழகழித்தது. இப்படி ஆய் ஓடிக்கொண்டு இருந்தது. அதற்கப்புறமா நான் சொந்தமாக பட்டாபிராமிலே நல்ல ஒரு வேன் டிரைவராக இருந்தேன். அந்த இடத்துல இன்னும் அதிகமான அன்றொரு நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டது. நாங்கள் நல்லா சவாரி போவோம், நல்லா வேன் ஓட்டுவோம், செய்வோம், வருவோம். அந்த இடத்துல குடிச்சிட்டு உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு வேன் டிரைவருக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குமோ அந்த ஸ்டாண்டில் அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் நான் இழந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த ரோடு பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு என் மேலே ஈ முக்கியது, எறும்பு முக்கியது, என்னை தூக்கி ஓரமாக போடுறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்படிப்பட்டதான ஃபுல்லாக நான் அப்படியே அந்த போதையினுடைய அந்த இதில் மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கிறேன். என் கூட இருந்தவங்க, என் கூட சாப்பிட்டவங்க, என் கூட குடித்தவங்க எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. அன்றைக்கு முழுமையாக அந்த இரவு முழுவதும் அந்த ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்மில் அப்படியே நான் விழுந்து கிடந்தேன். என்னுடைய பணத்தினால, நான் சம்பாதிச்ச பணத்தினால இப்பேற்பட்டதான அந்த குடியை என்னிடத்துல குடிச்சிட்டு என்னை தூக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இப்படி என்னை அனாதியாக போட்டுட்டு போட்ட நண்பர்களை என்னை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் போதை தெளிந்து நான் எழுந்திருக்கும் போது நான் ரோட்டில் படுத்திருக்கிறேன். எந்த பாம்பு கடிச்சதோ பூச்சி கடிச்சதோ என்னவோ இருக்குமோ எனக்கு தெரியல, ஆனாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத எழுந்து நேராக நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு நான் குளிச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு மீண்டுமாக நான் வந்து அந்த வேலையை நான் கண்டினியூ பண்ணி தொடர ஆரம்பித்தேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஓடிட்டு இருந்தது. உடனே ஒரு நாள் என் தகப்பனார் சொன்னார், நல்லா சம்பாதிச்சா கொடுக்குறியப்பா, அண்ட் இந்த பழக்கத்தை மட்டும் விட்டுடுன்னு சொன்னார். சரிப்பா நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் விட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எங்கள் அப்பா சொன்னாங்க, இவனுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுனாக்கா நிச்சயமாகவே இவன் நல்ல ஒரு வேலையில் செஞ்சு ஜாயின் பண்ணிடுவான், இவன் நல்ல வருமானத்தை இவன் சம்பாதிப்பான், இவன் குடும்பத்தை இவன் பாதுகாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடி பழக்கத்தெல்லாம் விட்டுடுவான்னு சொல்லி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போயிட்டு பெண் பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் எதுவுமே பேசலை. அநேக சில பெண் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, வா பெரம்பூர் பகுதியில் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்குறோம், நீ வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. போன போதே நான் பார்த்தேன். பார்க்கும் போதே அந்த மகன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சரி எனக்கு மனைவியாக வந்தால் இவங்க தான் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள உடனே அங்கே நான் சம்மதத்தை சொன்னேன். உடனே அவங்க அதுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே அவங்கக்கிட்ட நாங்கள் எதுவும் பணமோ பொருளோ நகைகளோ எதுவுமே கேட்கல. எங்கள் அப்பா சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, அந்த மகள் இடத்துல கட்டின புடவையோடு நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் என் மகள் போல் நாங்கள் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் எதுவுமே நாங்கள் கேட்கல. அந்த அதற்கு ஏற்றாப்பலையே அவங்களும் நல்ல ஆடம்பரமாக நல்ல ஒரு மண்டபத்தை எடுத்து நல்ல அருமையாக நல்ல நகைகளை போட்டு நல்ல ஒரு கௌரவமாக ஒரு கல்யாணத்தை எனக்கு அந்த மகளை எனக்கு மனைவியாக எனக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்து இப்படி இருக்கும் பொழுது ஒரு வாரம் நான் நல்ல பிள்ளையாக ரொம்ப அழகான பிள்ளையாக நான் இருந்தேன். ஆனால் அந்த ஒரு வாரம் கழித்த பிறகுதான் நான் என்னுடைய பழைய ஸ்வாவங்களை வெளிப்பட ஆரம்பித்தது. குடிக்க ஆரம்பித்தேன், வெறிக்க ஆரம்பித்தேன், ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் எங்கள் மனைவியை. என்னென்னு கேட்டாக்கா அவங்களுக்கு இப்பேற்பட்டதான குடி பழக்கங்களோ எதுவும் அவங்க அண்ணனுக்கும் கிடையாது, குடும்பத்தில் ஒருவருக்கும் கிடையாது, அவங்களுடைய பெரிய அக்கா வீட்டுக்காருக்கும் கிடையாது. ஆனால் இப்பேற்பட்ட தங்கச்சியை கொண்டு போயிட்டு போகிற குடிகாரனுக்கு கொடுத்துட்டோமேனு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழாத குறையாக ஒவ்வொரு நாளும் இந்த மகப்படுற வேதனையை பார்த்து அவங்க ரொம்ப அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க. என்ன செய்வதுன்னு தெரியாது அவங்களால. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டெய்லி நான் குடிச்சிட்டு வந்து என் மனைவியை அடிப்பேன், உதைப்பேன், குத்துவேன், எல்லா வல்லம் பண்ணுவேன், எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்துவேன். என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களால திருப்பி அடிக்க முடியாது. அதனால் அடிக்கிறத வாங்கிட்டு அழுதுக்குன்னு தன்னுடைய சொந்த பந்தங்கிட்ட கூட சொல்லாமல் அவங்கள பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்டு வாங்க, ஓ இன்றைக்கி நான் சண்டை நடந்திருக்குது போல் தெரியுது அப்படின்னு சொல்லி அடிக்கடி பார்க்க வருவாங்க. வந்து பார்க்கும் போது அவன் முகம் வீங்கி போயிருக்கோம், கை கால் வீங்கி போயிருக்கோம், அப்போ ஏதோ சண்டை நடந்திருக்கு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல் சொல்லி எங்கள் மனைவி அவங்களிடத்துல ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே வச்சுருப்பாங்க மனசில். ஆனால் அவங்களே புரிஞ்சுக்கின்னு இவன் இப்படி போட்டு அடிக்கிறான் போல் சொல்லி அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க கடந்து போவாங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா என்னுடைய மனைவிக்கு கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போது சந்தோஷத்தில் சந்தோஷம் என்னன்னாக்கா, அந்த சந்தோஷத்தில் அவங்க ஒருத்தருக்கு வந்து கேட்டாங்க, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிடிக்குமா பொம்பளை பிள்ளை பிடிக்குமான்னு. எனக்கு எந்த பிள்ளை கொடுத்தாலும் ஓகே தான், ஆனால் எனக்கு பெண் பிள்ளை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். கர்த்தர் அதுக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள், அந்த பெண் பிள்ளையே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த பெண் பிள்ளைய, அந்த முதல் பெண் பிள்ளை எனக்கு கொடுக்கும்போது அவளுக்கு தங்க மகள்னு நான் பேர் வச்சேன், தங்க மகள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த மகள் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளாக மறுபடியும் அவங்க என்ன செய்தாங்கன்னா கன்சீவ் ஆனாங்க, ரெண்டாவது மக. இந்த ரெண்டாவது மக என்ன செய்யணும், கன்சீவ் போது பெரிய மக பிறக்கும் போது என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா, அந்த பிறக்கும் போது உண்மையாகவே நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஏன்னாக்கா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு தெரியாது, அவங்க எப்போ அந்த டெலிவரி ஆகுன்றது எனக்கு தெரியாது. அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அவங்க கடந்து போனாங்க, அவங்க எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எப்போ அட்மிட் ஆனாங்க, எப்போ குழந்தை பிறந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நாள் கழித்து மறுநாள் தான் எனக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்ததே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அப்போ அந்த ஃபோன் வசதியெல்லாம் இல்லை. அப்புறம் மறுநாள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வேலை செய்கிற இடத்துக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி. மறுநாள் அன்றைக்கி நான் போகல. ஏன்னாக்கா அன்றைக்கி நான் போனேனாக்கா எல்லாம் சொந்தக்காரங்க இருப்பாங்களே, நான் மறுபடியும் காலையிலேயே நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேனே, நம்ம அங்கே போனாக்கா நிச்சயமாக அவங்க நம்மளை ஒரு மாதிரி கேட்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, இங்கே அங்கே போனால் அசிங்கப்படணும், அதனால் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் மறுநாள் கிளம்பி நான் அங்கே போனேன். அங்கே போன பிறகு எல்லாரும் யாருமே இல்லை, ஆனால் அவங்க ரெண்டு சொந்த அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. அங்கே போயிட்டு இருந்து அவங்களோட கூட குழந்தைய பார்த்துட்டு உடனே அவங்கள கொண்டு வந்து அவங்க வீட்டில் நான் விட்டுட்டு வெளியில் வரேன். அப்போ சொல்கிறாங்க, இவனுக்கெல்லாம் குழந்தை பிறந்த இவனுக்கெல்லாம் எப்படி தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறான் என்று சொல்லி ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைகள், அசிங்கமான ஒரு வார்த்தைகள் அவங்க கேட்டாங்க. எனக்கு அதில் காதில் கேட்டும் கேட்காத போல சரி காலையிலே இங்கே வந்து சண்டையெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து நான் வந்துட்டேன். வந்துட்ட பிறகு அந்த மகளை கொண்டு வந்தாங்க, 3 மாதம் பொறுத்து. அதுக்கப்புறமா என் பெரிய மகள் அப்படியே அவர் ஒரு வயசு அப்படி வரும்பொழுது ஒரு பர்த்டே கொண்டாடி அவங்களுக்காக நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சொந்த மந்தத்தெல்லாம் இன்வைட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல எல்லாரும் வந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த குடிகாரனை இன்றைக்கி வந்து இவ்வளோ நல்லவா இருக்கிறானே, இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை எப்படி இருக்க போகிறான் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தான் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய ஒரு சண்டை, ஒரு கலாண்டா நடந்தது. அது நடந்து அது ரொம்ப அவமானமாகிடுச்சு, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. வந்தவங்கெல்லாம் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா 1 வருஷத்தில் 2வது எங்கள் மக சின்னவ அவ பிறக்க ஆரம்பித்தா. அந்த மக பிறந்ததுமே அப்போவும் அவங்க கேட்குறாங்க, உனக்கு ஆண் பிள்ளையா, அப்போ எனக்கு பெண் பிள்ளையாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே பெண் பிள்ளையாக எனக்கு இருந்ததுனால அந்த 2 பெண் பிள்ளைகளும் அது கொஞ்சம் வளர்ந்து 5 வயது ஆகும்போது அதுக்கு இந்த காது குத்தி மொட்டடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இதெல்லாம் எதுக்கு வேண்டாம், தேவையில்லாத நம்ம செலவெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை இது வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும், இதை வந்து கோயிலுக்கு போயிட்டு இந்த தலைமுடி எடுக்கணும், இது வந்து வச்சுருக்கக்கூடாது, அதனால் சொல்லி காது குத்தணும், இவ்வளவெல்லாம் சொன்னாங்க. சரி உங்கள் இஷ்டப்பிரகாரமே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுலேயுமே அது தலையிடலை. ஏன்னா எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு வந்து இப்பேற்பட்ட தெய்வங்களை வணங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த விருப்பமும் எனக்கு இல்லை, அந்த ஆசையும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து என்னன்னாக்கா இவங்க எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே நான் விட்டுட்டேன். விட்டுட்ட பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, வந்துட்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா என்ன ஒன்றுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லி இவனால் இவன் இன்னைக்கு என்ன செய்தான், என்ன கொடுத்தான், என்ன இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைகளினால என்னை சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இவன் இருக்கிறதோட இவன் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் வந்து வாழ்ந்துற எதுக்கு வாழ்ந்தாலும் சரி வேஸ்ட்டு தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்சு எதுவுமே என் பிள்ளைங்களுக்காக நான் சேர்த்தும் வைக்கல, எதுவும் நான் எடுத்தும் வைக்கல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் வந்தாங்க, வந்தவங்க எல்லாரும் என்னை அவமதிச்சு தான் பேசிட்டு போனாங்களே தவிர நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு யாருமே சொல்லிட்டு போகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சம்பவங்கள்லாம் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறமா என் பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் வளர்ந்து அப்படியே வரும்பொழுது தான் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களே நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த பிள்ளைங்களை போட்டு படிக்கிறதுக்காக என்பஞ்சஸ் ஸ்கூலில் நான் சேர்க்கும்போது அப்போது அந்த இடத்துல நான் வந்து வேன் டிரைவராக இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு சம்பாத்தியம் வர்றதுனால அந்த பிள்ளைகளை அங்கே படிக்க வச்சு மாதம் மாதம் சரியான முறையில் அங்கே ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து நான் வேலையை விட்டு நான் நிற்கும் பொழுது அநேக இடத்துல இன்னொரு இடத்துல நான் வேலை செய்யும் போது எனக்கு சம்பளம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் எனக்கு குடிப்பதற்கே எனக்கு பணம் இல்லை, இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன செய்வது, வேலையும் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி இந்த வேலையை நான் அப்படியே நான் விட்டுட்டேன். வேலையை நான் அப்படியே விட்டுட்டேன், குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டைம் மாதிரி ஃபுல் டைம் இப்படி குடிக்கணும் அந்த மாதிரி காலையில் மதியம் நைட்டுன்னு இப்படி தொடர்ந்து நான் குடிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு எல்லா அக்கத்து வீடு எல்லாருமே ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் எனக்கு அங்கே அவர்களோடு கூட சில பேரோட ஐக்கியங்கள் இருந்தது. ஆனாலும் அவர் எனக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர் எங்களுக்காக எதுவுமே அவங்க செய்யவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலைன்னு நான் நினைக்க முடியும். ஏன்னா நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் இருந்தாலும் கர்த்தர் என்னை நினைவாக இருக்கிறார் என்பது தான் நான் அறிவேன். இப்படி ஆய் சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னுடைய உடல்நிலைகள் ரொம்ப மோசமாகப்பட்டது. அந்த உடல்நிலைகள் மோசமாகப்பட்ட வேளையிலே தான் ஆண்டவர் என்னை தொடுகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். எப்படி என்று சொன்னால், ஒரு நாள் நான் மருத்துவரை சந்திப்பதற்காக நான் கடந்து போயிருந்தேன். அந்த இடத்திலே மருத்துவர் சொன்னார், இனி நீ குடித்தாயானால் நிச்சயமாகவே உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்டதான எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அன்று உலகத்தில் உள்ள மனிதர்கள் மரணம் என்று சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு இல்லையா? அப்படிப்பட்டதான ஒரு மரணம் என் வாழ்க்கையில் ஆண்டவரே இனி ஆண்டவரே அப்பா வரக்கூடாது, இந்த குடியினால் என்னுடைய உடலுடைய பாகங்கள் எல்லாம் ஆண்டவர் எல்லாம் போயிடுச்சு சொல்லி ஆண்டவர் நான் எவ்வளவோ ஆண்டவர் நான் அழுது புலம்புனேன். எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, என்னால் நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் என்னால் உடல்நிலை ரொம்ப பாதிப்பாக இருந்தது. என் மனைவி என்னிடத்துல அழுகுறாங்க, நான் அப்போவே சொன்னனே கேட்டிங்களா, இப்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கிறீங்களே என்று சொல்லி உங்களை நம்பி நான் இருக்கிறேன், பிள்ளைகள் இருக்கிறாங்களே என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ரொம்ப கஷ்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் அந்த நேரத்தில் வந்தது. அந்த நேரத்தில் தான் என்னுடைய எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்து பிறந்தாங்க. அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் அவர்கள் அவருடைய படிப்புக்காக ஆண்டவர் செலவு செய்த காரியங்கள் எனக்கு தெரியாது, எல்லாமே என் மனைவி தான் செய்தார்கள். ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளுக்காக நான் ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொன்னபோது ஏன் ஆண்டவர் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நீ போடுற வேணாம், தமிழ் மீடியம் ஸ்கூலில் நீ சேர்த்தா போதும் என்று சொல்லி அவர்களை தமிழ் மீடியம் ஸ்கூலில் கொண்டு வந்து போட்டார்கள். அதுக்கு பின்பாக என்னுடைய உடல்நலம் கொஞ்சம் சரிவரமாக ஆகும்போது நான் மீண்டுமாக அந்த குடிப்பதற்கு நான் தயாராகி அங்கங்கே நான் ஓடி இந்த குடிக்கு அடிமையாக இருந்தேன். மீண்டுமாக என் உடல்நலம் மறுபடியுமாக எனக்கு பாதிக்கப்பட்டது. அப்பொழுது தான் எனக்கு ஒன்று தெரிந்தது, இனி நாம் பிடித்தோமானால் நிச்சயமாக மரித்து போவோம் என்று சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கிறிஸ்தவ பெண்மணியான எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆலிசம்மா என்கின்ற ஒரு அம்மா, அந்த நாட்களிலே அவங்க அங்கே வருகிற அநேக வியாதிப்பட்டவங்க பலவீனப்பட்டவங்களுக்கு அவர்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஜெபித்து கொடுக்கும் பொழுது பொழுது அவர்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை அந்த நாளுடைய ஞாபகம் எனக்கு வந்தது. உடனே வீட்டில் இருக்கிறதான அந்த தேங்காய் எண்ணெயை நான் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் ஆண்டவரோட ஒரு போதகர் இடத்துல நான் கொண்டு போனேன். அந்த கொண்டு போய் அவர் ஜெபித்து கொடுத்த போது அதை வீட்டுக்கு வந்து நான் அதை தண்ணீரிலே கலக்கி நான் அதை குடித்த போது எனக்கு அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் எனக்கு ஒரு நல்ல பலனும் எனக்கு கிடைத்தாத போல ஒரு புதிய மனிதனாக இருக்கிறது போல எனக்கு தெரிந்தது. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நான் என்ன இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை உள்ள ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், இப்படிப்பட்டதான ஒரு தேவனை நம்ம விட்டுவிட்டோமோ என்று சொல்லி எனக்குள்ளே இப்படி கொண்டு இயேசுவை குறித்து நான் பேசிக்கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட இயேசு நம்மளுக்கு தன்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்டதான ஒரு அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய சரீரம் சுகம் அடைந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லிட்டு அப்படியே நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் படிப்பதற்காக டியூஷன் போகணும் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், இங்கே போகிறீங்க டியூஷனுக்கு என்று கேட்டேன். நான் அதற்கு அவர்கள் சொன்னார்கள், பக்கத்தில் ஒரு அக்கா கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒருவருக்கு 150 ரூபா என்று சொல்லி, ரெண்டு பேருக்கு 300 ரூபா என்று சொன்னார்கள். உடனே நான் சொன்னேன், அங்கே நீங்கள் போக தேவையில்லை, எங்கே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே நீங்கள் போங்கன்னு சொன்னேன். உடனே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குற இடம் ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்று நான் கேள்விப்பட்டு உடனே அந்த பிள்ளைகளை நான் அங்கே அனுப்பினேன். ஏனென்று சொன்னால் குடிப்பதற்கு எனக்கு காசு இல்லை, இவங்களை எங்கேருந்து நான் படிக்க வைப்பது என்று சொல்லி அந்த 300 ரூபாய் இருந்தால் எனக்கு குடிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லி அவர்களை படிக்க விடாதபடிக்கு அவர்களுக்கு டியூஷனுக்கு அனுப்ப முடியாது, இலவசமாய் கற்றுக் கொடுக்குற இடத்திலே நான் அனுப்பினேன். அந்த இடத்துல அநேக ஆண்டவர் உலகத்தினுடைய பாடங்களை அங்கே இருக்கிற சகோதரிகள் கற்றுக் கொடுத்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு அன்றாடம் அவர்களுக்கு போதித்து வழி நடத்தினார்கள். அந்த வசனங்கள் அவருக்குள்ளாக கிரியை செய்தது. ஒரு நாள் நான் மீண்டுமாக இந்த குடியின் ஆவி என்னை அலகழித்து கொண்டு போய் குடித்து விட்டு நான் வந்து வீட்டிலே, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியவில்லை, என்னால் நடக்க முடியல, அப்படியே சோபாவில் படுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் என் 2 மகள்களும் என்னை நேராக வந்து என்னை சந்தித்து, அப்பா அப்பா எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23 அதிகாரத்தில் 29 வசனத்தில் இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. அவங்களுக்கு யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு கஷ்டம், யாருக்கு கண்ணீர், யாருக்கு காயமில்லாத இரத்த காயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார்கள். ஒரு சில்லு சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் கிரியை செய்கிறது என்று சொன்னால் நான் எம்மாத்திரம் ஆண்டவர் உடனே அந்த வசனத்தை நான் விசாரித்து ஆண்டவரை அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நான் கேட்டேன். இதை எடுத்து அவர்கள் நீதிமொழி புஸ்தகத்தில் 23 அதிகாரத்தில் எடுத்து எனக்கு காண்பித்தார்கள். உடனே இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கம்மா, இதெல்லாம் ஒரு மனுஷன் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுமா, இதெல்லாம் நம்ப தேவையில்லை, உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை உதாசீனப்படுத்தி நான் அனுப்பிவிட்டேன். என் பிள்ளைகள் அழுது கொண்டே போகிறாங்க, எங்கள் அப்பா எனக்கு திருந்த மாட்டாரா, எங்கள் அப்பா அந்த குடி பழக்கத்திலிருந்து விட மாட்டாரா என்று சொல்லி அவர்கள் தனிப்பட்ட ஜபத்தில் ஜபித்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஆய் ஜபத்த ஜபங்களும் ஆண்டவரே ஸ்தோத்தி எனக்காக அவர்கள் சகோதரிகளிடத்தில் அந்த சபையில் சொல்லி சொல்லி ஜபித்த அந்த ஜபங்களும் இன்றைக்கு என்னை அந்த குடியின் ஆவியில் இருந்து என்னை மாறுதல் அடைய செய்தது. அந்த குடியின் ஆவியை நான் விட செய்தபடியாக கர்த்தரின் கிருபை செய்தார். அந்த குடியினாலே எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்டத குடியின் ஆவினால என் குடும்பம் அந்த நாளில் அழிக்கப்பட்டது போல கர்த்தருடைய கிருபையினால நான் அந்த குடியின் ஆவியை விட்டு இன்னைக்கு பிள்ளைகளோடு கூட பணவியோடு கூட நான் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒன்று, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரே, இந்த ஆண்டவரை நாம் விடவே கூடாது என்று சொல்லி என் சரீரம் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டது, எவ்வளவாய் மருத்துவர் நம்மளை கைவிட்டார்கள், ஆனாலும் என் தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதிகளமாய் நான் அவர்கள் மீது நான் அன்பு செலுத்தினேன். அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஒரு நாள் என் பிள்ளைகளிடத்தில் நான் சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த சபைக்கு நான் கடந்து வரப்போகிறேன் என்று சொன்னேன். உடனே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம், ஓ எங்கள் அப்பா எங்கள் சபைக்கு வரப்போகிறாரு, எங்கள் நாங்கள் டியூஷன் படிக்கிற அந்த சர்ச்சுக்கு வந்து எங்கள் தகப்பனார் உட்கார போகிறார் என்று சொல்லி ஆவலோடு அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரிடத்திலையும் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனாலும் என்ன நடந்தது தெரியுமா? அந்த சபைக்கு நான் கடந்து போவதற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பதாக என்னுடைய பழைய நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்னுடைய பிரைண்ட் வாஷ் பண்ணி, ஏய் இதெல்லாம் சும்மாடா, போகக்கூடாது என்று சொல்லி மீண்டுமாக என்னை குடிப்பதற்காக இந்த நண்பர்கள் என்னை கொண்டு போனார்கள். ஆனாலும் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக தான் இருந்தது. என்ன செய்வது, இந்த பழைய பழக்கங்களை என்னால் விட முடியலையே என்று சொல்லி அது கண்டிக்கு அப்படியா நான் செய்து வரும்போது என் பிள்ளைகள் என் இடத்துல பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். ஏன்னா பிள்ளைகள் கூட்டணி போகலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. என் மனைவியை போட்டு அடித்து, சண்டை போட்டு, உதைத்து, இப்படி பலவிதமான காரியங்களை நான் அந்த குடும்பத்தில் செய்திருக்கிறேன். ஒரு நாள் காசுக்கு இல்லாத போது கூட நான் அந்த குடிப்பதற்கு பணம் தேவைப்பட்டதும் கூட வீட்டில் இருக்கிற பொருட்களை கூட நான் அடமான வைப்பதற்காக நான் கொண்டு போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தனா. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இவ்வளவா என் மீது அன்பு வைத்து இப்படிப்பட்டதான ஒரு அறிவுரைகளை சொல்லுகிறார்களே என்று சொல்லி நான் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த சபைக்கு நான் போவேன் என்று சொல்லி மறு வாரத்தில் நான் அதற்காக நான் ஆயத்தமாக இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் கையோடு அந்த சபைக்கு என்னை கொண்டு போனார்கள். அது ஒரு பெண்டிகோ சபை. அந்த பெண்டிகோ சபையிலே நான் போய் நிற்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்னோடு கூட இடைப்படுகிறது. அந்த வார்த்தை என்னை ஒரு தெளிவுள்ள ஒரு மனுஷனாய், ஒரு புதிய ஆவி பெற்ற ஒரு மனுஷனாய், ஒரு புதிய சிருஷ்டியாய் நான் காணப்பட்டேன். உண்மையாகவே அந்த வார்த்தைகள் என்னை ஒவ்வொன்றும் என்னை உருவ குத்தினது. அந்த வார்த்தையினால் நான் உண்மையாகவே நான் மாற்றப்பட்டேன். வீட்டுக்கு வந்த என்னுடைய நடவடிக்கைகள், என் செய்கைகள், என் கிரியைகள் எல்லாவற்றிலும் என் மனைவி கண்டாங்க. ஓ பரவாயில்லையே, என் கணவர் இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற, சமாதானமாக இருக்கிறாரு, எந்த பிரச்சனையுமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க எல்லாரிடத்திலும் போய் சொல்லியிருக்கிறாங்க. ஏம்மா, என் கணவர் என்னை குடிப்பது கிடையாது, என் கணவர் என்னை அடிப்பது கிடையாது, என்னை கணவர் திட்டுவது கிடையாது என்று சொல்லி அநேகர் இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால் எனக்கு அந்த ஒரு வாரம் அப்படியே போனது. மறு வாரம் மறுபடியும் நான் சபைக்கு நான் கடந்து போனேன். அந்த இடத்துல போகும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சமாதானமாக இருந்தது. நானும் என் பிள்ளைகளும் கடந்து போய் வருவோம், ஆனால் என் மனைவி வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா எனக்கு அது பிடிக்காது. என் ஜாதி, என் ஜனம் என்ன, நாங்கள் எல்லாம் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் அல்லவா, நாங்கள் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீ போறியா, உன்னுடைய இஷ்டமா, நீ போ, உன் பிள்ளைகளோடு கூட நீ போ, நான் வரவே மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். எனக்கு கோபம் மேல கோபம், அடிக்கலாமா என்று சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அதுக்கப்புறமா என்னுடைய பாஸ்டர் இடத்துல நான் போய் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி அவங்க வர மாட்டாங்க ஐயா என்று சொல்லி. ஒன்றுமே இல்லை பிரதர், நீங்க கவலையப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமா ஜெபித்தா எல்லா காரியங்களும் கர்த்தர் மாறுதலாய் கொண்டு வருவார். நீங்க கவலையப்படுவாங்க, ஒரு நாளைக்கு உங்களோடு கூட அவங்களும் இந்த சபைக்கு வருவாங்களா என்றது நீங்க பார்க்கத்தான் போறீங்க என்று சொன்னார். அதற்காகவே நான் அவர்களை நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஜெபித்த ஜெபியில ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை எனக்கு நன்மையாக செய்தார். அந்த ஜெபத்தை கேட்டு என் மனைவியை உண்மையாகவே என்னை தொட்டார் என்று தான் சொல்ல முடியும். எப்படி என்று சொன்னா, என் மனைவி ஒரு பிடிவாதமான ஒரு வைராக்கியமாய் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அந்த போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு முழுவதுமாய் நிரப்பி அப்படியே அந்த விக்கிரக கோட்டைகளை போல இருக்கும் அந்த ரூம். அதற்காகவே கட்டப்பட்டிருக்கிற, நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக என் வீட்டை கட்டும் பொழுது அதற்காகவே ஒரு ரூமை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். எங்கு பார்த்தாலும் 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு காசு கொடுத்து அதை வாங்கி வீடு ஃபுல்லாக அந்த போட்டோஸில் நிரப்பி வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமைனா, செவ்வாய்க்கிழமைனா, சனிக்கிழமைனாக்கா அவங்க அப்படியே ஆண்டவர் அப்படியே அந்த பக்தியில் அப்படி மூழ்கி போய் அங்கே வீடு சுத்தம் பண்ணுறது, அதை செய்து இதை செய்து எல்லாவற்றையும் அவங்க செய்து கொண்டிருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எனக்கு இதில் இருந்து நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் இரவு நேரத்தில் அவர்களுக்காக தினமும் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஆண்டவருக்கு அந்த நேரத்தை நான் ஒதுக்கி கொடுப்பேன். அந்த ஒதுக்கி கொடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அந்த ஜெபத்தை கேட்டு என் மனைவியை தொட ஆரம்பித்தார். எப்படி என்று சொன்னால், என் மனைவிக்கு 2 கிட்னிலையும் 2 கல் இருந்தது. அந்த ஒவ்வொரு கல்லும் 6 mm 8 mm அப்படி இருந்தது. ஒரு நாள் என் மனைவி என்னுடைய வீட்டிலே படுத்து இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அது என்ன என்று நான் கேள்விப்படும் பொழுது அந்த அலறல் சத்தத்தினால ஆண்டவர் அவர்கள் எழுந்து ஒரே ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். என்ன என்று கேட்டால், உடனே இடுப்பு பயங்கரமாக வலிக்கிறது, எனக்கு என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கும்போது எனக்கு இன்றைக்கு கூட எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு பயம் எனக்குள்ள ஒரு திகில் வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு போயிட்டு அந்த பட்டாபுரம் கிரே குரேசி ஹாஸ்பிட்டலில் அவர்களை ஸ்கேன் பண்ணி அவர் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது அதில் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரெண்டு கிட்னிலுமே அவர்களுக்கு 6mm 8mm கல் இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே எனக்கு இது என்ன செய்ய வேண்டும் டாக்டர், இது உடனே ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு கிடையாது, ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருவார் என்பது எனக்கு ஒரு நிச்சயத்தை ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் நான் இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்துக்கு மாத்திரமே அவர்கள் அந்த வழி போகுவதற்காக அந்த வழியினுடைய ஊசி போடுவதற்கு போட்டாங்க. அதை கொண்டு அது அப்புறமா அது நான் என் மனைவி இல்லத்துக்கு நாங்கள் திரும்பி வந்தோம். திரும்பி வந்து வீட்டில் இருந்தோம், இது எப்படி செய்வது என்று ஒன்றுமே புரியலை. எந்த மாத்திரம் எடுக்கலை, எந்த மருந்தும் எடுக்கலை. எல்லாம் ஜபத்தினால டெய்லி அந்த 7 to 8, 1 hour ப்ரேயரில் தான் வச்சு நான் என் மனைவி என்னுடைய மனைவி பிரச்சனைகளை வச்சு நான் ஜபத்தில் ஏறெடுப்பேன். இதே ஏறெடுக்கும் போது ஒரு 10 நாள் 15 நாள் கழித்தது. அதுக்கப்புறமா இந்த விஷயம் எப்படியோ என்னுடைய மாமியார் வீட்டுக்கு அது தெரிய வந்தது. உடனே அவங்க என்ன செய்தாங்க, வந்தாங்க. வந்துட்டு இப்போ பரவாயில்லை, இப்போ எந்த வழியும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதுவுமே சொல்லலை. சரிண்ட கொஞ்சம் அந்த மகக்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவங்க கடந்து போனாங்க. மீண்டுமாக அவருடைய அக்காவும் அவங்க மாமாவும் வந்தாங்க. வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் நீ கண்டுக்காது இருக்கிற, அவங்களை எடுத்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமே என்று சொல்லி அவர்களே அழைத்து கொண்டு போவதற்கு வந்தாங்க. இல்லை இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை, ஜபத்தினால எல்லாமே சரியாகிடும், நாங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிறோம், இந்த கிட்னியில் இருக்கிற கல் எல்லாமே வந்து எல்லாம் சுகமாய் தேவன் கொடுப்பார், ஆப்ரேஷனே பண்ண தேவைன்றது விசுவாசத்தோடு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன அவங்க எங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவங்களை அப்படியே கடந்து போனாங்க. என்ன கிறிஸ்தவங்க என்று சொல்லி அப்படியே கடந்து போயிட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப வேதனையாகி போச்சு, என்னடா இப்படிப்பட்டதான ஆண்டவர், ஒரு நேரத்தில் என்ன ஒரு குடிகாரனாக இருந்த எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த என்ன கர்த்தர் இன்னைக்கு ஒரு மனுஷனாக என்னை நிறுத்தி இந்த குடும்பத்தை தலை நிமிர வைத்திருக்கிறாரு. இதை பார்த்து கூட இவங்க பாரு இன்னும் கூட இந்த ஆண்டவரே இவ்வளோ கேவலமாக ஏவலமாய் பேசிட்டு போகிறாங்களே என்று சொல்லி எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. உடனே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நிச்சயமாகவே ஆண்டவரே சீக்கிரமாக என் மனைவிக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இந்த வழியின் கூறுகளை நீ எடுத்து போடுன்னு ஆண்டவரே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். உடனே அந்த ஒரு மாதத்தை கழிஞ்சது. அதுக்கப்புறமா அவங்களுடைய அக்கா ஒரு நாள் வந்து நீ வா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், இப்போ எப்படி இருக்குது, இல்லை அக்கா எனக்கு வழியே இல்லை என்று சொன்னாங்க. அப்போ கூட இல்லை நீ வா நான் உன்னை போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீ வந்துடுன்னு சொன்னாங்க. மெட்ராஸில் இருக்கிற ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இந்த பழைய ரிப்போர்ட்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது டாக்டரே பார்த்து ரொம்ப ஏம்பா இவ்வளோ பெரிதுவாக வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மறுபடியும் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு அவங்க போனாங்க. நாளைக்கு வந்து இந்த

நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு மாதத்துக்கு முன்பதாக அந்த கல் அது எங்கே போயிருக்கும், எப்படி போயிருக்கும் என்று சொல்லி எல்லா ரிசல்ட்டுகளும் நில் நில் நில் என்று வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இல்லை அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மாலை அவர்கள் எங்களுடைய இல்லத்திற்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். வந்துட்டு என்னிடத்துல சொன்னாங்க, என்னங்க இந்த மாதிரி நான் போயிட்டு ரிசல்ட்டு கொடுத்து வந்தார் வாங்கிட்டு வந்தேன், அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, கிட்னி எல்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த கல்லும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. உடனே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என் மனைவிக்கு நீங்க சுகம் கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே, ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் நான் கதர்னது வீண் போல என் கண்ணீருக்கு கணக்குண்டு நின்று சொன்னிருக்கீங்களே அப்பா, ஆண்டவரே இந்த நாளில் என் மனைவி விடுதலை கொடுத்தீங்களே என்று சொல்லி நான் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் இருந்தேன். மறுநாள் வந்தது. மறுநாளில் தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இப்போ அவங்களும் சபைக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை என் உள்ளத்தில் அவர் உறுதியாய் ஆண்டவர் பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் எனக்குள்ளே இருந்தது. நான் எதுவுமே பேசலை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் அவங்களை கூப்பிட்டேன், வரீங்களா சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். நானும் வரேன்னு சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க நானும் வரேன்னு சொன்னது, அந்த சபைக்கு நாங்கள் கடந்து போனோம். அந்த சபைக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது நல்ல ஒரு மரியாதையும் நல்ல கௌரவத்தையும் எங்களுக்கு கொடுத்து அந்த சபையில் எங்களை ஒரு பெரிய ஆண்டு நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்படி ஆய் இருந்தது. அப்படியே நாங்கள் இருக்கும் பொழுது மறுவாரத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் அந்த இடத்துல நான் போய் அவங்க கிட்ட கேட்டேன், ஆண்ட பாஸ்டர் எங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நிற்க வைக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க அவர்கிட்டலாம் நான் ஜெபித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டேன் நான். அவர்கள் எல்லாம் கீழ் ஜாதிக்காரர்களாக இருக்கிறாங்க, அவங்கள அவங்க கிட்ட வந்து நான் இந்த ஜெபத்தை நான் என்னை தொடவும் கூடாது அவங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கூட அவங்களுக்கு அந்த அந்த அந்த வெறித்தனமான ஒரு காரியம் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த வெறித்தனமான காரியம் வீட்டுக்கு வந்தது. நான் எவ்வளவோ அவங்களுக்கு புரிய வச்சு நான் சொன்னேன். அந்த சொன்ன காரியத்தில் தான் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்து கொடுத்தார். அப்போ தான் நான் அந்த என்னுடைய மனைவியிடத்தில் நான் சொல்ல ஆரம்பித்தேன். எரோமியாவின் புஸ்தகம் 16:20 தேவனே தேவர்களை உண்டு பண்ணலாமா, இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கிறவர்களுக்கு காண்பித்தேன். எரோமியா 10:45 வாசிக்கும் போது வெள்ளினாலும் பொல்லினாலும் அலங்கரித்து அடித்து ஆணிகளால் உறுதிப்பட்டு இருக்கிறது, அவை அசையாது, அவை ஒன்றும் செய்யாது என்று நான் சொல்லி அவர்களுக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எரோமியாவின் புஸ்தகத்தில் 10:10 நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல அழிந்து போகிற காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல சங்கீதம் 115 அவங்களுக்கு விவரித்து சொன்னேன். 3:3 நான் சொன்னேன், அவர்கள் கையிருந்தும் காலிருந்தும் வாயிருந்தும் அதை பேசாதபடி நடவாதபடி இருக்கிறபடினால இதனை எல்லாம் நம்ம எப்படி நம்ப முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது இவையெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் அன்று இரவு என்னிடத்தில் கேட்டாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், நம்ம வாசிக்கிறோமே அப்படிதான் சொல்கிறேன். அந்த இடத்துல அவங்க என்னிடத்தில் கேட்டாங்க, இனி நாம் ஆண்டவருக்காகத்தான் நம்ம வந்து பணிஞ்சு நம்ம போகணுமே தவிர வேறு எந்த காரியம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்நிய தேவர்களை நம்ம சேவிக்க வேண்டாம். ஆதியாகமும் புஸ்தகத்தில் 35:2 வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது என்று சொல்லி அந்த வசனத்தையும் நான் அவர்களுக்கு காண்பித்தேன். அந்த வசனத்தை நான் அவர்களுக்கு காண்பித்த பொழுது ஆண்டவர் இன்மாய் அவர்கள் இனிமே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ உங்கள் இஷ்ட பிரகாரமாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் முழு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. உடனே நான் மறுநாள் என்ன செய்தேன் தெரியுமா, அந்த இடத்துல இருக்கிறதான அந்த ஃபோட்டோஸ் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருடைய ஒரு பையில் போட்டு நான் கொண்டு போய் எங்கே போடுவது என்று தெரியல. எனக்கு ரொம்ப மனக்குழப்பமாக இருந்தது. அப்பொழுது தான் எனக்கு ஒரு வைதத்திலிருந்து ஒரு வசனம் வந்தது. யாக்கோபு தன் மாமனிடத்திலிருந்து அவன் கடந்து வரும்பொழுது அவன் கர்வாளி மரத்தின் எல்லாவற்றையும் புதைத்து போட்டானே, எப்படிப்பட்டதானே, இதை கொண்டு போய் இந்த கரிமேடு பகுதியில் இருக்கிற ஏரியில் கடந்து போய் கொட்டிவிட்டு வந்துவிடலாம் என்று சொல்லி அங்கே போய் அதை கொட்டிவிட்டு அங்கிருந்து நேராக நான் இல்லத்தை திரும்பத்துக்கு நேராக நான் வந்தேன். அந்த இல்லத்துக்கு திரும்பும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை நான் பார்க்க வேண்டிய சம்பவமாக இருந்தது. அதிர்ந்து போனேன். என்ன நடந்தது தெரியுமா, வீட்டில் இருந்ததான ஆண்டவர் அந்த பித்தளை காரியங்கள் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அதுக்குண்டான விக்கிரகத்துக்குண்டான எல்லா பொருட்களையும் அவர்கள் தொலைக்கி அப்படியே வெயிலில் காய வச்சு பல பலன் என்று வச்சிருக்கிறாங்க. ஆஹா, நாம் முக்கியமான இவைகளை நாம் எடுக்காமல் அவைகளை கொண்டு போயிருக்கிறோம், இவைகளை நாம் எடுக்கலாம் என்று சொல்லி அதையும் ஆண்டவர் நான் எடுக்க அவர்கள் முற்பட்ட போது, இல்லை இல்லை இதை வந்து நம்ம வெளியில் எங்கே
எங்கேயும் போட வேண்டாம், இதை நம்முடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு நம்ம கொடுத்து விடலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லை, நாம் யாரையும் கொடுத்து ஊக்குவிக்க வேண்டாம், இதை நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு கோணியில்

எடுத்து போட்டு நான் பட்டாபுரம் பகுதியில் ஒரு பாத்திர கடைக்கு கொண்டு போயிட்டு அதை கொடுத்தேன். அதை கொடுக்கும் பொழுது அந்த பாத்திர கடை நடத்துகிற அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறிட்டீங்களான்னு கேட்டாங்க. எப்படிம்மா அவளை சரியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு நாளைக்கு இந்த பகுதியில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாரத்துக்கு ஒரு 5 பேர் ஆகியது இது போல தான் வராங்க அப்படி என்று சொன்னாங்க. எனக்கு மிகவும் பயங்கரமான ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் எனக்கு இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு வாரத்துக்கு 5 பேருனாக்கா 4 வாரத்துக்கு உண்மையாகவே அங்கே 20 பேர் ஒரு மாதத்தில் ரட்சிப்பு. அந்த கடைக்குள்ளே அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து போகிறதுக்கு ஜனங்கள் வராங்கன்னு சொன்னாக்கா எவ்வளவு எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் நான் எடை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நீ எடை போட்டு நீ எவ்வளவோ நீங்கள் கொடுத்தா போதும், நாங்கள் அதை பார்க்கவும் மாட்டோம், நீங்கள் கொடுக்குற எவ்வளோ காசு அது மாத்திரமே எங்களுக்கு போதும் என்று சொல்லி அதை கொண்டு போய் அந்த பாத்திரங்களை கொடுக்கும்போது அவர்களை எடை போட்டு அவங்க சொன்னாங்க, தம்பி 700 ரூபாய் இது மதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து நான் என்ன செய்தேனாக்கா, நான் என் மனைவி ரெண்டு பேரும் தான் சைக்கிளில் போனோம். சைக்கிளில் போயிட்டு அதை போட்ட பிறகு 700 ரூபாய் கையில் கிடச்சிது. அந்த 700 ரூபாயை நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு அந்த கடையை விட்டு கீழே இறங்கும் போது என் மனைவி இடத்துல கேட்டேன். அதுக்கு எங்கள் மனைவி சொன்னாங்க, இந்த காசை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் ஒயிட் அண்ட் ஒயிட்டில், எனக்கு ஒயிட் சாரி, நம்ம ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஃப்ராக் எடுத்து போட்டுடணும். வயிற்றில் நம்ம சர்ச்சுக்கு நம்ம போகும்போது இயேசுவா புஸ்தகம் வாசிக்க இயேசுவா சொல்கிறார் இல்லையா, நம்ம நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அப்படி நாம் எல்லாரும் இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுமோனா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேணாம், ஏற்கனவே நம்ம இடத்துல அப்படிப்பட்ட நிறைய ஒயிட் ட்ரெஸ் இருக்குது, இந்த காசை நமக்கு வேறு ஒன்றுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாங்க, வா நம்ம இடத்துல இல்லாத ஒரு பொருள் இருக்குது, நம்ம அடிக்கடி நம்ம பிஞ்சு போய் இருக்கிற சில காரியங்கள் இருக்குது இல்லையா, அது இன்றைக்கி புதுசாக போய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கு நேராக ஒரு செருப்பு கடைக்கு போய் அந்த எல்லாருக்கும் எங்கள் எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைங்களுக்கு அந்த 700 ரூபாயில் செருப்பு வாங்கி கொடுத்தேன். ஏன்னாக்கா என் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் எப்படி ஒன்றாலும் அவர் செய்வார். ஆனால் அந்த காசை நான் ஆண்டவரை எனக்கு இல்லாத அந்த நேரத்தில் அந்த பொருளை மாத்திரமே எனக்கு வாங்குவதற்கு என் யோசனையாக இருந்தது. உடனே அந்த 700 ரூபாய்க்கு சரியாய் அந்த 4 பேருக்கும் அந்த செருப்பு எடுக்க அந்த காசு போதுமானதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு மனதோடு இன்றைக்கு தேவனை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் செய்து வருகிறோம். இன்றைக்கி எங்கள் மனைவியும் என்னோடு கூட சேர்ந்து இன்றைக்கி ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். பெரிய மகளுக்கு திருமணம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இன்றைக்கு சுவிசேஷம் செய்வதற்கு சுவிசேஷகனாக கர்த்தர் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நின்று கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறு சாட்சியை கர்த்தர் தாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவாராக. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. கலாத்தியர் 2:6. ஸ்வீடன் தேசத்தில் இருந்த ஒரு சபையில் போதகர் ஒருவர் தன்னுடைய பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் என்றும் அவர் பேசியது அரமேய மொழி என்றும் கூறினார். ஆனால் அந்த சபையில் இருந்த ஒரு பெண் அந்த போதகரிடம் சென்று, இயேசு கிறிஸ்து யூதர் என்றும் அவர் பேசியது அரமேய மொழி என்றும் நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? நீங்கள் சொன்னது மிகவும் தவறு. இயேசு கிறிஸ்து நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர். அவர் பேசிய மொழி ஸ்வீடிஷ் என்று சாதித்தாள். நீ எவ்வாறு இவ்வளவு ஆணித்தரமாக கூறுகிறாய் என்று அந்த போதகர் கேட்டார். அதற்கு அந்த பெண், நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள், நான் அதை எளிதில் மெய்ப்பிக்கிறேன் என்றாள். அதற்கு அந்த போதகர், சகோதரியே, நீ அதை மெய்ப்பிக்க முடியாது. இயேசு ஒரு யூதர்தான், அவர் பேசியது அரமேய பாஷைதான் என்றார். ஆனால் அந்த சகோதரியோ போதகரை விட்டபாடில்லை. எனவே போதகரும் வேறு வழி இல்லாமல் அந்த சகோதரியின் வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்குள் சென்று அந்த சகோதரி ஸ்வீடிஷ் மொழியில் இருந்த தன் வேதாகமத்தை எடுத்து வந்தாள். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டை வேகமாக திறந்தாள். அதில் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை போதகரிடம் எடுத்துக்காட்டி, பாருங்கள், இயேசு பேசியது எல்லாமே ஸ்வீடிஷ் மொழியில் தான் இருக்கிறது. அவர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர்தான் என்றாள். அந்த வேதாகமம் ஸ்வீடிஷ் மொழிபெயர்ப்பு என அறியாமல் இந்த சகோதரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர் என்று உரிமை பாராட்டியதை பார்த்து போதகர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரைத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களும் எல்லா பாஷை பேசும் மக்களும் சொந்தம் பாராட்ட முடியும். ஆம், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் சொந்தம். அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் உரியவர் அல்ல. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யூதர்களுக்கு மட்டுமே அறிவித்து வந்தார். ஆனால் தேவன் திட்டவட்டமாக பேதுருவுக்கு தரிசனத்தை கொடுத்து தேவனுடைய சுவிசேஷத்தை புறஜாதியாரும் கேட்கும்படி செய்தார். எனவே பேதுரு யூதர் அல்லாதவராகிய கொர்னேலியுவின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். பேதுரு அங்கு சென்று, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் சொந்தமானவர். அவர் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஒரே போல நேசிக்கிறார். படித்தவர்கள், படியாதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், பிள்ளையர்கள், கருப்பர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் நம் அனைவரையும் இயேசு கிறிஸ்து ஒரே போல நேசிக்கிறார். ஆகவேதான் நம்முடைய தாய்மொழியில் நமக்கு வேதாகமத்தை தந்திருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார். நம் அனைவரையும் தேவன் உயர்வு தாழ்வு இல்லாமல் ஒன்றாய் நேசிக்கிறார். ஆகவே மகிழ்ந்து களி கூறுவோம்.

இயேசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: சோர்வுகள் போகட்டும், பயணம் தொடரட்டும் என்ற தலைப்பில் ஊழியர் சாம்சன் பால் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சோர்வுகள் வாழ்க்கையில் பல்வேறு விதங்களிலே சோர்வுகள் வருகிறது. அந்த சோர்வுகளின் விளைவாக நம்முடைய பயணங்கள் பல நேரங்களில் தடைபடுகிறது, இல்லையென்றால் வேகம் குறைகிறது. எனவே அதுபோன்ற சூழல்களிலே சோர்வுகளை நீக்கி நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் 40 அத்தியாயத்தினுடைய 29 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக செய்கிறார். 31 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து கொண்டு எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையால் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அப்போ வாழ்க்கையில் சோர்வு வந்துவிட்டால் அந்த சோர்வு வாழ்க்கையில் முன்னேறி செல்கிற வேகங்களை குறைத்து விடுகிறது, இல்லை என்றால் சில நேரம் பிரயாணத்தையே நிறுத்தி விடுகிறது. அவ்வளோதான், இதுக்கு மேல் நம்மால் முடியாதுப்பா, போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. பலவிதமான சூழல்கள், பலவிதமான நிலைமைகளிலே நமக்கு ஒரு சோர்வு வருகிறது. சோர்வு வருகிற பொழுது நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுங்கிறத குறித்த ஒரு விஷன் போயிடுது. சோர்வு என்பது சாதாரணமான மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவனோடு நெருங்கி வாழ்கிற பல மனிதர்களுக்கும் உண்டு. வேதாகம காலத்திலும் பார்க்கும் பொழுது, ஏதோ நாம் தான் சாதாரணமானவர்கள், நமக்கு சோர்வு, நாம் எண்ணலாம். தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து, தேவனுடைய வார்த்தைகளை பெற்று, தேவனுடைய ஐக்கியத்திலே செயல்பட்டு, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி வாழ்ந்த மிகப்பெரிய கிரேட் பீப்புள், ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, சோர்வடைந்திருக்கிறாங்க. அதில் ஒரு தடவை நீங்கள் சொல்ல கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க நினைக்கிறேன், யார் எலியா? ஆமாம், சரியாக சொன்னீங்க. எலியா, எலியானாலே ரொம்பவும் ஒரு பிரேவ் பர்சனாலிட்டி இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. சாதாரணமாக அதை அவருடைய சரித்திரத்தை படித்தாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், 1 ராஜாக்கள் 19 அத்தியாயத்தினுடைய 4 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, ஒரு சூறை செடின்னு சொல்லப்படுகிற ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஐ மஸ்ட் டை, லெட் மீ டை, நான் சாகட்டும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், அவனுடைய பிரயாணம் வேற, அவனுடைய ஆவிக்குரிய பிரமாணம் ஊழிய பிரயாணம், ஆவிக்குரிய பிரயாணம் ஊழிய பிரயாணம் வேற. இப்போ அவன் வேற ஒரு பிரயாணமாக போகிறான். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டுப்பகுதியில் போயிட்டு ஒரு சூறை செடிகளை உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, போதும், இதுக்கு மேல் தாங்காது, முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து என்ன சொல்கிறது, வசனம் என்ன சொல்கிறது, நான் ஒரு சூறை செடி நீங்கள் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, என்ன கோரிக்கை, வாழ வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை, அப்படி தானே? எவ்வளோ வயசானாலும் இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன் அப்படி தான் நாம் நினைப்போம். ஆனால் அவன் என்ன சொல்கிறார், சாக வேண்டும் என்று கோரி என்ன செய்கிறார், ஒரு
2: என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்,
1: போதும் கர்த்தாவே, கைண்ட்லி டேக் மீ லைஃப் ஃப்ரம் மீ, என்னை விட்டு என் ஆத்மாவை எடுத்து விடும். ஒரு பெரிய சோர்வு. ஆனால் இந்த சோர்வு அவருக்கு வந்ததை குறித்த சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளெல்லாம் கவனித்து பார்க்கும், நிகழ்வுகளெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது, சோர்ந்து போனவனே அப்படியே சோர்ந்து போக விட்டுவிட்டு ஆண்டவர் அடுத்த வேலைக்கு போகலை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோர்வுகளை குறித்த கரிசனை உடையவராக இருக்கிறார். அவன் வந்து ரொம்ப சோர்வு இல்லாதபடிக்கு ரொம்ப பிரிஸ்கா, ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிற வரைக்கும் இட்ஸ் ஓகே. அவன் சோர்ந்து போனான்னா அடுத்த ஆளை பார்ப்போம். கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் டயர்டாயிட்டார் அப்படின்னா என்ன செய்வாங்க, அவரை விட்டுட்டு வேற ஆளை எடுத்துக்குவாங்க. ஒரு வியாபாரத்தில் ஒரு தொழிலில் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து அவரால் தொடர்ந்து செயல்பட முடியலையா, உடனே அவரை நம்ம ரிலீவ் பண்ணிவிட்டு வேற ஆளை எடுத்துவான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சோர்வுகளை அறிந்திருக்கிறபடினாலே அந்த சோர்வுகளிலிருந்து நம்மை நீங்களாக்கி தொடர்ந்து நமக்கு இன்னும் பிரயாணம் இருக்கிறது. எலியா நினைக்கிறார், போதும் ஆண்டவரை, நான் பிரயாணம் பண்ணதெல்லாம் போதும், ஓடினதெல்லாம் போதும், உழைத்ததெல்லாம் போதும், வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிப்பேற்பட்டு என்னால் முடியாது, என் ஆத்மாவை எடுத்து விடும் என்று சொல்லுவார். அப்படிப்பட ஒரு நிலைமை. ஆனாலும் தேவன் அவனை விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து அவனை அவனோடு இடைவிட்டு இறுதியில் ஒரு மகிமையான முடிவோடு தான் எலியா என்ன செய்கிறான், இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இதை நான் வாசிக்கும் பொழுது இன்னொரு மனிதனுக்கும் இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அவன் யார்னு சொல்லுங்கள்,
2: யோனா.
1: யோனா, பரவாயில்ல, சரியாக ஞாபகம் வச்சுருக்கிறேன். யோனா, இந்த யோனாவுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 Kings 12 வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணி கூட்டிருக்கிறான். அப்போ அங்கே சில பிரச்சனை ஏற்படுகிறது. அதனுடைய விளைவாக அங்கே ஒரு பெரிய கலாபுரமே ஆகுது. அப்போ என்ன பண்ணனா, என்ன தூக்கி இந்த கடலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம், அவனும் ஹி வாஸ் சோ வில்லிங் டு டை, ஹி வாஸ் சோ ரெடி டு டை, சாகிறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறான். அதனால் என்ன செய்கிறாங்க, வாழணுங்கிறது எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதுக்கு போல் என்ன பண்ணுறாங்க, அவன் என்ன செய்கிறான், என்ன நான் சாக வேண்டும் என்று சொல்கிறான். இப்போ வாழ இங்கே ஒரு தான் சாகுன்னு சொல்கிறான், அங்கே ஒரு தான் சாகுன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் யார் தான், போத் ஆர் காட்ஸ் ப்ராபட்ஸ். நல்லா கவனிங்க, எலியாவும் தேவனுடைய தீர்க்கத்தரசி தான், யோனாவும் தேவனுடைய தீர்க்கத்தரசி தான். ஆனால் அந்த இரண்டு பேரிடத்தில் தேவன் செயல்பட்ட விதங்களில் வித்தியாசம் இருந்தது. எலியாவினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்குறோம், இந்த 1 Kings சரித்திரம் நடந்த நிகழ்வுகளை அப்படியே பதிவு பண்ணி வைத்திருக்கேன். யோனா என்பது கொஞ்சம் ஒரு கதை புத்தக தன்மையுடையது. கதை புத்தகம்னு சொன்னால் ஒரு சம்பவத்தை முன்வைத்து, அதாவது இப்போது சில சம்பவங்களை சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்துக்குவோம் அப்படி தானே, அது கொஞ்சம் சுவை ஊட்டுறதுக்காக, அதை கேட்குறவங்க பார்க்குறவங்க சரியாக ரசிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா

நடவடிக்கையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதைத்தான் என்னுடைய சிந்தனைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார் நினைக்கிறேன். அதை நான் பார்ப்போம். இப்போ எலியா வந்து மரத்துக்கீழே உட்கார்ந்துருக்கிறாரு. நான் சாகணும்னு சொன்ன உடனே தேவர் எப்படி இடைப்பட்டார்? வானத்தில் இருந்து என்ன செய்கிறார்? ஒரு தூதன் வந்து என்ன பண்ணுறார்? ஒரு அப்பத்தை கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணுறார். அதே நேரத்தில் வந்து யோனாவுக்கு என்ன நடைபெறுகிறேன்னு சொன்னால் வித்தியாசமான ஒன்று நடைபெறுகிறது. ஒரு பெரிய காற்று வருகிறது. அந்த காற்று வந்து அடித்து அந்த கப்பல் என்ன செய்ய போகுது? மூழ்க போகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இங்கே ஒரு தான் சோர்ந்திருக்கிறான், அங்கே ஒரு தான் சோர்ந்திருக்கிறான், அவனும் என்ன செய்யலாம் படுத்திருக்கிறான். ஆனால் எலியாவை போல் அவனை நடத்தவில்லை. இந்த இரண்டு பேருடைய சோர்வுகளுக்கும் ஒரு பின்னணி இருக்குது. அந்த ரூட் காஸ் என்ன? எலியா சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? யோனா சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையில் சோர்வு என்பது காமனாக எல்லாருக்கும் வந்தாலும் அது வந்த வழி வித்தியாசமாக இருக்கும். எனவே வந்த வழிகளை சரியாக அறியவில்லை என்றால் அந்த சோர்வுகளிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியாது. எப்போவுமே நான் சொல்வேன், வியாதி வருகிறதுன்னு சொன்னால் அந்த வியாதி நம்ம பாடியில் என்ன ஒரு விளைவு ஏற்படுதோ அந்த விளைவுக்காக மட்டும் நம்ம மருத்துவம் செய்ய முடியாது. வியாதி எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவம் செய்யப்பட்டால்தான் அந்த வியாதி விடுவிக்கப்பட முடியும். அதுபோல் எல்லாருக்கும் சோறு வந்தாலும் எல்லாருடைய சோறும் ஒரே பிளாட்ஃபார்ம்லேருந்து வரல, ஒரே இடத்துலேருந்து வரல, ஒரே காரணத்துக்கு வரல. அதுக்கு என்ன இருக்குது? தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். எலியாவுடைய சோர்வு, யோனாவுடைய சோர்வு. எலியாவினுடைய சோர்வு ஏன்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் எவ்வளவோ சிரமப்பட்டும் எவ்வளவோ பல்வேறு விதங்களில் பல காரியங்களை செய்தும் ஒரு நல்ல விளைவை பார்க்க முடியவில்லையே. இவனுடைய சோர்வுக்கு காரணம் ஜனங்களுடைய மனக்கடினம். புரிகிறதா? இவனுடைய தேவ ஊழியக்காரன் பல்வேறு விதங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பேசியிருக்கிறான். பல்வேறு விதங்களில் தேவன் அவ்வப்பொழுது அவனுக்கு கொடுக்குற வேலைகளை செய்திருக்கிறான். எல்லாம் செய்தாலும் இவனால் ஏற்படமில்ல. ஹி குடன்ட் ஃபைண்ட் எனி பாசிட்டிவ் குட் ரிசல்ட். ஒரு நல்ல விளைவு பார்க்கவே முடியலை. அதனுடைய விளைவு என்ன பண்ணுறான்? போதும் இந்த பிஸ்னஸ், இவ்வளவுலாம் நடந்த பிறகு ஒரு மாற்றம் வரலை, இனி எங்கே வரப்போகுது? இதை விட நம்ம என்ன செய்யலாம்? காலி விட்டுட்டு போயிடலாம். என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், ஆகாபு ராஜாவை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனைவி ஏசபேல், அவர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் தேவனுக்கு எதிரானவைகள். அக்காலத்தில் அநேகர் எங்கேயாவது போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா சரிதான் அப்படிங்கிற சிந்தனையில் பாகால் தெய்வத்தை நோக்கி ஓடுவாங்க. அந்த விதமாக தான் இந்த ராஜாக்கள் என்ன செய்கிறார்? இந்த ராஜாவும் ராணியும் ஓடிட்டுருக்கிறாங்க. தேவனுக்கு முற்றிலும் விரோதமாக செயல்படணும். அந்த ஜனங்களும் அவ்விதமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தேசத்தில் பெரிய பஞ்சமெல்லாம் வருகிறது. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவர்கள் மனம் திரும்பலை. இன்னும் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. அப்போ இவன் தேவனாக வழி நடத்தப்பட்டு ராஜாவுக்கு தன்னை காண்பிக்கும்படியாக வருகிறான். ஏன்னா இவனுடைய வார்த்தையின் படி தான் அந்த தேசத்துக்கு என்ன இல்லை, மழையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் என்னை இந்த ராஜா காண்பிப்பேன்னு சொல்லி வருகிறான். வந்து பாருங்கள், ஒரு என்ன சொல்ல, அது என்ன சொல்கிறது, ஒரு பரீட்சை வைக்கிறான். பாகாலை வழிபடுகிற தீர்க்கதரிசிகளே, பாகாலை பின்பற்றுகிறவர்களே, என இவங்க யா எந்த ஜனங்கள்? உண்மையான தேவனை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டு வந்த மக்கள், தேவ ஜனங்கள் என்று அறியப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் இன்று எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? உண்மையான தேவ வழியை விட்டுவிட்டு, உண்மையான தேவனை விட்டுவிட்டு அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை நாம சொல்லுவோம், இதெல்லாம் பாஸ்ட் ஈவென்ட்ஸ், பழைய காலத்தினுடைய ஹிஸ்டரி. இன்றைக்கும் தான் நடக்கிறது. அன்றைக்கு பாகால் என்று பேர் வைத்து போனார்கள். இன்றைக்கு எல்லாம் போகிறவங்களாம் இயேசுன்னு தான் போகிறாங்க. இன்றைக்கு மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வேதம் காட்டுகிற வழிகளை விட்டுவிட்டு இன்றைய கிறிஸ்தவர்கள் எங்கே ஓடுகிறார்கள்? ஜப கூட்டங்களை நோக்கியும், ஜப கோபுரங்களை நோக்கியும், ஜப வாசல்களை நோக்கியும் தான் ஓடி ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறார்கள். யாருக்கு காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வாதம் வரும்? எந்த ஜப கூட்டத்துக்கு போன ஆசீர்வாதம், எந்த ஊழியக்காரருடைய வல்லமையினால எங்களுக்கு நல்லது நடக்கும், அப்படி தான் போய்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? ரொம்ப வெளிப்படையாக பாகலை வழிபட போனால். இப்பொழுதோ பாக வேறு தெய்வங்களை வழிபட போகிற யாரும் சொல்லலை. ஆனால் இயேசுவை தேடி போகிறதா சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் தேடி போகிற இயேசுவை குறித்து, அந்த இயேசு கிறிஸ்து குறித்து பைபிள் சொல்லலை. அப்போ ரெண்டு குருந்தியர் 11:4 சொல்லுகிறது போல் அது ஒரு வேற இயேசு. சரி, இப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் தான் பல்வேறு விதங்கள் அந்த ஜனங்களை தேவனை நோக்கி திருப்புவதற்கு லாட் ஆஃப் குட் எஃபர்ட்ஸ் ஹி டுக், நிறைய முயற்சி எடுக்கிறான். ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைங்க. அதற்கு பிறகு ஃபைனலாக பாருங்கள் என்ன நடக்கிறேன்னு சொன்னால்,

0: பாகலுடைய தீர்க்கதரிசிலே வரவழைத்து ஒரு 450 பேரை வரவழைத்து இந்த பார் ஒன்று பண்ணுவோம். யார் உண்மையான தேவன் என்பதை என்ன செய்வோம், அறிந்து கொள்ளும். உண்மையான தேவனை அறிந்த பிறகும் உண்மையற்ற முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. முதலாவது ஹூஇஸ் த ட்ரூ காட் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன செய்யுங்க, பழி போடுங்க. நாங்களும் என்ன செய்கிறோம், பழியிடுறோம். பழியிடாமல் பழியிடுறவளை என்ன செய்யக்கூடாது, நெருப்பு வைக்கக்கூடாது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பழியை என்ன செய்யணும், அது பட்சிக்கணும், அதை அங்கீகரிக்கணும். அந்த மாதிரி வானத்திலிருந்து அக்கினி இப்போ வந்து இறங்கி அந்த பழியை அக்செப்ட் பண்ணால் அந்த தேவன் தான் யார், உண்மையான தேவன். அப்படி சொல்லி ஒரு பரீட்சை வைத்து அந்த நாட்டு மக்களுடைய முன்னிலையில் எல்லா காரியம் நடைபெறுகிறது. தீர்க்கதரிசிகளும் நிற்கிறோம், 450 அந்த பாகாலை வழிபடுகிற தீர்க்கதரிசிகளும் என்ன செய்கிறாங்க, பலியிடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்கிறத காலைகளெல்லாம் பலியிட்டுருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ காரியங்கள் நடைபெறுகிறது, காலையிலே மந்திரம் சொல்லி பார்க்குறாங்க, பூஜை பண்ணி பார்க்குறாங்க, சத்தம் போட்டு பார்க்குறாங்க, உடம்பையெல்லாம் என்ன செய்கிறாங்க, கிழித்து கொழுகிறாங்க. அந்த காலத்து வழக்கத்து முடி பல்வேறு காரியங்களை செய்து அவர்கள் அந்த வானத்தில் அக்கினி இறங்கி வரும், இறங்கி வரும் வெயிட் பண்ணுறாங்க, ஒன்றும் வரல, மத்தியானம் வரைக்கும் வரல. அப்புறம் தான் எலியா களத்துக்கு வர்றார். யார், எலியா தீர்க்கதரிசி. இப்போ உங்கள் கடவுள் என்ன செய்யலை, வரல. இப்போ உண்மையான தேவன் யாரும் அறிந்து கொள்ள சொல்லி அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறார். அந்த 29 வசனத்தை வாசிப்போம், 19 அத்தியாயத்தினுடைய 36 வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:36
1: அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே,
0: அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே
1: தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான்
0: இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும்,
1: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
0: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
1: நான் இந்த காரியங்களை எல்லாம்
0: உம்முடைய
1: வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும்.
0: இதெல்லாம் நீர் சொன்னபடி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது ஒன்றும் என்னுடைய சொந்த கருத்தோ சொந்த எண்ணமோ சொந்த ஆலோசனை அல்ல, இது என்னுடைய சொந்த திட்டம் அல்ல. ஆல் தீஸ் திங்ஸ் ஐ எம் டூயிங் பிகாஸ் ஆஃப் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ், உம்முடைய கட்டளையின்படி தான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி செய்கிறேன் என்பதை நீ என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு விளங்க பண்ண வேண்டும். யூ மஸ்ட் ப்ரூவ் இட், அதை விளக்க பண்ண வேண்டும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. சொன்னபடி என்ன செய்கிறார், 38 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் அந்த அக்கினி இறங்கி அந்த பழியை பட்சிக்கிறது. இந்த சம்பவம் நிகழ்கிறது, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு ஜனங்கள் உடனே கர்த்தரை தெய்வம் கர்த்தரை தெய்வம் என்ன செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, தொழுது கொடுக்குறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுது வெளிப்படையாக இவர் தான் காடனு. ஆனாலும் அடுத்த நாள் என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், அந்த ஆகாபுனுடைய மனைவி என்ன ஆள் அனுப்புகிறார், அதை பாரு நாளைக்கு இன்னைக்கு நீ அதை தீர்க்கதரிசிகள்லாம் என்ன செய்கிறார்கள், இப்போ கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அதனுடைய விளைவாக நீ இன்னைக்கு என்ன பண்ணியோ நாளை நான் உனக்கு இதை என்ன செய்வேன் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஒரு மிரட்டல். இந்த மிரட்டல் வந்த பிறகு தான் 1 ராஜாக்கள் 19:3 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய உயிர் கஞ்சி போகிறது போல அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையிலேயே உயிர் கஞ்சி தான் போகிறான்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்னா அங்கே போய் என்ன கேட்குறான், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ள, உயிருக்கு பயந்து ஓடுறவன்னு சொன்னால் அங்கே போய் என்ன கேட்குறான், என்னை காப்பாற்றணும்னு ஜெபம் பண்ணலையே, ஆண்டவரே என்னை கொல்ல வர்றாங்க, நான் உங்களுடைய ஊழியக்காரன், என்னை கொல்ல வர்றாங்க, என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அங்கே போய் ஆண்டவர் என்னுடைய உயிரை எடுத்து விடும். அப்போ என்ன நடைபெறுகிறன்னு சொன்னால், இவ்வளவெல்லாம் நடந்தும் ஜீவனுள்ள தேவன் யார், யாரை நாம் தேட வேண்டும், யாருக்கு நாம் உண்மையான ஒரு விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்றெல்லாம் அறிந்திருந்தும் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியல. அதனுடைய விளைவாக என்ன செய்வான், ஸ்பெட் அப், அப்படியே வெக்ஸ் ஆகிடுறார். இதற்கு மேல் என்ன செய்கிறது, இதற்கு மேல் என்ன செய்து விளங்க பண்ணுவது, இதற்கு மேல் என்ன விளங்கவில்லை, இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இந்த தேவனை தான் நான் உறுதியாக பற்றி கொள்ளணும், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து நான் தான் தேவன் என்று அறியப்பட்டு விட்டதே. அதற்கு பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுது, இல்லை நான் உன்ன என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு உன் கதையை முடிக்க போகிறேன், செய்கிறனா செய்யலை பாரு அப்படின்னு சொன்னால், இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக வெளியரங்கமாக, அதாவது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தேவன் தம்மை வெளிப்படுத்தின பிறகும் அந்த மனம் உங்கள் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. அப்போ ஜனங்களுடைய அந்த மனம் மாறாத ஒரு நிலைமையை பார்த்த பொழுது இதற்கு பிறகு எதற்கு ஊழியம், இனி என்ன பண்ணீங்க, இவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது இவங்களை எப்படி திருப்புறது, புரிகிறதா உங்களுக்கு. தன்னுடைய ஊழிய ரீதியாக அவன் என்ன செய்கிறான், யுவாஸ் ஹார்ட், யுவாஸ் அஃபெக்டட். இதுக்கு மேல் நம்ம வேலை வேஸ்ட், வானத்திலேருந்தே அக்கினி இறங்கி வந்து எல்லோரும் பார்த்துட்டாங்க, அதற்கு பிறகும் அதை அந்த உண்மை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனை தேடாதபடிக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இதற்கு மேல் என்னுடைய மினிஸ்ட்ரியை வேஸ்ட், அதனால் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்ன செய்கிறான் அவன் அங்கே கேட்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சோர்வு சூழலோடு அவன் அங்கு வருகிற பொழுது தேவன் அவனை கைவிட்டு விடவில்லை. என்னுடைய உயிரை எடுத்து விடும் என்று சொன்ன உடனே நல்லதாக போச்சுப்பா, ஏன்னா எலியா ஜெபம் பண்ண கேட்கணும் ஆண்டவர் அப்படி தானே, உண்மையில் ஒரு ஊழியக்காரன் உடனே உயிரை எடுத்துடல. அதனால தான் சிலருக்கு உயிர் போகணும் போனாலும் போகாது, சிலருக்கு போகக்கூடாது போகணுனாலும் அது போயிடும், அப்படி தானே? ஆமாம், சிலர் வாழணுங்கிற மாதிரி ஆண்டவர் நினச்சிட்டான்னா நம்ம என்ன தான் அது பண்ணி போகணும் போகணும் நினச்சாலும் செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ எலியாவே போகணும்னு நினச்ச பிறகும் ஆண்டவர் விடலை. காரணம் என்னவென்றால், இவனுடைய சோர்வினுடைய காரணம் என்னவென்றால், ஜனங்கள் தேவனை அறியவில்லையே, அறிந்து எல்லாவித அறிவு ஒரு வாய்ப்பு பெற்றும் அந்த தேவனை நோக்கி திரும்பவில்லையே, தன்னுடைய ஊழியத்திற்கு ஒரு வெற்றி இல்லையே. அப்போ இவனுடைய சோர்வு வந்து சுயத்திலிருந்து வந்த ஒரு சோர்வு அல்ல, தன்னுடைய தவறான ஒரு முடிவில் வந்த சோர்வு அல்ல, தான் செய்த ஒரு தவறின் விளைவான ஒரு சோர்வு அல்ல, தகாத ஒன்றை செய்தனுடைய விளைவாக ஏற்பட்ட சோர்வு. ஏன்னா மனித வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நமக்கு வருகிற சோர்வுகள் எல்லாம் சோர்வுகள் என்ற பெயரில் வந்தாலும் அவைகள் வந்த காரணம் என்ன? நாம் தேவனை அடிப்படையாக வைத்து வாழாதது, தேவனுடைய வழிகளில் நடவாதது, தேவனுக்காக காத்திராதது, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படாதது, உலகத்தில் எல்லாரும் செய்கிறது போல செய்கிறது, இதனுடைய விளைவாக பல்வேறு காரணங்களினாலே பல்வேறு நேரங்களிலே நாம் எடுத்துக்கொள்கிற முடிவுகளினால் தீர்மானங்களினாலும் பல்வேறு காரியங்கள் நிகழ்கிறது. அதனுடைய விளைவாக ஃபைனல் நமக்கு என்ன வருது? வாழ்க்கையே வெறுக்கிறது, வாழ்க்கையே சோர்ந்து போகிறது. இது என்ன வாழ்க்கை? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே எனக்கு என்ன வருகிறது? இந்த சோர்வுகள் எதனால் வந்தது? மனிதன் தேவனை சார்ந்தும் இல்லை என்றால் தேவனுடைய வழிகளை சார்ந்தும் வாழ வேண்டிய விளைவு. அப்படிப்பட்ட சோர்வுகளை உடையவர்களை தேவனே வந்து சோர்வு நீக்குவான்னு சொல்ல முடியாது. நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய குறைவுகளை உணர்ந்து, நாம் எங்கே தவறினோம், எங்கே சரியாக செயல்படாமல் போனோம் என்பதை சிந்தித்து நாம் என்ன செய்யணும்? வி மஸ்ட் கம் பேக் டு காட். ஆண்டவரே, இந்த சோர்வுகளுக்கெல்லாம் காரணம் நான் தான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு டெலிவரன்ஸுக்கு என்ன பண்ணணும், எந்த ஊழியர்கிட்ட போகணும், எந்த கூட்டத்துக்கு போகணும் யோசிக்கிறாங்களே ஒழிய, இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை என்ன, பின்னணி என்ன, அதை சிந்திக்கிறதில்லை. அதனுடைய விளைவாக தேவன் அவர்களை ஹெல்ப் பண்ண முடியலை. ஆனால் எலியாவுக்கு வந்த சோறு வித்தியாசமானது. இவன் தேவனுக்காக நின்ற பொழுதிலும் கூட, தேவனுடைய வழிகளில் நடந்த பொழுதிலும் கூட, தேவன் இவ்வளோ பெரிய விதமாக தம்மை வெளிப்படுத்தியும் கூட ஒரு மாற்றத்தையும் உரிய விதமாக பார்க்க முடியவில்லையே என்கின்ற ஒரு விரக்தியில் அதிருப்தியில் அவன் என்ன செய்கிறான்? சோர்ந்து போகிறான். எனவே தேவன் அவனை கைவிடாதபடிக்கு அந்த சோர்வை நீக்குவதற்கு வழி ஏற்படுத்துகிறான். ஆனால் இன்னொருவனை பார்த்தோம். யாரை பார்த்தோம்? யோனா. யோனாவுடைய சோர்வு எங்கிருந்து வந்தது? யோனாவுடைய சோர்வு எப்படி என்றால், எலியாவுடைய சோர்வு ஜனங்கள் தங்களுடைய மனதை மாற்றவில்லையே, தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கைக்கு வந்து சேரவில்லையே என்பதனுடைய விளைவான சோர்வு. ஆனால் யோனாவுடைய சோர்வு தேவன் நான் நினைத்தபடி செயல்படவில்லையே. அவனுடைய சோர்வுக்கு காரணம்னா தேவனுடைய செயல்பாடுகள் மேல் அவனுக்கு ஏற்பட்ட அதிருப்தியே. தேவன் அந்த நினைவே மக்களுக்கு இறங்க விரும்பினார், அவர்கள் மனம் திரும்புவார்களானால் அவரை அழிக்காதபடிக்கு வாழ வைக்க விரும்பினார். அந்த ஸ்டாண்டை இவனால் அக்செப்ட் பண்ண முடியலை. இவனை பொறுத்தளவு ஹீ சோ செல்ஃப் ரைச்சஸ், இவன் நல்லவன், நல்ல மனுஷன். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தினுடைய சிந்தனையின்படி தீமை செய்த அவனுக்கு என்ன கிடைக்கணும்? தண்டனை கிடைக்கணும். அநியாயம் பண்ணுறவன் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் தேவன் அதை செய்யலையே. இவ்வளவெல்லாம் அக்கிரமம் புரிந்திருக்கிறார்கள், அநியாயம் புரிந்திருக்கிறார்கள், ஆனால் அவள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக தேவன் ஒன்றும் செய்யாத அந்த தேவனுடைய நிலைப்பாட்டை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவன் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற, தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற அந்த மனநிலை அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது காரணம் என்ன? அதுதான் அவனுடைய இருதயம். இவனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய இருதயம் ஒன்றை சொல்லுகிறது, இப்படிப்பட்டவளெல்லாம் வாழக்கூடாது, இப்படிப்பட்டவர்களெல்லாம் அதற்குரிய பலனை அனுபவிக்கணும், நீதி நியாயம் செய்கிற தேவன் என்ற ஒருவர் இருக்கும் பொழுது அதனுடைய அடிப்படையில் காரியம் நிகழ வேண்டும். இது எதை சொல்லுகிற என்ன இதை சொல்லுகிறது யார்? அவனுடைய இருதயம். இந்த இருதயம் சொல்லுகிறதை அவனாலே கேட்காமல் இருக்க முடியவில்லை. அதனுடைய அடிப்படையில் தான் அவன் செயல்படுகிறான். இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகளுக்கும் எல்லாம் ஒரே விதமாக நடக்கிறது. அவனும் ஊழியத்தில் சோர்ந்து போய் தான் வழக்கமாக செய்து கொண்டிருந்த ஊழியத்தை விட்டு ரிட்டையராக விரும்புகிறான் இல்லையா, என் உயிரை எடுத்து விடணும். யோனாவும் அதே மாதிரி தான், தேவன் கொடுத்த ஒரு வேலையை செய்யாதபடிக்கு அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான், நினிவேக்கு போக சொன்ன பொழுது தர்ச்சிசுக்கு போகிறான். அவனும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இங்கே போயிட்டுருக்கான், இவனும் இன்னொரு பிரயாணத்தில் போயிட்டுருக்கான். அவனும் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், இவனும் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் இரண்டு பேருடைய மனநிலையிலும் வித்தியாசம் உண்டு. ஒருவன் தேவனுக்காக நின்று இவ்வளவு காரியங்களை செய்தும் அந்த தேவனுடைய ஊழியத்தில் ஒரு பலனை பார்க்க முடியாத ஒரு விரக்தி, ஒரு வேதனை. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட விதமாக தேவன் செயல்படவில்லையே, அது எங்கிருந்து வருகிறது, அதுதான் அவனுடைய மன கடினம். அதை அவனை மாற்ற முடியல. தேவன் பல விதங்களை டீல் பண்ணி பார்க்குறார், அவனால் அதை என்ன செய்ய முடியவில்லை, மாற்ற முடியல. அந்த மனக்கடினையை தொடர்கிறான். இன்றைக்கு சோர்வுகள் என்று வருகிற பொழுது இந்த சோர்வுகளுக்கு பின்னால் நம்முடைய மனம் சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஒரு மனக்கடினமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு குறிப்பிட்ட விதமான காரியங்களை தேவன் விரும்பினாலும் என்னால் விரும்ப முடியவில்லை, ஒரு குறிப்பிட்ட விதமான காரியங்களை தேவன் வெறுத்தாலும் என்னால் வெறுக்க முடியவில்லை, இதனுடைய விளைவாகத்தான் இந்த சோர்வு வந்திருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 3 13 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு, பாவம் என்பது என்னவென்றால் ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் என்று தான் பாவம் என்ற அர்த்தம் இல்லை, தேவனுடைய சிந்தைக்கு ஏற்றபடியாக செயல்படாமல் போகிற ஒரு மனநிலை கூட அது ஒரு பெரிய பாவமாக மாறும். இப்போ யோனாவுடைய மனநிலை என்ன, தேவன் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், இதான் வரலாற்றை வாஸ்து பார்க்கும்போது வருகிற விஷயங்கள். ஆனால் தேவனோ அவங்க மனம் திரும்பினா என்ன செஞ்சிருவேன், அவங்கள வாழ விட்டுடலாம், மனந்திரும்ப ஒரு சான்ஸ். இதை நான் அக்ரி பண்ண முடியல. இப்போ அந்த மனநிலை அவனுக்கு கடினமாய் கடினமாகி அதற்கு பிறகு தேவனுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை, தேவன் சொன்ன வேலை செய்கிறதுக்கு மனமில்லை, அதற்கு பதிலாக அவருடைய பிரசன்னத்தை விட்டு என்ன செய்கிறான், ஓட விரும்புகிறான். வாழ்க்கையில் மனதை நாம் ஒரு குறிப்பிட்ட விதமாக விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது நம்ம எங்கேயோ இழுத்து கொண்டு போய் கொண்டே இருக்கும். நம்முடைய மனம் இப்படி செய்து சொல்லிக்கொண்டிருக்கும், நீங்கள் நின்று இல்லை, அப்படி செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு உகந்ததல்ல, இது ஆண்டவருக்கு சரியில்லை என்று சொல்லி நீங்கள் அதில் ஒரு பிரேக் பண்ணவில்லை என்று சொன்னால், இல்லைனா பிரேக் பண்ணும்படி தேவ கிருபை கேட்கவில்லை என்றால் அது உங்களை ஏதோ ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ளே கொண்டு போகும். அந்த சோர்விலிருந்து விடுதலை அடைவதற்கு நீங்கள் வழியை கண்டுபிடிப்பது கூட கடினமாக இருக்கும். எனவே தான் இவரில் 3:15 என்ன சொல்கிறேன்னா, இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலின் ஆளி நடந்தது போல உங்கள் இறுதிகளை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதருங்கள். இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, குறிப்பிட்ட சில காரியங்களை தேவனுக்கு விருப்பமான காரியங்களை விரும்ப முடியாத ஒரு மனநிலை இருக்கிறதோ, குறிப்பிட்ட சில காரியங்களை தேவன் வேண்டாம் என்று சொல்கிறார் அதை வேண்டாம் என்று சொல்ல முடியாத ஒரு மனநிலையாக இருக்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களை மனநிலையை மாற்ற ஆண்டவர் சொல்கிறார் மாற்ற முடியாத ஒரு மனநிலை இருக்கிறதோ, இல்லை யோனாவை பொறுத்த வரைக்கும் என் மனசில் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, இந்த மன ஃபீலிங்கை மாற்றவே முடியலை, அவனால் முடியவே இல்லை, நான் சாகிறேன்னா செத்து போகிறேனே ஒழிய என்னால் முடியாது, தேவனுக்கு ஏற்றபடி என்னால் என்ன பண்ண முடியாது, வளைய முடியாது. அப்போது ரெண்டு தீர்க்கத்தரசிகள் சாக விரும்புகிறார்கள், ஆனால் இரண்டு பேருடைய அந்த விரக்திக்கும் அந்த சோர்வுக்கும் காரணங்கள் ஒன்றாக இருக்கவில்லை. எனவே எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் எண்ணிவிடக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சோர்வுகளுக்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரும், எப்படி ஆண்டவர் டீல் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ யோனாவுக்கும் சோர்வு தான், அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் இந்த மனநிலையோட என்னால் போய் நினைவுகள்லாம் என்ன பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன்னா நான் மனசில் என்ன வச்சுருக்கிறேன், தே மஸ்ட் பி டிஸ்ட்ராய்ட், தே மஸ்ட் பி பனிஷ்ட். நீர் என்ன பிரசங்க டாபிக் தர்றது, அவர்கள் மனம் திரும்புவதற்கு எதுவானது, எச்சரிப்பு சத்தம்னாலும் அவனுடைய விளைவு எதுவாக தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப காலமாக உமக்கு நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீர் எத்தனையோ நேரங்களில் எச்சரிக்கை சொல்லியிருக்கிறேன், எச்சரிக்கை சொல்லுவீர், அவன் உடனே மனம் திரும்பிட்டானா உடனே நீர் உடைய டிசிஷனை மாற்றிடுவேன், அதெல்லாம் இதெல்லாம் மனசில் எனக்கு தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட போய் இதோ 40 நினைவு அழிய போகிறது, எனக்கு நல்லா தெரியும் எங்கள் ஆண்டவர் அழிக்க மாட்டார், அவன் மனம் திரும்பினான், அதனால் அவனால் வந்து ஒரு வில்லிங்கை பண்ண முடியல, அதனால் அங்கே போயிட்டு விரும்பாத ஒரு ஊழியத்தை செய்கிறத விட தேவன் சொல்லுகிறபடி செயல்பட முடியாவிட்டாலும் முடிகிறது போல காட்டிக்கொண்டாதபடிக்கு எங்கே போய் தலைவன்னு என்ன பண்ணிட்டான், தர்ச்சிசு கப்பல் ஏறிட்டான். இவரும் சூறச்செடிகளை உட்காந்துருக்கிறாரு, அவரைக்கு உட்காந்துருக்கிறாரு, ஒரு கப்பல் ஏறி அழகாக படுத்துட்டார். ரெண்டு பேரும் ஒரே விதமாக தான் இருக்கிறாங்க இதுவரைக்கும் சேம். ஆனால் அந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் விடலை, அவன் மனக்கடினம் உள்ளவனாக இருந்தாலும் நாசமாக போகட்டும்னு விடலை, ஏன்னா அவனுடைய மனக்கடினத்துடைய பின்னணி அவர் என்ன செய்கிறார், அவனுடைய ஒரு பலவீனம் அதை அறிந்திருந்தார், இவனுடைய மன பிரச்சனையும் அறிந்திருந்தார். ஆனால் டீல் பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த என்ன மாறாது சூறைச்செடி, சூறைச்செடிக்கு உட்காந்துருந்துட்டு ஆண்டவரை நான் சாக வேண்டும், என்னை ஜீவனை எடுத்து விடும், நல்லபடியாக நான் போய் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்ன்னு சொன்னால், ஒரு தூதன் அனுப்பி அவனுங்களை அப்போ சுட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அவனை என்கரேஜ் பண்ணுறா. இது ஒரு நல்ல ஒரு டெண்டர் லவ் இல்லையா? இப்போ இவனை வந்து அவனுடைய சோர்வு நீக்கிறதுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற அதாவது கடைபிடிக்கிற வழி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு அன்பின் வழி, அவனை என்கரேஜ் பண்ணுறார், அவனை தட்டி கொடுக்குறார். நீ சோர்ந்துருக்கிற, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்திருக்க, உன சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை, இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா 40 நாள் என்ன செய்யலாம், நீ நான் ஸ்டாப்பாக நடக்கலாம்னு சொல்லிட்டு இவனை வந்து ஒரு ஆதரவு என்ன சொல்லு, ஒரு ஒரு ஃபேவரபுள் அப்ரோச், ஒரு அன்பின் ஒரு தொடுதலோடு கொடுக்குறாரு. யோனாவையும் அவர் விட்டுடலை. ஆனால் என்ன நடந்தது, யோனாவையும் வந்து என்ன பண்ணுறாரு, அவனையும் போய் என்கவுண்டர் பண்ணுறாரு. என்கவுண்டர் பண்ணுறவில்ல, இதை மாதிரியில் ஒரு தூதனை அனுப்பி, யோனாவே சோர்ந்து போகாதே, உன் மனதை மாற்றிக்கொள், கப்பலேருந்து இறங்கிவிடு, ஆண்டவர் சொன்ன பாதைக்கு போ, அவருடைய விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு தூதனை கொண்டு சொன்னால் நல்லா இருந்திருக்கும், நாம் அதைத்தான் எதிர்பார்க்குறோம், நல்லபடியாக 4 வார்த்தை சொல்லாமே அப்படின்னு. அது தானே நியாயமாக, அந்த தீர்க்க தரிசிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த தீர்க்க தரிசிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ரெண்டு பேரும் இவருடைய ஊழியத்தில் இருந்தோம்னா ரெண்டு பேருக்கும் சோர்வு. ஆனால் இவன் இவன் ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் எப்படி, ஒரு பெரிய காட்டை அனுப்பி ஒரு உழுக்கு உழுக்கி அவனை படாத பாடுபடுத்தி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவன் வந்து வழியாக திருப்புறான். ஒருவனை ஒரு அன்பின் செயல் மூலமாக திருப்புகிறார், இன்னொருவனை தண்டனையின் ஒரு பிரம்பின் மூலமாக திருது. இவனுக்கு வந்தது என்ன, யோனாவுக்கு வந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, கப்பலை உலுக்கி அவன் வந்து எல்லாம் கும்பலாக வந்து இதுக்கு காரணம் யார், காரணம் யாருன்னு தேடி பிடிச்சி கடைசியில் இவன் தான் காரணம்னு கண்டுபிடிச்சி அவனை பார்த்து கேட்குறான், நீ எல்லாம் என்னையா இந்த மாதிரி பண்ணலாமா, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, சாதாரணமான நாள் செஞ்சால் பரவாயில்லை, ஒரு ஊழியக்காரனாக இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. வாசிங்கள் 1 மத்தியத்தினுடைய, யோனா 1 மத்தியோடைய 10வது வசனம் என்றால் இந்த வசனங்கள் எல்லாம் பைபிளில் இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது.
1: அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்ய,
0: நீ ஏன் இதை செஞ்சா, இவன் தான் ஊழியக்காரன் தான் கேட்கணும், நீ அப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு இவன் அவங்க எல்லாம் கேட்குறாங்க, நீ ஏதா செய். அப்போ இவனால் எல்லாருக்கும் சரியான கோபம், ஏன்னா அவங்க நிறைய நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி கடலை போட்டாச்சு, இதுக்கு இத்தனை காரணம் என்ன, இந்த ஊழியக்காரன். அது மட்டும் இல்லை, இன்னும் கப்பல் எப்போ சிங்காக போதும் தெரியாதபடி ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கிறான். அதனால் எல்லாருக்கும் மத்தியில் இவன் ஒரு ஏளன பொருளாகி, எல்லாரும் ஒரு கோபத்துக்குரிய ஒரு பொருளாகி, நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ ஏன் எங்கள் கப்பலில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு துன்பம் கொடுத்த, எங்களுடைய எவ்வளவு ப்ரெஷஸ் மெட்டீரியல்ஸு பொருட்கள் எல்லாம் இருந்தது எல்லாம் வீணாக போச்ச, உருப்படாமல் போகிறவனே அப்படி சொல்லி என்ன செய்யிருப்பாங்க, எல்லாரும் திட்டி இந்த விதமாக. ஆனால் இந்த மா விதமான ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு பிறகு ஒரு எலியை தூக்கி கடலில் போடுறது பண்ணிடும். இருக்கத்தரிசி என்ன பண்ணுவோம், என்ன சொல்கிறோம், என்ன தூக்கி கடலை போடுங்கண்ணா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஆகாத பூச்சி வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவாங்க, அப்படி வாழை பிடிச்சி தூக்கி போடுறப்பாரு, எலியாக பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. இவ்வளவு காரியம் நடந்தது, இவைகளுக்கு பின்னால் இருக்கிறது என்ன, அவனை மறுபடியும் ஒரு சரியான பாதையில் கொண்டு வருகிற தேவ சித்தந்தம். அவன் அப்படியே விட்டு விடாதபடிக்கு, அவன் தான் மனசை மாற்ற மாட்டேங்கிறானே, கடினமாக இருக்கிறானே அப்படின்னு விட்டு விடாதபடிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் வித்தியாசம், அதனால தான் சிலருக்கு தான் போதனை செட் ஆகும், சிலருக்கு வேதனை தான் செட் ஆகும், சிலரை தான் போதனையில் திருத்த முடியும், சிலரை சோதனையில் தான் திருப்ப முடியும். அதனால் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு சிலருக்கு அடி தான், அப்பப்போ ஒரு அடி கொடுத்தா தான் கொஞ்சமாவது என்ன செய்வாங்க, அடுத்த தப்பு செய்யாமல் இருப்பாங்க. ஆக இங்கே ஒருவனுக்கு ஆதரவான கரணீட்டப்படுகிறது, அங்கே ஒருவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அனுப்பப்படுகிறது. ஆனால் ஃபைனலாக எல்லாமே அவருடைய இன்டென்ஷன்லாம் சேம் தான், அவனும் தன்னுடைய சித்தத்துக்கு வந்து சேர வேண்டும், இவனும் வந்து சேர வேண்டும். ஆனால் சந்தித்த விதங்கள் வித்தியாசமான, ஏனென்றால் மன கடினம் சார்ந்து செயல்படுகிற ஒருவனை தன்னுடைய மனதின் இயல்பினுடைய விளைவாக, தன்னுடைய சுபாவத்தின் விளைவான ஒரு காரியத்தினால தேவனுடைய வழிவிட்டு விலகி போகிறவனை வெறும் போதனைகளால் திருப்ப முடியாது. அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய விளைவு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு தண்டனை, தண்டனைக்கு பின்னால் என்ன சிட்சித்து என்ன செய்கிறார், நேசிய தாம் அன்பு கூறுகிற இவனையும் அவர் என்ன செய்கிறார், சிட்சிக்கிறார். எனவே எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்முடைய திசையை திருப்புவதற்கு போதனைகளைத்தான் அனுப்பி கொண்டிருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல நேரங்களில் நாம் நிறைய போதனை கேட்டு விட்டோம், சில நேரத்தில் 100 போதனைக்கு நாம் நமக்குள் செய்யாத மாற்றத்தை ஒரு வேதனைக்கு என்ன செய்வோம், கொஞ்சம் உரைத்தா தான் என்ன செய்வோம், சில நேரங்களில் ஒரு ஜெர்க் நமக்கு வரணும். ஆனால் அந்த மாதிரி வராதபடிக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், ஆண்டவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. ஒரு காற்றை அனுப்பித்தான் நம்ம ட்ராக்கை மாற்ற முடியும். ஒரு கப்பல்லேருந்து நம்மளை தூக்கி வெளியே போட்டுக்கிற நிலைமையின் மூலமாகத்தான் ஒரு மீனுக்குள் வயிற்றுக்குள்ளே வச்சு அமுக்கு அமுக்குன்னு அமைக்கி வெளியும் போக முடியலை, உசுறும் போக முடியாது, அங்கே உள்ளே உட்காந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, சூசைட் பண்ணவும் முடியாது. அப்படி தானே மீன் அதுக்கு அலோவ் பண்ணாது, எப்பா என்னால் வாழ முடியலை, சாக முடியலை, செத்து தொலைகிற கயிறு கிடைக்கிறதா பார்ப்போம். மீனுக்குள்ளேருந்து ஒன்றும் டிசிஷன் எடுக்க முடியாது, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் வந்ததை சந்தித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எப்படி வருதோ அப்படி தான் சந்திச்சாகணும். வீட்டுக்குள்ளே இருந்தால் டிசிஷன் எடுக்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சூசிடணும், ஒன்றும் பண்ண முடியாது நிலைமை. அப்போது இந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வழியாகத்தான் யோனாவை திருப்ப முடிகிறது, திருப்பூர் ஆண்டவர் காரியங்களை செய்தார். அப்போ அருமையில் நம்ம கண்டு கொள்ள வேண்டிய செய்தி என்றால், சோர்வுகளுக்கு பின்னாலே காரணங்கள் என்ன? எலியா ஜனங்கள் மாறவில்லையே என்பதற்காக, யோனா ஜனங்கள் மாறிவிடுவார்களோ என்பதற்காக, யோனா தேவனை நோக்கி ஜனங்கள் திரும்பவில்லை என்பதற்காக இவன் என்ன செய்கிறான், இவன் இவர்கள் மனம் திரும்பி விடுவார்களோ, தேவனுடைய ஆதரவு அங்கே போயிடும் என்கிற ஒரு மனம், ஒரு விருப்பு, ஒரு கசப்பு. அப்போ ஒரு விருப்பை, ஒரு கசப்பை, ஒரு கோபத்தை, ஒரு எரிச்சலை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது அங்கே போதனைகள் சில வேளையில் ஒன்றும் செய்ய முடியாது, வேதனைகள் வந்துவிடும். எனவே அந்த வேதனைகள் வருவதற்கு முன்பாக இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இதற்கு மேல் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். போதனைக்கு பதிலாக வேதனைகள் வந்து விடலாம், போதனைக்கு பதிலாக வேறு வழி இல்லாமல் சோதனை அனுப்பிவிடலாம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும், மாற்றிவிட வேண்டும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், எலியாவுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை நடத்தின விதத்தினுடைய வித்தியாசத்தை பார்த்தோம். அப்போது ஆண்டவருக்காக நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த பாதையில் நமக்கு சோர்வுகள் ஏற்பட்டால், அந்த சோர்வுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை அன்பான முறையில், ஆதரவான முறையில், மிகவும் நமக்கு ஒரு ஊக்குவிப்பு தருகிற முறையில் நம்மை சந்திக்கிறார். ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பம் சுட்டு கொடுத்து, அந்த அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் மறுபடியும் படுத்தாலும் மறுபடியும் தட்டி எழுப்பி மறுபடியும் கொடுத்து அவனை நடக்க வைக்கிறார். அப்படி நடக்க வைக்கிற பொழுது என்ன நடைபெறுகின்றால், அவனுக்கு ஒரு புதிய தரிசனம் கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு ஒரு புதிய திட்டம் கொடுக்கப்படுகிறது. அவன் சோர்வுகள் நிறைந்த ஒரு பகுதியை நோக்கி பார்த்து கொண்டிருந்த அவனுடைய மனநிலை ஆண்டவர் திருப்பி வேறொரு திசையை நோக்கி பார்க்க வைக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கிறோம், அப்படி விட்டுவிட்டு போகலை. அவனுக்கு என்ன ஒரு புதிய தரிசனம். இப்போ யோலி எலியாவுடைய பிரச்சனை என்ன, நான் இவ்வளவெல்லாம் செய்தும் எனக்கு என்னுடைய ஊழியத்தில் ஒரு நல்ல விளைவு இல்லையே, சோர்வு வந்துவிட்டது. அதனுடைய விளைவை அவன் பல விதங்களில் உணர்ந்தான். தேவன் இப்பொழுது அதை அறிந்து அவனை மாற்ற விரும்புகிறான். நான் நேற்றைக்கு கூட மஸ்கர்லேருந்து அருள்தாசன் எனக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு, தெரிஞ்சவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் பேசினேன். வழக்கமாக எப்பொழுதுமே பேசும் பொழுது நான் சோர்ந்தெல்லாம் பேசுகிறது கிடையாது, உற்சாகமாக தான் பேசுவேன். அவருடைய தொழிலை விசாரிப்பேன், அவருடைய வியாபாரங்களை விசாரிப்பேன், குடும்பத்தை விசாரிப்பேன். ஆனால் நேற்று தினம் வழக்கத்துக்கு மாறாக வழக்கமாக நான் கொஞ்சம் தான் பேசுவேன், கொஞ்சத்தை பேசி நிறுத்தி விடுவேன். ஆனால் நேற்றைக்கு அவர் தான் ஃபோனை நிறுத்தினார், நான் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டேன். அப்புறம் தான் யோசனை பண்ணேன், ஏண்டா அவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசணும், வழக்கமாக நான் தான் ஃபோனை சீக்கிரமாக பேச்சை முடிக்க வருவேன், இன்றைக்கி அவரை சாரி பிரதர் அப்புறம் பேசுவோன்னு சொல்லி முடிக்க போனார் அப்படின்னு. ஏன் நான் கொஞ்சம் உண்மை நிலைமைகளை, அதாவது இன்றைய நிலைமைகள் என்ன, என்னுடைய புத்தக ஊழியத்தை கொடுத்தாலாம் சொன்னேன், பிரதர் புத்தக ஊழியங்கள்லாம் இந்த விதமாக போயிட்டுருக்குது, இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம். ஆக ஒரு துடிப்பாக, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது, ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியை செய்கிறது போல் ஒரு ஃபீலிங் இல்லாத போல் எனக்கு தெரிகிறது. கொஞ்சம் சோர்வு என்னையும் தட்டுகிறதை உணர்கிறேன். காலை என்ன நீண்ட காலம் கடந்து வந்து விட்டபடினாலே சில விளைவுகளை பார்க்க முடியாமலே சில காரியங்கள் முடிகிறதோ என்கிற ஒரு சிந்தனை வந்து விட்டது என்று இவர காரியங்களை பகிர்ந்து கொண்டே முடிந்த பிறகு யோசித்தை, ஏன் அவர்கிட்ட போய் சோர்வாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரத்தில் யதார்த்தங்கள் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதை முற்றிலுமாக மறைத்து பேசுவது முடியாமல் இருக்கிறார். சில காரியங்களில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியவில்லை. நம்ம எவ்வளவு பேசினாலும் சரி, எவ்வளவு எழுதினாலும் சரி, எவ்வளவு சொன்னாலும் சரி, இன்றைக்கு நாம் பார்க்கிற சூழல்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு எவ்வளவு காரியங்களை விளங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஜனங்கள் ஒரு தவறான திசையை நோக்கி போய்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறார்கள், சரிதான்னு சொல்கிறார்கள், எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர்கள் பின்பற்றுகிற வழியே தவறாக இருக்கிறது. எது சரியான சத்தியம், எது சரியான போதனை, எது சரியான உபதேசம் எல்லாவற்றையும் சொல்லி விளக்குகிற பொழுது விளங்கிக் கொள்கிறாள். விளங்கிக் கொண்டு அவருடைய வாழ்க்கை சம்பந்தம் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அவர்கள் தெரிந்து கொள்கிற வழி முற்றிலும் முரண்பாடான ஒரு வழி, அவர்கள் முற்றிலும் வித்தியாசமான வழியை நோக்கி போய் கொள்கிறாள். அதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் இல்லை. அதை பார்த்து பார்த்து காலங்கள் போகிற பொழுது ஒரு வருத்த நாம் சத்தியத்தின் அடிப்படையில் நின்று ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. ஏதோ நான் வாழ்கிற இந்த காலகட்டம் ஒரு வித்தியாசமான காலகட்டமாக இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஒரு பக்கம் எல்லாரும் எழுப்புது எழுப்புதுன்னு சொன்னாலும் நடைமுறையில் பார்க்கும் பொழுது மன கடினம் நிறைந்த ஒரு காலகட்டம் இது. நான் நீண்ட காலமாக அதை உணர்ந்து விட்டேன். நான் கிறிஸ்தவ உலகத்து ஊழியத்திற்கு வருகிற பொழுது இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கிற பொழுது இது ஒரு மனக்கடினத்தின் யுகமாக இருக்கிறதோ? கனநித்திரையின் காலம் என்றெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலும் பல ஹிஸ்டரிஸ் இருக்கிறது. எவ்வளவு கேட்டாலும் ஒரு விளைவை பார்க்க முடியல. அப்போ ஒரு பெரிய மனக்கடினத்தின் யுகத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு மக்கள் எவ்வளவு கேட்டாலும் அந்த கேட்டதனுடைய விளைவுகளை தங்களுடைய வாழ்க்கைகளை காண்பிக்காமல் தங்களுடைய மனதின்படியே செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. கேட்க வாய்ப்பில்லாத போன ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு கேட்கலை, நல்ல உபதேசங்கள் கேட்க வாய்ப்பு இல்லை, போது கேட்கணும். ஆனால் அவர்களை கூட விட்டு விடலாம். ஆனால் போதனைகளை கேட்க வாய்ப்புகளை பெற்றிருந்தும் நிறைய கேட்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே தொடர்கிற நிலைமையை எங்கும் பார்க்கிற பொழுது அன்று எலியாவிற்கு சோர்வு ஏற்பட்ட பொழுது இன்றைக்கும் வாழ்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த சோர்வு வருகிறது. வியாபார ரீதியாக பொருளாதார ஆதாயத்தை முன்வைத்து ஊழியங்களை செய்து எல்லாரும் ஜெயிக்க முடியும், எல்லாரும் தங்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் பைபிள் சொல்லுது, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை சரியாக சொல்லுகிற பொழுது அதனுடைய விளைவுகளை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. இந்த எலியாவிற்கும் அந்த நிலைமை அன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. எவ்வளவோ சொல்லி என்ன செய்யலை, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தாச்சுங்க. இதற்கு பிறகு நீங்கள் மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு என்ன தூண்டுதல் வேணும்? இதற்கு பிறகு இவர் தான் உண்மையான தேவன் என்பதை அறிவு என்ன தூண்டுதல் வேணும்? இதற்கு முன் நீங்கள் என்ன விளங்கிக் கொள்ளவில்லை? இதற்கு மேலே உங்களுக்கு என்ன விளங்க வேண்டியது இருக்கிறது? உங்களுடைய மனநிலை என்ன? அவன் பார்க்கிறான், மனம் மாறவில்லையே, மனம் மாறவில்லையே, இன்னும் நீங்கள் பழைய பாதையில் தானே போகிறீர்கள். அப்படி என்றால் தேவனுடைய வல்லமை விட உங்களுடைய மனம் அதிக கடினமாக இருக்கிறது. உங்களுடைய மனதை திருப்ப முடியாத அளவிற்கு தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக கூட உங்களுடைய இருதயம் என்ன செய்கிறது, மிகவும் வலிமையாக இருக்கிறதா மனக்கடினம். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரை வந்து மோசடிக்கிறார், அதாவது இவர்கள் மத்தியில் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறேன், எவ்வளவு காலம் எண்ணாகமோ 14 மத்தேயத்தினுடைய 12 வசனத்தை வாசியுங்கள்.
1: நான் அவர்களை கொள்ளை நோயினால்
0: அதுக்கு முந்தின வசதி வாசி.
1: கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்?
0: எது வரைக்கும்? How long? எது வரைக்கும்?
1: தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்?
0: எது வரைக்கும் விசுவாசியாக இருப்பார்னா, இதற்கு மேல் என்ன அடையாளத்தை காட்டுறது? இதற்கு மேல் அவளுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இதற்கு மேல் சத்தியத்தை சார்ந்து வாழ்வதற்கு என்ன குறைவாக இருக்கிறது? அதனால தான் தேவனே சோர்ந்து போகிறார். பாருங்கள், மோசேட்ட என்ன சொல்கிறாரு, இந்த பாரு இவங்களெல்லாம் நான் அழிச்சிட்டு உன்னை யாராக மாற்ற போகிறேன், ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற போகிறேன். அப்புறம் மோசே தேவனுக்கு முன்னால் விழுந்து புரண்டு, அல்ல ஆண்டவர் அப்படியல்ல, அந்த ஜனங்களை அங்கிருந்து அழைத்து வந்தீர், இந்த விதமாக செய்ய வேண்டாம்னு சொல்லி கெஞ்சி மன்றாடி அதனுடைய விளைவாக என்ன செய்கிறார், தேவன் மறுபடியும் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆம், அருமையானவர்களை விளைவுகளை பார்க்க முடியாத ஒரு சூழலை இதுதான் அந்த எலியாவை பாதித்தது. அதை அறிந்திருந்ததால் தேவன் அழைத்து வருகிறார். இப்போது என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவன் இவ்வளவு சோர்வுகளுக்குள்ளே இருக்கிற பொழுது தேவன் கேட்க கேட்க அதை தான் பதிலாக சொல்லி கொண்டிருக்கிறான். நான் ஒருத்தன் தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்கிற 7000 பேர் இருக்கிறான். ஆனால் எலியா பார்க்கலையே, அது ஆண்டவருடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும், எலியாவுடைய கண்களுக்கு தெரியும். எலியாவும் ஒரு ஹியூமன் பீயிங், அவனுக்கு தெரியும்படியாக ஒரு 10 பேர் இருந்தால் தான் அவன் கொஞ்சம் என்கரேஜ் ஆகிருப்பான் இல்லையா. தேவன் சொல்கிற 7000 பேர் இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான்னு யாருக்கு தெரியலை, களத்தில் இல்லை, காட்சியில் இல்லை, எங்கேயோ என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அதனால் அவன் சோர்வுக்குள்ளாக இருக்கிறான். ஆனால் இப்பொழுது இந்த தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், எலியாவுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? எலியாவே, நீ செய்கிற ஊழியத்தினாலே என்ன நடக்கிறது என்பதை இனி பார்க்காதே, என்ன விளைவு என்பதை பார்க்காதே, நான் சொல்லுகிறத மட்டும் நீ செய், நான் சொல்லுகிறத நீ செய்கிறாய் என்கிற அந்த அடிப்படையில் உன்னுடைய திருப்தியை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்குற. என்ன, நீ போ, கிளம்பி போ, குகையில் அங்கங்கே தங்கி கொண்டு இருக்கக்கூடாது, ப்ரொசீட் ஆன், அப்படி சொல்லி 40 நாட்கள் என்ன செய்கிறார், அவன் பிரயாணம் பண்ணுகிறார். அப்புறம் அவன் போகிறான், மறுபடியும் போய் ஒரு உட்காந்துருக்கிறான். மறுபடியும் அவன் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். சந்தித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ என்ன பண்ணு, சீரியாவுக்கு மேலே ஆசைகளின் போன ராஜாவாக நிர்ணய், அபிஷேகம் பண்ணு. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலில் யெகுவின்கிறவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அது மட்டுமல்ல, உன்னுடைய ஸ்தானத்துக்கு எலிசா என்பவனை நீ அபிஷேகம் பண்ணு. அப்போ நான் சொல்லுகிற அந்த வேலையை நீ செய், விளைவுகளை பாராதே. நான் சொல்லுகிறதை செய்கிறா என்பதில் உன்னுடைய திருப்தியை நீ கண்டுகொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஒரு புதிய பார்வை, அவனுக்கு ஒரு புதிய சிந்தை, அவனுக்கு ஒரு புதிய எண்ணம் கொடுக்குறான். ஆம் அருமையுள்ள, இந்த கடைசி காலங்களிலே நாம் சில காரியங்களை செய்கிற பொழுது விளைவுகளை பார்க்க விரும்பினால் நாம் தொடர்ந்து நம்முடைய பிரயாணத்தில் தொடர முடியாது. ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார் அதை மட்டும் செய்து விடுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இடத்துல தேவன் பேசுகிற பொழுது நிறைய காரியங்களை அவன் மூலமாக செய்கிறான். ஆனாலும் என்ன சொல்கிறார் பாருங்கள், எசேக்கியேல் 2:5 வாசியுங்கள். எசேக்கியேல் 2:5, கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டுங்கிறதை அவர்கள் அறியட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 3:7 வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம், எசேக்கியேல் 3:7,
1: இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள்.
0: ஒரு தீர்க்கதரிசி அழைத்து ஒரு பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து போய் பேசு அப்படின்னு காரசாரமான வார்த்தைகள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உடனே அவன்கிட்ட என்ன சொல்கிறது தெரியுமா, இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டால், நீ நல்லா பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்ப, நீ தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே இருப்ப, நீ ஜனங்களை எச்சரித்து கொண்டே இருப்ப, ஜனங்களுக்கு பலவிதமான விஷயங்களை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பேன். ஆனால் ரிசல்ட் என்னவாக இருக்கும், தே வில் நாட் லிசன் டு யூ. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம்.
1: எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே.
0: எனக்கே செவி கொடுக்கல. அப்போ என்ன, நான் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, எத்தனையோ விதங்களில் பேசினேன், ஆனாலும் அவங்க என்ன செய்யலை, செவி கொடுக்கல. அதனால வந்து
1: இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமும் இல்லை.
0: கடினமான நெற்றி, ஆண்டவரால் மாற்ற முடியாத சில விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. நாம் நினைக்கிறோம் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல், அப்படி தானே. செங்கடலை பிரித்தார் பவர்ஃபுல், யோர்தானை பிரித்தார் பவர்ஃபுல், வானத்திலிருந்து மன்னா வரவழைத்தார் பவர்ஃபுல், கற்பாரிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார் சக்தி மிக்க ஆண்டவர். அவருடைய வல்லமையை அவர் மிக அதிகமாக வெளிப்படுத்தினார். அவருடைய எண்ணங்களுக்கு தடையாக செங்கடலும் வர முடியலை, யோர்தானும் வர முடியவில்லை, தண்ணீர் குறைபாடோ ஆகார குறைபாடோ இல்லை அரசர்களுடைய அட்டாக ஒன்றும் வர முடியல. ஆனாலும் அவர்களை அவரால் கொண்டு சேர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்து செங்கடல் தடுக்க வந்த பொழுது தாண்டி போக வச்சுட்டார், யோர்தான் தடுக்க வந்தோடு தாண்டி போக வச்சுட்டார். ஆனால் எங்கே என்ன பண்ண முடியல, இவர்களை கொண்டு போக முடியாமல் தடையாக இருந்தது என்ன, கடின நெற்றி, வணங்காத கழுத்து, இருதய கடினம். கடினப்பட்டு போன அவருடைய இருதயத்தை கரைக்கிறதுக்கு ஆண்டவட்ட ஒன்றும் இல்லை. ஏங்க இவ்வளவெல்லாம் பண்ணார், ஒரே கமண்டில் செய்யலாம்ல, எல்லாருடைய மனங்களும் நான் சொல்லுகிற விதமாக மாற கடவுது. அங்கே தான் ஆண்டோடைய நீதி வருது. மனிதனை தேவன் ஒருபோதும் கட்டாயப்படுத்தி தம்முடைய சுத்தத்துக்கு கொண்டு வருவது இல்லை. ஆதியிலிருந்து அந்த சிஸ்டம் தான், இல்லைன்னா ஆதாமே பாவம் செஞ்சிருக்க மாட்டார்ல. நாமாகத்தான் தீர்மானிக்கணும், ஆனால் தீர்மானிப்பதற்கு தேவையான சூழல்களை எல்லாம் நமக்கு சொல்லுவார், அவசியங்களெல்லாம் சொல்லுவார். அந்த ஜனங்களோடு எவ்வளவு பேசினார், ஆனால் இவ்வளவுலாம் பண்ண தேவன் அவர்களை கொண்டு போக முடியாமல் இருந்த தடை என்ன, அவருடைய மனக்கடையும் தான், தேர் ஹார்ட்னஸ் இன் தேர் ஹார்ட். ஆனால் அதை மாற்ற முடியல, ஏன்னா அவர்களுடைய மனதின் எல்லைக்குள்ளே ஆண்டவர் அதாவது என்ன சொல்வது பலப்பிரயோகம் பண்ணுறதில்ல. அதனால தான் இன்றைக்கி நாம் வந்து யார் இருக்கலாமோ ஜெபம் பண்ணுறோம், யார் இருக்கலாமோ காஸ்பல் சொல்கிறோம், யார் இருக்கலாமோ பிரசங்கம் பண்ணுறோம். நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம் இவ்வளோ விளக்கி பேசிட்டா மாறிடுவாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டா மாறிடுவாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் மாறிடுவாங்க. எல்லாம் பண்ணுறோம் சரிதான், ஆனாலும் மாறலை. காரணம் என்ன, இடைவிடாத ஜபங்களும் உபவாச ஜபங்களும் விளக்கமான பிரசங்கங்களும் மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கி கொடுக்கும். ஆனாலும் அதற்கு யார் தான் உட்படணும், சம்பந்தப்பட்டவர்கள். தாய்க்கு மகனுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய கரிசனம் இருக்கும், அவள் இரவும் பகலும் அழுவாள். மனைவிக்கு கணவனுடைய ஆத்மாவை குறித்து ஒரு பெரிய கரிசனம் இருக்கும், இரவும் பகலும் அழுவாள். சகோதரனுக்கு சகோதரனுடைய ஆத்மாவில் கரிசனம் இருக்கும், இரவும் பகலும் அழுவாள், உபவாசம் இருப்பாள். ஆனால் காரியங்கள் நடக்காமல் போகிறது. காரணம் என்றால், ஒன்று நடக்காமல் இல்லை, மனம் திரும்புவதற்கு, மனதை மாற்றிக்கொள்வதற்கு, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு, ஒரு சரியான பாதையில் வந்து சேர்வதற்கு தேவையான சூழல்களை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். ஆனாலும் அவர்களை கட்டாயப்படுத்தி என்ன செய்யலை. அப்படி செய்வதாக இருந்திருந்தால் இந்தியாவில் ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களுக்கெல்லாம் இந்தியா ஒட்டுமொத்தமே என்ன செய்திருக்க வேண்டும், மனம் திரும்புதலின் பாதைக்கு வந்திருக்க வேண்டும் இல்லையா, இரட்சகரை அறிந்திருக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, கடின இருதயம் நமக்குள் இருந்தால், வளையாத இருதயம் நமக்குள் இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு இசையாத ஒரு இருதயம் இருந்தால், ஆண்டவர் கட்டாயப்படுத்தி அதை மாற்ற மாட்டார். மாற்றுவதற்கு என்ன செய்வார், நமக்கு தூண்டுதல் தான் கொடுப்பார், தூண்டுதல் தான் கொடுப்பார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வேதனை என்னவென்றால், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், இவ்வளவு இது பண்ணுறேன், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. எஸ்ஐக்கியலுக்கு அதனால் முன்கூட்டியே சொல்லிட்டார், நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் நீ எதிர்பார்க்குற மாதிரி விளைவு வரை எதிர்பாராதே, ஆனால் நீ பிரசங்கம் பண்ணு. ஏன்னா இப்படி ஒருதான் பிரசங்கம் பண்ணுனாங்கிறது அவங்களுக்கு தெரியட்டும், நாளை எதுனா அவங்க என்ன பண்ண முடியாது. எங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம், என்றைக்கும் நாங்கள் சரியாக இருப்போம்னு சொல்லியிருக்க முடியாது. அது வரும், வருகிற பொழுது அந்த வசனத்தை எங்கே வாசித்தோம், 2:5 இப்படி ஒரு தீர்க்கதரிசி ஜனங்கள் மத்தியில் இருந்தான் என்பதை என்ன செய்வார்கள், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கலக வீட்டாகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டுங்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். அப்போ தேவனுடைய விருப்பம் எதுவாக இருந்திருக்கிறது, சொல்கிறவன் இருந்தான், போதிக்கிறவன் இருந்தான், ஆனால் விளைவுகள் இல்லை. இப்போ எலியாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோர்வை என்ன, விளைவுகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்வார், விளைவுகளின் அடிப்படையில் நீ பாராதே, நான் உனக்கு என்ன சொல்லிட்டனோ அதை நீ செஞ்சு. ஜெபம் பண்ண உங்ககிட்ட சொன்ன, ஜெபம் பண்ணிட்டியா போதும் நிறுத்து, அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சோட அங்கே எட்டி பார்க்காத, அவங்க மாற்றிட்டாங்களா. ஆசை இருக்கத்தான் செய்யும், நட்டவன் என்ன பண்ணுவான், ஏதாவது நாளையில் துளிர் விட்டுருக்கான்னு பார்க்கத்தான் செய்வான், விதைத்தவன் ஏதாவது விளைவில் எதிர்பார்க்கத்தான் செய்வான். ஆனால் சில நேரங்களிலே சில விஷயங்கள் அவ்விதமாக தான் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்தேன், நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன், ஜெபிக்க வேண்டியதை ஜெபித்தேன், எதிர்பார்க்க வேண்டிய எதிர்பார்த்தேன். நான் நட்டாலும் அப்பளும் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் தேவனே, அதனால் இது எதுவுமே என் கையில் இல்லை. அப்போது எலியாவுடைய எல்லா அந்த ஃபோக்கஸையும் மாத்துறார். அந்த இவ்வளவெல்லாம் பண்ணியும் அந்த ஏசபல், அந்த ஆகாபு, அந்த மக்கள் இவங்க மனம் திரும்பலையே, மனம் திரும்பலையே, மனம் இதே பார்த்து கொண்டாதே எலியா, நீ இப்போ என்ன பண்ணு, அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இந்த ராஜா அபிஷேகம் பண்ணு, எலியாவை வந்து அபிஷேகம் பண்ணு, அப்படி ஒரு புதிய ஃபோக்கஸை கொடுக்குறார். ஆனால் இந்த விஷயந்தான் யாருக்கு நடக்கலை தெரியுமா, யோனாவுக்கு நடக்கலை. சரி இப்போ கொஞ்சம் மனசை மாற்று, உனக்கு இன்னொரு மினிஸ்ட்ரி தரேன் அப்படி சொல்கிறதுக்கு அவன் வாய்ப்பே கொடுக்கலை. அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் அவனோடு போராடி பார்க்குறார், ஆனால் அவன் என்ன செய்யவில்லை. He didn't give any chance to God. யோனா புத்தகம் 4:9 வாசிப்போம். யோனா 4:9
1: அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார்.
0: தேவன் கேட்கிறாரப்பா, நீ எரிச்சலா இருக்கிறையே, எப்போ பார்த்தாலும் ஒரு கோபத்திலேயே இருக்கிறையே, எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இருக்கிறையே, என்ன வந்தாலும் உங்ககிட்ட வந்தால் பத்தி பிடிச்சிக்கிறது, எல்லாவற்றின்மேலையும் எரிச்சல், இதை பார்த்தா எரிச்சல், அதை பார்த்தா எரிச்சல், அவங்கள பார்த்தா எரிச்சல், இவங்கள பார்த்தா எரிச்சல், இதை செஞ்சால் எரிச்சல், அவள் செஞ்சால், யார் என்ன சொன்னாலும் எரிச்சல், எரிச்சல், எரிச்சலாக இருக்க நல்லதான்னு கேட்குறான். ஏன் அந்த எரிச்சல், இந்த எரிச்சல் என்ன, அது நான் நினைத்தபடி காரியம் நடக்கவில்லையே. எலியாவுடைய எரிச்சல் அதுவல்ல, தேவன் நினைத்தபடி காரியம் நடக்கவில்லையே, தேவனுடைய விருப்பப்படி காரியம் நடக்கவில்லையே, தேவன் இவ்வளவெல்லாம் வெளிப்படுத்தியும் அவங்க யாரும் மாறவில்லையே. ஆனால் எலியா யோனாவுக்கு என்ன, நான் நினைச்சபடி காரியம் நடக்கலையே. அந்த படுபாவி பசங்க அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கிறேன், கண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீதியின்படி காரியம் நடக்கலையே, அவனும் இப்போது ஜாலியாக தானே இருக்கிறான், நல்லா தானே இருக்கிறான். பல நேரங்களில் நாம் அப்படி தான் சிந்திக்கிறோம். சில நேரத்தில் சில ஆட்சியாளர்கள் கொடுங்கோலாளர்களைப் போல, சர்வாதிகாரிகளைப் போல, நீதி நியாயங்களையெல்லாம் காலில் போட்டு மிதித்து கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு சராசரி மனிதன் என்ன நினைக்கிறான், ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே, இவளுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாமே, எல்லாம் எப்படி தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோ அப்படி நம்ம நினைப்போம். நாம் என்ன செய்வோம், என்ன சொல்கிறோம், தப்பு செய்தோம் என்ன பண்ணோம், ஆமாம் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி அக்ரம் பண்ணுறாங்களா, அவங்களெல்லாம் ஆண்டவர் ஏதாவது ஒன்று பண்ணி செய்யணுமே, செய்யலை. உலகத்தில் எத்தனையோ கொடுங்கோலாளர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் தேவன் உடனே போட்டு தள்ளலை, எல்லாருடைய கிங்டம் உடனே விழலை, எத்தனையோ நாடுகளில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறார்கள், அநீதியாளர்களே ஆண்டிருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்களே ஆண்டிருக்கார்கள். இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய எத்தனையோ நாடுகளில். அவர்கள் அநியாயக்காரர்கள் தான், அக்கிரமக்காரர்கள் தான், மக்களை துன்புறுத்தவர்கள் தான். ஆனால் அவளே ஆட்சி தொடர்றது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய நீதி எப்பொழுது எங்கே எவ்விதமாக வந்து செயல்படும் என்று நம்மால் சொல்ல முடிய, நாம் நினைப்போம் இந்த வருஷமே நடக்கணும், அடுத்த எலெக்ஷனுக்குள்ளாடியே காரியம் நடக்கணும், நடக்காமல் போகலாம், இன்னும் நாலு எலெக்ஷன் இப்படியே இருக்கலாம். ஆமாம், தேவனுடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. ஆனால் மனதை நாம் அங்கே வைக்கிறதல்ல, ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்பதிலேயே மனதை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது நடக்காத வரைக்கும் நம்முடைய மனம் எரிச்சலாகத்தான் இருக்கும். எனவே நிறைய விஷயங்கள் நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே என்ன பார்க்கிறோம், யோனாவிற்கு தான் நினைத்தபடி காரி நடக்கவில்லை என்ற காரணத்தினாலே எரிச்சல், அந்த எரிச்சலோடு அவன் இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த கோபத்தோடு அவன் இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த மனநிலை மாறாமல் இருக்கிற காரணத்தினாலே தேவன் அவனிடத்தில் இடைபடவே முடியவில்லை. இந்த எலியாவுக்கு கொடுத்தது போல அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தரிசனத்தை, ஒரு புதிய பார்வையை கொடுக்கவே முடியல, அதற்கு அவன் சான்ஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ மனக்கடினம் சார்ந்தே செல்வன. இறுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், எலியாவுனுடைய முடிவு மகிமையான முடிவு. இதற்கு பிறகும் இவ்வளோ பெரிய சோர்வுகளை சந்தித்த பிறகும், வாழ்ந்தது போதும் நான் சாக வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட ஆண்டவரோட டைவர்ட் பண்ணி கொண்டு போய் இறுதியில் என்ன செய்கிறான் நம்ம இந்த சரத்தில் பார்க்குறோம். அப்படிதானே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் மதியில் வாசிக்கும் பொழுது எலியாவை என்ன செய்கிறார், தேவன் மகிமையை எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனால் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய முடிவை பார்க்கும் பொழுது இன்கன்க்ளூசிவ், ஒன்று முடியவே இல்லை, என்ன நடந்து தெரியல. கடைசியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை கூட்ட மக்களுக்கு நான் இறங்காமல் இருப்பேனும் அவர் சொன்னாரே ஒழிய, அதுக்கு அவன் என்ன சொன்னான், அதுக்கு அப்பால் என்ன சாப்டர், ஒன்றுமே தெரில. என்ன பார்க்குறோம், யோனா போராடிக்கொண்டே இருந்தான் சாப்டர் முடிந்து விட்டது. ஆனால் எலியாவுக்கு அப்படி அல்ல, மகிமையான சாப்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், போராடினார் தான், ஆனால் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் போராடி போராடி ஒரு போராட்டத்திலேயே முடிந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே வாழ்ந்து வாழ்ந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் ஒன்றை முடித்து விட்டோம், ஒன்று நிறைவேறி இருக்கிறது, ஒன்று நடந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு தான் கொஞ்சம் வாழ்ந்து தான் முடிக்கணும். அப்படித்தானே, போராடி கொண்டிருக்கும் பொழுதே என் ஜீவன் போயிடக்கூடாது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒரு குழப்பத்திலேயே என்னுடைய வாழ்க்கை போயிடக்கூடாது. அப்போ சிலை போல் தெளிவாக சொல்லிட்டார், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது. இன்றைய அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டம் போராடிக்கொண்டே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. தேவனுடைய பார்வைகளுடைய முடிவு என்ன, வாழ்க்கையில் இவர்கள் என்ன கண்டார்கள், ஒன்றுமே தெரியவில்லை. யோனாவுடைய புத்தகத்திற்கு இதற்கு அடுத்த சாப்டர் இருக்கா தெரியல. நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதான் அவன் சொன்னான், சாகிறது வரைக்கும் நான் இப்படியே இருக்கிறது நல்லது என்று சொன்னான், சாகிறது வரைக்கும் அது எப்படி இருந்தால் நமக்கு தெரியல. அதாவது முடிவு சரியாக வெளிப்படாத ஒரு புத்தகமாக யோனாவுடைய புத்தகம் போய்விடுகிறது. ஆம் அருமையானவளே, மனக்கடினம் போராடி போராடி வாழ்க்கையினுடைய கடைசி புள்ளி வரைக்கும் நம்மை கொண்டு சென்றுவிடும். எனவே நாம் ஒரு அமைதியான முடிவை காண வேண்டும். வாழுகிற காலத்திலேயே ஆண்டவருக்காக நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி விட்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். நான் ஐ எம் வெரி ஷுர் சம்திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, சம்திங் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீ, எனக்கு அவன் இருக்கிறது. அந்த அப்போஸ்தலன் பவுலை போல முடித்து விட்ட உணர்வு இல்லாமல் இந்த உலகத்தோட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யலாம், அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கு தான் டைம், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செட்டில் ஆயிடணும். ஆம் ஆண்டவரே, என் மனக்கடினத்தின்படி நான் வாழ விரும்பவில்லை, நான் போராடி போராடி இந்த போராட்டத்திலேயே என்னுடைய ஜீவனை முடிக்க விரும்பவில்லை, இந்த போராட்டத்தோடையே என்னுடைய வாழ்க்கை காலங்களை நான் வீணாக்க விரும்பவில்லை. ஒரு எலியாவை போல ஒரு மகிமையான முடிவு, அது இன்றோ நாளையோ என்றோ, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு அப்பால் வந்தாலும் சரி, 40 ஆண்டுகளுக்கு அப்பால் வந்தாலும் சரி, 10 ஆண்டுகளுக்கு அப்பால் வந்தாலும் சரி, என்னுடைய முடிவு என்பது தட் மஸ்ட் பி வெல் டிஃபைன்ட் ஒன், நிச்சயப்படுத்த ஒன்றாக இருக்க வேண்டும். போராட்டத்திலேயே சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கத்திலேயே என்ன செய்வாங்க, சண்டை போட்டு தூங்க போயிருப்பாங்க. காலையில் போய் பார்த்தீங்கன்னா எதை ஒன்று அவுட்டாயிருக்கும், என்னை நினைக்கவே இல்லையம்பாங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் நைட்லேயே என்ன செஞ்சுருப்பேன், ஒப்புரவாயிருப்பேனே. ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க, சண்டை போட்டுட்டு போவாங்க. ஆனால் மறுபடியும் திரும்பி வரவில்ல, அவங்க சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, சமரசம் ஆகாமலே போயிருப்பாங்க. எனவே தான் எப்பொழுதுமே நீங்கள் பிரிந்து செல்கிற பொழுது சந்தோஷமாக என்ன செய்யணும், பிரிவினை சொல்லுவோம். ஆம் உரிமைகளை போராடிக்கொண்டே யோனாவை போல் போயிடக்கூடாது. ஆக இந்த எலியா அவர்களுடைய வாழ்க்கையில் சோர்வு வந்தாலும் அந்த சோர்வின் பின்னாலே ஆண்டவர் வந்து அந்த சோர்விலிருந்து அவனை விலக்கி மீட்டு அவனை அன்பின் கரத்தினாலே தேற்றி திடப்படுத்தி ஊக்குவித்து அவனுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்து, இனி விளைவுகளின் அடிப்படையிலே உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காதே, நான் உனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றுகிறதில் மட்டுமே பார், அதிலே கவனம்னு சொல்லி இறுதியிலே தொடர்ந்து அவன் பல்வேறு விதமான காரியங்களை மிக சிறப்பாக தேவன் செய்து முடித்து மகிமையான ஒரு முடிவை பார்க்கிறான். எலிசாதை பார்க்கிறான், எல்லோரும் விட்னஸ் பண்ணுறாங்க, எலியாவுடைய முடிவு மகிமையான முடிவு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். கண்களை மூடி நாம் செவிப்போம். நம்முடைய வாழ்விலும் சோர்வுகள் இருக்கலாம், ஆனால் அந்த சோர்வு வந்த வழி என்ன, இது எங்கிருந்து வந்தது, நாம் தேவனுக்காக வாழ்ந்தும் சில விளைவுகளை காண முடியவில்லை என்கிற ஒரு நியாயமான உணர்வின் பின்னால் வந்ததா, இல்லை நம்முடைய வாழ்க்கை தவறுகளினால் வந்ததா, ஒரு யோனாவைப் போல என்னுடைய மன உணர்வுக்கு முதலிடம் கொடுத்ததனால் வந்ததா, என்னுடைய மனதிலே தோன்றின ஒரு நியாயத்திற்கு சார்பாக நின்றதனுடைய விளைவாகவே வந்ததா. யோனாவை தேவன் ஒரு பெரிய காற்றின் மூலமாகத்தான் திருப்ப முடிந்தது. ஆனால் ஒரு எலியாவை அப்படியல்ல, அவனை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி ஒரு ஆதரவின் மூலமாக அவரை திருப்ப முடிந்தது. எலியாவுடைய பயணம் தொடர்ந்தது புதிய தரிசனத்தோடு, புதிய ஒரு பார்வையோடு. இன்றைக்கு நமக்கும் அதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நாமும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நம்முடைய பயணங்களும் தொடரும், நம்முடைய சோர்வுகள் விலகும், நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சோர்வுகள் நீங்கும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது, ஆண்டவரால் முடியாத ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சொல்லித்தந்த வார்த்தைகள் மூலமாக எவற்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு எங்களை உதவி செய்யும். எலியாவை போன்ற ஒரு பலவீன நிலைமை நாங்கள் இருந்தாலும் எங்களை கைவிடாத ஒரு தேவனாக இருக்க நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் யோனாவை போன்ற நிலைமையிலிருந்து ஆண்டவரை போராடி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய மனநிலையை கர்த்தர் மாற்றுவீராக, எங்களுடைய உணர்வுகளை கர்த்தர் மாற்றுவீராக. இன்றைக்கே இந்த இரவிலேயே எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு சமர்ப்பித்து உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு புதிய தரிசனத்துக்கு நேராக செல்ல ஆண்டவர் உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் சந்தியும், ஒவ்வொருவரையும் தொடர்ந்து மகிமையாக வழிநடத்தும், புதிய தரிசனத்தோடும் புதிய பார்வையோடு செல்ல கிருபிதாரும் தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.

எல்லாம் சேர்ந்து தெரிந்த பாடல் நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம். உன் காரியத்தை எண்ணி போற்ற வேண்டும். வார்த்தையினால ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அதை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறதுனால அவரை நன்றி சொல்லி உற்சாகமா இந்த பாடல எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கைகளை தட்டி சந்தோஷத்தோட பாடுவோம். ஏதோ நம்ம ஒரு மீட்டிங் வந்துட்டோம் பாட சொல்றாங்கன்னு பாடாம உற்சாகத்தோட பாடுவோம்.

எல்லாரும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி சத்தமா பாடலாமா? ஆண்டவரை பாடுறதை விட்டுட்டு அதை விட ஒரு பெரிய வேலை இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறதை விட ஒரு மேன்மையான ஒரு வேலை இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. அதனால உள்ளத்துல இருந்து பாடுவோம், உண்மை பாடாமல். நீங்க மாத்திரம் பாடுறீங்களா சத்தமா?

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சித்ரா, உன்னுடைய கைய வாயிலிருந்து வெளியே எடு. இப்படி கை சுப்புவதை எப்ப நீ விட போற? கத்தினார் தாத்தா. உடனே சிறுமி, தாத்தா நீங்க தூங்கும் போது எல்லோரையும் எழுப்புற மாதிரி குரட்டை விடுவதை முதலில் நிறுத்துங்கள் என்றாள். பதிலுக்கு தாத்தா, அப்ப உங்க பாட்டி அம்மா எப்படி? கேட்ட தாத்தாவிற்கு உடனடியாகவே சித்ராவினுடைய பதில், ஒரு நாளைக்கு 8 டீ குடிக்கிறத பாட்டி நிறுத்தணும். அப்ப உங்க அப்பா? அவர் தினமும் 10 சிகரெட் குடிக்கிறத நிறுத்தணும். அப்ப உங்க அம்மா தான் வீட்டிலேயே நல்லவங்க என்ன என்று கேட்டார் தாத்தா. இல்ல இல்ல, எதற்கெடுத்தாலும் அம்மா என்ன சத்தம் போடுறாங்க, அம்மாவும் மாறிட்டாங்கன்னா நான் கை சுப்புவதை விட்டு விடுவேன் என்றாள் சிறுமி. சிறு பிள்ளைகள் வீட்டிலும் பள்ளியிலும் தங்களுக்கு மாதிரிகளை எதிர்பார்க்கிறார்கள். சிறு பிள்ளைகள் வாழ வேண்டிய நல்ல நடக்கையை பெரியவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கு பதிலாக எப்பொழுதும் அவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒருவரை குற்றப்படுத்தி ஒரு விரலை நாம் நீட்டும் பொழுது 3 விரல்கள் நம்மையே சுட்டிக்காட்டுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பெரியவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில காரியங்களை கூறுகிறேன், கவனியுங்கள். சிறுவர்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும், எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கற்பித்துக் கொடுக்க வேண்டும், எதையும் கருத்தூண்டி செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும், பாடங்களை கவனித்து படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், இரக்க குணம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, நட்புள்ளவர்களாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் களைய வேண்டிய காரியங்களை அன்போடும் ஞானத்தோடும் எடுத்துச் சொல்ல வேண்டும். சோம்பலின் ஆவி, எதற்கெடுத்தாலும் எரிச்சல் படுவது, மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிப்பது, அதிகம் சாப்பிடுவது, எதையும் பிந்தி பிந்தி செய்வது, எந்த வேலையையும் பின்னால் செய்வேன் என்று தள்ளி போடுவது, பொறாமைப்படுவது, ஒழுங்கற்று இருப்பது, நேரத்தை வீணாக்குவது, கீழ்ப்படியாமல் இருப்பது என்று எல்லா காரியங்களினால் உண்டாகும் ஆபத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் குறை சொல்வது போல் அவர்களை சொல்லாமல் அன்போடும் கரிசனையோடும் இவற்றை கற்றுக் கொடுப்பது அவர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உன் கண்ணில் உத்திரம் இருக்கும் பொழுது மற்றொருவர் கண்ணில் இருக்கும் துரும்பை நீ பார்க்கிறது என்ன என்று இயேசுவும் கூறியிருக்கிறார் அல்லவா?

அப்போஸ்தலாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவனென்றும் நான் அப்பலோவை சேர்ந்தவனென்றும் நான் கேவாவை சேர்ந்தவனென்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவனென்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஸ்தோவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. இதுவுமல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? தேவ பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்திலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டு யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில்
சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.

தமது மாபெரும் பணிக்கு நம்மை அழைத்துள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திசை திருப்பம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யாத்திராகமும் 18:13-23 வரை. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமனார் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமனார், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்முடைய கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மனப்பாட வசனம் நெகேமியா 6:3. நான் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் இறங்கி வர மாட்டேன். I am doing a great work, I cannot come down. எழுப்புதல்களை தொடர்ந்து 1000 ஆத்துமாக்கள் மந்தையில் சேர்க்கப்படுவார்கள். சீடர்கள் எண்ணிக்கை பெருகினால் பிரச்சனைகளின் எண்ணிக்கையும் பெருகும். அப்போஸ்தலர் 6:1 வாசிக்கிறோம், அந்நாட்களில் சீடர்கள் பெருகின போது கிரேக்கர் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முணுமுணுத்தார்கள். தங்கள் பிரதான அழைப்பிலிருந்து திசை திரும்ப அப்போஸ்தலருக்கு வந்ததோர் பெரிய சோதனை இது. ஆனால் அவர்கள் ஞானமாய் அச்சோதனையை மேற்கொண்டனர். என்ன சொன்னார்கள்? நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அமெரிக்க டாலருக்கும் ஜெர்மானிய டச்மார்க்குக்கும் பலியாகிவிட்ட இந்திய போதகர்களும் பிரசங்கிகளும் தான் எத்தனை அநாதை விடுதிகளும் இது போன்ற சமூக நல நிறுவனங்களும் தேவை என்று நான் அறிவேன். ஆனால் ஜெபத்தில் தரித்திருந்து தேவனிடமிருந்து செய்திகளை பெற்று மக்களுக்கு போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக்க வேண்டிய பிரதான பொறுப்புள்ள மேய்ப்பரும் பிரசங்கிகளும் ஜெபத்திலும் தியானத்திலும் செலவிட வேண்டிய அருமையான மணி நேரங்களை அனாதி விடுதி போன்ற நிறுவனங்களை மேற்பார்வையிடுவது செலவிடுவது சற்றும் சரியல்ல. இந்தியாவில் அனாதை விடுதி பெருக்கத்தின் விளைவு என்ன தெரியுமா? கொழுத்த மேய்ப்பரும் மெலிந்த ஆடுகளும் தான். ஓவர் ஃபெட் ஷெப்பர்ட்ஸ் அண்ட் அண்டர் ஃபெட் ஷீப். திருவசன ஊழியர் நிர்வாக காரியங்களையும் சமூக நல தொண்டு பொறுப்புகளையும் தகுதியுள்ள மனிதரிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ப தகுந்த ஆள் கிடைக்கவில்லையே என்று நொண்டி சாக்கு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அவன் திருடன் என்று தெரிந்திருந்தும் இயேசு யூதாசிடம் பணப்பையை கொடுக்கவில்லையா?
தழும்புதலுக்கும் திடமின்மைக்கும் பெயர் பெற்ற பேதுருவிடம் அவர் திறவுகோள்களை தரவில்லையா? நம்பப்படும் போதுதான் நபர்கள் வளருவார்கள். அளவுக்கு மீறி கவனம் தேவையில்லை. மிஞ்சி போனால் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்கள், அவ்வளவுதானே. ஊழியத்தை யாரும் திருட முடியாது. ஒரு முறை அப்போஸ்தலன் சகோதரன் பக்சிங் இவ்விதமாக சொன்னார், எங்களுடைய கூட்டங்களுக்கு சபைக்கு வரும் பொழுது செருப்பை வெளியே கலற்றிவிட்டு உள்ளே வந்தால் அநேகருடைய செருப்பு களவு போய்விடுகிறது என்று சொல்லி அவர் நகைச்சுவையாய் சொன்னார். செருப்பைத்தான் யாரும் திருட முடியும், உன்னுடைய கண்ணாடியை யாரும் திருட முடியாது, கடவுள் உனக்கு கொடுத்த தரிசனத்தை இன்னொருவன் திருடிக்கொண்டு போக முடியாது என்று சொன்னார். என்னே உயரே ஒரு கருத்து பாருங்கள். நான் இப்படி சொன்னதும் பண பொறுப்புகளை உடனே தங்கள் மனைவிமாரிடமும் நிர்வாக பொறுப்புகளை தங்கள் குமாரரிடமும் ஒப்படைக்க நினைக்கும் ஊழியர் உண்டு. அப்பா, சாலமோன் தன் சர்வ ஞானத்திலும் இவ்வளவு அருமையான முடிவொன்றை கண்டுபிடிக்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எழுப்புதல் வரும்பொழுது தேவ மக்களிடையே வசனத்தின் மீது பசி தாகம் அதிகரிக்கும். தேவன் இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்தில் சொல்லும்படி தேவ ஊழியர் நெடுநேரம் தேவ சமூகத்திலே தரித்திருப்பார்களாக. அப்பொழுதுதான் எழுப்புதலின் அக்கினி அணையாமல் பரவிக்கொண்டே இருக்கும். நான் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் இறங்கி வரமாட்டேன். I am doing a great work. I cannot come down. எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பேராணையை, நற்செய்தி பேராணையை எங்களுக்கு தந்து எங்களை நம்பி கிருபாவரங்களையும் எங்கள் மேல் நீர் அளிப்பு பொழிந்தருளி கர்த்தாவே, திருச்சபையை உம்முடைய திருப்பணிக்காக ஆயத்தப்படுத்துகிற இந்த மாபெரும் பொறுப்பை நீர் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கும் பொழுது திருவசனத்தை போதிப்பதிலும் ஜெபத்திலும் தரித்திருப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையிலேயே நாங்களும் தலையை நீட்டாதபடிக்கு ஆண்டவரே, மோசேயை போல நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் கர்த்தாவே இந்த நல்ல ஆலோசனைக்கு செவிமடுத்து நிர்வாக பொறுப்புகள் பணக்காரியங்களை எல்லாம் நம்பத்தகுந்த மனிதரிடம் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு வேதமும் கையுமாக ஜெபம் தபம் என்று சொல்லி உமக்கு முன்பாக காத்திருந்து வாரா வாரம் உம்முடைய திருச்சபை மக்களுக்கு நல்ல ஆழமான சத்தான நிறைவான செய்திகளை கொண்டு வருவதிலே எங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள போதகர்களாகிய திருச்சபை போதகர்களாகிய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒருவேளை அங்காங்கே வந்த வாய்ப்புகளினால் எங்களுடைய திசை திரும்பி இருந்தாலும் சீக்கிரம் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு திருவசனத்திற்கு திரும்பி முழங்காலை முடக்கி கர்த்தரிடத்திலும் இருந்து நாங்கள் செய்திகளை பெற்றுக்கொள்கிற அந்த அரும்பெரும் பணியில் இருந்து நாங்கள் கீழே இறங்கி வராதிருக்க எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

உயர்த்துவோம். அல்லேலூயா. அது என்னது அலியா, நம்மளுக்கு அது புது அந்நிய வார்த்தையா, அந்நிய பாஷை மாதிரி இருக்கு. அரணுக்கு திரும்புங்கள் என்பதற்கான அந்த மூல பாஷையினுடைய ஒன்று. நம்ம ஆண்டவர் பூமியில வாழும்பொழுது அந்த பாஷையெல்லாம் பேசினார். நம்மளுக்கு அது வந்து இப்ப அந்நியர் பாஷை தான், அது அந்நியருடைய பாஷை தான் அது. இந்த வரிகள், நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு உன்னை மறுபடியும் அழைத்து செல்வார். அது அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்கும், நீங்க இந்த வேலைக்கு வேண்டாம், you are not worthy to be here anymore, போயிட்டு வா, துக்கத்தோட வந்துருவோம். திருப்பியும் கூப்பிட்டு, ஐயோ உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, நீ வாழும் பொழுது வரும்பொழுது குனிஞ்சு போயிருப்போம், போகும்போது எப்படி போவோம், அப்படி வா, என்ன சொன்ன, என்னையா வேணாண்ண, இப்ப பாத்தியா கூப்பிடல வருவோம்ல. அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஏற்கனவே இருந்ததை விட ஒருபடி மேலாத்தான் ஆண்டவர் நம்மை வைப்பார்.

ஒருவேளை நீங்க உங்க ஸ்தானத்துல மீண்டுமாய் நிலைநாட்டப்படுகிற நாடாக இது அமையலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹாஃப் இன்க்ரீஸ். நம்ம மறுபடியும் அந்த வரிகளை பாட போறோம். என்னை அரணுக்கு திரும்ப வர பண்ணுகிறவர், அரணான பட்டணத்திற்கு நேராக என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு உரைக்கப்பட்ட நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை இன்றைய நாளில ஒருவேளை ஆண்டவர் அதை எனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருப்பார். எல்லாரும் விசுவாசத்தோட பாடலாம்.

கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் என்னை தேடி வருவார்கள். அதற்காக வாசல்களை திறக்கிறவர் என் தெய்வம்.

ஒடுக்கினோரை குனிய செய்தார், பரியாசம் செய்தோரை எனக்கு முன்பாக பணிய செய்தார், சத்ருவினுடைய வாசல்களை

மறுபடியும் சொல்ல போறோம். ஒடுக்கினோரை எனக்கு முன்பாக குனிய செய்தார், என்னை பார்த்து பரியாசம் செய்தோருக்கு முன்பாக என்னை உயர்த்தினார். எங்கெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிந்தேனோ அங்கெல்லாம் என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர் என் தெய்வம். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற நல்

மனசுல இருக்கிறத எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், நம்மையே முழுசா கொடுக்கணும். எனக்கு ஒரு நான் கேட்ட ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒருத்தர் வீட்டில் அழகான ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருந்தாராம். அந்த மரம் ஃபுல்லும் அப்படி பெரிய பெரிய ஆப்பிள் அழகழகா காய்ச்சி அப்படி கொட்டி கிடக்குமா. காலையில் அதை அள்ளி விலை விலைக்கு கொடுக்கறத கொடுப்பாங்க, அக்கம் பக்கத்தினருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, தேவைக்கு சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும் பொழுது அண்டை வீட்டுக்காரருக்கு எரிச்சல் வந்துச்சான். என்ன இவர் வீட்டில் மட்டும் இப்படி பழுக்குது, என்ன உரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கோபம் வந்து ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது குப்பையும் சாக்கடையும் அள்ளி கொண்டு வந்து அந்த கீழே கொட்டி கிடந்த பழத்து மேலே போட்டு வச்சுருந்தாங்க. இது யார் வேலை? இவ் பழத்து மேலே போய் யாருக்காச்சும் இப்படி போட மனசு வருமா? யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து டெய்லி இது நடக்குது. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஐயா பக்கத்துக்கிட்ட, ஐயா வேலை அது போய் சட்டையை பிடிச்சி என்ன காரியம் பண்ணுறேன்னு கேட்கலான்னு மனசில் தோணுச்சு. நம்ம பெண்ணாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, நான் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டேன்ப்பா, பக்கத்து வீட்டு சார் தான் இந்த வேலையை பார்க்குறாரு, போய் நாலு கேள்வி கேட்கலாமா, பொறுமையாரு. இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஒரு கூட நிறைய அந்த ஃபைன் அந்த ஆப்பிள்லையே எது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எல்லாம் அடுக்கி அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாராம். அவருக்கு அதிர்ச்சி தாங்களை என்னென்ன இல்லை, உங்களுக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன், உங்களுக்கு தான் இன்னும் கொடுக்கல, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்னையோடு அவர் குப்பையை கொட்டுறதை நிறுத்திட்டாராம். வந்த உடனே மனைவி கேட்டாங்களாம், ஏப்பா குப்பையை கொட்டினவருக்கு போய் ஃபைனஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அவர்கிட்ட இருக்கிறத அவரு கொடுக்குறாரு, எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன்னாராம். புரியுதா? அவர்கிட்ட இருக்கிறது என்னது? குப்பையும் சாக்கடையும், அதை அவரு கொடுத்தாரு. என்கிட்ட குப்பை சாக்கடை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு? நல்ல பழங்கள் இருக்கிறது. நான் என்கிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போறீங்க? சந்தோஷமான ஆராதனையை கொடுக்க போறீங்களா? புலம்பலையும் அழுகையையும் கொடுக்க போறீங்களா? ஆண்டவரிடத்துலதான் அழணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம விழுந்து அழுகிறதுக்கு மடி ஆண்டவருடைய மடியில தான் விழுந்து அழணும். எங்க போனாலும் ஆண்டவர் பாதத்துல தான் வந்து விழணும். உரிமையா சண்டை கூட போடலாம், ஏப்பா என் விஷயத்துல அமைதியா இருக்கிறீங்கன்னு ஆண்டவரை உரிமையா அப்படி கூட கேட்கறது கூட அது வந்து ரசனைக்குரியதுதான். ஆனால் ஆனந்த பலி என்று ஒரு வார்த்தையை வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனந்த பலிகள், ஆனந்த களிப்புள்ள உதல் பலினா அதுல வலி இருக்கணும். சந்தோஷத்துக்கு ஏது வலி? நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறதுன்னா பிடிக்கும். யாருக்காச்சும் அழுகிறதுக்கு பிடிக்குமா? சில பேருக்கு சாவு வீட்டுக்கே போக பிடிக்காது, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இங்க இருக்கு. கல்யாண வீட்டுக்குன்னா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், சர்ச்சுக்கு போனா கூட ஏன் அழற மாதிரி இருக்குதே, எதுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க உண்டு. அப்போ சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில என் துக்கத்தை மறந்து நான் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துவேன்னு நம்ம மனசை ஆண்டவருக்காக மாத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆனந்த பலி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கிற மூடு இல்லை, ஜாலியா இருக்க மூடு இல்லை, சந்தோஷமா கைத்தட்டி பாட்டு பாடி அப்படி ஒரு டான்ஸ் பண்ற மூடில் நான் இல்லை. நான் வந்து துக்கத்தினால சார மிகுந்த மன நோவுனால இருக்கிறேன். எனக்கு அழணும்னு தான் இங்கே முட்டிட்டு நிற்குது எனக்கு அழுக. இப்போ போய் என்ன சிரிக்க சொல்கிறீங்களே? இல்லை ஆண்டவரே, என் பாரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு அழகிறதுக்கு நேரம் தனியாக இருக்கட்டும், இப்போ நான் என்ன செலுத்த போகிறேன்? ஆனந்த பலி, ஆனந்த பலி, அப்பாவுக்கு என்ன அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன செலுத்த போகிறீங்க? ஆனந்தம் எப்படி பலியாகும்னா, செய்ய முடியாத சூழ்நிலையில் என்ன நான் ஜெயிச்சு இல்லப்பா உங்க முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு சந்தோஷமா பலி செலுத்துறதுக்கு பேர் தான் ஆனந்த பலி. நம்ம எப்படி ஆராதிப்போம்? எனக்கு தோணினா அழுவேன், எனக்கு தோணினா சிரிப்பேன், எனக்கு தோணினா பாடுவேன், எனக்கு தோணினா கோச்சிட்டு படுத்து தூங்குவேன். இதுதான் நம்ம ஆண்டவரை தேடுகிற தேடல். பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபிச்சிட்டேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், நைட்டு ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு படுத்துக்கலாம்னு நினைப்போம்ல, அப்பதான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணுமா? எப்படி சாரே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், கன்வென்ஷன் ஆராதிச்சு மூன்றாம் வாரத்துக்கே போயிட்டு வந்து இறங்கி வந்திருக்கேன், ஐ எம் சோ டயர்ட் யூனோ, ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு மனசில் தோணும் பொழுது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும். ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, ஆண்டவர் ஏன் இதை அனுபவிச்சார், ஆண்டவர் கூட டூ இனி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஆண்டவரை தேடுற தேடலில் மட்டும் பஞ்சமே வச்சிடாதீங்க. தேடுகிறேன் இன்னும் தேடட்டும், ஜெபிக்கிறவன் இன்னும் தேடட்டும், விசுவாசிக்கிறவன் இன்னும் விசுவாசிக்கட்டும், இன்னும் இன்னும் இன்னும் இன்னும்
இருக்கலாம், கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதை யார் தடுக்க முடியும்? என் தேவனால் நான் உயருவேன், வளருவேன். சுற்றியுள்ள கண்கள் நிச்சயமாக அதை பார்க்கும். அல்லேலூயா. இந்த சர்ச்சை சர்ச்சைன்னு போய் உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்ணு பார்க்க தான் போகுது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த ஆண்டவரை நம்பி நம்பி உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்கள் பார்க்கத்தான் போகுது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருக்கலாம், இப்போ அது வெளியரங்கமாக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், என் ட்ரெஸ்ஸை நீங்களும் பிடிச்சிக்கிட்டு இந்த இயேசு சாமியை நம்பினதுனால தானே உங்கள் பிள்ளை இப்படி இருக்கு, நானும் உங்கள் கூட வரட்டா, நீங்கள் போய் கூப்பிடவே வேண்டாம். இன்னைக்கெல்லாம் யாரையும் கூப்பிட முடியாது, மதம் மாத்திரியா என்ன சர்ச்சு கூப்பிட்றியா தெரியும், இந்த கிறிஸ்டியன் வேலையே இதுதான். ஆனால் ஒரு நாள் வரும், நாம் கூப்பிடவே வேண்டாம், அவங்களே பின்னாடி ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நை நை நானும் வரேன் நானும் வரேன், என்னை கூப்பிட்டு போயும் அப்படி வா அப்படின்ட்டு நம்ம போகிறோம். அப்படிப்பட்ட காலங்கள் வரும், உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த பாடல் வரிகளை நம்ம

நான் கலங்கி நின்ற போது என்னை கலங்காதே என்றார். நான் தனிமையாய் நிற்கும் பொழுது உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்றார். அவர் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார்.

நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு என்னதான் ஆண்டவர் செஞ்சாலும் இன்னொருத்தர் வாயிலிருந்து அது வரும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பயங்கரமா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றோம்னு வைங்களேன், வெயிட் லாஸ் ஆகணும், ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே டயட்டு அப்புறம் ஒரே பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனாலும் குறைஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு மனசுல நினைக்கும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறவங்க வந்து என்ன இப்படி திரும்ப இழைச்சிட்டீங்க அப்படி இளமை ஆயிட்டீங்கன்னு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்பாடா அப்பாடா அப்படியா, பயங்கர டயட்டா இருக்கீங்களோ. அப்போ நம்மளுக்கே தோணினா கூட இன்னொருத்தர் வாயிலிருந்து ஒரு சாட்சி கேட்கும் பொழுது அது என்ன பண்ணும், பயங்கர பூஸ்டப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் செய்யறது உங்களுக்கு தெரியும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். சல்லமா மறுபடியும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயமாய் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து சாட்சி சொல்லும்படி என் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா.

நான் முடியாது என்ற பொழுது முடியும் என்றார். நான் மனம் தளர்ந்து போகும் பொழுது திடன் கொள் என்றார். என் அருகில் நின்று நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். என் தேவைகளை சந்திக்கும் தேவன் எனக்கு உண்டு.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. கலாத்தியர் 2:6. ஸ்வீடன் தேசத்தில் இருந்த ஒரு சபையில் போதகர் ஒருவர் தன்னுடைய பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் என்றும் அவர் பேசியது அரமேய மொழி என்றும் கூறினார். ஆனால் அந்த சபையில் இருந்த ஒரு பெண் அந்த போதகரிடம் சென்று, இயேசு கிறிஸ்து யூதர் என்றும் அவர் பேசியது அரமேய மொழி என்றும் நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? நீங்கள் சொன்னது மிகவும் தவறு. இயேசு கிறிஸ்து நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர். அவர் பேசிய மொழி ஸ்வீடிஷ் என்று சாதித்தாள். நீ எவ்வாறு இவ்வளவு ஆணித்தரமாக கூறுகிறாய் என்று அந்த போதகர் கேட்டார். அதற்கு அந்த பெண், நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள், நான் அதை எளிதில் மெய்ப்பிக்கிறேன் என்றாள். அதற்கு அந்த போதகர், சகோதரியே, நீ அதை மெய்ப்பிக்க முடியாது. இயேசு ஒரு யூதர்தான், அவர் பேசியது அரமேய பாஷைதான் என்றார். ஆனால் அந்த சகோதரியோ போதகரை விட்டபாடில்லை. எனவே போதகரும் வேறு வழி இல்லாமல் அந்த சகோதரியின் வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்குள் சென்று அந்த சகோதரி ஸ்வீடிஷ் மொழியில் இருந்த தன் வேதாகமத்தை எடுத்து வந்தாள். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டை வேகமாக திறந்தாள். அதில் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை போதகரிடம் எடுத்துக்காட்டி, பாருங்கள், இயேசு பேசியது எல்லாமே ஸ்வீடிஷ் மொழியில் தான் இருக்கிறது, அவர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர்தான் என்றாள். அந்த வேதாகமம் ஸ்வீடிஷ் மொழிபெயர்ப்பு என அறியாமல் இந்த சகோதரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர் என்று உரிமை பாராட்டியதை பார்த்து போதகர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரைத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களும் எல்லா பாஷை பேசும் மக்களும் சொந்தம் பாராட்ட முடியும். ஆம், இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் சொந்தம். அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் உரியவர் அல்ல. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யூதர்களுக்கு மட்டுமே அறிவித்து வந்தார். ஆனால் தேவன் திட்டவட்டமாக பேதுருவுக்கு தரிசனத்தை கொடுத்து தேவனுடைய சுவிசேஷத்தை புறஜாதியாரும் கேட்கும்படி செய்தார். எனவே பேதுரு யூதர் அல்லாதவராகிய கொர்னேலியுவின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். பேதுரு அங்கு சென்று தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் சொந்தமானவர். அவர் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஒரே போல நேசிக்கிறார். படித்தவர்கள், படியாதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், பிள்ளையர்கள், கருப்பர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் நம் அனைவரையும் இயேசு கிறிஸ்து ஒரே போல நேசிக்கிறார். ஆகவேதான் நம்முடைய தாய்மொழியில் நமக்கு வேதாகமத்தை தந்திருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார். நம் அனைவரையும் தேவன் உயர்வு தாழ்வு இல்லாமல் ஒன்றாய் நேசிக்கிறார். ஆகவே மகிழ்ந்து களி கூறுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் மத்தேயு 2 17 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறாக நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் கோர்வையாக மத்தேயிலிருந்து பார்த்து வருகிறோம். இதில் 17 வசனம் மத்தேயு 2:17, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரலில் ராமாவிலே கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறியிற்று. இந்த மத்தேயு எழுதின ஆக்கியோன் இயேசு கிறிஸ்தனுடைய ஜனனத்தின் விவரத்தை எழுதிவிட்டு அவங்க அப்பாவாகிய யோசேப்பு அவரை கொண்டு போயிட்டு எகிப்துக்கு கொண்டு போக சொன்னார். அந்த எகிப்து அந்த சேப்பியா ஏரோது மன்னன் குழந்தைகளை கொல்வதற்கு வகை தேடுகிறான், எனவே எகிப்துக்கு கொண்டு போ என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நேற்று அதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே உரைக்கப்பட்டது நிறைவேறியது. அப்போ எரேமியா புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டது என்று பார்த்தால், எரேமியா 31:15 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பால் இன்னைக்கு எரேமியா புஸ்தகத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டது இன்றைய நாளிலே நிறைவேறுக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா, எரேமியா தீர்க்க தரிசனம் கிமு 616 அந்த இடைப்பட்ட 686-685 இடைப்பட்ட காலத்தில் எரேமியா புஸ்தகம் எழுதப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 685 எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறி இருக்குது, இங்கே நிறைவேறுது பாருங்க. அங்கே ராமாவிலே கூக்குரல் உண்டானது அப்படின்றது போல, இங்கே ஏறுவதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2:16 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, ஏன்னா அந்த சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாரா, இஸ்ரவேலின் ரட்சகர் இஸ்ரவேலின் ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரான்னு கேட்கும்போது, அப்படியா அவரை போய் நீனும் பார்த்தனா எனக்கு சொல்லு, நானும் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவன், அவங்களும் தேவ தூதெல்லாம் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். 12 பார்த்தீங்களா, அவர்கள் 7 திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக தங்கள் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க, திரும்பி போனார். இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்து 2 ஆயிடுச்சு. இவன் என்னடா இது வரக்காணாமேன்னு காத்திருந்து ஏறுவது, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான் அவங்க வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி எங்கேயோ வேற போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு கோபம் வருது. அப்போது ஏறுவது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு 16 கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு இதை கொஞ்சம் தியானித்தேன். இந்த ஏரோதினுடைய சிப்பாய்கள் போய் அந்த பெத்லகேமில் ஒவ்வொரு ஊடாக நுழைஞ்சி ஓ ஆண் பிள்ளைகளை கொடுங்கன்னு சொல்லி அவங்க எதிர்க்க கண் முன்னால் அவங்கள கொல்றத பார்க்கும்போது எப்படி கூக்குரல் உண்டாயிருக்கும் பாருங்க. அப்போ பாருங்க, எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த குழந்தைகள் மரித்த குழந்தைகள்லாம் இயேசுவுக்கென்று மரித்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாள். ஆமென். இயேசுனுடைய வருகையை முன்குறிப்பதற்காக அநேக இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள், அது சிறு பிள்ளைகள். இதை நினைக்கும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா, பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்ராமம் புஸ்தகம் 2:15-16 பாருங்க. அது அந்த யாத்ராம புஸ்தகத்தை 2 நீங்க வாசிச்சாலே தெரியும். அது என்னன்னாக்கா, யோசேப்பை 8 அடிச்சு அப்படியே வரிசையா வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பு வராங்க. யோசேப்பு மூலமாக இன்னைக்கு அந்த இஸ்ரேவேல் குடும்பத்தினர் அநேக பலிக்கு பெறுகிறார்கள். அவங்க பலத்து போய் பலத்த ஜாதியா இருக்கிறாங்க. அப்ப யோசேப்பை அறியாத அந்த எகிப்தில இருக்கிற அந்த ராஜன் என்ன செய்யறான், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டாங்க பாப்புலேஷன்ல, இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் பாருங்க, 15:16. அதுவும் அந்த எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அங்கேயும் பாருங்க, மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி மோசே பிறக்கும் போது அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொன்றார்கள் என்று பார்க்கும். மோசே வந்து இஸ்ரேலினுடைய இரட்சகனாக ஒரு முன்மாதிரியாக பழைய ஏற்பாட்டிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம நேற்று பார்த்தோம். அதே போல இன்னைக்கு ஏசாண்டர் பிறக்கிறதுக்குள்ளார மோசே பிறக்கும் பொழுதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். இங்கு ஏசாமி பிறக்கும் போது இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் பிறக்கும் போதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்மான்மலே, இன்னைக்கு முதல் வருகையில ஏசாண்டருடைய முதல் வருகையில அநேக குழந்தைகள் தான் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஆமானா இல்லையா? இன்னைக்கு நாமெல்லாம் ஏமாத்துறோம். இதை நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த பரலோகம் என்ற புத்தகத்தை நான் படித்த ஒரு ஞாபகம் வருகிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் குழந்தைகளுக்கென்று ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஒரு இடத்த வச்சிருக்கிறாராம் ஆண்டவர் பரலோகத்தில். அதில் அநேக குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு விளையாட்டு பொருள் அநேகமாக இருக்குதான். ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் அந்த குழந்தைகளிட டெய்லி போய் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு அதனுடைய அதனோடு விளையாடி கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறதா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ பாருங்க, அந்த இடம் ஒரு மகிமையான ஒரு இடமாக அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஏசாண்டவர் வருவதற்கு அந்த முதலாவது வருகைக்கு அடையாளமாக அநேக பிள்ளைகள் மரித்தது போல, ஏசாண்டவர் இரண்டாவது வருகையிலும் அநேக பிள்ளைகள் மரிக்குமா, இரண்டாவது அநேக பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மறிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு உண்மையிலே ஒரு நேற்று ஒரு ஆதாரமாக நேற்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன். அது ஒரு தரிசனம்னு ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று. அது என்னன்னாக்கா, மேலிருந்து பயங்கரமான இருள் மாதிரி நிறைய இறங்குதான். மேலிருந்து இறங்கி நிறைய சிறு குழந்தைகளை மரணத்துக்கு உட்பட்டு அவங்க ஆவியெல்லாம் கொண்டு போகிறான். அப்போ இந்த எங்கே பார்த்தாலும் அழுகையின் குரல் கேட்கப்படுகிறதா அந்த தரிசனம், அந்த ஊழியக்காருக்கு அந்த தரிசனம் வாசப்பில் வந்துச்சு. ஸோ இப்போ இது கடைசி காலம், இது ஆண்டவர்கிட்ட இவர் மன்றாடுறார், ஆண்டவரே இதை தடுத்து நிப்பாட்டுங்கன்னு, என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது, இது வந்து நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்றாராம். அதனால அப்போ என்ன காரணம், இதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகையில் சமீபமாக இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி நிறையா மரணங்கள், இன்றைக்கு மரண ஓலங்கள் இன்றைக்கி கேட்கப்படுகிறது. இன்றைக்கி அதில் இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று பார்க்குறோம். இன்றைக்கி அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக இயேசுவுக்கென்று வாழ்கிறோம். இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி தீர்க்க தரிசனங்கள், அந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டது எல்லாம் இன்னைக்கு ஏசாண்டவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுது, நடந்தது. முன்னாடி என்ன நடந்தது, பெத்லகேம்லேருந்து அவர் என்ன செய்வார், பிறப்பார். யூதையா இஸ்ரேலில் சிறியவனாகிய யூதாவில் பிரபுக்களில், பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் வருவார் என்று 6வது வசனத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது 722 இன்னாண்ட பார்த்தோம், 5வது வசனத்தில் மரணபரியந்த ஏரோதின் மரணபரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. ஓசியா 11:1 சொல்லப்பட்டது நிறைவேறிச்சு. அது எத்தனை வருஷம், 781-711. இங்கே மீகால சொல்லப்பட்டது ஓசியால சொல்லப்பட்டது, இங்க எரேமியால சொல்லப்பட்டது. மூணு மூணு விதமான காலத்துல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள். அது 722, இது 781, இது 680. இப்படி மூணு காலகட்டத்தில் கிமுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கிறிஸ்து பிறக்கும் பொழுது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது என்று இந்த மத்தேயு எழுதின, சுவிசேஷத்தை எழுதின அந்த மத்தேயு என்ன செய்கிறாரு, அழகாக குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் ஒரு வரலாற்று புருஷர், வரலாற்று நாயகன். ஏற்கனவே அவரை குறித்து பிறப்பின் ரகசியங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொன்றும் இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் ரகசியம், அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்த ரகசியம், எல்லாமே அவருடைய வருகை, ரெண்டாவது வருகையின் ரகசியம், இந்த நாலு காரியமும் ஏற்கனவே தீர்க்க தரிசியில் என்ன செய்தாங்க, சொல்லப்பட்டுட்டாங்க. அப்போ அவருடைய முதல் வருகையினுடைய காரியம், அவர் பிறப்பின் ரகசியம் ஒவ்வொன்றா என்ன செய்து நிறைவேறிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் நாம் இன்னும் பல காரியங்களை நம்ம தியானிக்கும் போகும்போது, அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்தனுடைய ரகசியம், அவருடைய ரெண்டாவது வருகையினுடைய ரகசியம்லாம் முன்கூட்டியே இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பைபிளில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இன்னைக்கு அதெல்லாம் அறியாமலே இருக்கிறோம். அன்பாவில் இதெல்லாம் ஏன் நம்மளை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலம் செல்லாது, ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம காலத்திலே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் ஆயத்தப்படணும். இன்னைக்கு நாம பரிசுத்தமாய் ஆயத்தப்படணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்படணும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் டிவி முன்னாடியும் செல்போன் முன்னாடியும் நம்ம செலவழிக்காதபடிக்கு இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, வேதத்துல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது, அப்ப இந்த காலகட்டத்திலையும் எது நிறைவேறும், அந்த வருகையின் காலத்தில், ரெண்டாவது வருகையின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ரகசிய வருகையில் என்னைக்காவது வரும், என்னைக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், இந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஆயத்தமாய் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்த்தி, நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்புகளை நீக்கி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நாம் விரோதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, ஆண்டவரை போல நாம் பரிசுத்தமாக ஜீவித்து, ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து, ஆண்டவருக்கென்று அந்த ரெண்டாவது வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும், ஆண்டுடைய வார்த்தை அதனால்தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்படியெல்லாம் பிறப்பிலே சொல்லப்பட்டது, அவரை பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு மூணு காலத்தில் மூணு வேறு ஆண்டுகளிலே சொல்லப்பட்டது, இன்னைக்கு இயேசு ஆண்டவருடைய பிறப்பில் நிறைவேறினதை பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிறைவேறுதல், இன்றைக்கு உன்னுடைய வருகையின் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் அந்த தீர்க்க தரிசனமும் எங்கள் காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நாங்கள் அதை கண்ணால் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை எங்களையும் நீர் பலப்படுத்துங்க, என்னை எங்களையும் காத்துக்கொள்ளுங்க, இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்புவீங்க. இன்னைக்கு நாங்களும் ரத்த சாட்சியாய் மறிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏன்னா ரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஆண்டவருடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஒரு ஜனக்கூட்டம் ரத்த சாட்சியாய் மறிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான்ல அந்த காரியம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா அது எவ்வளோ நன்மையாக இருக்கும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே நீ உன்னுடைய வருகைக்கு முன்னாடி நான் ரத்த சாட்சியாக மறித்தாலும் மறிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அன்பாவில்லை இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா. இயேசு ஆண்டவருக்குள்ளார நாம் ஒப்பு கொடுத்து அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவரே மூன்று விதமான ஆண்டுகளிலே மூன்று காலகட்டத்திலே நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பெத்லகேமிலே நீர் பிறப்பீர் என்பதையும், ஆண்டவரே எகிப்திலிருந்து உம்முடைய குமாரன் வரவழைக்கப்படுவார் என்று ஆண்டவரே நீர் சொன்னதையும், ஆண்டவரே என்னுடைய குமாரன், ஆண்டவரே குமாரனை வரவழைத்தேன், எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொன்னதையும், ஆண்டவரே இந்த ராமாவிலே அழுகையும் புலம்பலும் ஆண்டவரே கேட்கும் என்று ஆண்டவரே அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களும், எரேமியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இன்னும் உன் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறினது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வேதத்துக்கு நடுங்கி, உம்முடைய சத்தியத்துக்கு நடுங்கி, அந்த சத்தியத்தில் வளர ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே தகப்பனே, இன்னும் நாங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, இந்த உலகத்துக்கும் உலக சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் இன்னும் வேதத்தை கருத்தாய் வாசித்து கருத்தாய் தியானித்து அதன்படி நடந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களையும் இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்கவும் சித்தமானால், உமக்கு சித்தமானால் நாங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். God bless you, my love.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26-27 வசனங்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். சீஷர்கள் படகில் மேல் ஏறி அவர்கள் புறப்பட்டு நடுக்கடலில் வந்தபோது காற்று அவர்களுக்கு எதிராக வீச ஆரம்பிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் தண்டு வலிக்கிறார்கள். அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு அவர்களிடத்தில் வரும்படிக்கு அவர் கடல் மேல் நடந்து வருகிறார். அவர் கடல் மேல் நடந்து வருகிறதை இவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதை ஆண்டவர் என்றும் அவர்கள் அறியாமல் ஆவேசம் என்று கதறினார்கள், கத்தினார்கள். உடனே இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதேயுங்கள் என்று. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். கர்த்தர் நியமித்த பாதையில்தான் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று நிச்சயம் இருக்குமானால் அடிக்கிற காற்றையோ கொந்தளிக்கிற சமுத்திரத்தையோ குறித்து கலங்க தேவையில்லை. உங்களால் இனி முடியாது என்ற நிலைமை வரும்போது அந்த இடத்துல எல்லாம் செய்ய வல்லவராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்க்கை படகு அலைவுபட்டு கொண்டிருக்கிறதா அன்பு சகோதரா சகோதரி? ஆமே. காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அதட்ட வல்லமையுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உண்டு. எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம். அவரால் அனுப்பப்பட்டவன் வாழ்க்கை பாதியிலே விட தேவன் அனுமதிக்க மாட்டார். அவரால் அனுப்பப்பட்டவன் வாழ்க்கை நடுக்கடலிலே, அதாவது வழியிலே மடிந்து போக தேவன் நிச்சயம் விட மாட்டார். அந்த சூழ்நிலை எதுவானாலும் சரி, கர்த்தர் அந்த இடத்திலே நிச்சயம் வருவார். பயப்படாதீங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சீஷர்களை திடப்படுத்தினது மாத்திரமல்ல, எந்த இடத்திலே மூழ்கி போவோம் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அதே இடத்துல பேதுருவை நிற்க வைத்தார். ஆமென். அது மாத்திரமா, அவர்களோடு கூட அவரும் அந்த படகின் மேல் ஏறினார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான், உங்களால் முடியாது என்ற நிலை வரும்போது உங்களை தனியே விட மாட்டார். உங்கள் வாழ்க்கை படகில் அவரும் வந்திருப்பார். நம்மால் முடியும் என்ற நிலை வரைக்கும் நம்மை நடத்த விடுவார். நம்மால் முடியாது என்ற நிலை வரும்போது அவர் நம்மோடு இருந்து நடத்தி செல்வார். அக்கறைக்கு கொண்டு செல்வது அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை நிச்சயம் செய்வார். ஆனால் ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன? நானாக ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போகிறேனா, அல்லது கர்த்தர் நியமித்த பாதையில் பயணிக்கிறேனா? இந்த காரியத்தில் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும். யோனா தானாக ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போனான். நடுக்கடலிலே அவன் தூக்கி எறியப்பட்டான். இங்கே சீஷர்கள் படகு அலைவுபட்டது உண்மைதான், ஆனால் அமிழவில்லை. காரணம், இது அவர்களாய் தெரிந்தெடுத்த பாதை அல்ல, இது கர்த்தர் அவர்களுக்கு நியமித்த பாதை. அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் நியமித்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வாழ்க்கை படகு எத்தனை காற்றினால் அலைவுபட்டது ஆனாலும் இன்னும் அமிழ விடாமல் காக்கிறார் அல்லவா? நிச்சயம் அமைதி உண்டாகும். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் கலக்கம் அடையும் போதும் பயப்படும் போதும் எங்கள் அருகில் வந்து எங்களை திடப்படுத்தி தேற்றி எங்களை தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்கிறவரே. எங்களால் முடியாதென்று வரும்போது ஆண்டவர், நீர் அந்த இடத்துல எங்கள் வாழ்க்கை படகில எங்களோடு நீர் இருந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் நடத்தி செல்லுகிறவரே. உம்முடைய திருச்சபையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அறியாயோ என்கிற தலைப்பிலே உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடனான உடன்படிக்கையையும் நீங்கள் மறந்து போவதாலேயே அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க. யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. முதன்முறை வீட்டை விட்டு தனிமையாய் செல்லுகிறான். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கலக்கத்துடன் செல்லுகிறான். பிரயாண நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து விட்டது. படுக்கையோ தலையணையோ ஒன்றும் இல்லை. தன் தலையின் கீழ் கல்லொன்றை வைத்துக் கொண்டு நித்திர செய்ய ஆரம்பித்தான். எல்லோரையும் விட்டு செல்லுகிறேன், கர்த்தரும் என்னை விட்டு விலகிவிட்டாரோ என்று கண்ணீர் விட்டிருக்கவும் கூடும். ஆனால் கர்த்தர் யாக்கோப்பை மறக்கவில்லை. யாக்கோப்பு ஆண்டவரை எண்ணாத சூழ்நிலையிலும் கர்த்தர் யாக்கோப்புக்கு தரிசனமானார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்களித்தார். யாக்கோப்பு நித்திரையிலிருந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்றார். பல வேளைகளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தையோ பிரசன்னத்தையோ அறியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். எங்கே போனாலும் அவருடைய கரம் உங்களை பின்தொடரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிங்கக்கபிலே போடப்பட்டாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களோடு கூட இருப்பார் என்பதை நீங்கள் அறியுங்களா? அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் அதன் நடுவிலே அவர் உலாவ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறியீர்களோ? நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று எசாயா 43:2 இவ்வாறெல்லாம் வாக்களித்திருக்கிறார். ஜோனா பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனால் அவர் எங்கே போனாலும் கர்த்தருடைய கரம் தொடர்ந்து தன்னை பிடிக்கும் என்பதை அறியாமல் இருந்தார். ஆகவேதான் நினிவேக்கு செல்ல வேண்டிய அவர் தர்கீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினார். தேவ சமூகத்துக்கு விலகி எங்கே ஓட முடியும்? கப்பல் பிரயாணத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து கடலை கொந்தளிக்க செய்தார். கடலில் தூக்கி போடப்பட்ட போதும் பத்திரமாய் மீனால் விழுங்கப்படும்படி செய்தார். மீன் வயிற்றிலே கர்த்தர் ஜோனாவோடு இருந்து ஜீவனை பாதுகாத்தார். மீன் வெளியே கக்கிய போதும் கர்த்தர் ஜோனாவோடு இருந்து மீண்டும் மகிமையான ஊழியத்தை தந்தார். ஆம் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, அந்த கர்த்தர் உங்களோடு கூட எல்லா நேரங்களிலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியுங்களா? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் மிக்க அழகாக 109 சங்கீதத்திலே பாடியிருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்கவும் பலனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

யுத்தம் செய்து இதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனை

பரிசு தாவியும் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

சிந்திப்போம், செயல்படுவோம். செல்லம்மாவுக்கு வயசு 65. அவங்க வீட்டை சுற்றி பார்த்தாங்க. படுக்கை வெறுமையா காட்சி அளிச்சது. அல்மாரா கதவை திறந்து பார்த்தாங்க. பிள்ளைகளோட நினைவா ஒன்றிரண்டு உடைகளே இருந்துச்சு. செல்லம்மா பெருமூச்சு விட்டாங்க. அந்த வெறுமையான அறை அவங்க தனிமை உணர்வை இன்னும் அதிகரிச்சது. அவங்க வீட்டுல இப்போ பிள்ளைங்க இல்ல. எல்லாரும் திருமணம் ஆகி அவங்கவுங்க வாழ்க்கைய வாழ போயிட்டாங்க. இப்போ அவங்க நினைவுகள் மட்டும்தான் செல்லம்மா கிட்ட இருக்குது. அவங்க சிரிப்பு, சேட்டை, அரவணைப்பு எல்லாமே மனசுல நினைவுகளா மட்டுமே இருக்குது. செல்லம்மா வீடு இன்னைக்கு ரொம்ப சுத்தமா, வச்ச பொருட்கள் வச்ச இடத்துல நேர்த்தியா இருக்குது. வீடு அமைதியா இருக்குது. ஆனா அது செல்லம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. உயிரில்லாத அந்த வீடு செல்லம்மாவுக்கு பாலைவன மாதிரி தெரிஞ்சது. ஹால்ல இருந்த நாற்காலியில உட்கார்ந்து செல்லம்மா யோசிச்சு பார்த்தாங்க. ஒவ்வொரு தடவையும் விடுமுறைக்கு பிள்ளைங்க வரும்போது ஏற்படும் ஆனந்தம்தான் எவ்வளவு. ஆனா அவங்க கிளம்பும் போது, அவங்க துணிமணிகளை பெட்டியில வச்சு மூடும் போது, அவங்க இருதயத்தையே மூடுற மாதிரி உணர்வு ஏற்படுத்துதே. அவங்க பய சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு போகும்போது நெஞ்சமே வெடிச்சிடுற மாதிரி தோணுதே. செல்லம்மா மனசுக்குள்ள நினைச்சாங்க, எத்தனை தடவை கதவை சாத்திட்டு போங்கன்னு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கிட்ட கோபத்துல கத்தி இருக்கேன். ஆனா இப்போ யாருமே என்னுடைய கதவுகளை திறக்கிறதும் இல்ல, சாத்துறதும் இல்ல. நான் மட்டுமே திறக்கிறேன், பூட்டுறேன். செல்லம்மா பிள்ளைங்க வேற ஊருக்கு, வேற நாட்டுக்கு வாழ போயிட்டாங்க. கடவுளே, அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் காப்பாத்தும், அவங்கள சரியான வழியில வழி நடத்தும், அவங்கள பாதுகாத்து ரட்சியும்னு மனமாற செல்லம்மா வேண்டிக்கிட்டாங்க. நீங்க இப்போ உங்க பிள்ளைங்களோட இருக்கலாம். அவங்க சத்தம் போட்டா, வீட்டை ரெண்டு படுத்தினா அவங்க கிட்ட கோபப்படாதீங்க. அவங்களோட அதிக நேரம் பேசுங்க. அவங்க உங்க வீட்டுல இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிங்க. அவங்களோட சந்தோஷமா இருங்க. அவங்கள எரிச்சல் படுத்தாதீங்க, கோபப்படுத்தாதீங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

0: கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:3 நாம் வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs 3:3.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள்.
2: Let not mercy and truth forsake thee, bind them about thy neck, write them upon the table of thine heart.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக.
2: Let not mercy and truth forsake thee.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the holy name of God.
1: நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே இவ்விதமாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலந்த தேவனுடைய சுபாவங்கள் சத்தியங்களை நாம் வாசிக்கிறோம்.
2: We read in the Bible in many places where such kind of two things coming together which are the attributes of God.
1: இவைகள் நாம் ஒழுங்காய் நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் உண்மையாகவே அவைகளிலிருந்து நாம் பெற வேண்டிய நன்மைகளை நாம் நிச்சயமாய் அனுபவிக்க முடியும்.
2: If we understand them in the right way, surely we can inherit the blessings out of them.
1: இங்கே இந்த ஞானி சொல்றாரு, இத ரெண்டையும் நீ என்ன செய்யணும்னா பூண்டு கொள்ளணும்.
2: So here the wise man says you have to bind both the things around your neck.
1: ஏனென்றால் இவைகள் ரெண்டுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து மிக மிக அவசியம்.
2: It's because both are very much necessary for your life.
1: நீங்கள் 3:4 பார்ப்பீர்களானால்,
2: If you read chapter 3:4,
1: நீ வந்து அதிலிருந்து கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாமல் இருக்குமானால்,
2: If truth and mercy do not depart from you,
1: 4 அதினால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய்.
2: So shall you find favor and good understanding in the sight of God and man.
1: அப்போ தேவனுடைய பார்வையிலேயும் மனுஷனுடைய பார்வையிலேயும் தயவு நற்புத்தி இவைகளை பெற வேண்டுமானா இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
2: Therefore it means that both these things are very much essential for us to find favor and good understanding in the sight of God and man.
1: அது எப்படி சொல்லுகிறார் பாருங்க.
2: How does he say it?
1: அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொன்னா அந்த கிருபையும் சத்தியமும் நம்மோட விலகாம இருக்கணும்ன்றதுக்கு அவர் ரெண்டு உருவகங்களை கொடுக்கிறார்.
2: So here he gives two kinds of things to show how important they are, how they should not depart from our life.
1: அதாவது முதலாவது எப்படி விலகாம இருக்கணும்னா, எப்படி கழுத்துல போடுற ஒரு சரப்பணி, எப்படி ஒரு ஒரு நெக்லஸ், ஒரு செயினை வந்து ஒருவன் ஒவ்வொரு நாளும் கழற்றி வைக்க மாட்டானோ, அது எப்பொழுதுமே அவன் இரவு பகலாய் போட்டு அவன் வாழுவானோ, அத போல நீ வைத்துக்கொள்.
2: Like how a person wears a necklace or a chain around his neck where he will not take it away daily, similarly you should have both mercy and truth bind around your neck like a necklace.
1: எப்படி அது அவனை அலங்கரிக்க பயன்படுத்துறானோ அவ்விதமா இது ரெண்டையும் அலங்காரமா வைத்துக்கொள்.
2: Like how you wear it out to decorate yourself, you are supposed to have these both to decorate yourself.
1: எப்படி இந்த கழுத்திலே பூண்டுகிற ஒரு ஒரு ஆபரணம் எப்படி எல்லாருடைய கண்களுக்கு தெரியுமோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கை கூட எல்லாருடைய பார்வையிலேயும் இந்த கிருபையும் சத்தியமும் வெளிப்படணும்.
2: Like how an ornament that is worn around your neck is very evident to every person, similarly this mercy and truth should be seen by all people.
1: வெளியில தெரியிறது மட்டும் இல்ல,
2: it is not only seen outside.
1: அவைகளை உள்ளான இதயத்தில கூட எழுதி வைத்துக்கோன்னு சொல்றார்.
2: And he also says you should write them upon the table of your heart.
1: இன்னொருதமா சொன்னா, உன் இதயத்தை விட்டு எண்ணத்தை விட்டு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு உன் சுபாவத்தை விட்டு அது நீங்கவே கூடாது.
2: And it means that in other words it should not depart from your life, from your heart, from your thoughts and from you.
1: இந்த கிருபையும் சத்தியத்துக்கும் இவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த ஞானி கொடுப்பதற்கான காரணம் என்ன?
2: What is the reason for this wise man to give so much importance for mercy and truth?
1: ஏன் அது நம்மை விட்டு விலகாம இருக்க வேண்டும்?
2: Why that should not depart from us?
1: தமிழ்ல வந்து இந்த வார்த்தை வந்து எப்படி எழுதி இருக்குனா, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாகன்னு போட்டுருக்கு.
2: In Tamil it is written as let not mercy and truth depart from you.
1: ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப இன்னும் ஆழமா இருக்கு. சொல்லுது, இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை கைவிடாதிருப்பதாகன்னு போட்டிருக்கு.
2: But in English it says that let not mercy and truth forsake thee.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இப்படி இது ரெண்டும் நம்மள விலகாம நம்மள கைவிடாம இருக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இது கொடுக்கப்படுகிறது?
2: Why so much of importance is given to mercy and truth that it should not be departed and it should not forsake us?
1: மூன்று காரணங்கள்.
2: Three important reasons.
1: முதலாவது எழுதி கொள்ளுங்க, ABC என்று சொல்கிறேன், ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிக் கொள்ளும்படியா.
2: I will list them as ABC for you to understand easily.
1: முதலாவது என்னவென்றால், ஏன் இது முக்கியம் என்றால்,
2: Why it is so important?
1: முதலாவது இது தேவனுடைய தன்மையாக இருக்கிறது.
2: First it is God's attribute.
1: இது தேவனுடைய சுபாவமாக அல்லது அவருடைய தன்மையாக இருக்கிறது.
2: It is God's attribute.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் சங்கீதம் 86 சங்கீதம் 15 வசனத்தை வாசித்தால்,
2: If you read Psalm 86 verse 15,
1: ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன்.
2: But thou, O Lord, art God, full of compassion and gracious, long suffering and plenteous in mercy and truth.
1: இங்க கிருபை என்ற வார்த்தை வந்து இரக்கத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: But here in English it is mercy and truth.
1: நீங்க தமிழ்ல பார்க்கும்போது பூரண கிருபைன்றது எப்படி வாசிக்கலாம்னா பூரண இரக்கமும் சத்தியமும் உள்ள தேவன்.
2: So here in you can read it as a God full of plenteous in mercy and truth.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவனுடைய தன்மை தேவனுடைய சுபாவமே எப்படிப்பட்டதுன்னா இரக்கம் அல்லது கிருபையும் சத்தியமும் நிறைந்த ஒருவராக வெளிப்படுகிறார்.
2: God's attribute of God's very nature is that he is seen as a God of mercy and truth.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் சங்கீதம் 89 சங்கீதம் 14 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 89 verse 14,
1: நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று வாசிக்கிறோம்.
2: Justice and judgment are the habitation of thy throne. Mercy and truth shall go before thy face.
1: அப்போ அவருடைய முகத்துக்கு முன்பாக அவருக்கு முன்பாக செல்லுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கிருபையும் சத்தியமும்.
2: It means mercy and truth goes before his face.
1: இது வந்து அவருடைய சிங்காசனத்தினுடைய நிலையாக இருக்கிறது.
2: And that is the state or habitation of his throne.
1: தேவனையும் கிருபையையும் சத்தியத்தையும் பிரிக்கவே முடியாது.
2: We cannot separate God and the truth and mercy.
1: இது ரெண்டையும் அவர் கலந்தவராக வைத்திருக்கிறார்.
2: He has both mixed with him.
1: இதை ஒருவனும் ஒரு நாள் பிரிக்க முயற்சி செய்யக்கூடாது.
2: And no person can even try to separate it from God.
1: எங்கே தேவனுடைய கிருபை இருக்கிறதோ அங்கே தேவனுடைய சத்தியமும் இருக்கும்.
2: So where there is mercy of God, there is truth of God as well.
1: எங்கே தேவனுடைய சத்தியம் வெளிப்படுகிறதோ அங்கே தேவனுடைய கிருபையும் வெளிப்படும்.
2: Where the truth of God is revealed, the mercy of God is also revealed there.
1: ஒருவன் வெறும் தேவ கிருபையை மாத்திரம் பற்றிக்கொண்டு போற்றிக்கொண்டு தேவனுடைய சத்தியங்களை மறந்துடக்கூடாது.
2: A person cannot lean upon the mercy of God alone and praise the mercy of God alone and forsake the truth.
1: அதே போல இல்ல சத்தியம் சத்தியம் ஆழமான சத்தியம்னு சொல்லி வனு சத்தியத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு இரக்கமும் கிருபையும்
2: விட்டுறக்கூடாது.
1: அன்பு தேவனுடைய கோபம்.
2: It is the love of God and the wrath of God.
1: தேவனுடைய இரக்கம் தேவனுடைய நியாயம்.
2: Mercy of God and the justice of God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதைதான் தேவன் தன்னுடைய தன்மையாக கொண்டிருக்கிறார்.
2: So this is God's attribute.
1: அதேதான் இயேசு இந்த உலகத்திலே வரும்போது இத ரெண்டையும் நமக்காக வெளிப்படுத்தினார்.
2: So this is what Jesus also revealed when he came into this world.
1: அவர் வந்து வரும்பொழுது அவர் ஒரு பக்கம் இரக்கமுள்ளவராக இருந்தார். அதேவேளை சத்தியத்தை வந்து விலகாம சத்தியத்தை வந்து வெளிப்படையாக அவர் வந்து வெளிப்படுத்தினார்.
2: So when he came into this world he was very merciful, but at the same time he did not depart from truth and he revealed the truth to us.
1: அவருடைய சிங்காசனமே கிருபையையும் சத்தியத்தையும் உடையதா இருக்கிறது.
2: So his throne was having this justice and judgment.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது,
2: That's why when Isaiah prophet writes,
1: ஏசாயா 16:5 ஐ பாருங்கள்.
2: If you read Isaiah 16:5,
1: அங்கே வாசிக்கிறோம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பா.
2: In mercy the throne will be established and one will sit upon it in truth in the tabernacle of David judging and seeking justice and hastening righteousness.
1: கவனித்தீங்களாங்க?
2: Did you notice the word?
1: கிருபையினால சிங்காசனம் நிலைத்திருக்கும் அல்லது ஸ்தாபிக்கப்படும்.
2: In mercy the throne will be established.
1: ஆனா அந்த கிருபையை போய் பாத்தீங்கன்னா அங்க என்ன வெளிப்படும் கேட்டீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து அவர் உண்மையோட வீற்றிருப்பார், சத்தியத்தோட வீற்றிருப்பார்.
2: But when you look at the true throne you will find the one who sit upon it in truth.
1: நீங்கள் சங்கீதம் 25:10 வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 25:10,
1: இதே போல தேவனுடைய தன்மை வெளிப்படுகிறது.
2: So here also the attribute of God is revealed.
1: கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள்.
2: All the paths of the Lord are mercy and truth unto such as keep his

0: கிருபையில இரக்கத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, அதுல இருந்து சத்தியம் வெளிப்படுகிறது.
1: If you go to his throne is being established in mercy and there is truth that is revealed from it.
0: அவருடைய பாதைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிருபையும் சத்தியமும் கலந்திருக்கிறது.
1: And if you look at all his paths there is a mercy and truth that are mixed in it.
0: அவர் ஒரு மனுஷன் தேவனை நோக்கி அபயமிடும்போது பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தும் போது அவர் கிருபையும் வெளிப்படுத்துறாரு சத்தியத்தையும் வெளிப்படுத்துறாரு.
1: And when a person prays unto the Lord and when he sends it from heaven he will also send forth his mercy and
0: ஒருவன்
1: truth.
0: ஏன் இந்த கிருபையை சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது என்று சொன்னால்,
1: why should a person not depart from this mercy and truth?
0: இதை விட்டு விலகும் போது அவன் தேவனை விட்டே விலகுகிறான்.
1: When he depart from this he will be departed from the Lord.
0: ஒருவன் இதை வேண்டாம் என்று சொல்லும்போது தேவனையே வேண்டாம் என்று சொல்கிறான்.
1: When a person refuses this it means that he refuses God.
0: தேவன் நமக்கு அவசியம் என்று ஒருவன் உணர்வானால், தேவனோடு உள்ள உறவுல ஒருவன் வளருவானால், இந்த ரெண்டையும் அவனால் பார்க்காம இருக்கவே முடியாது.
1: So if a person thinks that it is essential for him to grow with the Lord and if he think that God is essential for his life then he cannot grow with the both of these things.
0: ரெண்டு காரியங்களும் அவசியம்.
1: All the both the things are very essential.
0: அப்போ ஏன் இதை விட்டுறாதப்பா, ஏன் இதை விட்டு விலகாம இருன்னு சொன்னாருன்னா, நீ தேவனோடு வாழுகிற உன்னுடைய வாழ்க்கைக்கு இது ரெண்டுமே அவசியம்.
1: Why did he say not to depart from this and what not to forsake this? Because the life that we live with God, both these things are essential for it.
0: அதுல பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: தேவன் இல்லாத இடத்துல கிருபையும் சத்தியமும் இருக்காது. கிருபையும் சத்தியம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டாரு.
1: Mercy and truth cannot exist in the place where God is not existing and God will not exist in the place where mercy and truth is not existing.
0: இரண்டாவது காரணம்,
1: second reason,
0: ஏன் இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாம இருக்கணும் அப்படின்னு இந்த சங்க இந்த ஞானி சொல்லுகிறார் என்று சொன்னால்,
1: why does the wise man say that mercy and truth should not depart from you?
0: நீதிமொழிகள் 20:28 பாருங்கள்.
1: Read Proverbs 20:28.
0: நீங்கள் அதை பார்ப்பீர்களானால், தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் என்று பார்க்கும்.
1: Here we read mercy and truth preserve the king and his throne is upholden by mercy.
0: தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும்.
1: Mercy and truth preserve the king.
0: அத்தோட பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: முதலாவது சொன்னேன், ஏன் இது நம்மை விட்டு விலக கூடாது என்று சொன்னா, முதலாவது இவைகள் தேவனுடைய தன்மையா இருக்கிறது.
1: First I told you why mercy and truth should not depart from us. It is because it is God's attribute.
0: இரண்டாவது, இந்த கிருபையும் சத்தியமும் நம்ம விட்டு விலகாம இருக்கிறதுக்கு ஏன் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில சமநிலையை கொண்டு வருகிறது.
1: The second reason why he gives importance to mercy and truth is because these both brings a perfect balance in our life.
0: நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமநிலை கொண்டு வருகிறது வந்து கிருபையும் சத்தியமும்.
1: It is perfect, it is mercy and truth that brings a perfect balance in our life.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: நீங்கள் லேவியர் ஆகமம் 19:36 வாசிப்பீர்களானால்,
1: If you read Leviticus 19:36,
0: சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வாசிக்கிறோம்.
1: We read you shall have honest scales, honest weights and honest ephah and honest hin. I am the Lord your God who brought you out of the land of Egypt.
0: நீதிமொழிகள் 11:1 வாசிப்பீர்களானால்,
1: If you read Proverbs 11:1,
0: வேதம் சொல்லு கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளே அவருக்கு பிரியம் என்று வாசிக்கும்.
1: Very dishonest scales are an abomination to the Lord, but a just weight is his delight.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: ஒரு ராஜாவை வந்து ஏதாவது ஒன்று காக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது என்னன்னா, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கிருபையையும் சத்தியத்தையும் சமநிலையில அவர் காத்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: So if something ought to preserve the king, it means that he should keep this mercy and truth in a perfect balance in his life.
0: ஒரு மனுஷன் நியாயமாய் வாழுகிறான், ஒரு மனுஷன் நீதியாய் வாழுகிறான் அப்படின்னா, வெறும் கிருபையை பிடிச்சிட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது, வெறும் சத்தியத்தை பிடிச்சிட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது. இதை ரெண்டையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சமநிலையில பாதுகாக்க வேண்டும்.
1: If a person says that he lives a just life or a righteous life, so if you just keep on holding only mercy alone or truth alone, it will not be working out. But if you should have this mercy and truth in a perfect balance in his life.

0: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதுல வந்து கிருபையை ரொம்ப ஜாஸ்தி வச்சுக்கிட்டு சத்தியத்தை கம்மி பண்றது, அல்லது சத்தியத்தை ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு கிருபையை கம்மி பண்றது வந்து சுமத்திரையான தராசாக நம்ம வாழ்க்கையில இருக்காது.
1: So if in this case if you have mercy at a higher rate and truth very low, or truth at a higher level and mercy at low, that cannot become a just weight or perfect balance.
0: இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே கிருபை தான், வெறும் கிருபையே உயர்த்திட்டு இருப்பாங்க, அவங்க வந்து சத்தியத்தை விட்டுருவாங்க.
1: Today many people we see where they just keep on exalt and praise the mercy alone and they just forsake the truth.
0: இன்னொரு விதமா சொன்னா,
1: in other words,
0: எல்லாத்துக்கும் இரக்கம் இரக்கம் இரக்கம் அன்பு அன்பு இப்படியே சொல்லிட்டு நீதி நியாயத்தை வந்து விட்டுருவாங்க.
1: So they will just keep on speaking and saying and showing love mercy and kindness, and they will just forsake the truth and justice.
0: ஒரே இரக்கம் மனதுருக்கம் இதே தான் ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர சத்தியத்துல நிலைச்சிருக்க மாட்டாங்க.
1: They will only have mercy and compassion and kindness, and they will not stand firm in the truth.
0: இரக்கமா இருக்கிறேன் சொல்லி தேவனுடைய சட்டதிட்டங்களை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய நியாயத்தை, தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அதெல்லாத்தையும் அது பரவாயில்ல, சத்தியம் இருந்தா உடச்சா கூட பரவாயில்ல, இரக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருவாங்க.
1: They will say we have to be merciful. Merciful is important, and therefore they will not keep their life towards the rules and the regulation or the laws and commandments of God, and they will break the truth in their life.
0: சில பேர் பார்த்தா அப்படியே ட்ரெடிஷன் அப்படியே பிடிச்சிடுவாங்க.
1: Some people will take hold of this tradition.
0: அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எல்லாமே சட்டப்படி இருக்கணும், எல்லாம் நியாயப்படி இருக்கணும், எல்லாம் நீதியின்படி இருக்கணும், அந்த கிழிச்ச கோட்டை தாண்ட கூடாதுன்னு சத்தியத்தை நல்லா உறுதியா பிடிச்சிடுவாங்க.
1: So they will take hold of firmly upon this truth, saying that we should abide by the rules, abide by the laws, abide by the commands, and they will not move away from that line.
0: எந்த காம்ப்ரமைஸும் எந்த விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க.
1: They will never compromise in that at all.
0: கொஞ்சம் கூட ஒரு இழக மாட்டாங்க மனசு.
1: They will not even bend a little towards it.
0: வார்த்தைனா வார்த்தை தான், இப்படி
1: கொஞ்சம்
0: கூட அவர்களுக்கு ஒரு இரக்க சுபாவமோ ஒரு மனதுருக்கமோ கொஞ்சம் ஆகிலும் அவங்க வந்து ஒரு கிருபை உள்ளவங்களாவும் அவங்களை பார்க்கவே
1: முடியாது.
0: இதுதான் இயேசு வந்து அடிக்கடி தம்முடைய வார்த்தையை கேட்க வந்தவர்களுக்கு அடிக்கடி இதை போதித்தார்.
1: So this is what Jesus also taught very often to the people who came to listen to him.
0: நீங்கள் மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனத்துக்கு வருவீர்களானால்,
1: If you read Matthew 23 and verse 23,
0: அங்கே வேதபாரகர் பரிசேயரிடத்தில் ஆண்டவர் பேசுறத பாருங்க.
1: Here we see the Jesus spoke with scribes and Pharisees.
0: மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ.
1: Woe to you, scribes and Pharisees.
0: நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள்.
1: For you pay tithe of mint and anise and cumin, and have neglected the weighty matters of the law, justice and mercy and faith.
0: இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
1: These you ought to have done without leaving the others undone.
0: என்ன அழகா பேலன்ஸ் கொண்டு வர பாருங்க.
1: How beautifully he brings a balance here.
0: இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா,
1: What is the problem here?
0: நீங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு தராசு நீங்க வச்சுக்கிடுங்களே.
1: You can have a weighing balance before you.
0: ஒரு தராசுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்க வந்து நியாய பிரமாணத்துல கற்பிக்கப்பட்டிருக்கிற வெந்தயம் ஒத்தலாம் சீரகம் இதுல உள்ள தசம பாகங்களை செலுத்துகிறது.
1: On one side of the balance you have all these tithes that the law says about tithes of mint, anise and cumin.
0: ஆண்டவர் கொடுக்க சொல்லிட்டார், நான் கொடுக்கிறேன் அப்படின்றது ஒரு பக்கம்.
1: So on one side you say the Lord has asked me to give, so I give it. You have it on one side of the balance.
0: அதே தரசல இன்னொரு பக்கம் நீங்க எதை வைங்கன்னு சொன்னா, நீதி இரக்கம் விசுவாசம்.
1: At the same time on the other side of the balance you place justice, mercy and faith.
0: இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா,
1: So what happens now?
0: இந்த பரிசேயரும் வேதபாரகரும் என்ன பண்ணிறாங்கன்னா, மனுஷர் காணும்படி கர்த்தருக்கு கொடுக்கிறவைகளை எல்லாம் கரெக்ட்டா கொடுத்துறாங்க.
1: So these are scribes and Pharisees give all these things which they ought to give to God. That is evident to people.
0: நியாய பிரமாணத்துல சொல்லி இருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு, நான் கொடுத்துருவேன்.
1: It is written in the law that we should give, so I give it to him.
0: நான் இந்த கணக்கை தீர்த்துருவேன்.
1: I will finish off the accounts.
0: ஆகவே அவங்க வாழ்க்கையில பார்த்தா பண விஷயங்கள்ல பொருள் விஷயங்கள்ல வந்து ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க.
1: So they will be very honest and faithful in their money matters and things that they are supposed to give.
0: ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா,
1: on the other side,
0: அதே நியாய பிரமாணம் எதை பத்தியும் பேசுதுனா, நீதி பேசுது, நியாயம் பேசுது, விசுவாசத்தை பேசுது.
1: The same law also speaks about justice, mercy and faith.
0: இதெல்லாம் வேண்டாம்.
1: We don't want all these things.
0: நம்ம தான் காசு கொடுத்துட்டோம்ல.
1: We have paid the money, right?
0: நம்ம தான் சடங்குகளை நிறைவேற்றோம்ல.
1: We have fulfilled all the tradition.
0: நம்ம தான் எல்லா சட்டதிட்டங்களை நிறைவேற்றி முடிச்சிட்டோம்ல.
1: We have fulfilled all the laws and customs.
0: அது போதும்.
1: That is enough.
0: இது தேவை இல்ல.
1: This is not necessary.
0: சொல்றாரு இங்க பார்ப்பா, நான் வந்து இந்த தசமபாகம் உங்க காணிக்கைகள் எல்லாம் வேண்டான்னு நான்
1: சொல்லல. Look here, the Lord says, look here, I don't say that we don't want your tithes or offerings.
0: நீ கர்த்தருக்கு கொடுக்கறத நான் குறைவா பேசல.
1: I don't underestimate what you offer to God.
0: ஆனா அதே வேளையில நீ ஒரு பக்கம் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இன்னொன்னு கவனிக்காம போயிட்ட.
1: But at the same time you give importance to one of those things and you don't neglect the other one.
0: அதோட விளைவு என்னன்னா, நீ மாயக்காரனாய் மாறிவிட்டாய்.
1: And as a result you became a hypocrite.
0: உன்னுடைய தராசு வந்து சுமத்து இவைகளையும் செய்ய வேண்டும். அப்படின்னா நீதி, நியாயம், விசுவாசம் இவைகளை செய்யணும்.
1: So here I conclude saying that you ought to have done, it means that you have to do justice, mercy and faith.
0: அதே வேளையில உன்னுடைய ஒருதலாம், உன்னுடைய வெந்தயம், இதெல்லாம் தசம்பா கொடுக்க பார், அவைகளையும் நீ விடாதிருக்கணும்.
1: And at the same time you should not live giving tithes of mint, anise and cumin.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: இது வந்து விளக்கிறதுக்கு ஒரு நல்ல சம்பவம் ஒன்று இருக்கு.
1: There's a very good incident to explain this.
0: நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 3:5 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: If you read Mark chapter 3 first 5 verses,
0: இயேசு வந்து ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார்.
1: Jesus here entered a synagogue.
0: தேவாலயம் வேற, ஜெபாலயம் வேற.
1: So temple is different, synagogue is different.
0: தேவாலயம் என்றது சாலமோன் தேவாலயம், பின்பு அது இடிக்கப்பட்டு அப்படியே காலாகாலமா மாற்றப்பட்டு அப்புறமா கடைசியில இயேசு இருந்த காலத்துல ஏரோது கட்டின தேவாலயம் எருசலேம்ல இருந்தது.
1: So temple is what built by Solomon, later it was destroyed and then again it was reconstructed and in by Herod, that was in Jerusalem.
0: இயேசு வாழ்ந்த காலத்துல அதான் இருந்தது.
1: So that remained in the times of Jesus.
0: அப்போ தேவாலயம்ன்றது வேற, ஜெபாலயம்ன்றது ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு கிராமத்துல, பட்டணத்துல அங்க வந்து ஜனங்கள் வந்து எப்பொழுதுமே தேவாலயத்துக்கு போக முடியாது, எருசலேமுக்கு போக முடியாதவங்க, அவங்க அனுதினமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபாலயங்கள்ல வந்து கூடி ஜெபம் பண்ணுவாங்க.
1: So synagogues are the worship centers that are present in every villages where people cannot go to temple that is present in Jerusalem always. So they will gather in the synagogue to worship the Lord.
0: நாசரேத்தில் ஒன்று இருந்தது என்று வேதமே நமக்கு சொல்லுகிறது.
1: Bible also says there was one synagogue in Nazareth.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அது வந்து ஒரு நியாயாசனமாக கூட செயல்பட்டது.
1: So that was also a functioning like a judgment place.
0: கோர்ட் மாதிரி கூட இருந்தது.
1: It was like a court.
0: நாங்க இஸ்ரவேலுக்கு போகும்போது நாசரேத் அப்படின்ற ஊரை வந்து அவங்க எக்ஸ்கவேட் பண்ணி அந்த இடத்துல வந்து இயேசு வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா விளக்கும்படியாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க.
1: So when I have been to Nazareth, they excavated the places and they showed how these places would appear, which was when during the time of Jesus.
0: அத பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பா ஷேப்ல இருக்கு, ஒரு ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பெஞ்ச் மாதிரி போட்டிருக்கு, எல்லாரும் அதுல உட்கார்ந்து உட்கார்றது மாதிரி, சுத்தி உட்கார்ற மாதிரி.
1: So it was like a square shaped bench that is placed so that all the people can sit around.
0: முன்னால இருக்கிற மேஜையில வந்து அந்த தோல் சுருள்கள் வந்து எப்பொழுது வாசிக்கணுமோ வாசித்து ஜெபம் பண்றது, வேத வாசிப்பதெல்லாம் நடக்கும்.
1: And scrolls will be placed upon the table in the front and that reading the scrolls and prayer would happen as such.
0: ஆனா நீங்க வந்து இந்த நியாயம் விசாரிக்கும் போது சுத்தி உட்கார்ந்து ஒவ்வொருத்தர் பேச இன்னொருத்தர் வந்து கேட்பதற்கான ஒரு அழகான ஒரு இடம் இருக்கும்.
1: So and you will have find a place where everyone will sit around to look and hear about the cases there.
0: இப்படி ஒரு ஜெபாலயத்துக்குள்ள இயேசு பிரவேசிக்கிறார்.
1: So Jesus enters such a kind of synagogue.
0: அப்ப அங்க உட்கார்ந்திருக்கிற ஒருவர்ல ஒரு ஒருவன் வந்து யாரா இருக்கிறான்னா, சூம்பின கை உடையவனா இருக்கிறான்.
1: And there was a man who had a withered hand.
0: அப்போ 3:2 நீங்க 2 பாத்தீங்கன்னா,
1: If you read verse 2,
0: இயேசு வந்து ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவன் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் அவர் மேல் நோக்கமா இருந்தார்கள் போட்டிருக்கு.
1: It is written so they watched him closely whether he would heal him on the Sabbath so that they may accuse him.
0: இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா,
1: What is the problem now?
0: சொஸ்தமாக்குறது பத்தி பிரச்சனை இல்ல.
1: It is not a problem of healing him.
0: சொஸ்தமாக்குறது தப்பு இல்ல.
1: It is not wrong to heal him.
0: சொஸ்தமாக்குறது நல்லதுதான்.
1: It is always good to heal.
0: ஆனா என்னைக்கு சொஸ்தமாக கூடாதுன்னா, ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்கிட கூடாது.
1: But you should not heal on a Sabbath day.
0: இன்னொருதமா சொன்னா,
1: In other words,
0: இங்க என்ன பிரச்சனைனா நாளா நிகழ்ச்சியா.
1: So here the problem is between the day or the event.
0: நாளா நன்மையா.
1: So day or good.
0: இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாளை பிடிச்சிட்டாங்க.
1: சோ தே கெப்ட் ஹோல்ட் ஆன் டு தி டே.
0: அவங்க அது உறுதி, ஐயோ இது சட்டம்.
1: தே ஆர் வெரி ஃபர்ம் இன் தட் திஸ் இஸ் எ லா.
0: இந்த நாளை பிடிச்சிட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாள்ல வந்து எந்த வேலையும் செய்ய கூடாதுன்னு சொல்லியிருக்கு.
1: சோ இட் இஸ் ரிட்டன் தட் யூ ஷட் நாட் டு எனி வர்க் ஆன் சாபத் டே.
0: அப்ப சொஸ்தமாக்குறது கூட என்னதுனா வேலை தான்.
1: சோ இட் மீன்ஸ் ஹீலிங் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் வர்க்.
0: அதெல்லாம் பெற விரும்புறவங்க, கொடுக்க விரும்புறவங்க, பெற விரும்புறவங்கலாம் கொடுக்க கூடாது, இன்னொருத்தர் வாங்க கூடாது.
1: சோ எ பர்சன் ஹூ வான்ட் டு கிவ் ஹீலிங் ஆர் ரிசீவ் ஹீலிங், ஹி ஷட் நாட் கிவ் ஆர் ரிசீவ் இட் ஆன் திஸ் டே.
0: அப்ப இவங்க ஒரு நியாய பிரமாணத்துக்கு ஒரு புது ட்விஸ்ட் ஒன்னு கொடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓய்வு நாள்ல இவர் சுகமாக்கவே கூடாது.
1: So here they gave a twist to the law and they said he should not heal on the Sabbath day.
0: ஓ இவர் செஞ்சிட்டா இவர் மேல குற்ற சுமத்தணும் அப்படினு காத்துட்டு இருக்காங்க.
1: So they were waiting, if he heals him we may have to accuse him.
0: அழகா இயேசு அதை வந்து கவுண்டர் பண்ணாரு பாருங்க.
1: So here you can see how Jesus countered it.
0: நீங்க 4 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: if you read verse 4
0: அங்க வாசிக்கிறோம், அவர்களை பார்த்து ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அல்லது ஜீவனை அழிப்பதோ எது நியாயம் என்றார்.
1: Then he said to them, is it lawful on the Sabbath to do good or to do evil, to save life or to kill?
0: வேதம் சொல்லுகிறது அதற்கு அவர்கள் பேசாம மௌனமா உட்கார்ந்தாங்களாம்.
1: The Bible says but they kept silent for that.
0: அவங்களுக்கு ஒன்னு புரிஞ்சிருச்சு, அவர் எங்கேயோ நம்மளை கொண்டு போறாருன்னு புரிஞ்சிருச்சு.
1: They understood that he is taking them somewhere.
0: நன்மை செய்யணும்னு சொன்னா பின்ன ஏன் அவனை சுகமாக மாட்டோம், சுகமாக்க கூடாதுன்னு கேட்டுருவாரு.
1: So if he say that you have to do good, then why don't I heal him? He may ask it.
0: தீமை செய்யலாம்னு சொல்லவும் முடியாது.
1: And we can never say that we can do evil.
0: எண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க.
1: Now they are in between both and they are caught now.
0: ஒரு பக்கம் இந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு நன்மை செய்ய முடியாம உட்கார்ந்துருக்காங்க.
1: On one side they are keeping hold on to the law and they are not able to do good.
0: சத்தியம் சத்தியம் சத்தியம் பிடிச்சு கிருபையை கொடுக்க முடியல.
1: So they say truth truth truth and they cannot do any merciful.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அங்க பார்ப்பா, இது வந்து நல்ல நாள், ஓய்வு நாள் வந்து நல்ல நாள்.
1: But the Lord said this day of Sabbath is a good day.
0: இந்த நாளை விட நன்மை செய்யிறதுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல நாள் இருக்கா?
1: And do you find any other day good than this day to do some good?
0: அதனால ஓய்வு நாள்ல நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றார்.
1: Therefore he said we have to do good on the day of Sabbath and he did a good there.
0: அந்த மனுஷனை ஆண்டவர் அன்றைக்கு சுகமாக்கினார்.
1: And the Lord healed that man on that day.
0: நிறைய வேளையில பாருங்க, நம்முடைய சின்ன குறுகிய மனதுல வந்து, நம்முடைய குறுகிய கண்ணோட்டத்துல வந்து நிறைய காரியங்களை நம்ம அவசியமாகவே தவறாக பார்க்கிறோம், தவறாக செய்கிறோம்.
1: So many times because we have a very short perspective we do things in a wrong way and we also take things in a wrong way.
0: நம்ம narrow mindedness ல வெளிய வரணும். நம்ம
1: we have to come out of the narrow mindedness.
0: நம்ம வந்து அந்த தராச வந்து சுமத்திரையாக வைக்கணும்.
1: So we should have a perfect balance.
0: இந்த நீதியும் இருக்கணும், sorry சத்தியமும் இருக்கணும், அதே வேளையில இரக்கமும் கிருபையும் இருக்கணும்.
1: And we should have truth as well also mercy.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இப்படி ஒரு பேலன்ஸ் நம்ம மெயின்டெய்ன் பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கை வந்து காக்கப்படும்.
1: Well if you maintain such a kind of balance our life will be protected.
0: நம்முடைய வாழ்க்கை வந்து நன்மையை கொடுக்கும், நன்மையை பெறும்.
1: Our life will give good and also receive good.
0: அதனால தான் 61 சங்கீதம் 7 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: If you read Psalm 61 and verse 7.
0: அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றும் தெய்க்கும் நிலைத்திருப்பார், தயையையும் உண்மையையும் அவரை காக்க கட்டளையிடும்.
1: He shall abide before God forever. Oh, prepare mercy and truth which may preserve him.
0: அவனை காக்க வேண்டுமான அதுக்கு தேவை தயையும் உண்மையும் அல்லது சத்தியமும்.
1: If he ought to preserve him he need mercy and truth.
0: நீதிமொழிகள் 14:22 வாசிப்பீர்களானால்,
1: If you read Proverbs 14:22.
0: தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு.
1: Do they not err that devise evil, but mercy and truth shall be to them that devise good.
0: ஒருவன் நன்மை யோசிக்கிறானா அதுக்கு பின்பாக என்ன இருக்குன்னு சொன்னா, கிருபையும் சத்தியமும் சமநிலை பிரமாணத்தில் இருக்கு.
1: If a person devise good then there is mercy and truth in proper balance.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை நமக்கு போதிக்கணும், நம்ம விரும்பணும்.
1: And we should desire the Lord should teach this in our life.
0: நாம வந்து இம்பாலன்ஸ்டா வாழவே கூடாது.
1: We should not live an imbalanced life.
0: நாம வந்து ஒரு சுமுத்திரையான வாழ்க்கை இருக்கும்.
1: We should live a balanced life.
0: அதனால சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க ஏதாவது ஒரு காரியத்துல.
1: Some people will be going in extreme in any of one thing.
0: சிலர் வந்து ஒரு காரியத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இன்னொன்னு விட்டுருவாங்க.
1: சம் பீப்புள் வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஒன் பட் லீவ் தி அதர்.
0: இந்த காலில் சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த சத்தியத்தின் கிருபையை நான் சமநிலையில வைக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரு.
1: திஸ் மார்னிங் வி ஹேவ் டு ஆஸ்க் லார்ட் கிவ் மீ விஸ்டம் டு மெயின்டெய்ன் எ பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் மெர்சி அண்ட் ட்ரூத்.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இது நான் இப்படி மெயின்டெய்ன் பண்ணாதா இது என்னை பாதுகாக்கும்.
1: Only if I maintain it in a balanced way it can protect me.
0: இதுதான் என்னை வந்து நன்மையை கொண்டு வரும்.
1: It will fetch good to me.
0: இது தேவனுடைய பார்வையிலேயும் மனுஷனுடைய பார்வையிலேயும் தயையை கொண்டு வரும்.
1: And it brings mercy and truth in the sight of men and also God.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்றாவது, ஏன் இந்த கிருபையும் சத்தியத்தையும் குறித்து ஏன் இந்த நீதிமொழிகள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு?
1: So why does this proverb give so much importance to mercy and truth?
0: முதலாவது சொன்னா தேவனுடைய தன்மையாக இருக்கிறது.
1: First I told you it is God's attribute.
0: ரெண்டாவது நாம் கவனித்தோம் ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில சீரான ஒரு சமநிலையை கொண்டு வருகிறது.
1: Next we saw it brings a perfect balance in our life.
0: மூன்றாவது, ஏன் இந்த கிருபைக்கும் சத்தியத்துக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு கேட்டா,
1: the third reason why he gives so much importance to mercy and truth.
0: நீங்கள் சங்கீதம் 85:10 வாசிப்பீர்களானால்,
1: if you read Psalm 85:10,
0: அங்கே ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு.
1: It is a very beautiful verse.
0: கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்.
1: Mercy and truth are met together, righteousness and peace have kissed each other.
0: அழகா இருக்குது.
1: It is very beautiful here.
0: இது வந்து ரெண்டும் என்ன பண்ணுதாம், ஒன்றை ஒன்று சந்திக்குதாம்.
1: Here they both meet each other.
0: அப்படி அர்த்தம் என்னன்னா இது ரெண்டும் வேறுபட்டதா தான் இருந்தது.
1: It means that they were apart then.
0: ஆனால் ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல இவைகள் ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு சந்திக்குது.
1: But one point of time they both come and meet together.
0: எப்படி சந்தித்தது?
1: How did they meet together?
0: கிருபையும் இந்த சத்தியமும் எப்படி ஒன்றை ஒன்று சந்தித்தது?
1: How did mercy and truth meet each other?
0: எப்பொழுது சந்தித்தது?
1: When did it meet each other?
0: நீங்கள் யோவான் முதலாம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: If you read John chapter 1 and verse 17,
0: எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
1: For the law was given by Moses, but grace and truth came by Jesus Christ.
0: அழகா இருக்குது.
1: It is very beautiful.
0: இந்த கிருபையையும் சத்தியத்தையும் அழகா கம்பைன் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து.
1: It was a Lord and Savior Jesus Christ who combined this mercy and truth.
0: நல்லா கவனிக்கணும் நீங்க.
1: You have to listen carefully.
0: ஏன் இந்த கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம்னு சொன்னா,
1: Why this mercy and truth is very essential for our life?
0: நாம் பின்பற்றுகிற நாம் ஆராதிக்கிற இயேசு கிருபையும் சத்தியத்தையும் அழகாக ஒன்றிணைத்து நமக்கு முன்பாக கொண்டு வந்தார்.
1: It's because the Lord and Savior Jesus Christ whom we worship, he combined both mercy and truth and brought together.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அவர் கொண்டு வந்த இந்த ஒற்றுமையினால, இந்த காம்பினேஷனால தான் இந்த கிருபையும் சத்தியத்துக்கும் அவ்வளவு விலை உண்டாகிறது.
1: So because of his combination, this mercy and truth have become so valuable.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: தேவனும் மனிதனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே முடியாத அளவு ஒரு பெரும் பிழவு மனுஷனுக்கும் தேவனுக்கும் பாவத்தினால் உண்டானது.
1: So there was a gulf, the gulf between God and man was so vast because of the sin that they cannot meet each other.
0: அங்க பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த இரக்கத்தை இந்த இரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டையும் அவர் ஒன்னு சேர்க்க வேண்டியதா இருந்தது.
1: So for God to be merciful to us, he ought to combine both these things.
0: ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேவனுடைய இரக்கம் மாத்திரம் இல்லன்னு சொன்னா மனுஷன் வந்து தேவனுடைய கோபம் நிற்கவே முடியாது.
1: On one side, if there is no mercy of God, a man cannot withstand the wrath of God.
0: தேவனுடைய கோபத்தில் அவனை கொன்று போடும்.
1: The wrath of God will totally destroy him.
0: தேவனை சேரவே முடியாது.
1: He cannot draw near to God.
0: ஏனா அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார்.
1: Because he is a consuming fire.
0: அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன்.
1: And he is a God who will not look at the sin.
0: அவர் வந்து நீதியை நடப்பிக்கிறவர்.
1: And the God who work out righteousness.
0: தீட்டானது ஒன்று அவர்கிட்ட பிரவேசிக்க முடியாது.
1: And nothing defiled cannot enter him.
0: அப்போ அவருடைய இரக்கம் ரொம்ப ரொம்ப தேவை.
1: Therefore his mercy is very much essential.
0: அவர் இரக்கம் மாத்திர காட்டலாம், ஒருவனும் தேவனுடைய பிரசன்னத்தை நிற்கவே முடியாது.
1: So if he doesn't show mercy, no one can stand in the presence of God.
0: ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு.
1: But there's one more problem.
0: இரக்கத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் சத்தியம் சொல்லுது, நீங்க சத்தியத்தையும் நீங்க நிலைநாட்டுங்கன்னு சொல்லுது.
1: So he cannot keep on showing mercy alone because on the other side it says you should also establish truth.
0: சத்தியத்தை வந்து விட்டுற கூடாது.
1: You should not forsake truth.
0: நீங்க நியாயத்தை நிலைநாட்டுங்க.
1: You have to establish justice.
0: நீங்க எப்படி வந்து அவனை விட்டுறலாம்?
1: How can you leave him?
0: அவன் செய்த தப்புக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்.
1: You have to punish him for the sin that he commits.
0: எப்படி நீங்க அவனை வந்து ஃப்ரீயா விட்டுருவீங்க?
1: How can you let him free?
0: எல்லாரும் இப்படி விட்டா அர்த்தம் என்ன?
1: So what will happen if you let free everyone?
0: எப்பதான் இந்த நியாயம் நடக்கும்?
1: So when there will be the truth and justice?
0: நியாயம் எப்பதான் நீங்க நிலைநாட்ட போறீங்க?
1: So when you will establish justice?
0: அப்போ ஒரு பக்கம் சத்தியம் கூப்பிடுது.
1: So on one side this truth is calling.
0: இந்த நீதியை நிறைவேற்றுங்க.
1: You have to fulfill this justice.
0: நியாயத்தை நிறைவேற்றுங்க.
1: You have to fulfill the righteousness.
0: அவனுடைய பாவத்திற்கு தக்க தண்டனையை நீங்க அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும்.
1: And you are supposed to give him the punishment for his sin.
0: அவனை நீங்க விட கூடாது.
1: You should not spare him.
0: அவனை எப்படி நீங்க நிரபாதி ஆக்கலாம்?
1: How can you leave him injustice?
0: சத்தியம் ஒரு பக்கம் கூப்பிடுது.
1: The truth is calling out.
0: இன்னொரு பக்கம் இரக்கம் சொல்லுது. இல்ல பாவம் அவனை நம்ம மன்னிச்சிரோம்.
1: On the other side mercy says it is pitiful, let us leave him and forgive him.
0: தகுதி இல்லாதவன் தான்.
1: He is unworthy.
0: ஆனா விட்டுருங்க அவனை.
1: But let us leave him.
0: இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பக்கம் நீதியும் இருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் சத்தியமும் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இரக்கமும் கூப்பிடுது.
1: So now we have a truth on one side and on other side mercy is calling.
0: அதனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா?
1: So what did the Lord do?
0: ரெண்டையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் இதை ஒரு சேர பண்ணினார்.
1: The Lord combined both these things in Christ.
0: எப்படி கம்பைன் பண்ணாரு?
1: How did he combine it?
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய ஜனங்கள் மேல ஆண்டவர் இரக்கத்தை தந்தார்.
1: The Lord gave mercy upon his people through Jesus Christ.
0: அவர் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு ஈவாக தந்தார்.
1: The Lord gave the redemption and forgiveness of sin as a gift to us through him.
0: ஆனா இன்னொரு பக்கம் சத்தியம் கூப்பிடுது பாத்தீங்களா?
1: But on the other side when the truth is calling out.
0: இன்னொரு பக்கம் நியாயம் கூப்பிடுது பாத்தீங்களா?
1: On the other side where the justice is calling.
0: அது என்ன பண்ணார் தெரியுமா?
1: You know, what did he do for
0: அந்த
1: that?
0: அந்த நியாயத்தை அந்த கோபாக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார்.
1: So that the justice or that wrath he took it upon himself.
0: இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி.
1: Here comes a lamb that
0: takes away the sins of this world. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போ நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about our Lord and Savior Jesus Christ.
0: நமக்காக நொறுக்கப்பட்டா.
1: He was oppressed for us.
0: நம்மேல் வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது.
1: The damnation or the wrath that ought to be come upon us has come upon
0: அவர் சிலுவையில தொங்கி மரித்தது. காரணம் என்னன்னா, தேவனுடைய நியாயம் சொல்லுது, தேவனுடைய சத்தியம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா வந்து நிச்சயமா தண்டிக்கப்படும், அது மரணத்தை சந்திக்கணும்.
1: The reason why he hanged on the cross is died because the Bible says a soul that sins shall surely die and it is worthy of punishment.
0: அதனால தான் சிலுவையில தொங்கிட்டு உலகத்தின் பாவத்தை தாமேல சுமந்துகிட்டு இயேசு வாயத்திறந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாம செய்றாங்க, அவருடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தாதிரும்.
1: Therefore hanging on the cross carrying our own sins Jesus said on the cross forgive them for they not know what they are doing.
0: அப்பங்க பாத்தீங்க combination வருது.
1: So you can find a combination here.
0: ஒரு பக்கம் பார்த்தீனா தம்முடைய சிலுவை மரணத்தினால மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்த அல்லது நித்திய ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருந்த நம்மளே ஆண்டவர் ஒரு பக்கம் விடுவிச்சிட்டாரு.
1: On one side by his Calvary's death he redeemed and delivered us out of this wrath and damnation.
0: அதே வேளையில
1: on the other side
0: சத்தியத்தை நிலைநாட்டும்படி, நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டும்படி, தேவனுடைய நீதியை நிலைநாட்டும்படி நம்மேல் வரவேண்டிய ஆக்கினையை முழுவதும் இயேசு ஏற்றுக்கொண்டார்.
1: On the other side to establish the truth and justice the Jesus took all the wrath and damnation upon himself.
0: கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்தது.
1: Therefore mercy and truth came to us through Jesus Christ.
0: சொல்லுவேன், இயேசுவை ஒருவன் அறிய வேண்டுமானால், அவரோடு நெருங்க வேண்டுமானால், இது ரெண்டையும் அவருக்குள்ளே அவன் காண்பான்.
1: So I tell you if a person ought to draw near to God to know God then you should find both the things in him.
0: இதைதான் நீங்கள் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கலாம்.
1: So this is what you can read in Proverbs 16 and verse 6.
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிருத்தியாகும்.
1: By mercy and truth iniquity is purged.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப எப்படி பாவம் நிவிருத்தியாகும்னு சொன்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றாய் இணையும் போது.
1: So when mercy and truth combine together our iniquity will be purged.
0: இதுல நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும்.
1: Our life will be sanctified in this.
0: நான் சொல்றேன், நம்ம கிருபையும் சத்தியமும் அப்படின்றது இது தேவனுடைய தன்மையாக மாத்திரம் அல்ல.
1: So I could tell this mercy and truth is not only a God's attribute.
0: இந்த கிருபையும் சத்தியம் என்பது நாம மற்றவர்களுக்கு வழங்குகிற தராசுல நிறுத்தப்பட்ட நியாயம் மாத்திரம் அல்ல.
1: So this mercy and truth is not only a perfect balance that we maintain and give to others.
0: நான் சொல்லுவேன், இந்த கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும்.
1: So I could tell you this mercy and truth should also change our life.
0: இந்த கிருபை என்ன செய்யணும்னா நம்மை நன்றி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும்.
1: This mercy should make us thankful and grateful before the Lord.
0: இந்த சத்தியம் இயேசுவை நோக்கி பார்க்க பண்ணணும்.
1: This truth should make us to look unto the Jesus.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: உம்முடைய நியாய தீர்ப்பு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் விழாமல் இருந்தால் நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன்.
1: Lord, if your judgment would have not fallen upon your son Jesus Christ, I would have not been saved now.
0: எனக்காக மரித்து உம்முடைய நீதி எனக்கு தந்த உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன்.
1: Lord, I look unto you who died for me and who gave your righteousness to me.
0: ஆண்டவரே, நீர் எனக்காக உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினீர்.
1: Lord, you revealed your truth for me.
0: உம்முடைய நீதியை நிலைநாட்டினீர்.
1: Lord, you established your justice.
0: என் மேல் வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பை உம்மேலே ஏற்றுக்கொண்டீர்.
1: Lord, you carried out the wrath that should come upon me, Lord.
0: அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததன் பார்க்கிறோம்.
1: We read all, and all those who looked up at him were brightened.
0: ஆண்டவரே, என்னுடைய நீதியினால் நான் நிக்கல.
1: Lord, I don't stand by my justice.
0: நீரே எனக்கு நீதியாக மாறிட்டீர்.
1: Lord, you have become my righteousness.
0: உம்முடைய சத்தியம் என்னை விடுதலையாக்குகிறது.
1: Lord, your truth delivers me.
0: அதே வேளை
1: At the same time,
0: உம்முடைய இரக்கத்தினால்
1: by your mercy,
0: உம்மண்டை நான் இழுக்கப்படுகிறேன்.
1: I'm drawn towards you.
0: உம்மை நெருங்கி வர முடியும்.
1: I'm able to draw near to you.
0: கிருபையும் சத்தியமும் என்னுடைய பாவங்களையும் நிவர்த்தியாக்கி விட்டது.
1: And this mercy and truth have also purged my sin.
0: இந்த காலையில நீங்க சொல்வீங்களா?
1: Can you tell this morning?
0: ஆண்டவரே, இந்த கிருபையும் சத்தியமும் என்னை வழிநடத்தட்டும்.
1: Lord, let this mercy and truth lead me, Lord.
0: கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா?
1: Let us close our eyes and look unto the Lord.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: இந்த கிருபையும் சத்தியமும் என்னுடைய பாவங்களை நிவர்த்தியாக்கட்டும்.
1: Lord, let this mercy and truth, Lord, purge my sins.
0: இந்த கிருபையும் சத்தியமும் என்னுடைய தராசாக மற்றவர்களுக்கு நான் வழங்குகிறதாக இருக்கட்டும்.
1: Lord, let this mercy and truth be my perfect balance that I offer to other.
0: இந்த கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்னோடு தங்கி இருக்கட்டும்.
1: Let the Lord who got this attribute of mercy and truth stay with me, Lord.
0: அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: I loving God, we thank you with a grateful heart.
0: உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
1: Lord, we thank you for your mercies, Lord.
0: ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி.
1: Lord, thank you for giving us grace to meditate your word this morning, Lord.
0: ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி.
1: Lord, thank you for the mercy and truth that you have revealed this morning to us.
0: ஆண்டவரே, இவைகளால் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி.
1: Lord, thank you for the favor that you've kept through this.
0: இவைகளால் நீர் எங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி.
1: Lord, thank you for the protection that you're offering to us through this.
0: நீர் கொடுக்கிற மேன்மைக்காக நன்றி.
1: Thank you for exaltation through this.
0: இயேசுவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும்.
1: Lord, let your grace uphold us. Lord,
0: ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எங்களை வழிநடத்தட்டும்.
1: Lord, let your truth lead us. Lord,
0: இவைகளை போல எங்களோடு தங்கி இருக்கட்டும்.
1: Lord, let them always be with us. Lord,
0: எங்களை வழிகாட்டி எங்களை பிரகாசிக்க செய்த ஆசீர்வாதம்.
1: Lord, let it lead us and Lord shine and bless us, Lord.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த.
1: Let your name be magnified in our life.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனம். 1940 ஆண்டுகளில் உலக நாடுகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. இந்த உலகம் இதுவரை கண்டிராத பயங்கர ஆயுதத்தை கண்டுபிடிக்கத்தான் அந்த போட்டி. 2 மகாயுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அமெரிக்க தேசத்தில் மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் மூலம் பயங்கர அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க முயற்சிகள் நடைபெற்றன. ஹிட்லரும் ஹெவி வாட்டர் சோதனையை செய்து அணுகுண்டை தயாரிக்க வெகு மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். 2 நடந்து முடிந்த பின்புதான் இந்த பயங்கர அணு ஆயுத சோதனையில் மற்ற நாடுகள் நினைத்ததைப் போல அல்லாமல் ஹிட்லர் மிகவும் பின்தங்கி இருந்தது தெரிய வந்தது. ஒருவேளை ஹிட்லரின் அணு ஆயுத சோதனை அவர் நினைத்ததைப் போல வெற்றிகரமாக நடந்து முடிந்திருந்தால் அவர் கையில் அணுகுண்டு கிடைத்திருக்கும். அவர் கையில் அணுகுண்டு கிடைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? வல்லமையும் அதிகாரமும் நல்லவர்கள் கைகளில் இருக்க வேண்டும். ஆனால் அதுவே சத்ருவின் கையில் இருந்தால் பேராபத்தில் போய் முடியும். பிரியமானவர்களே, வல்லமையும் அதிகாரமும் நம் தேவனின் கரத்தில் இருக்கிறது. அவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு தம்மை குறித்து ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்திலே கூறியுள்ளார். ஒரு காலமும் மனிதன் தேவனை மேற்கொள்ள அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனே பெரியவர் என்பதை மெய்ப்பித்து கொண்டேதான் இருக்கிறார். அகாஸ்வேறு ராஜாவின் காலத்தில் துஷ்ட மனிதனாகிய ஆமான் என்பவனின் கையில் அதிகப்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தன் கையில் இருந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து யூதர்கள் அனைவரையும் அழிக்க வகை தேடினான். அதற்கான நாளை குறித்தான். ராஜாவின் முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி அதை சட்டமாக்கினான். இந்த செய்தியை ராஜா அரசாண்ட 127 நாடுகளுக்கும் அனுப்பினான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் திட்டங்களை தகர்த்தார். தமது ஜனங்களின் ஜபத்தை கேட்டு யூதர்களுக்கு வர இருந்த தீமையை தேவன் மாற்றினார். துஷ்ட மனிதனாகிய ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அவனுடைய அதிகாரம் நல்ல மனிதனாகிய மொர்தெகாயின் வசம் வந்தது. ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் தேவனை மேற்கொள்ள அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார். இதை போலவே உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்களின் அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவன் உரிந்து போடுவார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக வரும் வியாதிகளையும் எதிரிகளையும் தேவன் மடங்கடிப்பார். ஆம், அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன்.

ஆமென். நம்மை அவரை ஆராதிக்கும்படி அழைத்து வந்திருக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் தான் நம்மளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். He is a faithful God. அவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் ஒருபோதும் அவருடைய அழைப்பை மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி சரணத்தில் இப்படி பாடுவர், பெயர் சொல்லி அழைத்தவர் நான், உள்ளங்கையில் வரைந்தவர் நான், ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவை மாற்றும் ராஜாதி ராஜனும் நான்.

சொல்லுங்கள். ஆண்டவரே, பார்த்து ஆண்டவரே, என்னை அழைத்தது நீர் ஆண்டவரே, என்னை அழைத்தது நீர் ஆண்டவரே, அதனாலே ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய், நீர் என்னை பலப்படுத்துகிறவராய், நீர் இருப்பதற்காகவே நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒரு நேரம் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாய் இல்லாம சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அப்படி சாதகமாய் உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில சொல்லுங்க, என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர். Lord, you are the one who called me. En thaayin karuvile naan uruvaagum pozhudhe umudaiya kangal en karuvai kandathu. Adarkaga mai thudikkirom, stotthrikkirom aanduvare. Nandri raja, nandri aanduvare, nandri aanduvare, nandri aanduvare, nandri.

சில நேரங்களிலே நம்மை ஒரு சிலர் நிராகரிக்கும் பொழுது, வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கும் பொழுது, நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஏன் என்னை ஒதுக்குறாங்க? ஏன் என்னை வெறுக்கிறாங்க? நான் ஒன்று செய்யவில்லையே. ஆனாலும் என்னிடத்தில் அன்பு காட்ட வேண்டியவர்களே, என்னை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை உடைந்து போன இருதயத்தோடு இங்கே வந்திருந்தால், கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கின அதே இடத்துல கர்த்தர் உன்னை அவர்களை தாங்கி நடத்துகிற ஒரு கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருடைய பாதத்திலே காத்திரு. ஆண்டவரே நீங்க தான் செய்ய முடியும், ஆண்டவரே நீங்க செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீ காத்துக்கொண்டே இரு. கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே செய்வார்.

ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? அவர் யூதாவினுடைய ராஜசிங்கம். ஹல்லேலூயா. அவர் யூதாவின் ராஜசிங்கமாயிருக்கிறார். அவரிடத்துல வந்த எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். எழுமி நின்று நாம் தொடர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் காயமானார். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில தரும்படிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார்.

சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார், சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார், இனி நான் பாவியல்ல நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது. கேளுங்க, இயேசுப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். I need to listen to the word of God. I need to listen to the voice of God. தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

0: ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி திலையிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவுடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் பயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கிய நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவர்களுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்பு வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர் நீர் போய் அமலேக்கராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கின் இனத்தை பார்க்கும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உண்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபடுவதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாக இடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் இஸ்திரிகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல இஸ்திரிகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளானாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாவை துணித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான்.
1: கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் எழுகின்ற கேள்வி இதுதான். இவ்வளவு நாள் நான் ஜெபித்து வருகிறேன், ஆனால் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லையே என்று இந்த விரக்தி அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய சோர்வையும் அவிவிசுவாசத்தையும் தேவ சமூகத்தின் உறவை விட்டு தூரமாக்கியும் சந்தேகத்தையும் கொண்டு வந்து உங்களின் ஜெப வாழ்க்கையை மாற்றுகிறது. நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் மறு உத்தரவு கொடுக்கிறவர் என்று தாவீது சொல்லும்போது ஜெபத்தை குறித்து, தன் இக்கட்டு நாட்களில் கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்தார் என்றான். ஆகவே ஜெபித்து வெற்றி கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் ஜெபங்களில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சிலரின் ஜெபங்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக மன விருப்பத்தை தெரிவிக்கும் ஜெபம். 1 Samuel 4:10 நாம் வாசிக்கையில், அங்கே யாபேஸ் என்றொரு மனிதனின் ஜெபம் இப்படியாக இருக்கிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டதின்படி தேவன் அருளினார் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வேன் என்று. ஆகையால் முதலாவது உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட இடைவெளியை உங்கள் ஜெப வாழ்க்கையில் கொண்டு செல்லும் பொழுது, அதாவது நமக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்றால், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உறவு இருக்கிறபடியினால், அந்த உறவின் அடிப்படையில் உரிமையோடு ஜெபிக்கும்போது உங்கள் மனதின் விருப்பங்களை விடுதலையோடு தைரியமாய் தெளிவாய் பிதாவினிடத்தில் தெரியப்படுத்துவீர்கள். அப்பொழுது பிதா தன் பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? ஒருபோதும் இல்லை. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக தேவ இரக்கத்தை பெறுகிற ஜெபம். தானியேலின் புஸ்தகம் 9:18 நாம் வாசிக்கையில், அங்கே தானியேல் ஜெபம் பண்ணும்போது, தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து பாரும், எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று வேண்டுகிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இந்த ஜெபம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, அங்கு முதலாவது தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி ஜெபிக்கின்றான். எப்படி என்றால், நீதிமான்களுடைய உருக்கமான ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கூர்ந்து கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறதே என்று. அடுத்ததாக, நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமானது, அதனால்தான் அங்கு தன்னை தாழ்த்துகிறான், உம்முடைய நீதியின்படி என்று. இறுதியாக தானியேல் தேவனுடைய இரக்கத்தை முன்வைக்கிறான். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவர் என்றெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை அறிந்தபடியினால் இரக்கத்தை வேண்டி ஜெபிக்கின்றான். இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தவர்களாய், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் கடந்து செல்லுங்கள். உங்களுடைய நீதியை முன்வைக்காமல் தேவ நீதியையும் அவரின் இரக்கத்தையும் பெறும்போது உங்களின் ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வரும். 3வதாக சுயத்தை முன்வைத்த ஜெபம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:37 நாம் வாசிக்கையில், அங்கே தேவனுக்கு ஒரு பரீட்சை வைத்து தம்முடைய சுயத்தை முன்னிறுத்தி ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுவேன், பனி தோல்மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் நான் இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்பதை அறிவேன் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். 38வது வசனத்தில், மறுநாள் காலமே எழுந்திருந்து பார்க்கையில் அது அப்படியே ஆயிற்று என்று உள்ளது. 39வது வசனத்தில் தேவனை நோக்கி, உன் கோபம் என்மேல் மூளாது இருப்பதாக, இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் என்ற போது அவன் ஜெபத்திற்கு
அன்று ராத்திரியிலேயே பதில் வந்ததை வாசித்து அறிகிறோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக தம் ஜெபத்திலே தங்களின் சுய சித்தத்தை முன்வைத்தே ஜெபிக்கின்றீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, உங்களுடைய நாவிலிருந்து சொல் பிறவாத முன்னமே உங்களுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து தம் பிதாவிடம் விடாது பெருமூச்சோடு வேண்டிக் கொள்கிறவர் என்று. அப்படி இருக்கையில் தேவனை பரீட்சை பாராது இருந்து அவரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கிதியோன் தன் சுய சித்தத்தினால் ஜெபித்தபோது மறுநாள் பதில் வந்தது. தன்னை தாழ்த்தி சுயத்தை சாகடித்து ஜெபித்த போதோ அன்றைக்கே பதில் வந்தது. என கருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் தாமே உங்கள் ஜெப வாழ்க்கை மாற்றப்படுகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு உடனடி பதில் வரவேண்டுமானால் ஜெபத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அப்பா என்ற உரிமையோடு அவரின் சமூகத்தில் ஜெபியுங்கள். தேவனின் இரக்கத்தை பெறும்படி உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். சுயத்தை வெறுத்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற இந்த கொடிய தொற்று நோயின் காலத்தில் தேசங்களையும் ஜனங்களையும் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள கருத்தாய் ஜெபியுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை குறித்து அறியாதவர்களாய் அவரின் அன்பில் கிட்டி சேராதவர்களாய் இருப்பீர்களானால் இயேசுவே ரட்சியும் காப்பாற்றும் என்று கூப்பிடுங்கள். இதுவே உங்கள் ஜெபமாயிருக்கட்டும். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தேவன். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. காலையில் எழுந்தவுடனே தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். சில வசனங்கள் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கும், சில வசனங்கள் நம்மை உணர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அந்த வசனத்தை வாசித்த பிற்பாடு, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை, நான் உம்மை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும், இன்னும் உம்மிடத்தில் நெருங்க வேண்டும், ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6:7 உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். உலகத்தில் நாம் பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, நாம் போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகப் போவதும் இல்லை. இந்த வசனத்தை வாசித்த பிற்பாடு நம்மை மிக மிக அதிகமாய் உணர்த்துவிக்கிறது. நான் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் இருக்கிற பணம், பதவி, படிப்பு எதுவாயிருந்தாலும் ஒன்றுமில்லை. என் ஆண்டவரே, நான் இன்னும் உம்மிடத்தில் நெருங்க வேண்டும், உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும், உம்மை தேட வேண்டும். ஒரு பெரிய வாஞ்சை இந்த வசனத்தை வாசிக்கும் போது உண்டாகிறது. ஒரு பயம், தெய்வ பயம் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த வசனத்தை இதற்கு முன்பும் பின்பும் அநேக பரிசுத்தவான்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். யோபு சொல்வார், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் புறப்பட்டு போவேன். யோபு 1:10 சொல்வார். மோசே 90 12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி சொல்லுவார். தாவீது 103:14 வாசிக்கும் போது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. பாருங்கள், இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கை நிலைமையை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்ட பிற்பாடு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே பலமாய் கிரியை செய்கிறார், நித்திய ஜீவனிலே சேர்த்து கொள்கிறார். இந்த வசனம் நமக்கு உணர்த்துவிக்கிறது, நீ இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வரவில்லை, கொண்டு போவதும் இல்லை, ஆகையினாலே உன் பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. நீ தேட வேண்டிய பிரயாசம், முதலாவது நீ தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 6:16 வாசிக்கிறோம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சமீபத்திலே ஒரு புத்தகத்திலே வாசித்தேன், அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஆனால் அவருக்கு யாரும் இல்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் பணம் சேர்க்க வேண்டும், இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக மாற வேண்டும். அந்தபடியே அவர் செல்வந்தனாக மாறினார், மிக அதிகமான பணம் சம்பாதித்தார். கடைசியிலே அவருடைய முடிவு வருகிற போது அந்த பணத்தை செலவழிப்பதற்கு கூட அவரால் முடியவில்லை. கடைசியிலே அவரோடு இருந்த நண்பர்களுக்கு அவர் சொல்லி கடந்து போனார், நான் போன பிற்பாடு இந்த பணத்தை எல்லாம் இறைத்து விடுங்கள். ஏன் இறைக்கிறீர்கள் என்று கேட்டால், இந்த பணத்தை கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரவில்லை, கொண்டும் போகவும் முடியாது. அதை உணர்ந்து செய்தார், அந்தபடியே அவருடைய நண்பர்களும் செய்தார்களாம். முகநூல் பக்கத்திலே நான் இதை வாசித்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் இருக்கிற தெய்வ பயம், நமக்குள் இருக்கிற தேவனை பற்றிய வாஞ்சை இந்த நாட்களிலே பெருகட்டும். நம்முடைய வருகை, தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. நாமும் அவருக்கு முந்தி செல்ல வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய சுயம், பெருமை, பாவம், இச்சைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். இந்த நாளை அதற்கு பயன்படுத்துவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய அன்பு முகத்தை தேட ஆரம்பிக்கலாம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த ஜீவனிலே நான் இன்னும் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும். நீர் கொடுத்த பார்வை, நீர் கொடுத்த பேச்சு, நீர் கொடுத்த இதயம், நீர் கொடுத்த என்னுடைய கை கால்கள் எல்லாவற்றினாலும் நான் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். செய்யலாமா? இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தை தேட ஆரம்பிக்கலாம். நாம் ஒன்றும் கொண்டு வரவில்லை, கொண்டு போவதும் இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய அன்பு முகத்தை தேடி உண்மையாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். இந்த நாளை அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஜெபிக்கலாமா சேர்ந்து? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை உணர்த்தின இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போகப் போவதும் இல்லை. நாங்கள் இந்த உலகத்தில் உண்மையாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்மோடு நடப்பதற்கு உதவி செய்யுங்க. உம்மை பற்றிய பயம் எங்களுக்குள் இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுவதாக தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: சிலுவையிலே

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

பாவத்துக்கான தெய்வீக பலி என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாசி கேட்ட 22 அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். ஆதியாகும் 6 அதிகாரத்திலிருந்து 8 அதிகாரம் வரைக்கும் எடுத்து முதலாவது மலையாகிய அரராத் மலையை குறித்து நாம் சிந்தித்தோம். வி செட் இட் டாக்ஸ் அபவுட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் சின். கடவுள் பாவத்தை கண்டு காணாதற்போர் இருக்கிற கர்த்தர் அல்ல, பாவத்தை வெறுக்கிற கர்த்தர் என்பதை குறித்து நாம் அந்த மலையை குறித்து சிந்தித்தோம். இந்த வேளையில் When God takes sin seriously and he wants to do something about it, பாவமானது மிக கொடூரமானது என்று கண்டு கர்த்தர் அந்த பாவத்தை டீல் பண்ணுறதற்கென்று he comes up with the own solution to the problem of sin. மனுஷன் பாவத்தில் விழுந்தபொழுது மனுஷனாகவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று அறிந்த ஆண்டவர் மனுஷனை காப்பாற்றுவதற்கென்று ஒரு யுக்தியை, ஒரு சொல்யூஷனை கொண்டு வருகிறார். அதை தான் இந்த மலை ஆகிய மொரியா மலை அல்லது மோரியா மலையிலே நாம் காண இருக்கிறோம். We talked about the seriousness of sin on Mount Ararat. Now we are going to talk about the sacrifice for sin. பாவமானது ரொம்ப சீரியஸான மேட்டர். எமில் ப்ரூனர் என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய தாசன் ஒரு சமயம் சொன்னாரு, Man can only prick his eyes, but he cannot restore sight to it. மனுஷனால கண்ணை குத்திக்க தான் தெரியும், அந்த குத்தப்பட்ட கண்களுக்கு எப்படி மீண்டுமாக சைட் ரெஸ்டோர் பண்ணுவதற்கான பலன் ஞானம் மனுஷனுக்கு கிடையாது. So man can only prick his eyes, but he cannot restore sight to it. It needs more than a man, it needs God. So இந்த பகுதியிலே நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி, பல செர்மன்ஸ் ஒருவர்கள் நம்ம கேட்டிருக்க முடியும். இந்த பகுதியை மையமாக வைத்து What is really happening on Mount Moriah? மோரியா என்று சொல்லக்கூடிய இந்த மலையிலே நடந்தது என்ன என்று நாம் இந்த வழியிலே உங்களோடு சிந்திக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், Sin is a serious business with God, right? I want to share, ஏசாம்பி வந்து 5 வகையிலே 5 விதமான காயங்களை பட்டார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 5 காயங்களுக்கு ஒத்ததாக 5 விதமான கருத்துக்களை இந்த பகுதியிலே மையமாக அடக்கிய இந்த பகுதியிலே வை சாக்ரிஃபைஸ். ஒருவேளை முற்றிலுமாக முரண்பாடான ஒரு கருத்தை ஆண்டவராக தேவன் இந்த பகுதியிலே ஆபிரகாமை செய்யும்படியாக சொல்லுகிறார். இ வாண்ட்ஸ் எ ஹியூமன் சாக்ரிஃபைஸ். பழைய ஏற்பாட்டிலே மனிதனை பலியிடும்படியான ஒரு காரியம் ஆண்டவரால் வெறுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் வெறுக்கிற அப்படிப்பட்டதான காரியத்தை விசுவாசி தகப்பன் சொல்லக்கூடிய ஆபிரகாமை சொல்லும்படியாக ஆண்டவர் தூண்டுகிறார். வெறும் சொல்ல போனால் காட் டெஸ்டட் ஹிம், எண்ணத்திற்காண்டி தன்னுடைய குமாரனாக ஈசாக்கை பலியிடும்படியாக அவனை டெஸ்ட் பண்றான் போடுறான். சோ ஹவ் கேன் காட் ஹூ டஸ் நாட் என்கரேஜ் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இந்த இடத்துல தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி கடவுள் கேட்பார். இது வந்து இட் ஹஸ் பீன் a great challenging passage for thousands and thousands of years. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்புகிறவர்கள் இந்த பகுதியை ரொம்ப பிட் பாசேஜ் என்று சொல்லலாம். ஒரு கடவுள் எப்படி ஹியூமன் சாக்ரிஃபைஸை கேட்க முடியும்? மற்ற கடவுள் எல்லாம் ஹியூமன் சாக்ரிஃபைஸை கேட்டதெல்லாம் கண்டம் பண்ண கடவுள் இந்த பகுதியிலே எப்படி ஹியூமன் சாக்ரிஃபைஸை கேட்கிறான்னு சொல்றாங்க. I know time to go full details of it. It's a wonderful passage. பைபிள் ஸ்டடியில் நாங்கள் 3 மாதங்கள் எடுத்து சிந்தித்த பகுதியை இந்த வேளையில் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு சே ஹியர் இஸ் த பிளான் ஆஃப் சாக்ரிஃபைஸ். பலியிடுதல் அல்லது தியாகம் பண்ணுதல் என்ற ஒரு பிளான் வந்து இட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த மைண்ட் ஆஃப் காட், நாட் ஃப்ரம் த ஹியூமன் மைண்ட். மனுஷனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ரத்தம் சிந்தியாக விட வேண்டும், பலியிடப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முதலாவது கொண்டு வந்ததே மனுஷன் அல்ல, ஆண்டவருடைய எண்ணத்திலிருந்து வந்த கருத்து. இந்த பகுதி வாசித்தீங்கன்னா 22:1 வாசிகள், இந்த காரியம் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் பலியீடு என்ற வார்த்தையை சொல்லுகிறார். 9 அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா 9:4-5 வசனங்களை வாசியுங்கள். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம், உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழிவாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்திலே பழிவாங்குவேன். வேறு விதமாக சொல்ல போனால்
மனுஷனுடைய உயிரை இன்னொரு மனுஷன் எடுப்பதற்கு உரிமையில்லை என்று சொல்லுகிற அதே ஆண்டவர் 22 அதிகாரத்திலே ஒரு மனுஷன் உயிரை கொடுக்கும்படியா கேட்கிறார். இட் சவுண்ட்ஸ் தியோலாஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் சொல்றார். எதற்காக கடவுள் இப்படி கேட்கிறார்? தி கான்செப்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி மைண்ட் ஆஃப் காட். நான் சொல்றேன், முதலாவது மனுஷனுடைய தியாகத்தின் மூலமாகத்தான், ரத்தத்தின் மூலமாகத்தான் மனுஷன் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தாட்டை வந்து முதலாவது இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறார் ஆண்டவராகிய தேவன். ஆதியாகமத்திலே மனுஷன் பாவம் செய்த பிறகு 3 அதிகாரத்தில் 21 வசனத்தையான வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடை உண்டாக்கி அது உடுத்தினாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது அன் அனிமல் வாஸ் கில்ட். எந்த இடத்திலே பாவம் உருவாகிறதோ அதே இடத்திலேயே there is a plan for salvation is also in the making. Sin and salvation

மனுஷனை அதாவது கொலை செய்ய வேண்டும் அல்லது பலியிட வேண்டும் என்பது யூதனுடைய ஐடியா, கிறிஸ்தவ ஐடியா இல்லைன்னு சொல்றார். சோ when you Christians வந்து சாக்ரிஃபைஸ் ஆண்டவராகிய சிறுவீரே தன்னை கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது you are departing from the teachings of Jesus and it develops a spirit of persecution and bloodshed. நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் ஆண்டவராக இயேசு சிறுவீரே கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய இயேசாமின் டீச்சிங்ஸ் இருந்து புறம்பாக போகிறீர்கள் என்று சொல்கிறார். I don't know what passage he read, I don't know which part of scripture he read. He is quoting it wrongly, the whole scripture. ஜூயிஷ் மதத்தை சேர்ந்த ஹான்ஸ் ஜோயாக்கின் ஸ்கோப் என்று சொல்லக்கூடிய ஜூயிஷ் ஸ்காலர் சொல்லுகிறாரு, 22 அதிகாரத்திலே God cannot tolerate Abraham sacrificing his son on Moriah. He stopped it. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கையே வந்து பலியிடும் போது நிறுத்து என்று சொன்ன ஆண்டவர், How could he stand the sight of his own son being massacred on Mount Calvary without destroying the world என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் தானுடைய மகன் இல்லாதபடிக்கு ஆபிரகாமுடைய மகனாக ஈசாக்கை கொலை செய்வதே வேண்டாம் என்று சொல்லி தடுத்து நிறுத்தின ஆண்டவர் எப்படி தன் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொண்டு வந்து அடித்து கொல்லும் பொழுது வாளாக அல்லது ஒன்றும் கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்க முடியும்? இது நிச்சயமாக சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார். He calls it a definite impossible article of faith என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என்ன சொல்றேன்னா, sacrifice they say it is not acceptable. But the Bible says only through the sacrifice the seriousness of sin can be dealt with. உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் there has to be a sacrifice, not only animal sacrifice. 9:22 எபிரேயிலே வாசிக்கிறோம், ரத்தம் சிந்தல் இல்லாதபடிக்கு பாவமளிப்பில்லை. சோ ரத்தம் சிந்தாகப்பட வேண்டும், ரைட்? க்வெஸ்சன் இஸ் யாருடைய ரத்தம்? இந்த பகுதியினுடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈசாக்கு ஆகிய ஹியூமன் பலியிடுதல் மூலமாக there is a day coming when I am going to give my own son on the cross of Calvary. There has to be human sacrifice in the days to come. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமில் இருந்து ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்து அங்கே எருசலேமிலே அந்த கொல்கொத்த மலையிலே நமக்காக பலியிடப்பட போகிறார். அதனுடைய முன்னோடி தான் இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ். So God is, in other words, introducing human sacrifice in order to prepare the hearts and the minds of the people. The day is coming, nearly exactly 1500 years later, I am going to send my own son in the human form and he is to be sacrificed on the cross of Calvary. So human sacrifice, there has to be human sacrifice coming 1500 years later than Abraham. So ஆகையினாலே first the plan of sacrifice is totally God's idea. கடவுளாக பார்த்து ஆபிரகாமை நோக்கி உன் மகனை எனக்கு பலியிடு என்று சொல்லி கேட்கிற அந்த பகுதியின் மூலமாக என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், the plan of sacrifice is entirely God's idea. Number 2, not only the plan of sacrifice, the place of sacrifice. எந்த இடத்துக்கு போய் பலியிட சொன்னாரு? I want to tell you, all this fits in so well into the sacrifice of Jesus, which is to happen exactly 1500 years later than Isaac's sacrifice. இந்த ஐசக்கோடைய சாக்ரிஃபைஸ் வந்து, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஒன் எக்ஸ்பிளேஷன் பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி செகண்ட் பாயிண்ட். ஹான்ஸ் ஜோயாக்கின் தி ஹீப்ரூ ஸ்காலர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கினுடைய மரணத்தையே விரும்பாத கடவுள் நிறுத்தி பிள்ளையாண்டார் மேல கையை போடாதுன்னு சொன்னாரே, அப்படிப்பட்ட கடவுள் எப்படி தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தான் செய்யாத பாவத்திற்காக எல்லாரும் சேர்ந்து அடித்து கொலை செய்யும் பொழுது அவர் எப்படி காணாதவர் போல இருந்திருக்க முடியும்? நிச்சயமாக சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறாரே. We want to just give an explanation to that query that he raises. அவருடைய explanation என்னன்னா, God stopped Isaac's sacrifice. Oh, very much true. You know why? Because God knows through Isaac's sacrifice the world is not going to be atoned of the sin. ஐசக்கினுடைய பலியின் மூலமாக இந்த உலகத்திற்கு மீட்பு கிடையாது. ஏனென்று சொன்னால், Isaac is a failure. Isaac is a sinful man. Abraham had his problems and Isaac had his problem too. Abraham was a liar and as much as Isaac himself was a liar. Abraham வந்து பொய் சொன்னாரு, அதே மாதிரி Isaacக்கும்

பொய் சொன்னார்னு பைபிள்ல போட்டிருக்கு. சோ எ ஃபெயிலியர் மேன், இன் அதர் வேர்ட்ஸ் எ சின்ஃபுல் மேன், காண்ட் அட்டோன் தி சின் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஐசக்கினுடைய மரணமானது ஒரு பாவியின் மரணம். ஐசக் இஸ் நாட் எ ரைட்சியஸ் மேன். அப்படிப்பட்ட மரணத்தின் மூலமாக எப்படி உலகத்திற்கு மீட்பு கொடுக்க முடியும்? ஆகையினால காட் செட், ஸ்டாப் திஸ் சாக்ரிஃபைஸ், திஸ் இஸ் நாட் கோயிங் டு அக்காம்ப்ளிஷ் வாட் ஐ வாண்ட் டு அக்காம்ப்ளிஷ். தி ஹியூமன் சாக்ரிஃபைஸின் மூலமாக, ஐசக்கினுடைய சாக்ரிஃபைஸின் மூலமாக இந்த உலகத்திற்கு மீட்பு வர முடியாது. ஏனென்று சொன்னால் ஐசக் இஸ் எ ஃபாலன் மேன். ஐசக் வந்து வீழ்ச்சி உள்ள ஒரு மனுஷன், அவனுக்குள்ளே பாவம் இருக்கிறது. பாவம் இல்லாத ஒரு மனுஷகுமாரன் தான் இந்த உலகத்தின் மீட்புக்காக மறிக்க முடியுமோ ஒழிய, ஒரு பாவி இன்னொரு பாவிக்காக மறித்து அவனை மீட்க முடியாது. A blind man cannot lead another blind man. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. Isaac is a blind man. He is blind spiritually. His death cannot atone the death of the sins of this world. Therefore, this human death has to be stopped. ஆகையினால்தான் கடவுள் வந்து அதை ஸ்டாப் பண்றார். ஏன்னா இது மூலமாக யாருக்குமே மீட்பு கிடையாது. ஆகையினால இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இஸ் வேஸ்ட். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, God is saying Isaac's death, in other words, ஆபிரகாமுடைய குமாரனாக ஐசக்கினுடைய மரணமானது எந்த விதத்திலும் உலகத்தினுடைய பாவத்தை மீட்க முடியாது. என்று சொன்னால் God is going to send his own son, not Abraham's son. The redemption to this world is not through the Abraham's son's Isaac, it is through the Son of God, Jesus Christ. ஆண்டவராகிய தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு மீட்பு. ஆகையினால ஸ்டாப் ஐசக், this sacrifice has to be stopped என்று அதை நிறுத்தினாராம். சோ ரெண்டாவது, the Moria, the place of sacrifice. ஆண்டவர் குறித்த இடத்துல தான் சாக்ரிஃபைஸ் எதிர்பார்க்கிறார். இந்த பகுதி வாசிக்கிறான், ரெண்டாவது வசனத்தில் போட்டிருக்கு, மோரியா மலைக்கு போ என்று போட்டிருக்கு. மோரியா மலை என்பது, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் தி பைபிள் இஸ் சோ பியூட்டிஃபுல்லி போர்ட்ரேட். ஓல்ட் டெஸ்டமென்ட் கண்டெய்ன்ட், நியூ டெஸ்ட்மென்ட் எக்ஸ்பிளைன்டு மார்ட்டின் லூத்தர் சொன்னார். ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கண்டெய்ன் தி ட்ரூத், நியூ டெஸ்ட்மென்ட் எக்ஸ்பிளைன் தி ட்ரூத். சோ எதெல்லாம் இதுல மூடி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் முழுமையாய் வெளிப்படுத்தப்படுகிறது நியூ டெஸ்டமெண்ட்ல. தி பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் மோரியாவுக்கு போய், எத்தனையோ மலையில் தொடர்கள் அங்கே இருந்தாலும் மோரியா மலைக்கு தான் நீ போய் இந்த சாக்ரிஃபைஸ பண்ணணும்னு சொல்றார். யூ ஆல் நோ வாட் இஸ் மோரியா. பெர்செபால இருந்து மோரியாவுக்கு இருக்கிற 50 miles டிஸ்டன்ஸ், அண்ட் அப்ரஹாம் ஹஸ் டு கோ. இந்த 50 miles மாடர்ன் டெர்மினாலஜி சொல்ல போனால் 2:4-3 1 வாசியுங்கள். 2 Chronicles 3:1 ஏற வாசிங்க. 2:4 மோரியா என்ற மலையில், ரைட், யூ சீ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். எந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் ஆகிய அந்த ட்ரூத்தை கட்ட முதல இன்ட்ரோடியூஸ் பண்றாரோ, மோரியா மலையிலே. இந்த மோரியா மலையானது மாடர்ன் டெர்மினாலஜில திஸ் இஸ் ஜெருசலம், இட்ஸ் எக்ஸாக்ட்லி 50 miles. அந்த இடத்துல டெம்பிள் ஆனது கட்டப்படுகிறது. எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல அங்கே ஐசக்கானது, ஐசக்கை வந்து ஆண்டவர் சாக்ரிஃபைஸ் பண்ணும்படி அழைக்கிறாரோ அதே மலையிலே தான் சாலமன் தன்னுடைய ஆண்டவருக்காக டெம்பிளை கட்டுகிறார். டெம்பிள் எசென்சியல் என்ன நடந்துச்சுங்க? வாட் ஹேப்பன் இன் தி டெம்பிள்? சாக்ரிஃபைஸ் பலிகள் எடுக்க ஆரம்பிச்சது இந்த டெம்பிள் தாங்க. என்ன அர்த்தம்? இந்த பலியானது வரப்போகிற பலிகளுக்கு ஒரு முன்னோடியாக அமைகிறது பார்க்கிறோம். எந்த மோரியாவிலே ஐசக்கானது சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாரோ அதே மலையில் தான் பல வருடங்கள் கழித்து சாலமோன் அங்கே டெம்பிளை கட்டினான் போட்டிருக்கு. இன்னைக்கு மாடர்ன் டெர்மினாலஜி சொல்ல போனால், இன்னைக்கு எருசலேம்லே இந்த டோம் ஆஃப் ராக் சொல்றாங்களே, முஸ்லீம்ஸ் கட்டிருக்காங்களே, அந்த இடம் தான் ஐசக்கானது பலியிடப்படப்படும் என்று நம்பப்படுகிறது. சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸாக்ட்லி அந்த ஆண்டவராக இயேசுக்கு தேவன் வந்து எந்த மோரியா மலையிலே ஐசக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்படி அழைத்தாரோ அதே மலையில் தான் ஆண்டவருடைய டெம்பிள் ஆனது பின்னாலே சாலமன் கட்டுகிறார். அந்த டெம்பிள்ல தான் ஏராளமான காலையும் மாலையுமாக ஆடுகள் வந்து பலியிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஏற்கனவே இந்த பலியிடுதல் எல்லாம் இந்த பலியிடுதலுக்கு முன்னோடியாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். So this is exactly the place. So the place of sacrifice is exactly where God wants to be sacrificed. Na Moriah Malai, and the Moriah Jerusalem kuyude outskirt la da Golgotha Malai amaiyirudhu. The greatest sacrifice of Jesus Christ is to happen in the same vicinity where Moriah is. Moriah Malai nude vicinity kulladaga than and Golgotha Malai amandirukkaram. Adhula enna arthamna,
பெரிய பலியாகி ஆண்டவராக இயேசு பலியிடப்பட போகிறார். இன்னும் 1500 ஆண்டுகளுக்கு பின்பதாக, அதற்கு முன்பதாக இந்த மலையிலே நீ ஐசக்கை நீ பலியிடுதன் மூலமாக வரப்போகிற கிறிஸ்துவனுடைய பலிக்கு இது முன்னோடியாக அமைகிறது என்று சொல்லப்படுகிறது. So the plan of sacrifice is God's plan. The place of sacrifice is God's place. ஏன்னா அந்த இடத்துல தான் டெம்பிள் வரப்போகிறது. அந்த இடத்துல தான் ஆண்டவராக இயேசுவாகிய கிறிஸ்து நமக்காக கொல்கதா மலையிலே பலியிட போகிறார். கொல்கதாவும் இந்த மோரியாவும் ஏறக்குறைய ரிலேட்டட். ஏன்னா மோரியா என்று சொல்லப்போகும் ஜெருசலேம். ஜெருசலேமுக்கு அவுட்ஸ்கேட்ல தான் நம்ம கொல்கதா மலையை மறைகிறது. ஸோ அந்த விசிலிட்டிக்குள்ளதாகத்தான் இந்த பலியானது ஏற்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஆண்டு அவ்வளவு அழகாக பிளான் பண்ணி ஒன்று ஒன்று செய்கிறார். So first, the plan of sacrifice is God's plan. The place of sacrifice is God's place. Thirdly, it is not only plan, it is not only place. You also see the person of sacrifice. யாரை பலியிட வேண்டும் என்று ஸ்பெசிஃபை பண்றார். ஒரு ரெண்டாம் வசனத்தை வாசிங்க. உங்கள் புத்திரனும் உங்கள் ஏதசுகுதனும் உங்கள் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொள்வோம். Let me ask you a question. Bible-la modal modala love endra word enga varu theriyuma? Old Testament-la modal modala word love endra word Old Testament-la modal modala enga varudhu theriyuma? Passage edhula vechikitte enna paakuringa? 22nd adhigaratha 2nd vasathai aangilathula vaasinga. Whom you what? Love. The first time, interestingly, the word love comes in here. Idhukku munnala and the word love-e kadaiyadhu. 22nd chapter, the first time, love. You know, New Testament, let me ask you another related question. New Testament, where does the word love come in first? Mother Maria. Very good. Even in Nesukumar, 3:17 of Matthew. Interestingly, rendu relate panni paathina, angiyo father and son love, ingiyo father and son love. Rendu perume they go to sacrifice. It is related to the sacrifice. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெறுமே என்ன பாயிண்ட் பிளாங்கா சொல்லிருக்கலாம், ஐசக் கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லாதபடிக்கு எப்படி அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப்டர் அட்ஜெக்டிவ் யூசஸ் என்ன சொல்றாருன்னா, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் அப்புறம் ஈசாக்குங்கிறார். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. Take your son, your only son, whom you love. See, in other words, he's saying, யாரினை அதிகமாக நேசிக்கிறாயோ அவர்கள் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான லெந்த் காலங்களிலே, திஸ் இஸ் வாட் யூ ஆர் கால் டு டூ. வாட் எவர் யூ லவ் சோ மச் இன் யுவர் லைஃப், இட் குட் பி எனி திங், மேபி யுவர் மணி, யுவர் ஒர்க், ஆர் யுவர் வைஃப், ஆர் யுவர் சன், ஆர் யுவர் டாட்டர், திஸ் இஸ் த டைம் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் த சேக் ஆஃப் காட். உங்க வாழ்க்கையில எதை நீங்க அதிகமாக நேசிக்கிறீர்களோ அது எனக்காக நீ தியாகம் பண்றியா என்ற சேலஞ்சு ஆபிரகாம் கர்த்தர் கொடுக்கிறார். ஐ ஆஸ்க் யூ க்வெஸ்சன் அட் திஸ் பாயிண்ட், ஹவ் ஓல்ட் இஸ் ஆபிரகாம் வென் ஐசக் வாஸ் பார்ன்? ஐசக் பிறக்கிறச்சு ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100. அப்படின்னா சாரா மகு 90 வயசு. வெரி குட், 10 இயர்ஸ் கேப். வெரி குட். நவ் ஹவ் ஓல்ட் யூ திங்க் ஐசக் வாஸ் வென் ஐசக் வாஸ் டு பி சாக்ரிஃபைஸ்ட் ஆன் மோரியா? அள்ளி போடுறீங்க வயசு. யாராவது வாசி 23:1 வாசிங்க. சாராள் 127 வருஷம். நல்லா கவனிங்க, 22 அதிகாரம் முடிஞ்ச உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, 127 வருஷம் உயிரிழந்தால் இவ்வளவே சாராளோட வயது. ஷி டைஸ். யூனோ வை ஷி டைஸ்? இம்மிடியட்லி ஆஃப்டர் தி சாக்ரிஃபைஸ். தேசே, இந்த இடத்துல சாரா கிட்ட ஒரு வார்த்தை கூட அப்புறம் தான் பேசின மாதிரியே இல்லைங்க. ஒரே குழந்தை, வயசான காலத்தில் பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய கொண்டு போய் பலியிட போறாரு ஆபிரகாம். ஒரு வார்த்தை கூட பொண்டாட்டிகளை சொல்லலையா? அந்த அந்த ஷாக் தாங்காதே. இந்த நியூஸ் கிடைச்ச உடனே 23rd சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வெர்ஸ்ல ஷி டைஸ். தே சே இட் வாஸ் சோ ஷாக்கிங் டு ஹர். தட்ஸ் வாட் தே சே. நவ சேரா வாஸ் 127 when she died. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 137. 10 வருஷம் எக்ஸ்ட்ரா. அப்போ எத்தனை வயசுல ஈசாக்கு பிறந்தாரு? 90 இயர்ஸ், ரைட்? 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு. 37 வயசு.
ஏசாமி வந்து நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண போகலாம் என்பதற்கு முன்னோடி தான் ஐசக்னுடைய சாக்ரிஃபைஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் டைட் அட் வாட் ஏஜ்? 33. அப்போ ஆபிரகாமுக்கு நிச்சயமாக ஐசக் 33 வயது இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். He must be anything between 33 to 35. So Abraham, this sounds wonderfully well. He must be 33. Jesus died at the age of 33. So Isaac was also asked to be sacrificed at the age of 33. So obviously. Now interestingly, this is what makes it very interesting. Abraham paathu enna solraaru? Nyaayathukku po. Adutha vasanam edunga. Abraham adhikaalaiyile irundhu தன் கழுதியின் மேல் சேனம் கட்டி தன் வேறைக்கார் ரெண்டு பேரையும் குமாரன் ஈசாக் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டகளை பிழந்து கொண்டு தேவன் தன் குறிப்பிட்ட சம்திங் வெரி ஸ்ட்ரேஞ்ச் அபவுட் திஸ் பாசேஜ். யூனோ வாட், ஆபிரகாமுக்கு நிறைய சர்வன்ஸ் உண்டு. பலியிடணும்னு சொன்னா யூஸ்வலா வந்து அதிகாலையில் எழுந்தான்னு போட்டிருக்கு. ஈப்ரு மொழியினோட அர்த்தம் என்னன்னா நல்ல தூங்கி எழுந்தான்னு அர்த்தமா. இப்படிப்பட்ட நிலைமையில எந்த அப்பானா தூங்க முடியுமா சார்? தான் ஒரே மகன், இந்த மகனை கொண்டுதான் எதிர்காலமே அமைந்திருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட மகனை ஆண்டு நாளைக்கு பலியிட வேண்டும், தான் கையாலே பலியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். எந்த அகப்பன் தகப்பனா தூங்க முடியுமா? யோசித்து பாரு. பட் ஆனா இங்க என்ன பேசேஜ் போட்டிருக்கு, யூ ஸ்லெப்ட் சோ வெல். யூ நோ வாட் ரீசன் இஸ்? வென் காட் செட் இட், தட்ஸ் ஃபைன். கடவுள் கேட்டார், நான் கொடுத்தாக வேண்டும். நான் இவ்வளவுதான் நேசித்தாலும் சரி, அவனை எவ்வளவுதான் வாழ்க்கையில் இதன் மேல் அனுபவித்திருந்தாலும் சரி, when God says he wants it, that period ends, that there ends my problems. சரி, கடவுள் கேட்டுவிட்டார், கொடுத்தாக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே அவனால் தூங்க முடிந்தது என்று சொல்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் எழுந்தான், கழுதியின் மேலே சேனம் கட்டி நான் போட்டிருக்கு. இட் இஸ் நாட் ஓனர்ஸ் ஜாப், இட் இஸ் சர்வன்ட்ஸ் ஜாப். சர்வன்ட் பண்ண வேண்ட வேலையை தானாகவே செய்கிறாராம் ஆபிரகாம். அது மட்டும் செய்யலை, தகனமணிக்கு கட்டகளை பழந்தாராம். இட்ஸ் அகெய்ன் சர்வன்ட் ஜாப், நாட் ஆபிரகாம் ஜாப். எத்தனையோ சர்வன்ட்ஸ் இருக்கு. ஆபிரகாம் எதற்காக கட்டளை பழந்தான் பாத்தீங்கன்னா, ஈபிரி மொழியில வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் இஸ் மேட். தே சே பலியிடறிச்ச கட்டைகள் வெட்டும் பொழுது இந்த கட்டைகளிலே வாம்ஸ் இருக்கூடாதாம். புழுக்கள் ஒருவேளை இருந்தால் அதை வந்து அந்த கட்டைகளை அரித்திருக்கும். அப்படிப்பட்ட டிஃபெக்டிவ் கட்டைகளை பலியிடுவதற்கு பயன்படுத்தக்கூடாதாம். அது வந்து பலியிடுவதற்கு புறம்பானது, கடவுள் அந்த பலி ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். சோ ஆபிரகாம் என்ன செய்கிறார், வேலைக்காரன் கூட எதையாவது ஒன்று வெட்டி எடுத்து போட்டுருவாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு, கடவுள் எனக்கு சொல்லிவிட்டா என் மகனை நான் பலியிட போறேன், அதற்காக நானே தான் சென்று அவனாகவே கட்டை வெட்டுகிறான், அவனாகவே சாணம் போடுகிறான். இட் இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்சஸ். தட் மீன்ஸ் when God wants to do something, when God wants to give up something that you set your heart on, you got to take minute details, la chinna chinna details anga. அதெல்லாம் பெரிய அவ்வளோ கஷ்டமா இருக்கு சூழ்நிலையில. இந்த சின்ன சின்ன டீட்டெயில் எதற்காக சொல்ல வேண்டும்? ஐயா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப விரும்புறத கேட்டார்னா, இவன் இந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் காட் வாண்ட்ஸ் டு லுக் இன்டு. அந்த கட்டையை வெட்டி அந்த கட்டையில ஒருவேளை வாம்ஸ் இருந்துச்சுன்னா, அது ஒரு டிஃபெக்டிவான கட்டையை காட்டிலிருந்து வெட்டிட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரே. என் மகளை வெட்டியே பிரயோஜனம் இல்லாத போயிடுமே. ஆகையினால நானாகவே சென்று காட்டுக்கு சென்று நானாகவே டிஃபெக்டிவ் இல்லாத கட்டையை வெட்டி கொண்டு வந்து நானாகவே கழுவிக்கு சேனம் கட்டி நானாகவே எல்லாமே தானாகவே செய்கிறேன். ஒரு அருமையான ஆபிரகாம் இந்த பகுதியில் சித்தரித்து காட்டுகிறார். அருமையாக மோசஸ் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு கீழ்ப்பிடுதல் என்பது லேசான காரியம் அல்ல. லார்ஜ் பிக்சர்ல உங்களை கீழ்ப்படுகிறார். இந்த மைன்யூட் டீடைல்ஸ் நாம் தவறிவிடுகிறோம் சில வேளைகளில். இந்த பகுதி என்ன வாசிக்கிறது, இவன் மைன்யூட் டீடைல்ஸ் யூ ஒபே காட். அப்பா பலியிடுதல் கூட சாமி ஏனோ தானோ, இப்ப இப்படிப்பட்ட மோசமான பலியை கேட்கிறீர் ஆண்டவர? ஆடி கட்டா 100 கணக்கில் கொடுத்திருப்பேன், மாடி கட்டா 100 கணக்கில் கொடுத்திருப்பேன், எனக்காய் கொடுத்த ஒரே ஒரு குழந்தைய கூட கேட்டுட்டியப்பா அப்படின்னு அவனோட அங்கலாய்க்காத படிக்கு மைன்யூட் டீடைல்ஸ் கூட இ லுக்ட் இன் டூ. அப்புறம் பாத்தீங்கன்னா, 3rd நாளிலே தன் கேரெடுத்து பார்த்து தூரத்தில் இந்த இடத்தை கண்டு தன் வேலைக்காரன் நோக்கில், நீ கழுதியை நிறுத்தி இங்கே என்ன செய்யுங்க, காத்திருங்கள். அக்கார்டிங் டு த லா ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட், எந்த கழுதியும் ஹோலி பிளேஸ் கிட்ட வரக்கூடாதா? 12 மைலுக்கு அந்தாண்ட கழுதிகள் நிற்கப்பட வேண்டுமா? எந்த கழுதிகளும், நோ டாங்கி கேன் எவர் கெட் இன் டு தி விசினிட்டி ஆஃப் த ஹோலி பிளேஸ், அட்லீஸ்ட் 12 மைல்ஸ் அப்பார்ட் ஈச் அனிமல் ஷுட் ஸ்டாண்ட் அவே.
ஆகையினால 12 மைலுக்கு முன்னாலேயே கழுதை நிக்க வைத்துக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அவன் வேலைக்காரன் சேர்த்து நிக்க வச்சிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு கொலை, அவங்க கத்தி எடுத்து தன் மகனை கொலை செய்யறச்ச வேலைக்காரங்களாம் வந்து ஒருவேளை என்ன செய்யறீங்க, ஐயோ எங்க சின்ன எஜமான கொலை பண்றீங்களேன்னு சொல்லி தடை செய்து கொள்ள கூடாது என்று சொல்லி வேலைக்காரங்களும் தூரமா நிக்க வைத்து விட்டு யாருமே இட்ஸ் மீ அண்ட் காட், God told me to do something, I'm going to do it. Nobody should come in between me and my God. That was a resolution Abraham had. அதனால்தான் அவர் பேரு விசுவாசத்தின் தகப்பன்னு பேர் கொடுக்கப்படுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, I'm talking about the person who is sacrificed, right? இந்த பகுதியை என்ன வாசிக்கிறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ் 33 years, அசியூமிங் தட் இஸ் 33 years old. யோசித்து பாருங்க, 10 வயசு பிள்ளைய கீழ்ப்படியை வைக்கிறது ரொம்ப ஈஸி, பரம கையை வச்சு மிரட்டினே கொண்டு போகலாம். 33 வயசு பையங்க, ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 137 வயசு, ரைட்? இவன் அடிச்சானா அவர் எந்த கதி? வயசான தாத்தா, ஆல்மோஸ்ட் 137 years old. He is 33 years old, young and energetic person. இவர் வந்து எப்படி கீழ்ப்பட முடியும் அப்படின்னா, that shows how much Isaac has totally submitted himself to the father. அப்பா நீங்க என்ன செய்தாலும் சரி, நீங்க அப்பா ஆண்டவர் பிரியப்படுத்த விரும்புறீங்க இல்லையா, நானும் அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படி, நீங்க ஆண்டவர் கீழ்ப்படிந்தது போல. I have the fathers do not obey God, don't expect your sons or daughters to obey you. This is as simple as that. எப்படி ஆபிரகாம், ஐசக் 33 வயசான ஆபிரகாம், ஸ்ட்ராங் அண்ட் எனர்ஜெட்டிக், இப்படிப்பட்ட ஒரு உடன்பட்டு இந்த பகுதி ஒரு வசன வாசன 6 வசனத்திலே, ஆபிரகாம் கட்டைகளை எடுத்துக்கொண்டு திரு குமார் ஈசாக்கு மேல் வைத்து கையிலே நெருப்பியும் கத்தியும் எடுத்துக்கொண்டான், இருவரும் கூடி போனார்கள். எக்ஸலண்டான பேசேஜ், இருவரும் கூடி போனால் வச்சு ஒரு அருமையான சர்மன் ப்ரீச் பண்ணலாம். ஃபாதர்ஸ் டேக்கு என்ன போட்டிருக்கு, யோசிப்பா, இருவரும் கூடி போனார்கள்னா ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்கன்னு அர்த்தம் இல்லை. தமிழில் அப்படி போட்டிருக்கு. மூல கிரேக்க மொழியில யூஸ் பண்ணப்பட்ட கிரேக்க மொழியினுடைய பதம் என்னவென்று சொன்னால், there was a harmony between them nu podrugu appadina enna artham na rendu perum manadukulle isaiyodu selugiragalam rendu perum onna poi kuda ullukulle vandu sanda podu polam adu vera vishayam appadi illa rendu perum manathile isaindhu ponaargal appadina enna artham appa neenga devanudaiya sitha seiyum virumbiringa naano kathra sithathukku naarpanikiren andha isaiyodu kuda ponaargalam katta yaar mele irundhuchu nu podrugu ippo katta vandu isaakku mele irundhuchu apparam ஈசாக்கு கட்ட மேல இருக்க போறார், ரைட்? ஏசாமி கூட சிலுவையை தான் சிலுவை தானே சுமந்து சென்றார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்? See the correlation. Jesus walked with a wooden cross on his shoulders. இங்க ஐசக் வந்து அந்த கட்டையை தன் மேலே வைத்து 33 வயசு மிக்க வாலிபன் நடந்து போகிறான். அவன் கேட்கிறச்சு இருவரும் கூடி போனார்கள் போட்டிருக்கு. சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெச்சமனே தோட்டத்தில், பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல. So there is a willingness to do the will of God. ரெண்டு பேருமே கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு willingness ஓட ஈந்து தானாகவே, ஒருவேளை சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு மேல உட்கார வச்சான்னு போட்டிருக்கு. தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, பலிப்படுத்தி உண்டாக்கி, 9வது வசனத்திலே, பலிப்படுத்தி உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி குமார ஈசாக்கை கட்டி அந்த பலிப்படுத்தின அடுக்கி கட்டையில மேலே அவனை கிடத்தினான்னு போட்டிருக்கு. Just imagine, 137 வயசு மிக்க தாத்தா 33 வயசு மிக்க வாலிபனை கட்டினார்னு போட்டிருக்கு. கட்டது மட்டும் இல்ல, அவன் எடுத்து கிடத்தினான் போட்டிருக்கு. What he says, how is it possible, right? Unless 137 வயசு மிக்க தாத்தாவால 33 வயசு மிக்க வாலிபனை கட்டி எப்படி அவர் மேல தூக்கி வச்சிருப்பார் அப்படின்னு அர்த்தம். அவனாகவே டாடி டோன்ட் வரி, மேலதானே படுக்கணும், நானே ஏஞ்சி படுத்துக்கிறேன். So that means he is totally willing to be offered as a sacrifice for God. ஏசாமி எப்படி தன்னை கொடுத்தார் தெரியுமா? அன்வில்லிங்கான ஒரு குமாரனாக தன்னை சித்தரிக்கவில்லை. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிங்க. John 10:18 please. John 10:18 வாசிங்க. எதை தன்னுடைய உயிரை சொல்றார் ஏசாமி? ஒருவர் இடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். யாரு கொடுக்கிறது? நானே அதை கொடுக்க, எங்க அப்பா என்கிட்ட இருந்தே உயிரை புடுங்கலையா, நானாகவே அதை என் உயிரை ஆண்டவருக்காய் கொடுக்கிறேன். அப்புறம் அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு என்ன சொல்றாருன்னா, இட் வாஸ் எ வாலண்டரி டெத் ஆஃப் ஜீசஸ். ஐசக் வந்து ஹி வாலண்டரிலி கேவ் ஹிம்செல்ஃப். டாடி டோன்ட் வரி, கட்ட மேல தானே படுக்கணும், தானாகவே எழுந்து படுத்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். 33 வயசு மிக்க வாலிபனை கட்டி
கட்டி கட்டுவதற்கு ஏதாவது அவங்க ஒத்துக்கொண்டிருக்க முடிய யோசித்து பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா? We are totally willing to go with the father. அப்பா வந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிற, ஆகினால நானும் செய்ய வேண்டும். So as fathers நமக்கு எல்லாம் என்ன பாடம்னா, if you do not obey God, don't expect your son to obey you. It is as simple as this. நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஒரு தகப்பனாக உன் இஷ்டப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சொல்லிட்டு உன் மகனை பார்த்து என் கீழ்ப்படின்னு சொன்னா, he will not obey you. இட் இஸ் ஐசக்கு எப்படி தெரியும் எப்படி அவன் அவ்வளவு கீழ்ப்படி உள்ள பண்ணிச்சுனா 33 வயசுல இருந்தான்னு சொன்னேன். பிகாஸ் ஹி சா ஃப்ரம் தி பிகினிங் அப்பா எப்படி தேவனுடைய வார்த்தைப்படி வாழ்கிறார், எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று கண்டு அவன் தன்னையும் முழுமையாக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்ந்தார். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, திஸ் இஸ் எ மெசேஜ் யூ அண்ட் ஐ ஹவ் டு டேக் ஹோம். சோ தி பர்சன் ஹூ தி சாக்ரிஃபைஸ் வாஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் பர்சன், கடவுளாகவே நியமித்து சொல்ற மனுஷனை ஆண்டவர் கொண்டு செல்கிறார். அவன் இணைந்து தானாகவே கொண்டு செல்வது போல ஆண்டவராக இயேசு தானாகவே வாலண்டரியாக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல ஈசாக்கை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். தானாகவே வாலண்டரி, அதாவது இட்ஸ் நாட் ஃபோர்ஸ்ட் டு கோ, ஹி வாலண்டியர்ஸ், டாடி ஐ வில் கோ வித் யூ. இருவரும் கூடி போனார்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, இசைந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே அக தகப்பனும் மகனும் இசைந்து சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். இட்ஸ் நாட் ஃபோர்த்லி, we also see the perfection of sacrifice. I said the first, the plan of sacrifice, the place of sacrifice, the person of sacrifice, and the perfection of sacrifice, complete sacrifice. Baliyidin solalinga yesaga kondu poi mele vettittu vandirpa appdi solla enna potturuke enna potturuke renda vasanathile thagana baliyidin potturuke appdi enna arthanga angle translation la burnt offering. You know what is the difference between burnt offering? Leviticus 3 adhigatha vasina 5 vidhamana offerings bible la solapattirukke aandavar enna solliruklar appa avanu kondu poi mele baliyittru appdi sollalinga thagana baliyidu endru solugirar appadina enna artham na thagana baliyinoda speciality na matha baligal ellam kondu pora bali kondu poravangalukku paadi share meedi paadi dhaan anga kodu aandavar kodukapadum meedi vandu avan matham share panikalam priest konjam kondu baliyidral konjam ஆனா தகன பலி மாத்திரமே முழுமையாக ஆண்டவருக்காக தகனிக்கப்பட வேண்டும். So the burnt offering demands every single bit of the offering that you offer on the altar should be burnt up for God. Not a single iota belongs to the person who brings offering. நீ கொண்டு போற ஆஃபரிங் கொண்டு போறியே உனக்கு அதுல பங்கே கிடையாது, முழுமையாக கடவுளுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஆஃபரிங் தான் பர்ன்ட் ஆஃபரிங். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆபிரகாம் ஆபிரகாம் ஐசக்கு நீ வந்து பாதி எனக்கு கொடு பாதி நீ எடுத்துக்கொன்னு சொல்லல. நோ நோ நோ நோ நோ, என்டையர் ஐசக் இஸ் மைன், என்டையர் ஐசக், எவ்ரி சிங்கிள் செல் இன் ஹிஸ் பாடி ஷுட் பி பர்ன்ட் ஃபார் மை சேக். ஆர் யூ வில்லிங் டு டூ தட்? சில வேளை ஆண்டவர் கேட்கறத ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க மனசு இருக்கும், அல்ல கொஞ்சம் கொடுக்குற ஆண்டவரே பாதி கொடுக்குற சாமி, என் லைஃப்ல 1/3 கொடுத்துறேன் சாமி, இது இல்ல என் வாழ்க்கையில சாமி எத்தனையோ கோணங்கள் உண்டு, எத்தனையோ ஏரியாஸ் உண்டு, திருச்சபைக்கு போற ஏரியாவில் நீ எடுத்துக்கோ அது உனக்கு கொடுத்துறேன், ஆபீஸ் எல்லாம் என்கிட்ட விட்டுரு, ஆனா அங்கே வேற மாதிரிலாம் இருப்பேன் நான், அல்லது நான் மார்க்கெட்டுக்கு போற ஏரியா எந்த விட்டுரு சாமி, குடும்ப ஏரியா எந்த, நோ நோ நோ நோ நோ, God is saying every single bit of you should be given to me. That is what sacrifice is all about. That is sacrifice Jesus expects from us. கடவுள் மட்டும் எப்படிப்பட்ட தகன எக்கனமுடைய பலி எதிர்பார்க்கிறா தெரியுமா? Not a part of you, not a 2/3 of you, but the entire you. The you in his entirety. முழுமையாக தகன வழியாய் கொடுக்க தயாரா இருக்கியா? தட் இஸ் அ சாக்ரிஃபைஸ் காட் வாண்ட்ஸ் டியூரிங் த லெண்ட். இந்த லெந்த் காலங்களிலே கடவுள் மட்டும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நாட் பார்ட் ஆஃப் யுவர் டைம், நாட் ஜஸ்ட் 1/4 ஆஃப் இட், 2/3 ஆஃப் இட், தி என்டையர் யூ காட் வாண்ட்ஸ் யூ. உன்னை முழுமையாக தகன வழியாய் எனக்காக தருகிறாயா? அந்த டிமாண்ட் தான் இவங்களுக்கு கொடுக்கிறார். அண்ட் இ சக்சீட் அ பர்ஃபெக்ஷன் ஆஃப் சாக்ரிஃபைஸ், நாட் பார்ட் ஆஃப் இட், தி என்டையரிட்டி. முழுமையாக தகன வழியாய் எனக்கு நீ தர ஆயத்தமா இருக்கிறாயா? Anything that you love most, adhigamaga nesikkirathu oru vele un manaviya irukkalam, pilliya irukkalam, un worka irukkalam, maniya irukkalam, un vasadigala irukkalam, idhu mulumaiyai enakkaga nee arpanikka thayara irukkiya. That is the demand God places, and he succeeded. Said fine, adore thagarabuliya kudukka aayithamaarudan vasikkum. That is the perfection of sacrifice. And finally, I said first the plan of sacrifice, the place of sacrifice, the person of sacrifice, the perfection of sacrifice, and finally the purpose of sacrifice. What is the purpose? 12th verse, 22 12.
அப்பொழுது அவன் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனுக்கு புத்திரன் என்றும் ஏகசுன்னு பாராதபடிக்கு எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். In other words, God is pleased. கடவுள் வந்து திருப்தி அடைந்தார். ஆண்டவராக இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக தேவன் திருப்தி அடைந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோமாபுரிக்கு எழுதும் போது பவுல் 5:9-10 வாசிங்க. Romans 5:9-10 பிளீஸ். அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது, அப்புறம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் மரணத்தினால, ரைட். 9:10 என்ன சொல்றார் தெரியுமா ஆண்டவர்? பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாக்ரிஃபைஸ் மூலமாக 2 things happened. நம்பர் 1, அவருக்கு நம்ம கோபம், அவருக்கு தேவன் நம்ம கோபமா இருந்தாராம். அந்த கோபத்தை எப்படி மாற்ற முடியும், யாராலே மாற்ற முடியும்? அடுத்த வசனத்திலே நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் என்று சொல், எதிரிகளாக நம்ம கோபமா இருந்த ஆண்டவருடைய கோபத்தை மாற்றி அவர் நம்ம பிளீஸ் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்? There has to be a sacrifice. ஆண்டவராக இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக, எபேசியர் 5:2 வாசிங்க. Ephesians 5:2 பிளீஸ். எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையாக காணிக்காகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. தேங்க்யூ. என்ன சொல்றாரு தெரியுமா? தேவனுடைய கோபாக்கினை மாறி தேவன் நம்ம பிளீஸ் ஆகணும்னா there has to be a sacrifice of Jesus. இயேசுவினுடைய சாக்ரிஃபைஸ் கண்ட உடனே தேவன் தன் கோபத்தை மாற்றிக்கொண்டாராம். சத்துருக்களாக இருந்து நம்மை பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டாராம். இதற்கு காரணம் என்ன? Through the sacrifice of Jesus. அதே மாதிரி இங்கே ஐசக்கினுடைய சாக்ரிஃபைஸ் மூலமாக God was pleased with Abraham. I am pleased with you, பா, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு பயப்படுறேன் தெரிஞ்சுக்கிட்டேன் போட்டிருக்கான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, that is the purpose of sacrifice. என்ன தெரியுமா? To please God in your life. ரெண்டு முறை நியூ டெஸ்ட்மெண்ட்ல மத்தேயு சுவிசேஷம் 3:17 சரி 17:5 இது என்ன நேசகுமார் இவளே நான் பிரியமார், God is pleased with his son Jesus. You know what? Because he was coming to sacrifice himself on the cross. அவருடைய தியாகத்தின் மூலமாக ஆண்டவராக தேவன் சந்தோஷப்பட்டது போலவே இங்கே ஐசக்கினுடைய தியாகத்தின் மூலமாக தேவனானவர் சந்தோஷப்படுகிறார் என்று இந்த 12 வாசிக்கிறோம். So the purpose of sacrifice is to please God. Having said this, one last punchline I want to share with you. The basic truth, மற்ற காரியம் சொல்ல டைம் இல்லை. யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். வாட் இஸ் தி ஐடியா? சாக்ரிஃபைஸ் ஆபிரகாம கண்டெடுத்து பார்த்தார். அப்போது முதலிலே தன் கொம்புகள் சிக்கிக்கொண்ட ஒரு ஆட்டு கடாவை கண்டான். Two truths, beautiful theological truths, are now woven together, blend together. என்ன தெரியுமா? ஒன்னு சாக்ரிஃபைஸ் ஃபார் சின், ரெண்டாவது சப்ஸ்டிடியூஷன் ஃபார் சின். இந்த ரெண்டு ஐடியாவையும் இணைத்து இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பின்னால் வரப்போகிறவர் இஸ் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் யுவர் சின், இஸ் எ சப்ஸ்டிடியூட் ஆல்சோ ஃபார் யுவர் சின். சேம் ட்ரூத், ரெண்டு ட்ரூத்துமே ஒன்றாக இணைத்து இந்த பகுதியை நமக்கு தருகிறார். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 12 ஐசக் வந்து ரெண்டு முறை செத்து பிழைச்சார். எப்படி சொல்லுங்க? முதலாவது செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஐசக் வெளியே வந்தார். அவருடைய தாய்க்கு என்ன வயசு? She was 90 and he was 100 years old, right? That means from a dead womb God brought him alive. So அது வந்து ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் ஆஃப் ஐசக். செகண்ட் ரிசரக்ஷன் இந்த இடத்துல, ரைட். அவனை பலியிட சொல்லிவிட்டு ஆண்டை நிறுத்த சொல்லி அவனை மீண்டும் ஆக தன்னை உயிரோடு எடுத்துக்கொண்டார். ஆண்டவராக இயேசுவும் கூட உங்களுக்கு தெரியும், மரணத்துக்கு பின்பதாக உயிரோடு எழுந்திருக்கிறோம். சோ இந்த பகுதியிலே அதேதான் சொல்லு. முன்னால 12 வாசினா ஆதியாகவும் 12:1-2 வாசிங்கள். கர்த்தர் ஆபிரகாம நோக்கியும் தேசத்தையும், ரைட், தேங்க்ஸ். நான் சொல்லும் இந்த கருத்து முக்கியமான கருத்து, தயவுசெய்து பே அட்டென்ஷன் டு திஸ். தி லாஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் அண்டர்லைன். ஏற்கனவே ஆபிரகாம சாக்ரிஃபைஸ் இஸ் பாஸ்ட். ஆண்டவர் கூப்பிட்டச்ச தன் இனத்தை விட்டு, தன் தேசத்தை விட்டு, தன் நாட்டை விட்டு, அக்கா அப்பா விட்டு விட்டு, எல்லாத்தையும் விட்டு, கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ் இஸ் பாஸ்ட். நவ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 17:19 வாசிங்கள். ஆதியாக 17:19 சீக்கிரம். ஈசாக்கு பிறவாக, ரைட், என்ன அர்த்தம்னா
ஐயா he had already sacrificed the past, his past. Now the future, Isaac is his future. Isaac மூலமாக தான் இந்த சந்ததி விளங்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, right? Without Isaac, Abraham has no future. He has sacrificed his past already. Now the future is also about to be sacrificed also. ஆண்டவர் கேட்கிறாரு, பழசை விட்டு எனக்காக தியாகம் பண்ண ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய எதிர்காலத்தையும் எனக்காக நீ தியாகம் பண்றியா? If Isaac is not there, Abraham has no future whatsoever. God is saying, you sacrifice your past, that's fine. Are you willing to sacrifice your future? And he said, Abraham was breaking, must be breaking, shaking his shoes. Lord, what's happening? I have no past, I have no future, I have no present either. Then what am I going to be? God is saying, Abraham, this is what real faith is all about. For all of us, just pay your attention. Real faith is not just holding on to your past, not holding on to your future, not holding on to your present. Just hold on to God, who is the God of the present, past and the future. கடவுள் பெரிய சேலஞ்ச் அபிரகாம் என்ன தெரியுமா, உன் எதிர்காலத்து கடந்த காலத்தை எனக்காக தியாகம் பண்ண, உன் எதிர்காலம் வந்து முழுமையாக ஐசக சார்ந்திருக்கு, அந்த எதிர்காலத்தை எனக்காக நீ தியாகம் பண்றியாப்பா. ரெண்டாவது, எதிர்காலத்தை தியாகம் பண்ணிட்டு கடந்த காலம் போயிடுச்சு, நிகழ்காலத்தை நீ இதுவும் போக போகுது, ஏன்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போற. தட் மீன்ஸ் மூன்று காலங்களையும் தாண்டின கடவுளாக என்னன்னு உனக்கு முக்கியமா, எதிர்காலம் உனக்கு முக்கியமா? தட் இஸ் அ சேலஞ்ச். அதர் வேர்ட்ஸ், கமாண்ட் என்ன, இவன் கொண்டு போய் பலியிடு. ப்ராமிஸ் என்ன, இவன் மூலமாகத்தான் உங்களுடைய சன்னதி விளங்கும். The question is, which is more important, command of God or the promise of God? Now, the answer is very simple, right? What is more important in the Bible, the promises of God or the command of God? Command of God says, take him to Moriah, sacrifice him. The promise of God says, only through Isaac, your old generation is going to flourish. உன்னுடைய எதிர்காலமே வம்சமே Isaac சார்ந்திருக்கிறது. No Isaac, no future for you. Ayya, are you willing to sacrifice your future? Sacrifice your past? True. Are you willing to sacrifice your future for God? That's the challenge God wants to ask all of us. இரண்டு காலங்களிலே அவன் என்ன சொன்னா தெரியும், ஆண்டவரே promises, அவன் என்ன செய்ய முடியும், கீழ்படியாம ஆண்டவரே promise பண்ணிருக்கிறீ, ஆண்டவரே இவன் செத்துட்டானா அப்புறம் என்ன, அவன் promise waste ஆயிடுமே. promise keep பண்றதுக்காக அவருடைய வார்த்தைக்கு disobey பண்ணி நான் மொரியால கொண்டு போய் அவனை sacrifice பண்ண மாட்டேன் அவன் சொல்லியிருக்க முடியும், ஆனா அவன் சொல்லலைங்க. For him, the promises are not important, but the promiser is more important. The promiser is more important than the promises. The promises cannot take you to heaven, but the promiser can take you to heaven. The challenge for Abraham was, Lord, what is more important to me, the promises of God or the promiser? And Abraham says, Lord, for me, promiser is more important than the promises. ப்ராமிஸை பிடிச்சனா அந்த ப்ராமிஸ் அவர் எப்படியாவது கீப் பண்ணுவார், பட் ஹி டிட் இட். யோசி பாருங்க, ப்ராமிசஸ் பிடிச்சிக்கிது ப்ராமிஸை விட்டு இல்லையா, ப்ராமிஸை பிடிச்சிக்கிது ப்ராமிஸை விட்டுட்டான். பரவாயில்ல சாமி, அவன் செத்தா ப்ராமிஸ் தானே போகுது, நீ எப்படியாவது அதை கீப் பண்ணுவ எனக்கு தெரியும், பிகாஸ் யூ ஆர் நாட் அ லயர். நீ பொய் சொல்ல மாட்டான், நீ சொன்னதை கண்டிப்பா செய்வீர். ஆகையினால ப்ராமிஸை உறுதியா படுத்திக் கொண்டு ப்ராமிசஸ் விட்டுட்டான். தி ரிசல்ட் வாஸ் தி ப்ராமிசர் டிட் நாட் லெட் ஹிம் டவுன். ஐ வாண்ட் டு டெல் யூ, hold on to the promiser. The promises will take care of itself. Chom pannalam parisuthamum kirubai nirndha nallandavare indha manamagalchiyana velikaga nandri solugiram. Abrahame neer baliyidumbadiya aditha poludhu sami, Abraham manathile irundha periya kelvi, en edirkaalam enna agum? Aneega samayangalile nam edirkaalathu kuduthu bayapadugiram andavare, en edirkaalam eppadi irukumo, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, இக்கனாமிக் டிப்ரெஷன் அதிகமான சூழ்நிலையிலே, வாட் இஸ் கோயிங் டு பி மை ஃபியூச்சர், என் குடும்பத்தினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி அங்கலாய்க்கிறோம். ஐயா, ஆபிரகாம் கொடுத்த பெரிய சவால், ப்ராமிஸா அல்லது ப்ராமிசர்? ஆண்டவரே, ஹீ ஹெல்ட் ஆன் டு த ப்ராமிசர். ப்ராமிசரை நான் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நீ கொடுத்த ப்ராமிசஸை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர் சாமி. உண்மை பற்றி வாழும்படியான வாழ்க்கை எங்களுக்கு தாரம். நீர் பரேஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பனே. Jesus.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: சித்ரா, உன்னுடைய கைய வாயிலிருந்து வெளியே எடு. இப்படி கை சுப்புவதை எப்ப நீ விடப்போற? கத்தினார் தாத்தா. உடனே சிறுமி, தாத்தா நீங்க தூங்கும்போது எல்லோரையும் எழுப்புற மாதிரி குரட்டை விடுவதை முதலில் நிறுத்துங்கள் என்றாள். பதிலுக்கு தாத்தா, அப்ப உங்க பாட்டி அம்மா எப்படி? கேட்ட தாத்தாவிற்கு உடனடியாகவே சித்ராவினுடைய பதில், ஒரு நாளைக்கு 8 டீ குடிக்கிறத பாட்டி நிறுத்தணும். அப்ப உங்க அப்பா? அவர் தினமும் 10 சிகரெட் குடிக்கிறத நிறுத்தணும். அப்ப உங்க அம்மா தான் வீட்டிலேயே நல்லவங்க என்ன என்று கேட்டார் தாத்தா. இல்ல இல்ல, எதற்கெடுத்தாலும் அம்மா என்ன சத்தம் போடுறாங்க, அம்மாவும் மாறிட்டாங்கன்னா நான் கை சுப்புவதை விட்டுவிடுவேன் என்றாள் சிறுமி. சிறு பிள்ளைகள் வீட்டிலும் பள்ளியிலும் தங்களுக்கு மாதிரிகளை எதிர்பார்க்கிறார்கள். சிறு பிள்ளைகள் வாழ வேண்டிய நல்ல நடக்கையை பெரியவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கு பதிலாக எப்பொழுதும் அவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒருவரை குற்றப்படுத்தி ஒரு விரலை நாம் நீட்டும் பொழுது 3 விரல்கள் நம்மையே சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பெரியவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில காரியங்களை கூறுகிறேன், கவனியுங்கள். சிறுவர்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும், எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கற்பித்துக் கொடுக்க வேண்டும், எதையும் கருத்தூண்டி செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும், பாடங்களை கவனித்து படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், இரக்க குணம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, நட்புள்ளவர்களாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் களைய வேண்டிய காரியங்களை அன்போடும் ஞானத்தோடும் எடுத்துச் சொல்ல வேண்டும். சோம்பலின் ஆவி, எதற்கெடுத்தாலும் எரிச்சல் படுவது, மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிப்பது, அதிகம் சாப்பிடுவது, எதையும் பிந்தி பிந்தி செய்வது, எந்த வேலையையும் பின்னால் செய்வேன் என்று தள்ளி போடுவது, பொறாமைப்படுவது, ஒழுங்கற்று இருப்பது, நேரத்தை வீணாக்குவது, கீழ்ப்படியாமல் இருப்பது என்று எல்லா காரியங்களினால் உண்டாகும் ஆபத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் குறை சொல்வது போல் அவர்களை சொல்லாமல் அன்போடும் கரிசனையோடும் இவற்றை கற்றுக் கொடுப்பது அவர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உன் கண்ணில் உத்திரம் இருக்கும் பொழுது மற்றொருவர் கண்ணில் இருக்கும் துரும்பை நீ பார்க்கிறது என்ன என்று இயேசுவும் கூறியிருக்கிறார் அல்லவா?

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவனென்றும் நான் அப்பலோவை சேர்ந்தவனென்றும் நான் கேவாவை சேர்ந்தவனென்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவனென்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுக்குமே அன்றே உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஸ்தோவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. இதுவுமல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? தேவ பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்திலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: பரிசுத்து ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம்.

தமது மாபெரும் பணிக்கு நம்மை அழைத்துள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திசை திருப்பம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யாத்திராகமும் 18:13-23. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமனார் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமனார், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்முடைய கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மனப்பாட வசனம் நெகேமியா 6:3. நான் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் இறங்கி வர மாட்டேன். I am doing a great work. I cannot come down. எழுப்புதல்களை தொடர்ந்து 1000 ஆத்துமாக்கள் மந்தையில் சேர்க்கப்படுவார்கள். சீடர்கள் எண்ணிக்கை பெருகினால் பிரச்சனைகளின் எண்ணிக்கையும் பெருகும். அப்போஸ்தலர் 6:1 வாசிக்கிறோம். அந்நாட்களில் சீடர்கள் பெருகின போது கிரேக்கர் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முணுமுணுத்தார்கள். தங்கள் பிரதான அழைப்பிலிருந்து திசை திரும்ப அப்போஸ்தலருக்கு வந்ததோர் பெரிய சோதனை இது. ஆனால் அவர்கள் ஞானமாய் அச்சோதனையை மேற்கொண்டனர். என்ன சொன்னார்கள்? நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அமெரிக்க டாலருக்கும் ஜெர்மானிய டச்மார்க்குக்கும் பலியாகிவிட்ட இந்திய போதகர்களும் பிரசங்கிகளும் தான் எத்தனை எத்தனை அநாதை விடுதிகளும் இது போன்ற சமூக நல நிறுவனங்களும் தேவை என்று நான் அறிவேன். ஆனால் ஜெபத்தில் தரித்திருந்து தேவனிடமிருந்து செய்திகளை பெற்று மக்களுக்கு போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக்க வேண்டிய பிரதான பொறுப்புள்ள மேய்ப்பரும் பிரசங்கிகளும் ஜெபத்திலும் தியானத்திலும் செலவிட வேண்டிய அருமையான மணி நேரங்களை அனாதி விடுதி போன்ற நிறுவனங்களை மேற்பார்வையிடுவது செலவிடுவது சற்றும் சரியல்ல. இந்தியாவில் அனாதை விடுதி பெருக்கத்தின் விளைவு என்ன தெரியுமா? கொழுத்த மேய்ப்பரும் மெலிந்த ஆடுகளும் தான். ஓவர்ஃபெட் ஷெப்பர்ட்ஸ் அண்ட் அண்டர்ஃபெட் ஷீப். திருவசன ஊழியர் நிர்வாக காரியங்களையும் சமூக நல தொண்டு பொறுப்புகளையும் தகுதியுள்ள மனிதரிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ப தகுந்த ஆள் கிடைக்கவில்லையே என்று நொண்டி சாக்கு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அவன் திருடன் என்று தெரிந்திருந்தும் இயேசு யூதாசியிடம் பணப்பையை கொடுக்கவில்லையா?
தழும்புதலுக்கும் திடமின்மைக்கும் பெயர் பெற்ற பேதுருவிடம் அவர் திறவுகோள்களை தரவில்லையா? நம்பப்படும் போதுதான் நபர்கள் வளருவார்கள். அளவுக்கு மீறி கவனம் தேவையில்லை. மிஞ்சி போனால் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்கள், அவ்வளவுதானே. ஊழியத்தை யாரும் திருட முடியாது. ஒருமுறை அப்போஸ்தலன் சகோதரன் பக்சிங் இவ்விதமாக சொன்னார், எங்களுடைய கூட்டங்களுக்கு சபைக்கு வரும் பொழுது செருப்பை வெளியே கலற்றிவிட்டு உள்ளே வந்தால் அநேகருடைய செருப்பு களவு போய்விடுகிறது என்று சொல்லி அவர் நகைச்சுவையாய் சொன்னார், செருப்பைத்தான் யாரும் திருட முடியும், உன்னுடைய கண்ணாடியை யாரும் திருட முடியாது, கடவுள் உனக்கு கொடுத்த தரிசனத்தை இன்னொருவன் திருடிக்கொண்டு போக முடியாது என்று சொன்னார். என்னே உயரே ஒரு கருத்து பாருங்கள். நான் இப்படி சொன்னதும் பண பொறுப்புகளை உடனே தங்கள் மனைவிமாரிடமும் நிர்வாக பொறுப்புகளை தங்கள் குமாரரிடமும் ஒப்படைக்க நினைக்கும் ஊழியர் உண்டு. அப்பா, சாலமோன் தன் சர்வ ஞானத்திலும் இவ்வளவு அருமையான முடிவொன்றை கண்டுபிடிக்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எழுப்புதல் வரும்பொழுது தேவ மக்களிடையே வசனத்தின் மீது பசி தாகம் அதிகரிக்கும். தேவன் இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்தில் சொல்லும்படி தேவ ஊழியர் நெடுநேரம் தேவ சமூகத்திலே தரித்திருப்பார்களாக. அப்பொழுதுதான் எழுப்புதலின் அக்கினி அணையாமல் பரவிக்கொண்டே இருக்கும். நான் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் இறங்கி வரமாட்டேன். I am doing a great work. I cannot come down. எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பேராணையை, நற்செய்தி பேராணை எங்களுக்கு தந்து எங்களை நம்பி கிருபாவரங்களையும் எங்கள் மேல் நீர் பொழிந்தருளி கர்த்தாவே, திருச்சபையை உம்முடைய திருப்பணிக்காக ஆயத்தப்படுத்துகிற இந்த மாபெரும் பொறுப்பை நீர் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கும் பொழுது திருவசனத்தை போதிப்பதிலும் ஜெபத்திலும் தரித்திருப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையிலேயே நாங்களும் தலையை நீட்டாதபடிக்கு ஆண்டவரே, மோசேயை போல நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் கர்த்தாவே இந்த நல்ல ஆலோசனைக்கு செவிமடுத்து நிர்வாக பொறுப்புகள் பணக்காரியங்களை எல்லாம் நம்பத்தகுந்த மனிதரிடம் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு வேதமும் கையுமாக ஜபம் தபம் என்று சொல்லி உமக்கு முன்பாக காத்திருந்து வாரா வாரம் உம்முடைய திருச்சபை மக்களுக்கு நல்ல ஆழமான சத்தான நிறைவான செய்திகளை கொண்டு வருவதிலே எங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள போதகர்களாகிய திருச்சபை போதகர்களாகிய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒருவேளை அங்காங்கே வந்த வாய்ப்புகளினால் எங்களுடைய திசை திரும்பி இருந்தாலும் சீக்கிரம் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு திருவசனத்திற்கு திரும்பி முழங்காலை முடக்கி கர்த்தரிடத்திலும் இருந்து நாங்கள் செய்திகளை பெற்றுக்கொள்கிற அந்த அரும்பெரும் பணியிலிருந்து நாங்கள் கீழே இறங்கி வராதிருக்க எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: தேவனுடைய வெளியேற்பட்ட பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் அன்பழகன். என்னுடைய தகப்பனார் பெயர் பவானி சங்கர். என்னுடைய தாயார் பெயர் சாந்தம்மா. எங்கள் அப்பாவுடைய அப்பா பெயர் பார்த்தீங்கனாக்கா பிரம்மையான்னு சொல்லுவாங்க. அவர் தான் பிரம்மையா என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்பேற்பட்டதான ஒரு இந்து குடும்பத்தில், ஒரு வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த அன்பழகன். என்னுடைய சகோதரர்கள் மொத்தம் 9 பேர். இந்த 9 பேரில் இந்த 4வது ஆளாக பிறந்தன்னா எங்கள் தகப்பனாருக்கு அவ்வளவு கீழ்ப்படுகிற பிள்ளையா, எங்கள் தகப்பனாருக்கு வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு பிள்ளையா நான் இருந்தேன். ஆனால் அவர் எனக்கு காண்பித்த அந்த அன்பு எவ்வளவா இருந்தது என்னால் அளவிட சொல்லவே முடியாது. எதை வாங்கி கொடுக்குறாரோ யாருக்கு என்னமோ தெரியாது, எல்லாவற்றையும் எனக்கு முதன்மையாக எங்கள் தகப்பனார் எனக்கு தந்து கொடுப்பாரு. அப்படி கொடுத்து இருக்கும் பொழுது எனக்கு புத்தி தெரிகிற ஒரு 5 வயசு இருக்கும், 5-6 வயசு இருக்கும். என்னை ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் என்னை சேர்த்துட்டு அவர் அங்கிருந்து அவர் திரும்பி வரும்பொழுது அவர் ஒரு டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வராரு, என் பையனை பத்திரமா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த பத்திரமா பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த டீச்சர் நேராக ஓடி வந்து என்னை தூக்கி, உங்கள் அப்பா என்ன இப்படி சொல்லிட்டு போறாராடா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் சொன்னேன். உடனே அந்த டீச்சருங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஓ பரவாயில்லையே, இவன் நல்ல ஒரு தகப்பனாருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகனாக இருக்கிறானே என்று சொல்லி அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஸ்கூலுடைய வாழ்க்கையில் நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என் தகப்பனார் எல்லாரையும் விசாரிக்கிறாரோ இல்லையே என்னை அதிகமாக விசாரித்து அன்பு வந்துட்டானா வீட்டுக்கு அப்படின்னு கேட்பார். எந்த ஒரு பொருளை அவர்கிட்ட கேட்டாலும் உடனே கடைக்கு போயிட்டு அது பேனாவாக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து எனக்கு அவர் கொடுப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பாவுடைய பெரிய ஒரு கம்பெனிலயோ ஒரு பெரிய ஒரு முதலாளியோ ஒரு வேலை செய்யல, அவர் சாதாரண ஒரு பால் வியாபாரம் பண்ணுகிற ஒருவராக தான் இருந்தார். எங்களிடத்துல ஒரு 50 மாடு இருந்தது. அந்த 50 மாடு பாலை கறந்து அதை விற்று அதுல வர வருமானத்துல தான் எங்க 9 பேரையும் அவர் காப்பாற்றினாரு. இந்த 9 பேரும் நாங்க வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வளர்வுக்கு நாங்கள் கடந்து வந்தோம். எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்களை வளர்க்கறதுக்கு. எல்லாருக்குமே அந்த நாட்களில் பணம் ரொம்ப கஷ்டம், பாடு காசு சாப்பாடு இருக்காது, ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த அரிசி வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியே பேசுவாங்க எங்கள் அப்பாவை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்பா எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு, ஆனால் இவ்வளவு கடன் இருக்குது, அந்த கடத்தின் மத்தியிலையும் நம்ம பிள்ளைங்களை அவருடைய பிள்ளைங்களை எல்லாரையும் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இடத்துல போய் நான் சாப்பாடு கேட்குறேன், சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைடா, அப்போ வாங்கிட்டு வந்து தரல, அதனால் நான் சாப்பாடு எதுவும் செய்யலடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் நான் போயிட்டு பார்ப்பேன், எல்லாரும் எங்கள் நிலைமையை விட ரொம்ப மோசமான நிலைமையில தான் அவங்களும் இருக்கிறாங்க, அங்கேயும் சாப்பாடு இருக்கிறாது. நான் நேராக வருவேன், என்ன வருவேன்னாக்கா மாட்டுக்கு வச்சிருக்கிற கம்பு, மாட்டுக்கு வச்சிருக்கிற அந்த தவிடு புண்ணாக்கு, இது எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி அந்த கள்ள புண்ணாக்கை நான் சாப்பிடுவேன். கம்பில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை வேக வச்சிருப்பாங்க, அந்த கம்பை நான் சாப்பிட்டுட்டு எனக்கு பசியை நான் ஆற்றியிருக்கிறேன். இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நாட்கள் வரும்பொழுது எங்கள் வீட்டில் அந்த 1 கிலோ அரிசியை வாங்கி நாங்கள் 9 பேர் நாங்கள் உட்காந்து சாப்பிடும்போது எங்களுக்கு சாப்பாடே பத்தாது. இரவு நேரத்தில் யாராவது யார் வீட்லேயாவது ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்களா என்று சொல்லி அங்கே அங்கங்கே போயிட்டு நாங்கள் நிற்கிற ஒரு சூழ்நிலையிலலாம் நான் அடிபட்டு இருக்கிறேன். ரொம்ப வேதனையாக இருக்கும், என்னடா இது, நமக்கு சாப்பாட்டுக்கே ஒரு வழி இல்லாத சூழ்நிலை, இவ்வளோ மாடு இருந்து இவ்வளோ பணம் இருந்ததுன்னு சொல்கிறார் அப்பா, இவ்வளோ சம்பாத்தியம் வருதுன்னு சொல்கிறாரு, ஆனால் திருப்தியான ஒரு சாப்பாடு இல்லையே நமக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். போட்டுக்கிறதுக்கு துணி கூட கிடையாதுங்க. துணி இல்லாதபடி கூட பக்கத்தில் இருக்கிற நண்பரிடத்துல, பக்கத்தில் தெரிஞ்சவங்க இடத்துல அவங்களுடைய ஷர்ட்டு, அவங்களுடைய எது ஒன்றாலும் அவங்களுடைய துணிகளை நான் வாங்கி போட்டு என்னுடைய நாட்களில் நான் கழிச்சிருக்கிறேன். இப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்கூல் படித்து முடிக்கும் போது, பத்தாவது நான் பட்டாபுரம்ல இருக்கிற தண்டரை ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த இடத்துல நான் படிக்கிறதுக்கு நான் போவது, அந்த இடத்துல வந்து எனக்கு படிப்பே எனக்கு சுத்தமாக என்னன்றதே எனக்கு வரலை. காரணம் என்னென்னா, உலகத்தினுடைய ஆசைகளில், உலகத்தினுடைய காரியங்களில் நான் அதிகமாக ஈடுபட்டதுனால அந்த சினிமா, இப்படி பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இப்படி விதமான காரியங்களை நாங்கள் அந்த எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஏரியா சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாம் செய்தாங்க. இதை நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. அதை பீடி பிடிக்க ஆரம்பித்தேன், சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 10வது வகுப்பு படிக்கும் போதே இப்பேற்பட்டதான காரியங்களை நான் கற்றுக்கினேன். படிப்பில் கோட்டை விட்டுட்டேன், படிப்பு எனக்கு சரியாக எனக்கு ஏறலை. அதுக்கப்புறமா எங்கள் தகப்பனா நேராக அந்த டீச்சர்ஸை வந்து பார்த்துட்டு, என் பையன் என்ன பண்ணுறான், எப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கேட்டார். உங்கள் பையன் படிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆரம்பத்தில் காண்பித்தந்த அன்பு, எங்கள் அப்பா இப்போது அந்த 10வது படிக்கும் போது என்னை பெரம்பெடுத்து அந்த இடத்துலையும் அடித்து என்னை ரொம்ப என்னை வேதனைப்படுத்திட்டார். எல்லாருக்கும் மத்தியில் ரொம்ப அவமானப்பட்டேன். ஓ, நான் படிக்கலையே, அப்பா இந்த மாதிரி நம்மளை அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் எனக்கு அந்த தன்ற ஹைஸ்கூலில் என்னை கொம்பெடுத்து என்னை அடித்து என்னை உதைச்சார். அந்த இடத்துலையே அவன் தப்பு பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் பசங்கள இடத்துல என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு இந்த சிகரெட்டை பிடி, இது நல்லாயிருக்கும், இது டேஸ்ட் பண்ணு பாரு, இதனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இது நல்லா இப்படி பல விதமான எனக்கு ஒரு பாவமான பழக்க வழக்கங்களை என்னுடைய உள்ளத்தில், என் இருதயத்தில் அவங்க திணிச்சாங்க. உடனே நான் அதை கற்றுக்கொண்டேன். அதை கற்றுக்கொண்டு சில நேரத்தில் என்னால் விட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. 10வது வரைக்கும் என்னுடைய படிப்பை நான் முடித்து இவன் இனி படிக்க மாட்டான்னு சொல்லி என்னை வேலைக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நாள் நான் அப்பொழுது தான் அந்த 10th முடிக்கும் போது, இதே பகுதியில் இருக்கிற T72A பகுதியில் அப்போது அந்த இடத்துல அந்த கம்பெனியை கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த மண் வேலை செய்வதற்காக ஒரு நாளைக்கு 6 ரூபாய் என்று சொல்லி, அந்த மண் வேலைக்கு நான் 6 ரூபாய் சம்பளத்துக்காக நான் கடந்து போனேன். அந்த 6 ரூபாய் சம்பளம் 36 ரூபாய் வாரமானால் என்னை வாங்கிட்டு வந்து அதில் 6 ரூபாய் எடுத்துக்கணும், 30 ரூபாய் என்னுடைய அப்பா இடத்துல நான் கொடுப்பேன். அந்த 30 ரூபாயில் மறுபடியும் என்கிட்ட மறுபடியும் ஒரு 6 ரூபாய் கொடுப்பாரு. அந்த 12 ரூபாய் வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அந்த பீடியும் சிகரெட்டும் பாக்கும் இப்படி இப்போ தம்பாக்கும் இப்படி போடுறத நான் ஆரம்பித்தேன். இப்படி நான் ஆரம்பித்து சிறிய சிறிய அந்த பழக்கங்கள் பெரிய வந்து குடிப்பழக்கமாக அது மாறிச்சு. அதே அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது எனக்கு அந்த சம்பளத்தை வாங்கி எங்கள் தகப்பன இடத்துல ஒரு நாள் ஒரு வாரம் நான் கொடுக்கல. அது காரணம் என்னன்னாக்கா, எல்லா நண்பர்களும் சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த கொடுக்கும் போது தான் அந்த கிளாஸில் ஊற்றி கொடுக்கும் போது எனக்கு இதெல்லாம் வேணாம், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாக்கா ரொம்ப சண்டை போடுவார், எனக்கு வேணாம், என் வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க கூல்ட்ரிங்க்ஸில் அதை ஊற்றி, இதில் ஒன்றும் கிடையாது, நீ இதை குடிச்சியனாக்கா நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழக்கம் என்னை ஆரம்பித்தது என் நண்பர்கள் தான். அப்படி ஆரம்பித்தாங்க. என்னால் அந்த குடிப்பழக்கத்தை என்னால் உடனே விடவே முடியல. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த போதை. இது எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்தது, அது என்னால் சொல்லவே முடியல. அது ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு நான் இயங்கிட்டு இருந்தேன். ஆனால் பணம் இல்லை, காசு இருந்தால் தானே வாங்க முடியும். அதனால வாரமான சம்பளம் வாங்கி, சனிக்கிழமை வாங்கி, ஞாயிற்றுக்கிழமைனாக்கா அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட சேர்ந்து அவனோட தண்ணி அடிக்கிறதுக்காக நாங்கள் கடந்து போகும். இப்படி ஆய் என்னுடைய குடியின் பழக்கம் என் நண்பர்கள் மூலமா என்னை ரொம்ப, என்னுடைய குடிப்பழக்கம் என்னை ரொம்ப அதிகமாக என்னை கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இந்த வேலைகள்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும்பொழுது, ஒரு எனக்கு அப்போது ஒரு 20 வயசு இருக்கும். அந்த 20 வயசாக இருக்கும்போது அப்போது எனக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ ஒரு டிரைவிங் வேலை கற்றுக்கிட்டேனாக்கா அதில் நீ போயிட்டு நீ வந்து 4 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டிரைவிங் வேலைக்காக நான் கடந்து போனேன். அந்த டிரைவிங் வேலையில் நான் கடந்து போகும்போது அதை கற்றுக்கொண்டு பெங்களூர் டு மெட்ராஸ், பெங்களூரில் ரொம்ப சீப்பாக இருக்கும் இந்த குடி, இந்த பாட்டிலெல்லாம் அந்த இதெல்லாம் அங்கே போயிட்டு நான் வாங்கிக்கிட்டு வந்து எங்களுடைய லாரியில் வச்சுட்டு நான் குடிச்சிட்டு தான் அந்த வேனே நாங்கள் ஓட்டுவோம். இப்படியெல்லாம் ஓட்டி நாங்கள் பெங்களூர்லேருந்து மெட்ராஸுக்கு எங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எங்களுக்கு போயிட்டு வர மாதிரி எங்களுக்கு இருக்கும். அப்படியாய் நாங்கள் ரெகுலராக பெங்களூர் டு மெட்ராஸ் அந்த ட்ரிப்பில் நாங்கள் போயிட்டு நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமே எங்களுக்கு அந்த குடி தான், எங்களுக்கு குடி தான். அந்த குடிகார அப்படின்னும் போது எப்படி இருப்பாங்களோ அது போல தான் நாங்கள் இருப்போம். வீட்டுக்கு தேவையான பணம், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்காதுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு நிம்மதியே இருக்காது. ஏன்னா எனி டைம் நாங்கள் ஓடிட்டே இருப்போம், ஆனாலும் குடியினுடைய ஆவி எங்களை அவ்வளவா அழகழித்தது. இப்படி ஆய் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கப்புறமா நான் சொந்தமாக பட்டாபிராமிலே நல்ல ஒரு வேன் டிரைவராக இருந்தேன். அந்த இடத்துல இன்னும் அதிகமான அன்று நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டது. நாங்கள் நல்லா சவாரி போவோம், நல்லா வேன் ஓட்டுவோம், செய்வோம், வருவோம். அந்த இடத்துல குடிச்சிட்டு உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு வேன் டிரைவருக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குமோ அந்த ஸ்டாண்டில் அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் நான் இழந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த ரோடு பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு என் மேலே ஈ முக்கியது, எறும்பு முக்கியது, என்னை தூக்கி ஓரமாக போடுறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்படிப்பட்டதான ஃபுல்லாக நான் அப்படியே அந்த போதையினுடைய அந்த இதில் மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கிறேன். என் கூட இருந்தவங்க, என் கூட சாப்பிட்டவங்க, என் கூட குடித்தவங்க எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. அன்றைக்கு முழுமையாக அந்த இரவு முழுவதும் அந்த ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்மில் அப்படியே நான் விழுந்து கிடந்தேன். என்னுடைய பணத்தினால, நான் சம்பாதிச்ச பணத்தினால இப்பேற்பட்டதான அந்த குடியை என்னிடத்துல குடிச்சிட்டு என்னை தூக்கிறது கூட ஆள் இல்லாமல் இப்படி என்னை அனாதியாக போட்டுட்டு போட்ட நண்பர்களை என்னை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் போதை தெளிந்து நான் எழுந்திருக்கும் போது நான் ரோட்டில் படுத்திருக்கிறேன். எந்த பாம்பு கடிச்சதோ பூச்சி கடிச்சதோ என்னவோ ஆயிருக்குமோ எனக்கு தெரியல. ஆனாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத எழுந்து நேராக நான்

மானத்தை இவன் சம்பாதிப்பான், இவன் குடும்பத்தை இவன் பாதுகாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடி பழக்கத்தெல்லாம் விட்டுடுவான்னு சொல்லி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போயிட்டு பெண் பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் எதுவுமே பேசலை. அநேக சில பெண் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, வா பெரம்பூர் பகுதியில் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்குறோம், நீ வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. போன போதே நான் பார்த்தேன். பார்க்கும் போதே அந்த மகன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சரி எனக்கு மனைவியாக வந்தால் இவங்க தான் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள உடனே அங்கே நான் சம்மதத்தை சொன்னேன். உடனே அவங்க அதுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே அவங்கக்கிட்ட நாங்கள் எதுவும் பணமோ பொருளோ நகைகளோ எதுவுமே கேட்கல. எங்கள் அப்பா சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, அந்த மகள் இடத்துல கட்டின புடவையோடு நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் என் மகள் போல் நாங்கள் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் எதுவுமே நாங்கள் கேட்கல. அந்த அதற்கு ஏற்றாப்பலையே அவங்களும் நல்ல ஆடம்பரமாக நல்ல ஒரு மண்டபத்தை எடுத்து நல்ல அருமையாக நல்ல நகைகளை போட்டு நல்ல ஒரு கௌரவமாக ஒரு கல்யாணத்தை எனக்கு அந்த மகளை எனக்கு மனைவியாக எனக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்து இப்படி இருக்கும் பொழுது ஒரு வாரம் நான் நல்ல பிள்ளையாக ரொம்ப அழகான பிள்ளையாக நான் இருந்தேன். ஆனால் அந்த ஒரு வாரம் கழித்த பிறகுதான் நான் என்னுடைய பழைய சுபாவங்களை வெளிப்பட ஆரம்பித்தது. குடிக்க ஆரம்பித்தேன், வெறிக்க ஆரம்பித்தேன், ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் எங்கள் மனைவியை. என்னென்னு கேட்டாக்கா அவங்களுக்கு இப்பேற்பட்டதான குடி பழக்கங்களோ எதுவும் அவங்க அண்ணனுக்கும் கிடையாது, குடும்பத்தில் ஒருவருக்கும் கிடையாது, அவங்களுடைய பெரிய அக்கா வீட்டுக்காருக்கும் கிடையாது. ஆனால் இப்பேற்பட்ட தங்கச்சியை கொண்டு போயிட்டு போகிற குடிகாரனுக்கு கொடுத்துட்டுமேனு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழாத குறையாக ஒவ்வொரு நாளும் இந்த மகப்படுற வேதனையை பார்த்து அவங்க ரொம்ப அழுவாங்க. என்ன செய்வதுன்னு தெரியாது அவங்களால. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டெய்லி நான் குடிச்சிட்டு வந்து என் மனைவியை அடிப்பேன், உதைப்பேன், குத்துவேன், எல்லாவெல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்துவேன். என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களால திருப்பி அடிக்க முடியாது. அதனால் அடிக்கிறத வாங்கிட்டு அழுதுக்குன்னு தன்னுடைய சொந்த பந்தங்கிட்ட கூட சொல்லாமல் அவங்கள பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்டு வாங்க, ஓ இன்றைக்கி நான் சண்டை நடந்திருக்குது போல் தெரியுது அப்படின்னு சொல்லி அடிக்கடி பார்க்க வருவாங்க. வந்து பார்க்கும் போது அவன் முகம் வீங்கி போயிருக்கோம், கை கால் வீங்கி போயிருக்கோம், அப்போ ஏதோ சண்டை நடந்திருக்கு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல் சொல்லி எங்கள் மனைவி அவங்களிடத்துல ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே வச்சுருப்பாங்க மனசில். ஆனால் அவங்களே புரிஞ்சுக்கின்னு இவன் இப்படி போட்டு அடிக்கிறான் போல் சொல்லி அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க கடந்து போவாங்க. இப்படியா என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா என்னுடைய மனைவிக்கு கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போது சந்தோஷத்தில் சந்தோஷம் என்னன்னாக்கா அந்த சந்தோஷத்தில் அவங்க ஒருத்தருக்கு வந்து கேட்டாங்க, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிடிக்குமா பொம்பளை பிள்ளை பிடிக்குமான்னு. எனக்கு எந்த பிள்ளை கொடுத்தாலும் ஓகே தான், ஆனால் எனக்கு பெண் பிள்ளை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். கர்த்தர் அதுக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள், அந்த பெண் பிள்ளையே கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அந்த பெண் பிள்ளைய அந்த முதல் பெண் பிள்ளை எனக்கு கொடுக்கும்போது அவளுக்கு தங்க மகள்னு நான் பேர் வச்சேன், தங்க மகள்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த மகள் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளாக மறுபடியும் அவங்க என்ன செய்தாங்கன்னா கன்சீவ் ஆனாங்க, ரெண்டாவது மகள். இந்த ரெண்டாவது மகள் என்ன செய்யணாங்கன்னா கன்சீவ் போது பெரிய மகள் பிறக்கும் போது என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா, அந்த பிறக்கும் போது உண்மையாகவே நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஏன்னாக்கா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு தெரியாது, அவங்க எப்போ அந்த டெலிவரி ஆகுன்றது எனக்கு தெரியாது. அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அவங்க கடந்து போனாங்க, அவங்க எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எப்போ அட்மிட் ஆனாங்க, எப்போ குழந்த பிறந்துன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நாள் கழித்து மறுநாள் தான் எனக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்ததே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அப்போ அந்த ஃபோன் வசதியெல்லாம் இல்லை. அப்புறம் மறுநாள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வேலை செய்கிற இடத்துக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி. மறுநாள் அன்றைக்கி நான் போகல. ஏன்னாக்கா அன்றைக்கி நான் போனேனாக்கா எல்லாம் சொந்தக்காரங்க இருப்பாங்களே, நான் மறுபடியும் காலையிலேயே நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேனே. நம்ம அங்கே போனாக்கா நிச்சயமாக அவங்க நம்மளை ஒரு மாதிரி கேட்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, இங்கே அங்கே போனால் அசிங்கப்படணும், அதனால் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் மறுநாள் கிளம்பி நான் அங்கே போனேன். அங்கே போன பிறகு எல்லாரும் யாருமே இல்லை, ஆனால் அவங்க ரெண்டு
அவங்களுடைய சொந்த அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. அங்கே போயிட்டு இருந்து அவங்களோட கூட குழந்தைய பார்த்துட்டு உடனே அவங்கள கொண்டு வந்து அவங்க வீட்டில் நான் விட்டுட்டு வெளியில் வரேன். அப்போ சொல்கிறாங்க, இவனுக்கெல்லாம் குழந்த பிறந்த இவனுக்கெல்லாம் எப்படி தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறான் என்று சொல்லி ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையெல்லாம்

அசிங்கமான ஒரு வார்த்தைகளை அவங்க கேட்டாங்க. எனக்கு அதில் காதில் கேட்டும் கேட்காத போல, சரி காலையிலே இங்கே வந்து சண்டையெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து நான் வந்துட்டேன். வந்துட்ட பிறகு அந்த மகளை கொண்டு வந்தாங்க, 3 மாதம் பொறுத்து. அதுக்கப்புறமா என் பெரிய மகள் அப்படியே அவர் ஒரு வயசு அப்படி வரும்பொழுது ஒரு பர்த்டே கொண்டாடி அவங்களுக்காக நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சொந்த மந்தத்தெல்லாம் இன்வைட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல எல்லாரும் வந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த குடிகாரன இன்னைக்கு வந்து இவ்வளவு நல்லவா இருக்கிறானே, இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை எப்படி இருக்க போறான் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் அதே போல தான் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய ஒரு சண்டை, ஒரு கலாண்டா நடந்தது. அது நடந்து அது ரொம்ப அவமானமாகிடுச்சு, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. வந்தவங்கெல்லாம் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா 1 வருஷத்தில் 2வது எங்கள் மக சின்னவ அவள் பிறக்க ஆரம்பித்தா. அந்த மக பிறந்ததுமே அப்போவும் அவங்க கேட்குறாங்க, உனக்கு ஆண் பிள்ளையா, அப்போ எனக்கு பெண் பிள்ளையாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி, ரெண்டுமே பெண் பிள்ளையாக எனக்கு இருந்ததுனால அந்த 2 பெண் பிள்ளைகளும் அது கொஞ்சம் வளர்ந்து 5 வயது ஆகும்போது அதுக்கு இந்த காது குத்தி மொட்டடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இதெல்லாம் எதுக்கு வேண்டாம், தேவையில்லாத நம்ம செலவெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை இது வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும், இதை வந்து கோயிலுக்கு போயிட்டு இந்த தலைமுடி எடுக்கணும், இது வந்து வச்சுருக்க கூடாது, அதனால் சொல்லி காது குத்தணும், இவ்வளவெல்லாம் சொன்னாங்க. சரி உங்கள் இஷ்ட பிரகாரமே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுலேயுமே அது தலையிடலை. ஏன்னா எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு வந்து இப்பேற்பட்ட தெய்வங்களை வணங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த விருப்பமும் எனக்கு இல்லை, அந்த ஆசையும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து என்னன்னாக்கா, இவங்க எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே நான் விட்டுட்டேன். விட்டுட்ட பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, வந்துட்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா, என்ன ஒன்றுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லி இவனால் இவன் இன்னைக்கு என்ன செய்தான், என்ன கொடுத்தான், என்ன இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைகளினால என்னை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இவன் இருக்கிறதோடு இவன் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் வந்து வாழ்ந்தா எதுக்கு வாழ்ந்தாலும் சரி வேஸ்ட்டு தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்சு எதுவுமே என் பிள்ளைங்களுக்காக நான் சேர்த்தும் வைக்கல, எதுவும் நான் எடுத்தும் வைக்கல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் வந்தாங்க, வந்தவங்க எல்லாரும் என்னை அவமதிச்சு தான் பேசிட்டு போனாங்களே தவிர நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு யாருமே சொல்லிட்டு போகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சம்பவங்கள்லாம் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறமா என் பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் வளர்ந்து அப்படியே வரும்பொழுது தான் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களையும் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த பிள்ளைங்களை போட்டு படிக்கிறதுக்காக இன்ஃபன்சிஸ் ஸ்கூலில் நான் சேர்க்கும்போது, அப்போது அந்த இடத்துல நான் வந்து வேன் டிரைவராக இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு சம்பாத்தியம் வர்றதுனால அந்த பிள்ளைகளை அங்கே படிக்க வச்சு மாதம் மாதம் சரியான முறையில் அங்கே ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து நான் வேலையை விட்டு நான் நிற்கும் பொழுது அநேக இடத்துல இன்னொரு இடத்துல நான் வேலை செய்யும் போது எனக்கு சம்பளம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் எனக்கு குடிப்பதற்கே எனக்கு பணம் இல்லை. இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன செய்வது, வேலையும் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி இந்த வேலையை நான் அப்படியே நான் விட்டுட்டேன். வேலையை நான் அப்படியே விட்டுட்டேன், குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டைம் மாதிரி ஃபுல் டைம் இப்படி குடிக்கணுமோ அந்த மாதிரி காலையில் மதியம் நைட்டுன்னு இப்படி தொடர்ந்து நான் குடிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு எல்லா அக்கத்து வீட்டு எல்லாருமே ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் எனக்கு அங்கே அவர்களோடு கூட சில பேரோட ஐக்கியங்கள் இருந்தது. ஆனாலும் அவர் எனக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர் எங்களுக்காக எதுவுமே அவங்க செய்யவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலைன்னு நான் நினைக்க முடியும். ஏன்னா நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் இருந்தாலும் கர்த்தர் என்னை நினைவாக இருக்கிறார் என்பது தான் நான் அறிவேன். இப்படி ஆய் சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னுடைய உடல்நிலைகள் ரொம்ப மோசமாகப்பட்டது. அந்த உடல்நிலைகள் மோசமாகப்பட்ட வேளையிலே தான் ஆண்டவர் என்னை தொடுகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். எப்படி என்று சொன்னால், ஒரு நாள் நான் மருத்துவரை சந்திப்பதற்காக நான் கடந்து போயிருந்தேன். அந்த இடத்திலே மருத்துவர் சொன்னார், இனி நீ குடித்தாயானால் நிச்சயமாகவே உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்டதான எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அன்று இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மரணம் என்று சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு இல்லையா? அப்படிப்பட்டதான ஒரு மரணம் என் வாழ்க்கையில் ஆண்டவரே இனி ஆண்டவரே அப்பா வரக்கூடாது, இந்த குடியினால் என்னுடைய உடலுடைய பாகங்கள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் போயிடுச்சு என்று
சொல்லி ஆண்டவர் நான் எவ்வளவோ ஆண்டவர் நான் அழுது புலம்புனேன், எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, என்னால் நேராக வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்தால் என்னால் உடல்நிலை ரொம்ப பாதிப்பாக இருந்தது, என் மனைவி என்னிடத்தில் அழுகுறாங்க, நான் அப்போவே சொன்னனே கேட்டிங்களா, இப்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கிறீங்களே என்று சொல்லி, உங்களை நம்பி நான் இருக்கிறேன், பிள்ளைகள் இருக்கிறாங்களே என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ரொம்ப கஷ்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் அந்த நேரத்தில் வந்தது. அந்த நேரத்தில் தான் என்னுடைய எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்து பிறந்தாங்க. அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் அவர்கள் அவருடைய படிப்புக்காக ஆண்டவர் செலவு செய்த காரியங்கள் எனக்கு தெரியாது, எல்லாமே என் மனைவி தான் செய்தார்கள். ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளுக்காக நான் ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொன்னபோது, ஏன் ஆண்டவர் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நீ போடுற வேணாம், தமிழ் மீடியம் ஸ்கூலில் நீ சேர்த்தா போதும் என்று சொல்லி அவர்களை தமிழ் மீடியம் ஸ்கூலில் கொண்டு வந்து போட்டார்கள். அதுக்கு பின்பாக என்னுடைய உடல்நலம் கொஞ்சம் சரிவரமாக ஆகும்போது நான் மீண்டுமாக அந்த குடிப்பதற்கு நான் தயாராகி அங்கங்கே நான் ஓடி இந்த குடிக்கு அடிமையாக இருந்தேன். மீண்டுமாக என் உடல்நலம் மறுபடியுமாக எனக்கு பாதிக்கப்பட்டது. அப்பொழுது தான் எனக்கு ஒன்று தெரிந்தது, இனி நாம் பிடித்தோமானால் நிச்சயமாக மரித்து போவோம் என்று சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கிறிஸ்தவ பெண்மணியான எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆலிசம்மா என்கின்ற ஒரு அம்மா, அந்த நாட்களிலே அவங்க அங்கே வருகிற அநேக வியாதிப்பட்டவங்க பலவீனப்பட்டவங்களுக்கு அவர்கள் தேங்கெண்ணை எடுத்து ஜெபித்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை அந்த நாளுடைய ஞாபகம் எனக்கு வந்தது. உடனே வீட்டில் இருக்கிறதான அந்த தேங்கெண்ணையை நான் அங்கே கொண்டு போய் ஆண்டவரோடு ஒரு போதகர் இடத்துல நான் கொண்டு போனேன். அந்த கொண்டு போய் அவர் ஜெபித்து கொடுத்தபோது அதை வீட்டுக்கு வந்து நான் அதை தண்ணீரிலே கலக்கி நான் அதை குடித்த போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பலனும் எனக்கு கிடைத்தது போல, ஒரு புதிய மனிதனாக இருக்கிறது போல எனக்கு தெரிந்தது. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நான் என்ன இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை உள்ள ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், இப்படிப்பட்டதான ஒரு தேவனை நம்ம விட்டுவிட்டோமோ என்று சொல்லி எனக்குள்ளே இப்படி கொண்டு இயேசுவை குறித்து நான் பேசிக்கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட இயேசு நம்மளுக்கு தன்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்டதான ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறாரு என்று சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய சரீரம் சுகம் அடைந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லிட்டு அப்படியே நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் படிப்பதற்காக டியூஷன் போகணும் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், இங்கே போகிறீங்க டியூஷனுக்கு என்று கேட்டேன். நான் அதற்கு அவர்கள் சொன்னார்கள், பக்கத்தில் ஒரு அக்கா கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒருவருக்கு 150 ரூபாய் என்று சொல்லி ரெண்டு பேருக்கு 300 ரூபாய் என்று சொன்னார்கள். உடனே நான் சொன்னேன், அங்கே நீங்கள் போக தேவையில்லை, எங்கே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே நீங்கள் போங்கன்னு சொன்னேன். உடனே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குற இடம் ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்று நான் கேள்விப்பட்டு உடனே அந்த பிள்ளைகளை நான் அங்கே அனுப்பினேன். ஏனென்று சொன்னால் குடிப்பதற்கே எனக்கு காசு இல்லை, இவங்களை எங்கேருந்து நான் படிக்க வைப்பது என்று சொல்லி அந்த 300 ரூபாய் இருந்தால் எனக்கு குடிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லி அவர்களை படிக்க விடாதபடிக்கு அவர்களுக்கு டியூஷனுக்கு அனுப்ப முடியாது, இலவசமாய் கற்றுக் கொடுக்குற இடத்திலே நான் அனுப்பினேன். அந்த இடத்துல அநேக ஆண்டவர் உலகத்தினுடைய பாடங்களை அங்கே இருக்கிற சகோதரிகள் கற்றுக் கொடுத்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு அன்றாடம் அவர்களுக்கு போதித்து வழி நடத்தினார்கள். அந்த வசனங்கள் அவருக்குள்ளாக கிரியை செய்தது. ஒரு நாள் நான் மீண்டுமாக இந்த குடியின் ஆவி என்னை அலகழித்து கொண்டு போய் குடித்து விட்டு நான் வந்து வீட்டிலே ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியவில்லை, என்னால் நடக்க முடியல, அப்படியே சோபாவில் படுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் என் இரண்டு மகள்களும் என்னை நேராக வந்து என்னை சந்தித்து, அப்பா அப்பா எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23 அதிகாரத்தில் 29 வசனத்தில் இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. அவங்களுக்கு யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு கஷ்டம், யாருக்கு கண்ணீர், யாருக்கு காயமில்லாத இரத்த காயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார்கள். ஒரு சில்லு சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் கிரியை செய்கிறது என்று சொன்னால் நான் எம்மாத்திரம் ஆண்டவர் உடனே அந்த வசனத்தை நான் விசாரித்து ஆண்டவரே அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நான் கேட்டேன். இதை எடுத்து அவர்கள் நீதிமொழி புஸ்தகத்தில் 23 அதிகாரத்தில் எடுத்து எனக்கு காண்பித்தார்கள். உடனே இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கம்மா, இதெல்லாம் ஒரு மனுஷன் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறது,
எழுதுமா, இதெல்லாம் நம்ப தேவையில்லை, உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உதாசீனப்படுத்தி நான் அனுப்பிவிட்டேன். என் பிள்ளைகள் அழுது கொண்டே போகிறாங்க, எங்கள் அப்பா எனக்கு திருந்த மாட்டாரா, எங்கள் அப்பா அந்த குடி பழக்கத்திலிருந்து விட மாட்டாரா என்று சொல்லி அவர்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபித்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஆய் ஜெபத்த ஜெபங்களும் ஆண்டவரே ஸ்தோத்தி எனக்காக அவர்கள் சகோதரிகளிடத்தில் அந்த சபையில் சொல்லி சொல்லி ஜெபித்த அந்த ஜெபங்களும் இன்றைக்கு என்னை அந்த குடியின் ஆவியில் இருந்து என்னை மாறுதல் அடைய செய்தது. அந்த குடியின் ஆவியை நான் விட செய்தபடியாக கர்த்தரின் கிருபை செய்தார். அந்த குடியினாலே எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்டத குடியின் ஆவினால என் குடும்பம் அந்த நாளில் அழிக்கப்பட்டது போல கர்த்தருடைய கிருபையினால நான் அந்த குடியின் ஆவியை விட்டு இன்னைக்கு பிள்ளைகளோடு கூட பணவியோடு கூட நான் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒன்று, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரே, இந்த ஆண்டவரை நாம் விடவே கூடாது என்று சொல்லி என் சரீரம் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டது, எவ்வளவாய் மருத்துவர் நம்மளை கைவிட்டார்கள், ஆனாலும் என் தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதிகளவுமாய் நான் அவர்கள் மீது நான் அன்பு செலுத்தினேன். அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஒரு நாள் என் பிள்ளைகளிடத்தில் நான் சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த சபைக்கு நான் கடந்து வரப்போகிறேன் என்று சொன்னேன். உடனே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம், ஓ எங்கள் அப்பா எங்கள் சபைக்கு வரப்போகிறாரு, எங்கள் நாங்கள் டியூஷன் படிக்கிற அந்த சர்ச்சுக்கு வந்து எங்கள் தகப்பனார் உட்கார போகிறார் என்று சொல்லி ஆவலோடு அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரிடத்திலையும் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனாலும் என்ன நடந்தது தெரியுமா, அந்த சபைக்கு நான் கடந்து போவதற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பதாக என்னுடைய பழைய நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, வந்து என்னுடைய பிரைன் வாஷ் பண்ணி ஏய் இதெல்லாம் சும்மாடா போகக்கூடாது என்று சொல்லி மீண்டுமாக என்னை குடிப்பதற்காக இந்த நண்பர்கள் என்னை கொண்டு போனார்கள். ஆனாலும் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக தான் இருந்தது, என்ன செய்வது, இந்த பழைய பழக்கங்களை என்னால் விட முடியலையே என்று சொல்லி அது கண்டிக்கு அப்படியாக நான் செய்து வரும்போது என் பிள்ளைகள் என் இடத்துல பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஏன்னா பிள்ளைகள் கூட்டு நீ போகலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. என் மனைவியை போட்டு அடித்து சண்டை போட்டு உதைத்து இப்படி பல விதமான காரியங்களை நான் அந்த குடும்பத்தில் செய்திருக்கிறேன். ஒரு நாள் காசுக்கு இல்லாத போது கூட நான் அந்த குடிப்பதற்கு பணம் தேவைப்பட்டதன் கூட வீட்டில் இருக்கிற பொருட்களை கூட நான் அடமான வைப்பதற்காக நான் கொண்டு போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தனா. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இவ்வளவா என் மீது அன்பு வைத்து இப்படிப்பட்டதான ஒரு அறிவுரைகளை சொல்லுகிறார்களே என்று சொல்லி நான் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த சபைக்கு நான் போவேன் என்று சொல்லி மறு வாரத்தில் நான் அதற்காக நான் ஆயத்தமாக இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் கையோடு அந்த சபைக்கு என்னை கொண்டு போனார்கள். அது ஒரு பெண்டிகோ சபை. அந்த பெண்டிகோ சபையில் நான் போய் நிற்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்னோடு கூட இடைப்படுகிறது. அந்த வார்த்தை என்னை ஒரு தெளிவுள்ள ஒரு மனுஷனாய், ஒரு புதிய ஆவி பெற்ற ஒரு மனுஷனாய், ஒரு புதிய சிருஷ்டியாய் நான் காணப்பட்டேன். உண்மையாகவே அந்த வார்த்தைகள் என்னை ஒவ்வொன்றும் என்னை உருவ குத்தினது. அந்த வார்த்தையினால் நான் உண்மையாகவே நான் மாற்றப்பட்டேன். வீட்டுக்கு வந்த என்னுடைய நடவடிக்கைகள், என் செய்கைகள், என் கிரியைகள் எல்லாவற்றிலும் என் மனைவி கண்டாங்க, ஓ பரவாயில்லையே என் கணவர் இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார், சமாதானமாக இருக்கிறாரு, எந்த பிரச்சனையுமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க எல்லாரிடத்திலும் போய் சொல்லியிருக்கிறாங்க. ஏம்மா என் கணவர் எனக்கு குடிப்பது கிடையாது, என் கணவர் என்னை அடிப்பது கிடையாது, என் கணவர் திட்டுவது கிடையாது என்று சொல்லி அநேக இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால் எனக்கு அந்த ஒரு வாரம் அப்படியே போனது. மறுவாரம் மறுபடியுமாக நான் சபைக்கு நான் கடந்து போனேன். அந்த இடத்துல போகும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சமாதானமாக இருந்தது. நானும் என் பிள்ளைகளும் கடந்து போய் வருவோம், ஆனால் என் மனைவி வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா எனக்கு அது பிடிக்காது, என் ஜாதி என் ஜனம் என்ன, நாங்கள் எல்லாம் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் அல்லவா, நாங்கள் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீ போறியா உன்னுடைய இஷ்டமா நீ போ, உன் பிள்ளைகளோடு கூட நீ போ, நான் வரவே மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். எனக்கு கோபம் மேல கோபம், அடிக்கலாமா என்று சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அதுக்கப்புறமா நான் என்னுடைய பாஸ்டர் இடத்துல நான் போய் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி அவங்க வரமாட்டாங்க ஐயா என்று சொல்லி, ஒன்றுமே இல்லை பிரதர், நீங்க கவலையே படாதீங்க, கர்த்தர் நிச்சயமா ஜெபித்தா எல்லா காரியங்களும் கர்த்தர் மாறுதலாய் கொண்டு வருவார், நீங்க கவலையப்படுவாங்க, ஒரு நாளைக்கு உங்களோடு கூட அவங்களும் இந்த சபைக்கு வருவாங்களா என்றது நீங்க பார்க்கத்தான் போறீங்க என்று சொன்னார். அதற்காகவே நான் அவர்களை நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஜெபித்த ஜெபையில ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை எனக்கு நன்மையாக செய்தார். அந்த ஜெபத்தை கேட்டு என் மனைவியை உண்மையாகவே என்னை தொட்டார் என்று தான் சொல்ல முடியும். எப்படி என்று சொன்னா, என் மனைவி ஒரு பிடிவாதமான ஒரு வைராக்கியமாய் எங்கு போ
போனாலும் எங்கு வந்தாலும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு முழுவதுமாய் நிரப்பி அப்படியே அந்த விக்கிரக கோட்டைகளை போல இருக்கும் அந்த ரூம் அதற்காகவே கட்டப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக என் வீட்டை கட்டும் பொழுது அதற்காகவே ஒரு ரூமை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். எங்க பார்த்தாலும் 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு காசு கொடுத்து அதை வாங்கி வீடு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸில் நிரப்பி வச்சுருப்பாங்க. வெள்ளிக்கிழமைனா, செவ்வாய்க்கிழமைனா, சனிக்கிழமைனாக்கா அவங்க அப்படியே ஆண்டவர் அப்படியே அந்த பக்தியில் அப்படியே மூழ்கி போய் அங்கே வீடு சுத்தம் பண்ணுறது, அதை செய்து இதை செய்து எல்லாவற்றையும் அவங்க செய்து கொண்டிருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எனக்கு இதில் இருந்து நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் இரவு நேரத்தில் அவர்களுக்காக தினமும் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஆண்டவரத்துக்கு அந்த நேரத்தை நான் ஒதுக்கி கொடுப்பேன். அந்த ஒதுக்கி கொடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அந்த ஜெபத்தை கேட்டு என் மனைவியை தொட ஆரம்பித்தார். எப்படி என்று சொன்னால், என் மனைவிக்கு 2 கிட்னிலையும் 2 கல் இருந்தது. அந்த ஒவ்வொரு கல்லும் 6 mm 8 mm அப்படி இருந்தது. ஒரு நாள் என் மனைவி என்னுடைய வீட்டிலே படுத்து இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அது என்ன என்று நான் கேள்விப்படும் பொழுது அந்த அலறல் சத்தத்தினால ஆண்டவர் அவர்கள் எழுந்து ஒரே ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். என்ன என்று கேட்டால், உடனே இடுப்பு பயங்கரமாக வலிக்கிறது, எனக்கு என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கும்போது எனக்கு இன்றைக்கு கூட எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு பயம் எனக்குள்ளே ஒரு திகில் வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு போயிட்டு அந்த பட்டாபுரம் கிரேசி ஹாஸ்பிட்டலில் அவர்களை ஸ்கேன் பண்ணி அவர்கள் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது அதில் அவர்கள் சொன்னார்கள், இந்த 2 கிட்னிலுமே அவர்களுக்கு 6 mm 8 mm கல் இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே எனக்கு இது என்ன செய்ய வேண்டும் டாக்டர், இது உடனே ஆப்ரேஷன் பண்ண தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு கிடையாது, ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருவார் என்பது எனக்கு ஒரு நிச்சயத்தை ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் நான் இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்துக்கு மாத்திரமே அவர்கள் அந்த வழி போகுவதற்காக அந்த வழியினுடைய ஊசி போடுவதற்கு போட்டாங்க. அதை கொண்டு அது அப்புறமா அது நான் என் மனைவி இல்லத்துக்கு நாங்கள் திரும்பி வந்தோம். திரும்பி வந்து வீட்டில் இருந்தோம். இது எப்படி செய்வது என்று ஒன்றுமே புரியலை. எந்த மாத்திரையும் எடுக்கலை, எந்த மருந்தும் எடுக்கலை. எல்லாம் ஜபத்தினால டெய்லி அந்த 7 to 8 1 hour ப்ரேயரில் தான் வச்சு நான் என் மனைவி என்னுடைய மனைவி பிரச்சனைகளை வச்சு நான் ஜபத்தில் ஏறெடுப்பேன். இதே ஏறெடுக்கும் போது ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சது. அதுக்கப்புறமா இந்த விஷயம் எப்படியோ என்னுடைய மாமியார் வீட்டுக்கு அது தெரிய வந்தது. உடனே அவங்க என்ன செய்தாங்க, வந்தாங்க, வந்துட்டு இப்போ பரவாயில்லை, இப்போ எந்த வழியும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதுவுமே சொல்லலை. சரிண்டு கொஞ்சம் அந்த மகக்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவங்க கடந்து போனாங்க. மீண்டுமாக அவருடைய அக்காவும் அவங்க மாமாவும் வந்தாங்க. வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் நீ கண்டுக்காது இருக்கிற, அவங்களை எடுத்துமே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமே என்று சொல்லி அவர்களே அழைத்து கொண்டு போவதற்கு வந்தாங்க. இல்லை இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை, ஜபத்தினால எல்லாமே சரியாகிடும், நாங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிறோம், இந்த கிட்னியில் இருக்கிற கல் எல்லாமே வந்து எல்லாம் சுகமாய் தேவன் கொடுப்பார், ஆப்ரேஷனே பண்ண தேவைன்றது விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன அவங்க எங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவங்களை அப்படியே கடந்து போனாங்க. என்ன கிறிஸ்தவங்க என்று சொல்லி அப்படியே கடந்து போயிட்டாங்க. எனக்கு ஒரு மனசு ரொம்ப வேதனையாகி போச்சு. என்னடா இப்படிப்பட்டதான ஆண்டவர், ஒரு நேரத்தில் என்ன ஒரு குடிகாரனாக இருந்த எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த என்ன கர்த்தர் இன்னைக்கு ஒரு மனுஷனாக என்னை நிறுத்தி என் குடும்பத்தை தலை நிமிர வைத்திருக்கிறாரே. இதை பார்த்து கூட இவங்க பாரு, இன்னும் கூட இந்த ஆண்டவரே இவ்வளவு கேவலமாய் ஏவலமாய் பேசிட்டு போறாங்களே என்று சொல்லி எனக்கு மனசு ரொம்ப வேதனையாய் இருந்தது. உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நிச்சயமாகவே ஆண்டவரே சீக்கிரமாக என் மனைவிக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இந்த வழியின் கூறுகளை நீ எடுத்து போடுன்னு ஆண்டவரே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். உடனே அந்த 1 மாதத்தை கழிஞ்சது. அதுக்கப்புறமா அவங்களுடைய அக்கா ஒரு நாள் வந்து, நீ வா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கலாம், இப்போ எப்படி இருக்கிறது, இல்லை அக்கா எனக்கு வழியே இல்லை என்று சொன்னாங்க. அப்போ கூட இல்லை, நீ வா நான் உன்னை போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீ வந்துடுன்னு சொன்னாங்க. மெட்ராஸில் இருக்கிற ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இந்த பழைய ரிப்போர்ட்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது டாக்டரே பார்த்து ரொம்ப ஏம்பா இவ்வளோ இதுவாக வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மறுபடியும் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு டெஸ்ட் எடுக்கணும் சொல்லி அந்த டெஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு அவங்க போனாங்க. நாளைக்கு வந்து இந்த ரிசல்ட் வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறுநாள் அவங்க ரிசல்ட் அவங்க கொடுத்துட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு வந்து மறுநாள் ரிசல்ட்டுக்காக அவங்க போகிறாங்க. போகிற இடத்துல அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, மறுநாள் போகிறாங்க, போகிற இடத்துல என்ன நடந்தது தெரியுமா,
அந்த ரெண்டு கிட்னிலையும் எப்படி அந்த கல் அவ்வளோ பெருசாக இருந்ததோ அந்த கல்லே இல்லாத அளவுக்கு எல்லா அந்த ரெண்டு கிட்னியும் அவ்வளவாய் ஆண்டவர் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்த வழியும் கூறுகளும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் என் மனுடைய வாழ்க்கையிலே அவர் செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு மாதத்துக்கு முன்பதாக அந்த கல் அது எங்கே போயிருக்கும் எப்படி போயிருக்கும் என்று சொல்லி எல்லா ரிசல்ட்டுகளும் நில் நில் நில் என்று வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இல்லை அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மாலை அவர்கள் எங்களுடைய இல்லத்திற்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். வந்துட்டு என்னிடத்துல சொன்னாங்க, என்னங்க இந்த மாதிரி நான் போயிட்டு ரிசல்ட் கொடுத்து வந்தார் வாங்கிட்டு வந்தேன், அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, கிட்னி எல்லாம் நல்லா தான் இருக்கு, எந்த கல்லும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. உடனே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என் மனைவிக்கு நீங்கள் சுகம் கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே, ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் நான் கதர்னது வீண் போல என் கண்ணீருக்கு கணக்குண்டு நின்று சொன்னிருக்கீங்களாப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் என் மனைவிக்கு விடுதலை கொடுத்தீங்களே என்று சொல்லி நான் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் இருந்தேன். மறுநாள் வந்தது. மறுநாளில் தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இப்போ அவங்களும் சபைக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை என் உள்ளத்தில் அவள் உறுதியாய் ஆண்டவர் பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் எனக்குள்ளே இருந்தது. நான் எதுவுமே பேசலை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் அவங்களை கூப்பிட்டேன், வரீங்களா சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். நானும் வரேன்னு சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க நானும் வரேன்னு சொன்னது, அந்த சபைக்கு நாங்கள் கடந்து போனோம். அந்த சபைக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது நல்ல ஒரு மரியாதையும் நல்ல கௌரவத்தையும் எங்களுக்கு கொடுத்து அந்த சபையில் எங்களை ஒரு பெரிய ஆண்டு நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்படி ஆய் இருந்தது. அப்படியே நாங்கள் இருக்கும் பொழுது மறுவாரத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் நான் அந்த இடத்துல நான் போய் அவங்க கிட்ட கேட்டேன். ஆண்ட பாஸ்டர், எங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நிற்க வைக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க அவர்கிட்டலாம் நான் ஜெபித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டேன் நான். அவர்கள் எல்லாம் கீழ் ஜாதிக்காரர்களாக இருக்கிறாங்க, அவங்கள அவங்க கிட்ட வந்து நான் இந்த ஜெபத்தை நான் என்னை தொடவும் கூடாது அவங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கூட அவங்களுக்கு அந்த அந்த அந்த வெறித்தனமான ஒரு காரியம் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த வெறித்தனமான காரியம் வீட்டுக்கு வந்தது. நான் எவ்வளவோ அவங்களுக்கு புரிய வச்சு நான் சொன்னேன். அந்த சொன்ன காரியத்தில் தான் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்து கொடுத்தார். அப்போ தான் நான் அந்த என்னுடைய மனைவியிடத்தில் நான் சொல்ல ஆரம்பித்தேன். எரோமியாவின் புஸ்தகம் 16:20 தேவனே தேவர்களை உண்டு பண்ணலாமா, இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கிறவர்களுக்கு காண்பித்தேன். எரோமியா 10:45 வாசிக்கும் போது வெள்ளினாலும் பொல்லினாலும் அலங்கரித்து அடித்து ஆணிகளால் உறுதிப்பட்டு இருக்கிறது, அவை அசையாது, அவை ஒன்றும் செய்யாது என்று நான் சொல்லி அவர்களுக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எரோமியாவின் புஸ்தகத்தில் 10:10 நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல அழிந்து போகிற காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல சங்கீதம் 115 அவங்களுக்கு விவரித்து சொன்னேன். 3:3 நான் சொன்னேன், அவர்கள் கையிருந்தும் காலிருந்தும் வாயிருந்தும் அதை பேசாதபடி நடவாதபடி இருக்கிறபடினால இதில் எல்லாம் நம்ம எப்படி நம்ப முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது இவையெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் அன்று இரவு என்னிடத்தில் கேட்டாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், நம்ம வாசிக்கிறோமே அப்படின் சொல்கிறேன். அந்த இடத்துல அவங்க என்னிடத்தில் கேட்டாங்க, இனி நாம் ஆண்டவருக்காகத்தான் நம்ம வந்து பணிஞ்சு நம்ம போகணுமே தவிர வேறு எந்த காரியம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்நிய தேவர்களை நம்ம சேவிக்க வேண்டாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 35:2 வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது என்று சொல்லி அந்த வசனத்தையும் நான் அவர்களுக்கு காண்பித்தேன். அந்த வசனத்தை நான் அவர்களுக்கு காண்பித்த பொழுது ஆண்டவர் இன்மாய் அவர்கள் இனிமே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ உங்கள் இஷ்ட பிரகாரமாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் முழு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. உடனே நான் மறுநாள் என்ன செய்தேன் தெரியுமா, அந்த இடத்துல இருக்கிறதான அந்த ஃபோட்டோஸ் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருடைய ஒரு பையில் போட்டு நான் கொண்டு போய் எங்கே போடுவது என்று தெரியல. எனக்கு ரொம்ப மனக்குழப்பமாக இருந்தது. அப்பொழுது தான் எனக்கு ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனம் வந்தது. யாக்கோபு தன் மாமனிடத்திலிருந்து அவன் கடந்து வரும்பொழுது அவன் கர்வாளி மரத்தின்கள் எல்லாவற்றையும் புதைத்து போட்டானே, எப்படிப்பட்டதானே, இதை கொண்டு போய் இந்த கரிமேடு பகுதியில் இருக்கிற ஏரியில் கடந்து போய் கொட்டிவிட்டு வந்துவிடலாம் என்று சொல்லி அங்கே போய் அதை கொட்டிவிட்டு அங்கிருந்து நேராக நான் இல்லத்தை திரும்பத்துக்கு நேராக நான் வந்தேன். அந்த இல்லத்துக்கு திரும்பும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய மனசு ரொம்ப கஷ்டமான
ஒரு காரியத்தை நான் பார்க்க வேண்டிய சம்பவமாக இருந்தது. அதிர்ந்து போனேன். என்ன நடந்தது தெரியுமா? வீட்டில் இருந்ததான ஆண்டவர் அந்த பித்தளை காரியங்கள், பாத்திரங்கள் எல்லாவற்றையும், அதுக்குண்டான விக்கிரகத்துக்குண்டான எல்லா பொருட்களையும் அவர்கள் தொலைக்கி அப்படியே வெயிலில் காய வச்சு பல பலன் என்று வச்சிருக்கிறாங்க. ஆஹா, நாம் முக்கியமான இவைகளை நாம் எடுக்காமல், அவைகளை கொண்டு போயிருக்கிறோம், இவைகளை நாம் எடுக்கலாம் என்று சொல்லி அதையும் ஆண்டவர் நான் எடுக்க அவர்கள் முற்பட்ட போது, இல்லை இல்லை இதை வந்து நம்ம வெளியில் எங்கேயும் போட வேணாம், இதை நம்முடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு நம்ம கொடுத்து விடலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லை, நாம் யாரையும் கொடுத்து ஊக்குவிக்க வேண்டாம் என்பர், இதை நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு கோணியில் எடுத்து போட்டு நம் பட்டாபுரம் பகுதியில் ஒரு பாத்திர கடைக்கு கொண்டு போயிட்டு அதை கொடுத்தேன். அதை கொடுக்கும் பொழுது அந்த பாத்திர கடை நடத்துகிற அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறிட்டீங்களான்னு கேட்டாங்க. எப்படிம்மா அவளை சரியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு நாளைக்கு இந்த பகுதியில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாரத்துக்கு ஒரு 5 பேராகி இது போல தான் வராங்க அப்படி என்று சொன்னாங்க. எனக்கு மிகவும் பயங்கரமான ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் எனக்கு இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு வாரத்துக்கு 5 பேருனாக்கா 4 வாரத்துக்கு உண்மையாகவே அங்கே 20 பேர் ஒரு மாதத்தில் ரட்சிப்பு. அந்த கடைக்குள்ளே அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து போகிறதுக்கு ஜனங்க வராங்கன்னு சொன்னாக்கா எவ்வளவு எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் நான் எடை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நீ எடை போட்டு நீ எவ்வளவோ நீங்கள் கொடுத்தா போதும், நாங்கள் அதை பார்க்கவும் மாட்டோம், நீங்கள் கொடுக்குற எவ்வளோ காசு அது மாத்திரமே எங்களுக்கு போதும் என்று சொல்லி அதை கொண்டு போய் அந்த பாத்திரங்களை கொடுக்கும்போது அவர்களை எடை போட்டு அவங்க சொன்னாங்க, தம்பி 700 ரூபாய் இது மதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து நான் என்ன செய்தேனாக்கா, நான் என் மனைவி ரெண்டு பேரும் தான் சைக்கிளில் போனோம். சைக்கிளில் போயிட்டு அதை போட்ட பிறகு 700 ரூபாய் கையில் கிடச்சிது. அந்த 700 ரூபாயை நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு அந்த கடையை விட்டு கீழே இறங்கும்போது என் மனைவி இடத்துல கேட்டேன். அதுக்கு எங்கள் மனைவி சொன்னாங்க, இந்த காசை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் நல்ல ஒரு ட்ரெஸ், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எனக்கு ஒயிட் சாரி, நம்ம ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஃப்ராக் எடுத்து போட்டுடணும். வயிற்றில் நம்ம சர்ச்சைக்கு நம்ம போகும்போது இயேசுவா புஸ்தகம் வாசிக்க இயேசுவா சொல்கிறார் இல்லையா, நம்ம நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அப்படி நாம் எல்லாரும் இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுமோனா எவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேணா, ஏற்கனவே நம்ம இடத்துல அப்படிப்பட்ட நிறைய ஒயிட் ட்ரெஸ் இருக்குது, இந்த காசை நமக்கு வேற ஒன்றுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாங்க, வா நம்ம இடத்துல இல்லாத ஒரு பொருள் இருக்குது, நம்ம அடிக்கடி நம்ம பிஞ்சு போயிருக்கிற சில காரியங்கள் இருக்குது இல்லையா, அது இன்றைக்கி புதுசாக போய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கு நேராக ஒரு செருப்பு கடைக்கு போய் அந்த எல்லாருக்கும் எங்கள் எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைங்களுக்கு அந்த 700 ரூபாயில் செருப்பு வாங்கி கொடுத்தேன். ஏன்னாக்கா என் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் எப்படி ஒன்றாலும் அவர் செய்வார். ஆனால் அந்த காசை நான் ஆண்டவர் எனக்கு இல்லாத அந்த நேரத்தில் அந்த பொருளை மாத்திரமே எனக்கு வாங்குவதற்கு என் யோசனையாக இருந்தது. உடனே அந்த அந்த அந்த 700 ரூபாய்க்கு சரியாய் அந்த 4 பேருக்கும் அந்த செருப்பு எடுக்க அந்த காசு போதுமானதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு மனதோடு இன்றைக்கு தேவனை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் செய்து வருகிறோம். இன்றைக்கி எங்கள் மனைவியும் என்னோடு கூட சேர்ந்து இன்றைக்கி ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். பெரிய மகளுக்கு திருமணம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இன்றைக்கு சுவிசேஷம் செய்வதற்கு சுவிசேஷகனாக கர்த்தர் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நின்று கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறு சாட்சியை கர்த்தர் தாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவாராக. ஆமென்.